இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 20 திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 27 நாள் ஜூன் மாதம் 10 தேதி புதன்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

குரல் ஓசை. இன்னா செய்யாமை 32 அதிகாரம் 10 குரட்பா.

0: துன்பம் தருவன எல்லாம் துன்பம் செய்தவரின் மேல் சென்று சேர்வன. ஆகவே துன்பப்படாமல் இருப்பதை விரும்புகிறவர் பிறருக்கு துன்பம் செய்யாதிருப்பர்.
1: நோ

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். கேட்கலாம் நம் பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். 6 10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மலலை மொழி, இன்று வி யோகேஸ்வரி, 7 காலை வணக்கம் இதில் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், அரசு பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், இனிதி இனிதி ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:50 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:50 சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது, 9:50 வானலில் வசந்தம் சுகமான சுமைகள் எனும் தலைப்பில் நேயர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசலாம். நேரலையாக 10 மத்தூர் கலைமகள் கலாலயம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வழங்கும் நன்றே கேட்போம் என்றே கேட்போம், 10:50 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்பப்படலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேவியம் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம், 12:10 களத்தில் சந்திப்போம்.

0: பிரிவை சேர்ந்த தேசிய அளவிலான ஓட்டப்பந்தய வீரர் எம் லோகேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 திரையிசை, தொடர்ந்து சுழல் கப்போ மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஎன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 விவசாய அரங்கம். காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 அலையும் ஆசைகள் நாடகம். 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 விடை தேடும் வினாக்கள். 5 மாலை தென்றல். 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 பாட்டுத்தான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை கேட்கலாம். 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 திரைசை. 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. தென்னை வளர்ப்போருக்கான ஆலோசனை பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சசிகுமார் அவர்கள் வழங்கும் உரை தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி கன்னிப்பட்டி எம் போத்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினா. 8:30 எரப்பட்டி சாய்மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச்சுடர். 9:30 இடைவிடாத இசைமழை. 10:00 சுகுமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வளம் வரும். 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 நிறைவு செய்ததை ஒட்டி சிறப்பு தொடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேயர்களில் இதுவரை நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
1: This is Akashwani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has become the longest serving elected Prime Minister of India today. Mr. Modi took the oath of office on 26th of May in 2014. He has surpassed the record of Pandit Jawaharlal Nehru, who first took oath as an elected Prime Minister on 13th of May in 1952 and served until 27th of May in 1964. Pandit Nehru's tenure as an elected Prime Minister amounted to 4,398 days. Now Prime Minister Modi's continuous tenure is 4,399 days, making him the longest serving elected Prime Minister in India's history. World leaders have congratulated Prime Minister Narendra Modi on becoming India's longest serving elected Prime Minister of the country. The world leaders hailed Prime Minister's transformative governance, his advocacy for the Global South, and his vision of an inclusive and economically dynamic India. President of Sri Lanka, Anuradha Kumarasinghe, in a letter said that Prime Minister Modi's vision has inspired many beyond India's borders, including Sri Lanka. Prime Minister of Papua New Guinea, James Marape, in a personal video message, described Prime Minister Modi as a role model and an example of leadership.
2: Hello and greetings from Papua New Guinea to my friend Prime Minister Modi. Congratulations on reaching a historic milestone, the longest continuous Prime Minister of the great country of India. You have now surpassed the record as the longest serving Prime Minister of India. India remains a friend of Papua New Guinea. You personally have come here. I give respect to you as a senior leader of the Global South, and I am happy that you have now a whole record as the longest serving Prime Minister of India.
1: Further, Prime Minister of Trinidad and Tobago Kamala Prasad Bisesar noted that under the leadership of Prime Minister Modi, India has evolved as a leading voice on global matters. A meeting of the National Democratic Alliance NDA will be held in New Delhi today to celebrate its government completing 12 years and Prime Minister Narendra Modi becoming the longest continuously serving elected PM of India. All constituents of the alliance besides the top leadership of the BJP, including Prime Minister Modi, are expected to attend the meeting. The NDA meeting will also be attended by chief ministers and deputy chief ministers of all 22 NDA governed states and union territories besides the leaders of all alliance constituents. The meeting will focus on reviewing various

0: national development programs, infrastructure programs, and the Modi government's vision to transform the nation into a developed country by 2047. External Affairs Minister Dr. S. Jaishankar will be on a two-day official visit to Bulgaria and Finland starting today. The Ministry of External Affairs said that during his visit to Bulgaria, Dr. Jaishankar will meet the Bulgarian leadership and hold discussions with his counterpart. On the second leg of his visit to Finland, Dr. Jaishankar will attend the 14th edition of the Kularanta Talks. The theme of this edition is A World in Transition, Global, Regional and Local Perspectives. The minister will also hold meetings with his counterpart and leadership of Finland. The U.S. military has launched strikes against Iran in response to the downing of a U.S. Army Apache helicopter off Oman coast. U.S. officials said the helicopter was brought down by an Iranian drone and the two pilots were rescued. Following the U.S. strikes, explosions were heard in the Iranian cities of Sirik, Minab, Bandar Abbas and on Keshem Island, which bordered the Strait of Hormuz. President Donald Trump said the U.S. response to Iran downing a U.S. helicopter is very strong, very powerful. Iran has also launched missiles and drones towards U.S. targets in the region. Iranian Foreign Minister Abbas Araghchi said that no attack from the U.S. will be left unanswered. Iranian Foreign Minister asked foreign forces to leave Strait of Hormuz or be at constant risk. In men's cricket, India A defeated Sri Lanka A by 8 runs in a close contest in the opening clash of Tri-Nation A series at the Rangiri Dambulla International Stadium in Sri Lanka yesterday. Opting to bat first, India scored 277 for 6 in stipulated 50 overs, riding on Rituraj Gaikwad's 101 runs. Fast bowler Mohammad Siraj has been withdrawn from India's squads for the upcoming T20 international series against Ireland and England. The men's selection committee has named Prasidh Krishna as Siraj's replacement for both T20I series. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
3: கர்ணயனும் பூங்கொத்து. மனித வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் என்றால் அந்த தோட்டத்தை அழகுபடுத்தும் மலர்கள் பல பல. கர்ணை எனும் பூங்கொத்து எப்போதும் வாசனை உள்ளதாகும். பூ என்று கூறாமல் பூங்கொத்து என்று கூறும்போதே பல மலர்கள் ஒன்று சேர்கிறது, அதுவே அழகாகிறது. அந்த மலர்களில் கர்ணை என்பது ஒரே ஒரு உணர்வு அல்ல. அன்பு, இரக்கம், பொறுமை, மன்னிப்பு, உதவும் மனப்பான்மை இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் கர்ணை எனும் பூங்கொத்தாகும். கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு. உன்கடன் வழிமொழிந்து இரக்கங்கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒரு வகை முகம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும்போது தோன்றுவதோ வேறு வகை முகம். இப்படி முகமாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை மனிதர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் என்னும் கருணையாகும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அது அவர்களுடைய பிரச்சனை என்று விலகிச் செல்வது எளிது. ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயமே கருணை. கருணை என்பது பெரிய பெரிய உதவிகளால் நிரூபிக்கப்படுவது மட்டுமே அல்ல. பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும், அன்பான ஒரு சொல்லை தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித்தருவதும், தாகத்தோடு சுற்றி அலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை ஒதுக்குவதும், ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான்.

0: மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டுக் கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை எனும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடியவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணைத்தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ பணமோ புகழோ அல்ல, கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒரு வகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம். நம் செயல்களால் மலரச் செய்வோம். உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 6:15. புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்களே, பொங்கு பல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி எங்கும் கங்கு கரை காணாத கடலை எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்பர் தங்க நிழல் பரப்பியெல்லாம் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்கமோத மலர்வரும் மதியே எல்லாம் செய்யவல்ல கடவுளே தேவதேவே என்று இறைவனை பாடுகிறார் வள்ளல் பெருமான். ஆம்நேர்களே, எங்கும் மறைப்பொருளாய் நிறைந்திருக்கும் இறைவனை இசைப்பாக்களால் வணங்கும் நேரம் இது. இது பக்தி மாலை. எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கை அழகாக்குகிறது என்கிறது பகவத்கீதை. கேட்க இருக்கும் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்

கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.

நேரம் 6:22. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பக்தி மாலை. ஆம் நேர்களே, இனிமையான இந்த காலை வேளையில மனசுக்கு

அமைதி கொடுக்குற பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம். மண்ணில் உள்ள மனிதர்களை நேசித்தால் வெண்ணிலுள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் நாகூர் இம் ஹனீஃபா குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: அமைதியான இந்த காலை பொழுதுல கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த காலை பொழுது அனைவருக்குமே ரொம்ப பிடிக்கும். பறவைகளின் ஓசை, அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறது, அமைதியான ஒரு சூழ்நிலை, ஆர்ப்பாட்டம் இல்லாத சின்ன சின்ன செயல்களை நம்ம காலை நேரத்தில் செஞ்சிட்ருப்போம் இல்லையா. ரம்யமான காலை பொழுதுன்னு தாங்க சொல்லணும். கேட்டுட்ருக்கோம் இது பக்தி மாலை. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திருவிவிலியம். கேட்க இருக்கும் பாடல் ஜிக்கி குரலில்

0: பார்மசி, டி ஃபார்ம், பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: மரத்தை வச்சவ மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
2: மரம் பொல்வர், மக்கட் பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் பக்தி மாலை. பக்தி மாலை ஒளித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். நேர்களே, நேரம் 6:35. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறுவை பருவத்திற்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்யணும். குறுவை பருவத்தில், அதாவது ஜூன் அக்டோபரில், அதிக மகசூல் தரக்கூடிய சாய்ந்து விழாத தன்மை கொண்ட குறுகிய கால நெல், 90 நாள்லேருந்து 115 நாட்களில் நெல் ரகங்கள் இருக்குது. இதில் பார்த்தோம்னா குறுவை நெல் ரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ADT 59, CO 51, ADT 53, CO 55, ADT 16 மற்றும் ADT 37 ஆகிய ரகங்கள் உள்ளது. IR 36, IR 50, IR 64, ADT 36, ADT 37, ADT 43, ADT 45, ADT 47, CO 54, AST 16, AST 17, AST 20 மற்றும் MTU 5, MTU 6, TRY 5, TPS 5, PMK 2, PMK 3. பாரம்பரிய நெல் ரகங்களை, 60 குறுவை போன்ற ரகங்களை தேர்வு செய்யணும். பாரம்பரிய நெல் ரகங்களில் பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். தண்ணீர் வசதி குறைவாக இருந்தால் நேரடி நெல் விதைப்பை தேர்வு செய்யணும். வானிலை தகவல்களை தெரிந்து சாகுபடி பயிர்கள் மற்றும் விதைக்கும் நாளை நேரத்தை முடிவு செய்ய வேண்டும். மாற்று பயிர், உதாரணத்துக்கு உளுந்து, மரத்துவரை, எண்ணெய் வித்து பயிர் தேர்வு செய்யலாம். அடுத்து, இந்த உழவர் அடையாள எண் இதுவரை பெறாத விவசாயிகள் சிறப்பு முகாம்களில் தங்களுடைய ஆதார் அட்டை, நில ஆவணங்கள் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணுடன் தங்கள் கிராமத்திற்கான வேளாண்மை தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் வணிகத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு இணையதளத்தில் பதிவு செய்து உழவர் அடையாள எண் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இனி வரும் காலங்களில் உழவர் அடையாள எண் வைத்துள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே PM கிசான் கௌரவ நிதி, மானிய விலையில் விதைகள், உரங்கள், பயிர் காப்பீடு, இயற்கை பேரிடர் நிவாரண தொகை மற்றும் அரசின் இதர மானியங்கள் வழங்கப்பட உள்ளதால் இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் உடனடியாக தங்களின் நில ஆவணங்களை ஆதாரத்துடன் இணைத்து உழவர் அடையாள எண்களை பெற்று அனைத்து விவசாயிகளும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து, இந்த நவீன வேளாண்மையில் உயிர் உரங்கள், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மண் எனப்படுவது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களினுடைய இருப்பிடமா? எல்லா மண்ணும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் இடத்திற்கு இடம், தட்பவெப்ப சூழலுக்கேற்ப வேறுபடுகின்றன. இக்குறைபாட்டினை நிறைவு செய்தல நுண்ணுயிர் உயிர் உரமாக அளித்திட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இந்த உயிர் உரம் என்பது இயற்கை உரத்தின் ஒரு அங்கமாகும். பாக்டீரியாக்களை பூஞ்சாணங்களையும் கொண்டு தயாரிக்கப்படும் இவ்வுரம் மண் வளத்தை மேம்படுத்தி அதன் மூலம் பயிர் விளைச்சல் அதிகரித்து நல்ல தரமான வேளாண் பொருட்கள் கிடைக்க ஏதுவாக அமைகிறது. இவ்வுயிர் உரங்கள் மண்ணில் இடப்பட்டதும் அதில் உள்ள நுண்ணுயிர்களுடைய மண்ணில் சென்று அதிக பெருக்கமடைந்து மண்ணின் ஊட்டச்சத்து இருப்பை மேம்படுத்தி பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறது. பல்வேறு வகையான உயிர் உரங்கள் பயிர்களுக்கு ஏற்றவாறு உபயோகப்படுத்தப்படுகிறது. ரைசோவியம், அசோலா, அசோஸ்பைரலம், அஸ்டோபேக்ட்.

0: போன்ற உயிர் உரங்கள் தலைச்சத்து மேம்பாட்டிற்காகவும், பாஸ்பாபேக்டீரியா மற்றும் வேர் உட்பூசணம் மணிச்சத்து மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத திறன்மிக்க நுண்ணுயிர்களை கொண்ட தயாரிக்கப்பட்ட கலவையே நுண்ணுயிர் உரமாகும். அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துவதால் மண்ணினுடைய வளம் மேம்படுவதோடு சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது. நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துவதால் 30% தலைச்சத்து சேமிக்கப்படுகின்றது. சில நுண்ணுயிர்கள் தலைச்சத்தை நிலைநிறுத்தப்படுவதோடு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான இண்டோல் ஆஸ்டிக் அமிலம் மற்றும் ஜிப்ராலிக் அமிலம் போன்றவற்றை உற்பத்தி செய்கின்றது. இதனால் பயிர்களில் அதிக வேர்களும் தூர்களும் இலைகளும் தோன்றி வளர்ச்சிக்கு உதவுகின்றது. இந்த ரைசோபியா என்ன செய்து, ரைசோபியா பாக்டீரியா இனத்தை சார்ந்த நுண்ணுயிர் ஆகும். அவரை குடும்பத்தை சார்ந்த பயிர்களுடன் கூட்டு வாழ்க்கை நடத்தி பயிர்களுடைய வேர்களில் வேர் முடிச்சுகளை உண்டாக்குகிறது. ரைசோபியம் காற்றில் இருக்கும் தலைச்சத்தை வேர் முடிச்சுகளை நிலைநிறுத்துகிறது. இந்த நாற்றுகளின் வேர்களை நினைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, 2 பொட்டலங்கள் அசோஸ்பைரலத்தை 2 லிட்டர் தண்ணீரில் கலக்கணும். இந்த கரைசல் நாற்றுகளில் சேர்த்து நனையும்படி 20 நிமிடங்கள் வைத்திருந்து பின்பு நடவு செய்யணும். நடவு வயலில் எப்படி இடுறது, 4 பொட்டலங்கள் அதாவது 800 கிராம் அசோஸ்பைரலத்தை 20 கிலோ தொழு உரத்துடன் கலந்து 1 ஏக்கர் நடவு வயலில் நடுவதற்கு விதைப்பதற்கு முன்பு தூவணும். வளர்ந்த பயிர்களுக்கு, ஏற்கனவே வளர்ந்த பயிர்களுக்கு ஒரு செடி மரத்திற்கு ஊற்று பொறுத்து 20 முதல் 25 கிராம் அசோஸ்பைரலத்தை 1 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயிர்களின் வேர் பாகத்தில் இட்டு மண்ணால் அணைக்கணும். மெல் தானிய பயிர்கள், கரும்பு, பருத்தி, எள், சூரியகாந்தி மற்றும் தோட்டக்கலை செடிகள், மரக்கன்றுகளுக்கும் இது வைக்கலாம். மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள் என்ன, பயிர்கள் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்துக்களில் மணிச்சத்து ஒன்றாகும். தாவரங்களினுடைய முக்கிய செயல்களான உணவு தயாரித்தல், மலர் காய் கனிகளை உற்பத்தி செய்தல், மேலும் நல்ல விதைகளை உருவாக்குதல், இதற்கெல்லாம் மணிச்சத்து தேவைப்படுகிறது. பயிர்களினுடைய வேர்கள் நன்கு வளர்வதற்கும், திசுக்கள் நன்முறையில் வளர்ச்சி அடைவதற்கும், தாவரங்களுடைய இனப்பெருக்கத்திற்கும் இம்மணிச்சத்து தேவைப்படுகிறது. நிலத்தில் இடும் மணிச்சத்தில் பெரும்பகுதி பயிர்கள் நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் நீரில் கரையாத நிலைக்கு மண்ணில் மாற்றப்படுகிறது. நாம் இடும் மணிச்சத்துகள் சுமார் 20 முதல் 25% தான் பயிர்களுக்கு கிடைக்கின்றது. பெரும்பகுதி கரையாத நிலைக்கு மாற்றப்பட்டு பயிர்களுக்கு பயன்படாமல் விரயமாகிறது. இந்த மணிச்சத்து கிடைக்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் என்னென்ன, பாஸ்பாபேக்டீரியா மண்ணில் கரையாத மணிச்சத்தை கரைக்கும் பாக்டீரியாவை பாஸ்பாபேக்டீரியா என்று அழைக்கிறோம். இது எப்படி உபயோகிக்கிறது, 10 கிலோ விதைகளுக்கு 1 பொட்டலம் ரைசோபியம் என்ற அளவில் உபயோகப்படுத்த வேண்டும். இலை மக்கு மண் அல்லது கறித்தூளில் கலக்கப்பட்ட ரைசோபியம் 1 குவளை அதாவது 200 கிராம் அரிசி கஞ்சியில் கலந்து இந்த கலவை தயார் செய்யணும். கலவை தேவையான அளவு விதைகளை இட்டு எல்லா விதைகளும் கலவை ஒட்டுமாறு நன்றாக கலக்கணும். கலந்த விதைகளை நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி உடனடியாக விதையை விதைக்கணும். அடுத்து இந்த நீர்ப்பாசன முறைகளை எது சிறந்தது, நீரின்றி அமையாத உலகு, விவசாய சாகுபடிக்கு அடிப்படையான நீர்ப்பாசனமே. இதில் வந்து ஏரிகள், கண்மாய், குளம், குட்டை, கிணறு, போர்வெல், வாய்க்கால் மூலமாக நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. பயிர்களினுடைய தன்மை, மண்ணினுடைய தன்மை, நீர்ப்பாசன வசதி குறித்து நீர்ப்பாசன முறைகளை தேர்வு செய்ய வேண்டும். இருக்கின்ற நீரை சிக்கனமாகவும் அதிக பரப்பளவும் பயன்படுத்தக்கூடிய முறைகளை தேர்வு செய்ய வேண்டும். நீர் ஒரு அரிய இடுபொருள், சிக்கனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சு அதுக்கு ஏற்ப இந்த சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், சமதள பாசனம், அடுக்கு சாய்வு நீர் பாசனம், கைமுறை பாசனம் இவற்றையெல்லாம் பின்பற்றி எது சிறந்தது என்பதை அவரவர் நீரின் அளவிற்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு பயன்படுத்த வேண்டும். நாம் சாகுபடி செய்யும் பயிர் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப பாசன வசதியை மேற்கொள்ள வேண்டும். இருக்கின்ற நீரை சிக்கனமாகவும் சமச்சீராகவும் பயன்படுத்தி கூடுதல் மகசூல் பெற முயற்சிப்போம். ஒவ்வொரு துளி நீரிலும் அதிக பயிர் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: பெற்றிருக்கு.

0: ICT-enabled smart classrooms ஓட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

நேர்களே, இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயம்புத்தூர் இ அறவாழி அவர்கள். இன்று பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநிலச் செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக

0: முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவரோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வேலூர். நான் டிஜிட்டல் பெயிண்டிங் செய்து பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்சம் ரூபாய் லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
0: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்தது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில்

கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவ

0: கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 535,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மறுநாள் கொண்டாடும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம்.
2: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
4: உலகமேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரளைமொழி நிகழ்ச்சி. இன்றைய மரளைமொழி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை வி யோகேஸ்வரி. வணக்கம் யோகேஸ்வரி.
5: வணக்கம் சார்.
4: எப்படி இருக்கீங்கம்மா?
5: நல்லா இருக்கேங்க சார்.
4: நல்லா இருக்கீங்க. குட்டி பொண்ணை ஒட்டுறது ரெட்டை சட்டை போட்டுக்கிட்டு எங்கிருந்து வரீங்க நீங்க ஸ்கூலுக்கு?
5: வீரனூர்.
4: வீரனூர் நூறுல இது பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
5: எஸ் சார்.
4: எதனால பிடிச்சிருக்கு?
5: எங்க ஊர் அமைதியா இருக்கும்.
4: ஓ, அமைதியா இருக்குது, அதனால பிடிச்சிருக்கு. ஏகேஸ்வரோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க?
5: வீட்டுலதான்
4: இருக்கிறாங்க. வெளியில வேலைக்கு போறதுலயா?
5: போவாங்க.
4: என்ன வேலைக்கு போறாங்க?
5: பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பறந்து பறந்து வா, ஆ ஆ இ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கே, பாடி பாப்பும் வா.
4: பாடி பப்பமான்னு சொல்லிங்க. பட்டாம்பூச்சி பார்த்தா என்ன பண்ணுவீங்க?
5: ஓடி போடி பிடிப்பேன்.
4: கையில சிக்கணுமா?
5: ஓடிடும்
4: ஓடிடும். சரி, அடுத்த பாட்டு பாடுங்க.
5: ஆழமரம் காய்ச்சி இருக்கு, இழுவும் பஞ்சு வெடிச்சு இருக்கு, ஈச்ச மரம் காய்ச்சி இருக்கு, ஐலசா ஐலசா.
4: சரி, என்னென்ன விலங்குலாம் இருக்கு சொல்லு. நிறைய பாத்துருப்பீங்கல்ல முலாண்டையெல்லாம், காட்டு விலங்கு, வீட்டு விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும்ல, என்னென்ன விலங்குலாம் இருக்கு சொல்லுங்க.
5: சிங்கம், புலி, கதடி.
4: இதெல்லாம் காட்டுல இருக்குது, வீட்டுல இருக்குது.
5: பூனை, நாய், மாடு.
4: சரி, தெரியுது யோகேஸ்வரிக்கு. சரி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, சுட்டியா, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு, அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
5: டாக்டர்.
4: டாக்டரா என்ன பண்றீங்க?
5: ஊசி போடுவோம்.
4: யாரு ஊசி போடுவீங்க?
5: ஃப்ரெண்டுக்கு.
4: ஃப்ரெண்டுங்களுக்கு?

0: பூச்சி போடுறீங்க?
1: காய்ச்சல் நானே
0: காய்ச்சல் வந்துருதா? உங்க பக்கத்துல இருந்து உட்காந்துக்கிறாங்க, காய்ச்சல் வந்துட்டு ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா டயர்டா இருப்பாங்க, அதனால டாக்டர் கூட்டு போய் ஊசி போட வச்சிருவீங்க. நீங்க படிச்சு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஊசி போட்டு
1: குணப்படுத்துறீங்களா?
0: சரி, மத்தவங்க வந்தா எத்தனை ஊசி? ஃப்ரெண்டுங்க வந்தா எத்தனை ஊசி போடுவேன்? ஃப்ரெண்டுங்க மேல ரொம்ப அக்கறை போல. சரிங்க யோகேஸ்வரி, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102.5 உங்களை மன மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.
0: இனிய நிலையிலே இன்றைய மனநிலை மனிதர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை வி யோகேஸ்வரி.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன ரோட், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. கேட்க இருக்கிறோம் நேர்களே, காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக கேட்கலாம்
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 10.
9: படிப்பிலும் பிறவற்றிலும் திறமை மிக்க மாணவர்.
10: பள்ளி படிப்பின் போது இவருடைய முக்கிய ஆர்வம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இருந்தது.
9: தனது தொழிற்பயிற்சி முடிந்த பிறகு உள்ளெறிந்த எரிபொறி இயந்திர பரிசோதனைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்.
10: பிறகு 1876 முதலாவது 4 முழு இயக்க உள்ளார்ந்த எரிபொறியை உருவாக்கினார். அதன் காப்புரிமையும் பெற்றார்.
9: இவர் தயாரித்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் தான் அதன் பின்னர் தயாரிக்கப்பட்ட கோடிக்கணக்கான பொறிகளுக்கு முன்மாதிரியாக அமைந்தது.
10: ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த புத்தமைப்பாளர் நிக்கோலஸ் ஹோட்டோ பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1832.
10: கவிஞர், ஊடகவியலாளர், இதழாசிரியர் என்று பன்முகம் கொண்டவர்.
9: லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தன் கல்லூரி படிப்பை படித்தவர். இந்தியாவின் புனேவில் உள்ள டெக்கன் கல்லூரியில் முதல்வராக 7 பணிபுரிந்துள்ளார்.
10: கௌதம புத்தர் குறித்து ஆசியாவின் ஜோதி, பெருந்துறவு என்னும் கவிதை நூலை எழுதினார்.
9: இவரது இந்த நூல் மூலம் மேற்கு உலக மக்கள் புத்தரின் தத்துவங்களை முதன் முதலாக அறிந்து கொண்டனர்.
10: பிறகு இந்த நூல் பிற உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது.
9: கௌதம புத்தரின் வரலாற்றை ஆசியாவின் ஜோதி எனும் பெயரில் நூலாக எழுதியமைக்காக உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஆங்கில கவிஞர் எட்வின் அர்னால்ட் பிறந்த தினம் இன்று.
10: ஆண்டு 1832.
9: தனது 7 மிருதங்க இசை பயிற்சியை ஆரம்பித்தார்.
10: தனது 10 பல்வேறு இசை நிகழ்ச்சிகளுக்கு பக்கவாதியம் வாசிக்க ஆரம்பித்தவர்.
9: 1940 திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஆஸ்தான வித்வானாக நியமனம் செய்யப்பட்டார்.
10: செம்பை வைத்தியநாத பாகவதர், GN பாலசுப்ரமணியம், TK பட்டம்மாள், மதுரை மணி ஐயர் உள்ளிட்ட புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகர்களுக்கு பக்கவாதியமாக மிருதங்கம் வாசித்தவர்.
9: சங்கீத கலாநிதி மற்றும் பத்மபூஷன் விருதுகளை பெற்ற முதல் மிருதங்க இசை கலைஞர் எனும் பெருமை இவருக்கு உண்டு.
10: கேரள மாநிலத்தில் பிறந்த மிருதங்க இசைக்கலைஞர் பாலக்காடு TS மணி ஐயர் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1912.
10: சென்னையில் பள்ளி படிப்பு, IIT காரக்பூரில்

0: பொறியியல் பட்டம், அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பொருள் அறிவியல் பட்டம் பெற்றவர்.
1: 2004 கூகுள் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து வாடிக்கையாளர் மென்பொருள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகித்தார்.
0: பிறகு கூகுள் நிறுவனத்தின் பல்வேறு பிரிவுகளில் தலைவராக இருந்தவர். இவர் தற்போது கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றுகிறார்.
1: 2022 இந்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது.
0: தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் பிறந்த பிச்சை சுந்தரராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட சுந்தர் பிச்சை பிறந்த தினம் என்று
1: ஆண்டு 1972.
0: இயற்பியலாளர், கணிதவியலாளர்.
1: பொதுவாக கணிதத்தில் மட்டுமின்றி வரலாறு, பயணங்கள், கவிதை, மெய்யியல், இயற்கை அறிவியல் ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கினார்.
0: மின்சாரத்திற்கும் காந்தவியலுக்கும் உள்ள தொடர்பை நிலைநிறுத்தியதற்காக மிகவும் அறியப்பட்டவர்.
1: மேலும் இவை இரண்டையும் இணைத்து மரபார்ந்த மின்காந்தவியல் அல்லது மரபார்ந்த இயக்க மின்னியல் என்ற புதிய துறையை நிறுவினார்.
0: மின்னோட்டத்திற்கான அனைத்துலக முறை அலகு இவர் நினைவாக ஆம்பியர் என பெயரிடப்பட்டது.
1: பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இயற்பியலாளர் ஆண்ட்ரே மேரி ஆம்பியர் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1836.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
6: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
10: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
11: வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
12: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான BTEC பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
14: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
15: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
16: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
17: தொடர்புக்கு 9500848420.
18: காலை வணக்கத்தில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இவை யாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரங்கள். தக்காளி 40, கத்திரிக்காய் 45, வெண்டைக்காய் 16, அவரைக்காய் 60, கொத்தவரை 36, முள்ளங்கி 18, பச்சை மிளகாய் 45, சுரைக்காய் 16, வாழைக்காய் 12, முருங்கைக்காய் 80, புடலங்காய் 26, பீர்க்கங்காய் 40, சர்க்கரை பூசணி 16, சின்ன வெங்காயம் 48, பெரிய வெங்காயம் 30, கேரட் 80, பீட்ரூட் 48, பீன்ஸ் 86, முட்டைக்கோஸ் 44, பூண்டு 192, இஞ்சி 192, மொச்சை 50, பாகற்காய் 45, உருளைக்கிழங்கு 28, காலிஃப்ளவர் 40, குடைமிளகாய் 92, எலுமிச்சம்பழம் 150, ஏலக்கி வாழைப்பழம் 65, கற்பூரவள்ளி வாழைப்பழம் 50, கொய்யாப்பழம்

0: 45. இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். நிறைய பேர் விலையை கேட்டுட்டு தான் உழவர் சந்தைக்கு போவீங்க. விலை உங்களுக்காக நான் சொல்லிட்டேன். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணி பைகளை எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கட்டை பைகளை எடுத்துட்டு போங்க. பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நாம் முடிந்த அளவு தவிர்ப்போம் நேர்களே. அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம். நேர்களே, உங்களுக்காக அடுத்ததாக ஒரு மின்னிறுத்தம் குறித்தான அறிவிப்பு இது. சோகத்தூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்னைக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும். மின்னிறுத்தம் செய்யப்படும் பகுதிகள் குமாரசாமி பேட்டை, ரெட்டியள்ளி, பிடமனேரி, மாந்தோப்பு, ஏ ஜெட்டியள்ளி, அதகப்பாடி, பேடரள்ளி, நியூ காலனி, இண்டூர், நெசவாளர் காலனி, ஏஆர் கோட்ரஸ், அப்பாவு நகர், பங்குநத்தம், பெண்ணாகரம் மெயின் ரோடு, சோம்பட்டி, சோகத்தூர் ஆகிய பகுதிகளில் இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும். உங்களோட வேலைகளை கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் முடிச்சு வச்சுக்கலாம் நேர்களே. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
2: அன்பிற்கினே நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். சில பள்ளிகளில் மாணவர்கள் இடையில் நின்று விடுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று கல்வியல் வல்லுநர்கள் ஆராய்கிற போது, தண்டனைகள் கடுமையாக கொடுக்கிற போது மாணவர்கள் நின்று விடுவதாக சொல்கிறார்கள். கல்வி என்பது இனிமை கொடுப்பதாக இருக்க வேண்டும். இன்று கற்பதில் இனிமை என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் கற்பது கொண்டாட்டமாக மாற பல முயற்சிகள் செய்து வருகிறார்கள். அவற்றின் மூலமே சின்ன பிஞ்சு உள்ளங்களில் கல்வியில் அதிக நாட்டத்தை நாம் ஏற்படுத்த முடியும். முதலில் தண்டனை என்பது எதற்காக என்று நாம் யோசிக்க வேண்டும். கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு என்று வழங்கப்படுகிற தண்டனையால் என்ன பயன்? அப்படி என்றால் விழியற்ற ஒருவன் இன்னொருவனுடைய விழியை சேதப்படுத்தினால் என்ன தண்டனை தர முடியும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தண்டனை என்பது வருந்த செய்வது, தண்டனை என்பது திருந்த செய்வது. மாறாக அவன் திருந்தாமல் மேலும் தவறுகள் செய்யக்கூடியவனாக வழங்கப்படும் தண்டனை அவன் மனநிலையை மாற்றினால் என்ன செய்வது? யோசித்து பாருங்கள். ஒரு செய்தி சொல்லட்டுமா? விக்டர் சியூகோ எழுதிய ஏழைப்படும் பாடு என்கின்ற புதினத்தில் 46 வயது வரை சிறையில் கழித்த ஜீன் வால்ஜின் என்கின்ற மனிதன் சிறையில் தன் கள்ளம் கபடமற்ற தன்மையையெல்லாம் இழந்து கடுமையாகவும் கொடூரமாகவும் மாறி விடுதலையாகிறான். அவன் மீது குத்தப்பட்ட முத்திரை அழியாததால் அவன் செல்லுகிற இடமெல்லாம் அவனுக்கு படுக்கக்கூட இடம் மறுக்கப்படுகிறது. இவன் சிறையிலிருந்து வந்தவன், கொடூரமானவன் என்று எல்லோரும் அவனை வெறுக்கிறார்கள். ஒரு மழைக்காலத்தில் கூட வீட்டின் ஓரத்தில் படுக்க அவனுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அவன் நினைக்கிறான், ஒரு நாய்க்கு கூட வீட்டிலே இடம் கொடுக்கிறார்கள், எனக்கு யாரும் கொடுக்கவில்லையே என்கின்ற விரக்தி அவனுக்கு. அவனுக்கு மான் சிஞ்சூர் மிரியன் என்கின்ற பாதிரியார் தைரியமாக அவனுக்கு படுக்க இடம் கொடுக்கிறார். அவருடைய வீட்டிலேயே வெள்ளி சாமான்களை திருடிக்கொண்டு அவன் வெளியேறுகிறான். ஆனால் போலீஸ்காரர்களிடம் சிக்கிக்கொள்கிறான். அவனோடும் அவன் திருடிச் சென்ற பொருட்களோடும் அந்த பாதிரியாரிடம் காவல்துறை அதிகாரிகள் அழைத்து வருகிறார்கள். அந்த பாதிரியார் புரிந்து கொண்டார். உடனே அவனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில், என்னப்பா இது, நான் இன்னும் 2 மெழுகுவர்த்தி பீடங்களை உன்னிடம் கொடுத்தேனே, அதை எடுக்காமல் மறந்து சென்று விட்டாயா என்று கேட்கிறார். இவரே கொடுத்து அனுப்பியதாக ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார் பாதிரியார். உடனே காவல்துறை அதிகாரிகள் அவனை விட்டு சென்று விடுகிறார்கள். போலீஸ்காரர்கள் சென்ற பிறகு அவனிடம், நல்லவனாக வாழ்வதற்கு மட்டுமே இந்த வெள்ளியை நீ பயன்படுத்த வேண்டும் என்று சத்தியம் செய்து உறுதிமொழி வாங்கிக் கொள்கிறார் பாதிரியார். பல ஆண்டுகள் சிறை வாழ்க்கை செய்யாததை ஒரு பாதிரியாரின் பரிவான சொற்கள் செய்து விடுகின்றன. அவன் நினைத்து பார்க்கிறான், தனக்கு படுப்பதற்கு கூட யாரும் வீட்டிலே இடம் கொடுக்கவில்லை, ஆனால் இந்த பாதிரியார் நம்மை ஆதரித்தார். அவருடைய பொருளையே நாம் திருடியது வெட்கம் வேதனை என நினைத்து வெட்கப்படுகிறான், வேதனை அடைகிறான். இப்படி நம்பிக்கை துரோகம் பாதிரியாருக்கு செய்துவிட்டோமே என

0: அழுகிறான். அவனுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் துளிகள் மூலம் அவன் கடந்த காலத்தை கழுவுகிறான். அவனுடைய வியர்வை துளிகளால் எதிர்காலத்தை பூஞ்சோலையாக ஆக்கிக் கொள்கிறான். தண்டனை என்பது வருந்துவதற்காக அல்ல, திருந்துவதற்காக. தண்டனை கொடுப்பவர்களும் வருந்த வேண்டும். கனத்த இதயத்தோடு அதை அவர்கள் மொழிய வேண்டும். பெறுபவர்களும் நமக்கு வழங்கப்பட்டது சரியென உணர வேண்டும். இனி இந்த தவறு நிகழாது என்ற உறுதி அவர்கள் உள்ளத்தில் உதிக்க வேண்டும். சின்ன குழந்தைகள் தவறு செய்தால் முதல் முறையில் அவர்கள் முதுகில் தட்டாதீர்கள். இரண்டாவது முறை அவர்களுக்கு நயமாக எடுத்துச் சொல்லுங்கள். அவர்கள் அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்று டாக்டர் ஸ்பாக் சொல்கிறார். நாம் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு தர வேண்டும். உணர்தல் நிகழ்கின்ற உள்ளங்கள் பண்பட வாய்ப்பிருக்கிறது. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: நிறைவு பெற்றது காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபிக்கு கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 மே மாதம் 13 முதல் 1964 மே மாதம் 27 வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பே அனுப்பியுள்ள காணொலி செய்திகள் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடாட் டொபாகோ பிரதமர் கம்லா பெர்சாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில்

0: ஆன பிஜேபி ஆட்சியில் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி, மக்கள் சேவையே தேர்வு, தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களை கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியா நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியா இருக்கு. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
3: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
0: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தில் பணியில் இருந்த 7 உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது.

0: இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்குவங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ஆம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்து ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மணி 7:25 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
10: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: உங்கம மனம் நலம் பெறும் தினம் ஆர்கேஜி நெய். தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
2: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின்

0: எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
1: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: வேலை செய்யற இடங்கள்ல எப்படிலாம் யோகா பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரே மாதிரி உட்காந்தே வேலை பாக்குற மாதிரி இருக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, சிம்பிளான காஃப் மசில் ஒர்க் அவுட்டை நீங்க உட்கார்ந்த நிலையில பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பிளேஸ்ல நீங்க உட்கார்ந்துட்டு உங்களுடைய குதி கால்களை அப்பப்ப உயர்த்தி இந்த பயிற்சிகளை பண்ணிட்டே இருக்கலாம். உங்க காஃப் மசில்ஸ் ஆக்டிவா வச்சிருக்கக்கூடிய இந்த பயிற்சி மூலமா உங்க ஹார்ட் ஹெல்த் பாதுகாக்கப்படுகிறது. சோ இது எப்பெல்லாம் பண்ணலாம், நீங்க ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருக்கும் போது ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு தண்ணி குடிக்க போறீங்க, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அங்க அந்த வால்ல டச் புடிச்சிட்டு நீங்க அப்படியே உங்க குதி கால்களை உயர்த்தி ஏத்தி இறக்கலாம். சீட்டிங் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல கூட உங்க குதிகால்களை உயர்த்தி ஒரு 20 முறை உயர்த்தி கீழே இறக்குறது, இந்த மாதிரியான பயிற்சிகள்ல ஈடுபடலாம். இதை தாண்டி நீங்க இப்ப ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அங்க உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுடைய உள்ளங்கைகளை வந்து உங்க முட்டிக்கு மேல வச்சிருந்துட்டு அப்படியே எக்ஸேல் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி பின்புறமா பாக்கலாம். அப்புறம் நேரா வரும்போது இன்ஹேல் பண்ணிட்டு நேரா பாக்கலாம், திருப்படியும் எக்ஸேல் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி லெப்ட் சைடு பாக்கலாம். இப்படி ரைட் சைடு லெப்ட் சைடுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்விஸ்ட் பண்ணி பாக்குறதன் மூலமா உங்களுடைய ஸ்பைனல் கார்டை வந்துட்டு நம்ம வந்து நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆபீஸ்ல தினமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க வந்து கையில ஒரு துப்பட்டா வச்சிருக்கீங்க, ஒரு டவல் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் டைம் கிடைக்குது, கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கீங்க, அப்போ எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டவல் இல்லனா ஒரு துப்பட்டாவை இப்படியே மேல் நோக்கி எடுத்துட்டு போயிட்டு பேக் கொஞ்சம் ரொட்டேஷனலா பின்பக்கமா எடுத்துட்டு வரலாம். திருப்படியும் அங்க இருந்து அப்படியே ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து இறக்கலாம். முன்னாடி இருந்து தூக்கி பின்பக்கமாகவும், பின்பக்கமா இருந்து முன்பக்கமாகவும் இத கொண்டு வந்துட்டு இந்த ரொட்டேஷனல் எக்ஸசைஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். இதுல என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி உட்காந்து வேலை செய்யறதன் மூலயமா மேல் போறோம், அதாவது ஷோல்டர்ல இருந்து கழுத்து சார்ந்து மேல போற பகுதி வரைக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த பிராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், ஷோல்டர் டீஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணும், கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்கும். எனக்கு வந்து ஒர்க்ல வந்து என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, எனக்கு பயங்கர ப்ரெஷரா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஆதி முத்ராங்கிற முத்ராவை பிராக்டிஸ் பண்ணலாம். கைகள்ல கட்ட வரல உள்ள வச்சு அந்த கட்ட வரல மீதி 4 விரல்களையும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் ஆதி முத்ரா. இந்த முத்ராவை வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த முத்ரா வந்து பிளாக் ஆயிருக்க எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணும். இது மூலியமா உடம்புல பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அதனால எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவா ஃபேஸ் பண்ற தைரியத்தையும் ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியும் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இந்த ஆதி முத்ரா பயிற்சி வந்து கொடுக்கும். இதை தாண்டி நீங்க வந்துட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம். இப்ப வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, பிரேக்னா எந்திரிச்சு போய் ஒரு காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது இல்லாம, அதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்க யோக பயிற்சி பண்ணலாம். அந்த யோக பயிற்சியில வந்துட்டு பாத்தீங்கன்னா தாடாசன பயிற்சி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு வால் சப்போர்டட் புஷ்அப்ஸ் நீங்க கொஞ்ச நேரம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் வந்து சம்மணம் போட்டு உட்காந்து சுகாசனால உட்காந்துட்டு சின் முத்ராவை கையில வச்சு ஒரு மெடிடேஷன்ல ஈடுபடலாம்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

0: இனிமையான இந்த காலை வேளையில நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி.

0: மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆமாங்க, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? எதையாவது ஒன்று நோக்கி காலையில எழுந்ததுல இருந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கான ரிலாக்ஸ் அப்படின்றது நாமளா உருவாக்கிக்கிட்டா தான் முடியுங்க. இல்லைன்னா எனக்கு டைமே இல்லை, எனக்கு டைமே இல்லைன்னு எவ்வளோ பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நமக்கான நேரத்தை நாம தாங்க உருவாக்கணும். நம்ம எதுக்கு அதிக நேரத்தை செலவிடணும் அப்படின்றது நாம தான் முக்கியம் கொடுத்து அந்த நேரத்தை செலவு பண்ணணும். நமக்கான நேரத்தை கொஞ்சமாவது நம்ம செலவு பண்ணணுங்க. அதை இசையில் ரசிக்கிறதுல கூட நம்ம செலவு பண்ணலாம். நேர்களே, சந்தோஷச்சாரல் அப்படின்னா ஒரு பொது அறிவு கேள்வி இருக்கும், கூடவே பாடல்களும் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி: தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகரித்துள்ளது? இதை ஒவ்வொரு வருடமும் கணக்கிட்டிருக்காங்க நம்ம தமிழக அரசு. இந்த வருஷம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. சந்தோஷச்சாரல்ல முதல் பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில், ஜி வி பிரகாஷ் குரலில் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: இது
5: மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெறவுள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22. மேலும் விவரங்களுக்கு SSC.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
11: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
12: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
11: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
13: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
14: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
15: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளை

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: நேரம் 7:43. பரபரப்பான இந்த காலை வேளையில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷச்சாரல். ரொம்பவே பீக் டைம் அப்படின்னு சொல்லலாம். 7:43 கிட்டத்தட்ட ஒரு 7:30 அந்த ஆஃபீஸ் போகிற டைம் வந்து ரொம்ப பீக் டைம் அப்படின்னு சொல்லலாம். கடகடன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். நடுவில் என்ன வந்தாலும் யார் வந்தாலும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஓடக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியில் அழகழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நாம கேட்க போற அடுத்த பாடல் ஜோ திரைப்படத்திலிருந்து, சித்துக்குமார் இசையில், ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணா குரலில் கேட்போம் மனையர்களே.

0: ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமெயில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனேங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 2026 ஆண்டு திட்ட நிரலின்படி TNPSC குரூப் 1 போட்டித் தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. இந்த போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் 12/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. அலுவலக பள்ளி பாட புத்தகங்கள் உட்பட 3000 மேற்பட்ட நூல்கள் அடங்கிய இலவச நூலக வசதி, பயிலக வசதி, இலவச வைஃபை மற்றும் இலவச கணினி பயன்படுத்தும் வசதிகள் போன்ற தேர்வர்கள் பயன்பெறும் வகையிலான அனைத்து வசதிகளும் உள்ளன. மேலும் விவரங்களுக்கு 0 43 42 28 88 90 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயனடையுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில சுகமான சுமைகள் அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு பேச போறோம். சுகமான சுமைகள் என்னென்ன இருக்கும் சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை நீங்க நேரலையில் வந்து பகிர்ந்துக்கலாம். இன்னைக்கு காலையில 9:05 வானலையில் வசந்தம், சுகமான சுமைகள். சந்தோஷச்சாரல்ல அடுத்து நாம கேட்க போற பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து சாய் அபயங்கர் இசையில் சுதேஷ் கிருஷ்ணா பாடல் வரிகளில் சாய் அபயங்கர் ஜொனிட்டா காந்தி குரலில்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
7: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
9: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
8: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
9: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
10: நேர்களுக்காக மின்னிறுத்தம் குறித்த அறிவிப்பு இது. சோகத்தூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும். மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ள பகுதிகள் குமாரசாமி பேட்டை, ரெட்டியள்ளி, பிடமனேரி, மாந்தோப்பு, ஏஜெட்டியள்ளி, அதகப்பாடி, பேடரள்ளி, நியூ காலனி, இண்டூர், நெசவாளர் காலனி, ஏஆர் குவார்டர்ஸ், அப்பாவு நகர், பங்குநத்தம், பெண்ணாகர மெயின் ரோடு, சோம்பட்டி, சோகத்தூர், இந்த பகுதிகள் எல்லாம் மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது. உங்களுடைய மின் சாதனம் தொடர்பான பணிகளை நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சுக்கலாம் நேர்களே. சரிங்க, சந்தோஷ சாரல்ல நிறைவு பாடல் கேட்கலாம். இட்லி கடை திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் இசையில், தனுஷ், ஸ்வேதா மோகன் குரல்ல. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகரித்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில், 1364 அதிகரித்துள்ளதுங்க. ஏன்னா இதுதான் நம்ம தமிழகத்தின் விலங்கு அப்படின்னு சொல்லலாம். வரையாடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வர்றதுனால அதை முக்கியமாக பாதுகாத்து அதனோட இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் தான் அதை வந்து நம்ம தமிழக அரசு பாதுகாத்து வருது. 1364 அதனோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். அடுத்த பாடலை கேட்டுருவோமா? இட்லிக்கடை திரைப்படத்திலிருந்து

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும்

0: நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று ஜூன் 10 முதன் முதலாக கல்லூரியில் முதலாண்டு வகுப்பின் முதல் வகுப்பு அது. வகுப்புக்குள் நுழைந்த பேராசிரியர் பாடம் நடத்துவதற்கு பதிலாக ஒரு பொது உரையாடலுக்கு களம் அமைத்தார். உங்களை கவர்ந்த நூல் எது, அதனை எழுதிய ஆசிரியர் யார் என்பது அவருடைய பொது வினா. நூல் என்பது நாவல் என்பதாக கூட எனக்கு நினைவில் உண்டு. அந்த கேள்விக்கான பதிலை மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது நினைவில் இல்லை. என் முறை வந்தபோது நான் எழுந்து சொன்ன பதில், அன்னை வயல். ஒரு கணம் கேட்ட பேராசிரியர் முகத்தில் திகைப்பு எழுந்தது. அதனை எழுதியவர் என்று அடுத்த வினாவை தொடுத்தார். சிங்கிஸ் ஐத்மாத்தவ் என்று சொன்னேன். வகுப்பறையினர் முழுவதும் என்னை திரும்பி கவனித்தது இப்பொழுதும் நினைவில் நிற்கிறது. அப்படி ஒரு பெயரையோ அப்படி ஒரு நூலையோ அந்த வகுப்பு நிலையில் நான் சொல்லியிருப்பேன் என்று அந்த பேராசிரியர் உட்பட யாரும் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், அது தனித்தமிழ் கல்லூரி. ஆன போதிலும் தமிழுக்கு மிக நெருக்கமாக அந்த இலக்கிய நூல் திகழ்ந்ததற்கு காரணம், என் பள்ளி பருவத்திலேயே சோவியத் ரஷ்யாவின் நூல்களை நான் படித்த அனுபவம்தான். எடுத்து படிக்கிற போது அந்த நூலின் தலைப்போ அதில் இடம்பெறுகிற பாத்திரங்களோ ருஷ்ய நாட்டின் கதாபாத்திரங்களாக அந்த நிலத்தின் பண்ணை வயல்களாக இருக்கும். படிக்க படிக்க அந்த காட்சியின் படிநிலை கடந்து என் சொந்த வயலில் நான் வேளாண்மை பணி செய்து கொண்டு படிக்கிற போது பக்கத்து வயலில் பணி செய்கிறவர்களாக அந்த பாத்திரங்கள் இருப்பது போன்ற அனுபவத்தை நான் பெறுவேன். காலப்போக்கில் அந்த கதாபாத்திரங்கள் என் குடும்பத்தின் முக்கியமான இடத்தை பெற்றுவிடும். அதிலும் அன்னிவையில் நாவல் நான் படித்துக் கொண்டிருந்த காலம் விடுமுறை காலம் மட்டுமல்ல, வேளாண் பணிக்கான காலம். வயல் பணிகளை செய்து கொண்டிருக்கிற போது கூட துணைக்கு இந்த புத்தகத்தையும் கொண்டு போவேன். புளிய மரத்தின் நிழலில் அதன் கிளையில் தாழ்ந்த ஒரு பகுதியில் அமர்ந்து கொண்டு அந்த நூலை படிக்கிற பொழுது அது பல்லக்கு போல என்னை சுமந்து கொண்டு சோவியத் ரஷ்யாவின் பண்ணை வயலிலே கொண்டு போய் இறக்கிவிடும். தன் நிலத்தை பார்த்து கதை சொல்லுகிற அந்த அம்மா, அந்த அன்னை தல்கோனை என் நெருக்கமான அம்மாவாக, அப்பத்தாவாக, தோழியாக மாறிவிடுவார். ஒரு அழகான விவசாய குடும்பத்தின் கதையை சொல்லி உலகப்போர் அதை எப்படி சிதைத்திருக்கிறது என்பதை சொல்லுகிற பொழுது கண்களில் கண்ணீர் பெருகி வரும். காதலி பற்றி சொல்லுகிற பொழுது மகிழ்ச்சி பிளந்து எழும். சோகத்தை சொல்லி முடிக்கிற போது மனம் சோகமாக மாறிவிடும். வெளியில் மேய்ந்து கொண்டிருக்கிற மாடோ பொழுதுகளின் மாற்றமோ எதுவும் நினைவுக்கு வராத அளவிற்கு அந்த நூலில் மூழ்கி போயிருக்கக்கூடிய நான் அதனுடைய தொடர்ச்சியாக குல்சாரி என்கிற கதையினையும் முதல் ஆசிரியன் என்கிற நாவலையும் எடுத்து படிக்கிற பொழுது இங்கு சைத்மாத்தவர் என்பவர் ருஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் என்பவராகவோ, ரஷ்ய மற்றும் கிர்கிஸ் ஆகிய இரண்டு மொழிகளிலும் சிறந்து விளங்கிய அவர் பெரியும் படைப்பாளி என்பதாக மட்டும் நான் உணர்ந்து கொள்ளவில்லை. என் குடும்பத்தில் நெருக்கமான ஒருவராக அவர் மாறிப்போனார். ஜமீலா என்கிற நாவலும், சிகப்பு துண்டு அணிந்த என் சிறிய லிண்டன் மரமும், வெள்ளை கப்பலும் என் கூடவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நூல்களின் பெயர்களாக அமைந்தன. அதன் மொழிபெயர்ப்பை தந்தவர்கள், அந்த நூலை பதிப்பித்தவர்கள் பற்றிய அறிமுகம் எதுவும் இல்லாமல் அந்த கதை ஒன்றிலேயே மூழ்கி போன போது மொழி கடந்து, இனம் கடந்து, தேசம் கடந்து, உலகம் ஒரு புவிப்பந்து, ஒரு புத்தட்டாக மாறி என் முன்னாலே மலர்ந்திருக்கக்கூடிய அன்பையும் அனுபவத்தையும் பார்த்தேன். உலக இலக்கியங்களில் ஒன்று என்று தெரியாமலேயே அதில் ஒன்றிப்போன அனுபவம்தான் என் வாசக அனுபவத்தை விரித்தது. இன்று அவரின் நினைவு நாள். என்றென்றும் மறக்க முடியாத என் முன்னோடி எழுத்தாளன் சிங்கிஸ் ஐத்மாத்தவின் திருவடிகளுக்கு என் நன்றி மலர்களை இன்று காணிக்கையாக்குகிறது. இதுபோல நண்பர்களே, எடுத்து படிப்பதற்கான நூல்கள் ஏராளமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு அயலக தேசத்தின் நூலை, நாவலை, கதையை, கவிதையை எடுத்து படிக்கிற பொழுது நம் மனம் அந்த அளவிற்கு விரிகிறது, மனித நேயம் மலர்கிறது என்பதை இன்று ஒன்று நன்றி என்பதாக உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆர்கேஜியினை வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள்.

0: நிகழ்ச்சி வழங்குவோர் ஆர் கே ஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர் கே ஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. நான் இதுவரைக்கும் பண்பலையில் பேசினது இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். 0 43 42 24 40 இந்த வாட்ஸ்அப் என்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் 0 43 42 24 40 மற்றொரு 0 43 42 24 40 31 இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் எங்கள் கூட பேசலாம், உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கலாம். நீங்கள் அறிமுக நேராக மட்டும் இருக்கணுங்க இந்த நிகழ்ச்சியில் வரணும்னா.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
9: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
0: பொன்னியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியில் முதல் முதலாக அறிமுகமாகறாங்க மேச்சேரியிலிருந்து சுமதி. இவங்க அண்ணாத்தே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்போம் மனிதர்களே.
10: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா, கல்யாணம் கல்யாணமே தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் பட்டப்படிப்புகள் சேர்க்கைக்கு 14/6/2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும்.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக்

റിപ്പോർട്ട് ആർ കെ ജി നെയ്. பொன்னியின் புதுப்பு நாள் இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. இது வரைக்கும் பண்பலையில் பேசினது இல்லைங்க, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் 0343 42 24 40 30 மற்றொரு 0343 42 24 40 31 இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் பேசலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எண்ணிலையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்கள் உங்கள் பேரையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். நேர்களை இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் நேரலை நிகழ்ச்சி, இதில் சுகமான சுமைகள் அப்படின்ற தலைப்பில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். சுகமான சுமைகளாக நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்துக்கலாம். நேரலை நிகழ்ச்சி சுகமான சுமைகள் என்னும் தலைப்பில் வளம்பெற இருக்கிறது நேர்களை. பொன்னியின் புதுப்பு நல்ல அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க. கோவை மூக்கனூர்லேருந்து மலர்கொடி, சிவப்பிரியா, சரோஜினி இவங்க எல்லாமே இணைஞ்சு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. சிவாஜி திரைப்படத்திலிருந்து எங்களுக்கு பாடல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேட்போமா நேர்களே?

குடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

0: கூல்.
1: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி தொடர்புக்கு 7558137222.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேற்றிலே ஈரோடு மஞ்சள் மார்க்கெட் விலை நிலவரத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். இது நேற்றைக்கான விலை நிலவரம். ஈரோடு மஞ்சள் மார்க்கெட்டில் விரலி மஞ்சள் குவிண்டாலுக்கு 11,321 ரூபாய் அதிகபட்சமாக, குறைந்தபட்சமாக. அதே மாதிரி அதிகபட்சமாக 14,739 ரூபாய் விலை போனது. கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சமாக 10,439 ரூபாயும் அதிகபட்சமாக 13,259 ரூபாயும் விலை போனது.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் ஆர் கேஜி நெய் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர் கேஜி நெய், 90 மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நேரம் 8:30, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
6: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தருமபுரி.
6: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியருக்கும் ஞான சம்பந்தன் அவர்கள்.
9: வணக்கம். திங்கள் தோறும் மண்டே மோட்டிவேஷன், தன்னம்பிக்கையூட்டும் பேச்ச நம்ம பேசிட்டு வர்றோம். இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இதை பேச நானே உற்சாகமானதான் பேச முடியும். ஒரு தடவை என்னை வந்து சென்னையில் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி கூப்பிட்டுருக்காங்க. அது என்ன தெரியுங்களா, தமிழ் இலக்கியங்களை நாம் வந்து பேசணும், பேசுகிறத அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சுருக்கி ஒரு குறும்படமாக எடுக்கணும். அது மாதிரி நான் இலக்கியத்தை பேசணும். இதுக்கு முதல்ல ஒரு 15 பேர் பேசியிருக்காங்க, 15 பேராசிரியர்கள் பேசியிருக்காங்க. நான் போடுற அன்றைக்கி எனக்கு முன்னாடி ஒரு 5 பேர் பேசுகிறாங்க. அப்போவும் போய் நான் உட்காந்துருந்தேன். அந்த வந்திருந்த அந்த அம்மா, இவங்க ஊர் யார் தெரியுங்களா, டைரக்ஷனுக்கு படிக்கிறவங்க, கதை வசனம் எழுதுறதுக்கு படிக்கிறவங்க, கேமராவுக்கு படிக்கிறவங்க, இன்ஸ்டியூட் மாணவர்கள் எல்லாருமே, அப்புறம் இன்னும் சில பேர், இப்படி 800 மேற்பட்ட அந்த மாணவர்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் அந்த 800 மேற்பட்ட மாணவர்களில் சில பேரை தவறங்க, பல பேர் சேரில் கால் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மல்லாக்கப்படுத்திருக்காரு, ஒருத்தர் இதை பற்றி கவலையே படலை, இப்படி இருக்காங்க. அருமையான இலக்கியங்களை பேராசிரியர்கள் பேசுகிறாங்க, இதை உள்வாங்கி அவங்க படம் இருக்கணும். எனக்கு தலைப்பு என்ன தெரியுமா, மதுரை காஞ்சி. மாங்குடி பரதநாதர் எழுதின மதுரை காஞ்சி பற்றி பேசணும். இப்போவும் இதே வேலையை நான் பார்க்க வேண்டிய ஆகி போச்சுங்க. என்ன அப்படின்னா, நான் போய் அவங்கள்ட்ட, நீங்கள் எல்லோரும் ரொம்ப புகழ்பெற்ற டைரக்டர் ஆகணும், நடிகர் ஆகணும், எழுத்தாளர் ஆகணும், தயவு செஞ்சு முதல்ல அவங்கவுங்க நாற்காலியில் நல்லா உட்காந்துக்காங்களே அப்படின்னே. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த பாருங்க, நீங்கள்லாம் இனிமேல் தான் சினிமாவுக்குள்ளே வரப்போகிறீங்க. நான் இது வரைக்கும் ஒரு 30 படம் நடிச்சிருக்கேன். பல்துறை வித்தகரான கமலஹாசன் வந்து அவரோட நான் பணிபுரிஞ்சிருக்கேன். இது எனக்கு தெரியும். இப்படி இங்கே நாடோடி மன்னனை பற்றி கேட்டிங்கனாலும் நான் சொல்லுவேன். அதே போல் சூதுகவும் பட இயக்குனர் நலன்குமார் சாமி, டைரக்டர் சி வி குமார், இவங்ககிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் முன்னும் பெண்ணும் போயிட்டு வரக்கூடிய ஆள். நான் சொல்கிற விஷயத்தை எடுத்து வச்சுக்கோங்க, இதை கேட்டுட்டு நீங்கள் அப்புறம் பாருங்கள். சொல்லிட்டு நான் மதுரை காஞ்சியை தொடங்குறேன். தொடங்கி மதுரை காஞ்சி எப்படி, முதல்ல ட்ரோன் ஷாட் என்ன மதுரை காஞ்சிக்கு, அப்புறம் ஸ்கிரிப்ட் என்ன, அப்புறம் க்ளோஸ் அப் ஷாட் என்ன,

0: உதாரணமா திருடர்களை பிடிக்க போகக்கூடிய அந்த அரசாங்க வேலைக்காரர்கள், அதாவது காவல்துறையினர், இது சொல்கிறது இப்போ 2ஆம் நூற்றாண்டில், 2000 வருஷத்துக்கு முதல்ல, அந்த திருடர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கருப்பு உடையணிஞ்சு, பாருங்கள் காஸ்டியூம், கருப்பு எண்ணெயை மேலே தேய்ச்சிக்கிட்டு ஒரு குருவாள் வச்சுருப்பாங்களாம். அந்த குருவாள் வந்து அதில் சில வகையான இது மாதிரி போட்டிருக்குமா. இப்போ நான் சொல்லிட்டே வரேன், இப்போ நீங்கள் ஜூம் போனீங்கன்னா தான் அந்த குருவாள் என்னான்னு காட்ட முடியும். அவங்க கையில் ஒரு உடும்பு இருக்குது, அந்த உடும்பை அப்படி இப்படி மேல் நோக்கி எரிஞ்சாங்கன்னா அது வந்து போய் அரண்மனையுடைய உச்சியில் போய் பிடிச்சிக்கிறோம். உடும்புங்கிறது ஒரு வகையான பிராணி, அதாவது ஒரு விலங்கு, பிடிச்சா விடாது, உடும்பு பிடிக்கினால அது அதை கயிறில் கட்டி கொண்டு போய் அது மேலமாக ஏறி போவாங்களாம். இதை நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்து, எதை நீங்கள் சாட்டு பிரிக்கணும்னா, இதை எப்படி பிரிக்கணும், இதை எப்படி பிரிக்கணும், இது எப்படி பிரிக்கணும், இப்படி பண்ணிங்கன்னா கொண்டு வர முடியும். இது ஒரு டீம் இப்போ முடித்து பண்ணி காமிச்சாங்க, நல்லா இருந்தது. எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா, நாம் செய்கிற வேலையை சரியாக செய்யணும், உள்வாங்க வைக்கணும், உள்வாங்கினவங்க தான் ஜெயிப்பாங்க, இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. ஒருத்தர் இன்னும் கூட சொல்லப்போனால், நமக்கு எதுவும் தெரியாது, எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒரு பணக்காரரை போய் பார்த்தா ஒருத்தன், எனக்கு ஏதாவது கொடுங்கல, ஒன்றுமே இல்லையேண்ணா, அப்படியா, இவ்வளோ கேட்கவே கஷ்டமாக இருக்கேன், உனக்கு 100,000 கொடுக்க விட்டுமான்னு கேட்டார். ஆ கொடுங்கண்ணா, அப்படின்னா ஒன்று செய்ய, உன் கண்ணை தோண்டிக்கிறவன் ஒரு கண்ணை பரவாயில்லையாண்ணார். போயாயே, ஒரு கண்ணை புரிசுனானே செய்யறது, சரி 5 லட்சம் தரட்டுமா, ஆ கொடுங்க, அவன் இதயத்தை எடுத்துக்கிடுவேன். என்னையா சொல்கிற, நீ என்ன நரமாமிசம் திங்கிறவனா, சரி வேணாம், உனக்கு 10 லட்சம் தரட்டுமா, சரி ஒரு 2 கிட்னியை உருவிடுவேன். அவன் ஒன்றுமே பேசலை. இப்போ அவர் கேட்டார், ஏய் நீ உன்ட்ட ஒன்றுமே இல்லைன்னு இல்லை, 10 லட்சம் பெற கிட்னி நீ தான் வச்சுருக்க, 5 லட்சம் பெற இதயம் உன்ட்ட தான் இருக்குது, 1 கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்க முடியாத கண் நீ வச்சுருக்க, இவ்வளோ வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன், என்ன அர்த்தம், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கரங்களில் பூமி சுழன்று வரும் என்ற தாராபாரதியினுடைய கவிதையை நினைவில் வச்சுக்கோங்க. எதுவும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, எதுவும் முடியாதுன்னு சொல்லாதீங்க. சாதிப்பதற்கும் மற்றவற்றுக்கும் நமக்கு வந்து வேண்டியது என்ன என்றால் உற்சாகமான மனம். அந்த மனத்தை உற்சாகப்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள், சாதித்து காட்டுங்கள். நான் சொன்ன மேடை அனுபவங்கள்லாம் என்ன தெரியுங்களா, நான் என்னை பற்றி சொன்னதில் இப்படியெல்லாம் செஞ்சால் தான் ஜெயிக்க முடியுங்கிறதுக்காக ஒரு வழியை சொல்லியிருக்கேன். என்னுடைய பேசும் கலை புத்தகத்தில் இதை பற்றியெல்லாம் எழுதியிருப்பேன். இதெல்லாம் படிங்க, பாருங்க, மனதை உற்சாகமாக வைத்து கொள்ளுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கை பனியன்சன் பிரீஃப்ஸ்.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: ஹாய் சாங், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல என்னதான் வாங்குறேன், ஏன் தெரியுமா?

0: எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
1: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
4: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
3: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: நேர்களுக்காக ஒரு அறிவிப்பு. சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குயிண்டாலுக்கு அதிகபட்சமாக 15,012 ரூபாயும் குறைந்தபட்ச விலையாக 10,875 ரூபாயும் சராசரியாக 12,245 ரூபாயும் விலை போனது. கொப்பரை குயிண்டாலுக்கு 13,151 ரூபாயும் குறைந்தபட்சமாக 8,012 ரூபாயும் சராசரியாக 11,562 ரூபாயும் விலை போனது. தேங்காய் 2,410 ரூபாயும் அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக 1,998 ரூபாயும் சராசரியாக 2,120 ரூபாயும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டாலுக்கு 12,260 ரூபாயும் குறைந்தபட்ச விலையாக 11,225 ரூபாயும் சராசரியாக 12,010 ரூபாயும் விலை போனது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி அதிகபட்ச விலையாக 8,551 ரூபாயும் குறைந்தபட்சமாக 6,561 ரூபாயும் சராசரியாக 7,556 ரூபாயும் விலை போனது. பொன்னியின் புதுப்புனல் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. வாட்ஸ்அப்பில் அடுத்ததாக அறிமுகமாகறாங்க. கணக்கம்பாளையத்திலிருந்து செல்வி இவங்க கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க நேர்களே. அவங்க விருப்ப பாடலை நாமளும் கேட்போமா?

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22. மேலும் விவரங்களுக்கு SSC.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
6: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: Bayern, Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துகிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். நான் தோற்று போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரே, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமாக

0: சொன்னார். என்னோடய 5 வயசு குழந்தையோடு நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சுட்டுது, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார். ரொம்ப உற்சாகமாக நான் யோசித்து பார்த்தேன். அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவர் தோற்று போகணும் நாம் ஜெயிக்கணும் அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன்குடன் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டா அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில், அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாகுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட்லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம், இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார், அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: எட்டு மணி 53 நிமிஷம்.

நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்ததாக கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாங்காய் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 600 ரூபாயும் குறைந்தபட்சமாக 550 ரூபாயும் சராசரியாக 575 ரூபாயும் விலை போனது. சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 4,135 ரூபாயும் குறைந்தபட்சமாக 3,150 ரூபாயும் சராசரியாக 3,785 ரூபாயும் விலை போனது. கொளத்தூர் ஒழுங்குமுறை

பொன்னியின் புதுப்பொன்னெல்லாம் அடுத்துதான் அறிமுகமாகறாங்க. பெண்ணாகரம்லேருந்து ராதா இவங்க கேட்டிருக்காங்க. மாமன்னன் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்போம் நேர்களே.

0: நேற்றில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேரம் காலை 9 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: பகத்சிங் என்ற மகத்தான இளைஞர் தியாகத்தின் அடையாளமாக தன்னை செதுக்கிக் கொண்டவர். சிறை கொட்டடியில் இருக்கிறார். அவரை சந்திக்க அவர் தாய் பலமுறை வருகிறார். தன்னை சந்திக்க தாய் வருகிற தருணங்களில் எல்லாம் அவர் தவிர்த்து கொண்டே இருந்தார். கடைசியில் போராடி அவருடைய தாய் அவரை சந்திக்கிறார். பகத்சிங்கின் தாய் பகத்சிங்கிடம் சொல்கிறார், மகனே, உன்னை சந்திப்பதற்காக நான் பலமுறை முயன்று நீ தவிர்த்து வந்தாய். நான் உன் மரணத்திற்காக கவலைப்படவில்லை, அச்சப்படவில்லை. தேசத்திற்காக என் மகனை தருகின்றேனே என்றுதான் பெருமைப்படுகிறேன். இந்த பெற்ற வயிறு அதற்காக மகிழ்ச்சி கொள்கிறது என்றார். தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாயைப் போல பகத்சிங்கின் தாய் மலர்ச்சியோடு பகத்சிங்கிடம் சொன்னார். தியாகத்தின் வரலாற்றை எழுதிய பகத்சிங் வாழ்க்கையின் கடைசி நொடியில் மரணத்தை முத்தமிடுகிற நேரத்திலும் புத்தகத்தை வாசித்துக் கொண்டே இருந்தார். சிறை கதவுகள் தட்டப்படுகிறது, உடனே வா, தூக்கு கயிறு தயாராக இருக்கிறது என்று சிறைக்காவலாளிகள் அழைத்தார்கள். பகத்சிங் சொன்னார், ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த பகத்சிங் சொன்னார், இதோ லெனின் புத்தகத்தை, புரட்சி புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். சில பக்கங்கள் இருக்கிறது, அதை முடித்துவிட்டு தூக்கு கயிற்றை மாட்டிக்கொள்ள வருகிறேன் என்றார். மரணத்தின் கடைசி நொடியிலும் வாசிப்பதற்காகவே சுவாசித்த அந்த தலைமுறையை நாம் எண்ணி பார்க்கிறோம். மரணத்தின் கயிற்றை முத்தமிடுவதற்காக பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு மூன்று பேரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சிறைச்சாலையும் அதிர்ச்சியோடு இன்குலாம் ஜிந்தாபாத் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தூக்கு கயிற்றை முத்தமிடுகிறார்கள். பகத்சிங் தூக்கு கயிற்றை மாற்றிக்கொள்ளுகிற போது இன்குலாம் ஜிந்தாபாத் என்று சொல்லிவிட்டு இன்குலாப் என்பார். ராஜகுருவும் சுகதேவும் ஜிந்தாபாத் என்பார்கள். தூக்கு கயிற்றை மாட்டிக்கொண்டார் பகத்சிங். அவர் வாழ்க்கை முடிந்து போனது. அடுத்து ராஜகுரு தூக்கு கயிற்றை மாட்டும் போது இன்குலாப் என்பார், சுகதேவ் ஜிந்தாபாத் என்பார். கடைசியில் சுகதேவ் மாட்டிக்கொள்கிற போது இன்குலாப் என்கிற போது ஜிந்தாபாத் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. இப்போது சிறை காவலாளி ஜிந்தாபாத் என்று சொல்லி கண்ணீர் மல்க இப்படி சின்னஞ்சிறிய மலரை மலர்களை தூக்கிலிட வேண்டிய தருணம் வந்துவிட்டதே. 8 சிறைச்சாலைகளில் எண்ணற்றோரை தூக்கிலிட்டிருக்கிறேன். ஆனால் இந்த இளைஞர்களை தூக்கிலிடுவதுதான் எனக்கு மிக கடுமையான நிலையாக இருக்கிறது என்றாராம். தியாகத்தின் வரலாற்றின் கடைசி நொடியிலும் வாசிப்பதற்காகவே சுவாசித்துக் கொண்டிருந்தவர்கள். சோவியத் புரட்சியை வென்றெடுத்த போது லெனின் சொன்னார் இளைஞர்களை பார்த்து, திரண்டு நின்ற இளைஞர்களிடம் சொன்னார், இளைஞர்களே, உங்களுக்கு 3 கடமைகள் காத்திருக்கின்றன என்றார். இளைஞர்கள் வேகமாய் கேட்டார்கள், என்ன எங்கள் முதல் கடமை? லெனின் சொன்னார், படியுங்கள். என்ன 2 கடமை என்று கூட்டம் கேட்டது. படியுங்கள், படியுங்கள் என்றார். என்ன 3 கடமை என்று கூட்டம் கேட்டபோது படியுங்கள், படியுங்கள் என்று சொன்னார் லெனின். இந்த தலைமுறை கற்பதற்காக தன்னை எப்போதும் தயார் செய்து கொள்ள வேண்டும். கடந்த கால தலைமுறை கற்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டது.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: 3.7 நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
6: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
5: நீங்க எங்க படிச்சீங்க?
7: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
8: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
9: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
10: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
11: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

நாம் இணையும் நிகழ்ச்சி வானலையில் வசந்தம். சுமை என்றாலே மனதில் ஒரு பாரம் தோன்றும். ஆனால் வாழ்க்கையில் சில சுமைகள் நம்மை சோர்வடைய செய்வதில்லை, மாறாக சந்தோஷத்தையும் அர்த்தத்தையும் தருகின்றன. தாயின் கருவறை சுமை, பெற்றோரின் பொறுப்பு சுமை, நண்பர்களின் அன்பு சுமை, கனவுகளை சுமந்து செல்லும் இளமையின் சுமை, இவை அனைத்துமே நமக்கு சுகமான சுமைகளே. சுமை என்பது எடை அல்ல, அதை சுமக்கும் மனதின் அன்புதான் அதன் மதிப்பு. அப்படிப்பட்ட சுகமான சுமைகளை பற்றி தான் இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். நேயர்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிட அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0343 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25. இந்த இரண்டு எண்களையும் மற்ற நேயர்கள் 0343 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து பேசலாம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் சுகம் சுமைகள் சுகமான் இன்னைக்கு வானலையில் வசந்தம் சுகமான சுமைகள்.

0: சுகமான சமையல் இல்லம்மா. நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களை வளர்க்கறத ஒரு சுகமான சமையல் தான்மா. ஏன்னா அவங்க என்ன இது பண்ணாலுமே கேட் பண்ணாலுமே அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலே அது ஒரு சுகமான சமையல் தான்மா.
1: கண்டிப்பா
0: வயசானவங்க தாத்தா பாட்டி அவங்களும் அதே மாதிரிதான்மா. அவங்க வயசாயிட்டவே கொஞ்சம் அவங்களுக்கும் அந்த நேபல் கட்சி எல்லாம் மாறிடுது. அவங்களும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க மாதிரி அவங்களும் கொஞ்சம் கேட் பண்ண ஆரம்பிச்சாங்கம்மா. அதுவும் ஒரு சுகமான சுமைங்க தான்மா.
1: கண்டிப்பா இது எல்லாமே வந்து ஒரு சுகமான சுமைகள் சரிங்களா.
0: சொந்தங்களை இடையில அது ரொம்ப சுகமான சுமைகள்மா.
1: கண்டிப்பாம்மா ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. காதல வச்சு பேசுங்க இல்லனா வெளியே வந்து பேசுங்க.
2: சரிங்க பேசுறேன் பாருங்க.
1: சொல்லுங்க.
2: அதாவது சுமை வந்து இருந்தாதான் சாமி எதுவுமே ஒரு குளிர் செய்ய முடியும். சுமை இல்லைன்னா சும்மா சோம்பேறித்தனமா நம்ம காலத்தோட சோப்புல போய் எடுக்க வேண்டியதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாதான் அந்த பிரச்சனை சம்பாதிச்ச ஒரு எண்ணம் வரும்.
1: சரிங்க.
2: அதனால சுமை இருப்பது தான் நல்லது. சுமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது.
1: சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். உங்க இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. சில சுமைகள் நமக்கானதாக இருக்கும், ஒரு சில சுமைகள் நம்மளை தேடி வந்ததாக இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம மனநிலை எப்படி எடுத்துக்குது அப்படின்றத பொறுத்தது. சுமைகள் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நமக்கு வரக்கூடிய ஒரு பொறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை வந்து அது ஒரு சுகமான சுமையாக பார்க்கும்போது அந்த அவங்க அந்த விஷயத்துக்காக செய்கிற எல்லாமே வந்து நமக்கு சுகமானதாக தான் தெரியும், சந்தோஷமானதாக தான் தெரியும். சரி இப்போ ஒரு நேயர் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம்.
3: நான் கிருஷ்ணம்பாட்டம் அரசம்பட்டி காவாகட்டு தென்னை விவசாயி ஏமுறன்மா.
1: சொல்லுங்க ஐயா.
3: சுகமான சுமைகள். அதான் நம்ம தலைப்பு.
1: ஆமாங்க ஐயா, சுகமான சுமைகள் சொல்லுங்க.
3: அப்பா நான் 1977 காவல்துறையில சேர்ந்தமா. அப்ப வந்து சம்பளம் வந்து 200 ரூபாய் தான். அந்த 200 ரூபாயில வந்து மாசம் வந்து 50 ரூபாய் 25 ரூபாய் எனக்கு செலவு போக மணியாடர் பண்ணுவேன் எங்க வீட்டுக்கு, எங்க அப்பா வீடு. பண்ணும்போது அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. அப்ப வந்து பம்ப்செட் சர்வீஸ்ல கரண்ட் பில் இருக்கும். என்னடா முருகாசேக்கு பாசம் மணியாடர் பண்ணலையே அப்படின்னு சொல்லி காத்து நிற்பாங்க. ஆனா அந்த 50 ரூபா மணியாடர் வந்ததும் ரொம்ப கஷ்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட நீங்கிடுமா. அந்த நீங்கிடும் போது ரொம்ப பரவாயில்ல, மாசான முருகன் பணம் அனுப்புறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கம்மா.
1: சரிங்க.
3: அதான் என்னுடைய சுகமான சுமைகள் என் வாழ்க்கையில.
1: சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
3: நன்றிமா. நன்றி. வணக்கம்மா.
1: குழந்தையின் சிரிப்பை சுமக்கும் தாய், குடும்பத்தின் கனவை சுமக்கும் தந்தை, மாணவனின் எதிர்காலத்தை சுமக்கும் ஆசிரியர், இவர்கள் சுமப்பதெல்லாம் பாரமல்ல, பாசம் நிறைந்த சுகமான சுமைகள். இன்னைக்கு வானலையில் வசந்தம் சுகமான சுமைகள் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
6: வலி உங்க வாழ்க்கையை

0: சில சுமைகள் தோளில் இருக்கும், சில சுமைகள் மனதில் இருக்கும். ஆனால் அன்போடு சுமக்கப்படும் சுமைகள் என்றும் சுகமாகவே இருக்கும். சரி, இப்போ நம்ம கூட நேயர்கள் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்டேயும் பேசிடலாம். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: நாகர்கோட்டிலேருந்து ஈஸ்வரி பேசுகிறோங்கம்மா.
0: சொல்லுங்கள் ஈஸ்வரிம்மா.

0: பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
3: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: +2 முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான BTEC போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
8: ஏனா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 9:17 நம்ம கேட்டுட்ருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு சுகமான சுமைகள் இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. அடுத்ததாக ஒரு நேயர் இருக்கார், அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் பசுமை நகர் பரிமளா நலம் நலம் வரைய ரொம்ப நான் வர பேசி
0: நலமா இருக்கும். பரிமளாமா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலம் நலம் வரைய
0: சொல்லுங்கம்மா. சுகமான சமயங்கள்
1: சொல்லத்தாவும் நினைக்கிறேன், சொல்லத்தாவும் பவிக்கிறேன், எல்லாமே அதாவது ஒரு கூட்டத்துக்கிட்டு போறாங்கன்னு
0: வைங்க,
1: கூட்டத்துக்கு அவர் படம் கஷ்டப்பட்டு அவ்வளோ இதாக இருக்கும், ஃபுல்லாக கூட்டத்தை வாங்கிட்டு கொடுக்குறாரு பாருங்க, சுகம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவருக்கு.
0: கண்டிப்பா
1: அவரு நம்ம வேலை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த கூலியை வாங்கும் போது இருக்கிற சந்தோஷம், வேலை செய்யும் போது அவ்வளோ கஷ்டமா
0: இருக்கும்,
1: அந்த கூலியை வாங்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் இருக்காது.
0: கண்டிப்பா தன்னோட குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனா அந்த உழைத்து முடிச்சு அவங்களுக்காக நம்ம ஒண்ணு செய்யும் போது அது வந்து ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை கொடுக்கும், அதுதான் அந்த சுகமான சுமைகள் நம்ம சொல்றது. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, அதுவும் வந்து ஒரு பாடல் மூலமா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: தகடூர் அன்பளைக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: மேட்டூர் வட்டம் அய்யமுத்தூர்ல இருந்து கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்விமா.
2: அம்மா, இப்ப ஒரு பெண் குழந்தைய பெற்ற தாயும் தகப்பனும் பெண் குழந்தைய வளர்த்து நல்லா ஆளாக்கி நல்லா கல்வி எல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு இடத்துக்கு திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கவலைகள் இருக்கும் பாருங்க, அவ்வளவு ஒரு கவலையா இருப்பாங்க, நம்ம பெண்ண விட்டு பிரியறமே அப்படின்ட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அது வந்து மத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா நம்ம பெண் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவலைகளை வந்து போக்கிக்கிட்டு அவங்க நல்லா மலர்ந்த முகத்தோட அனுப்பி வைப்பாங்க. அந்த பெண்ணும் போயிட்டு கணவர் வீட்டுல வாழும் பொழுது அவங்க ஒரு கர்ப்பிணி ஆகும் பொழுதுதான், அவருங்க ஒரு தாய்மை அடையும் பொழுதுதான் அந்த முழுமையான ஒரு இன்பத்தை உணருவாங்க அவங்க. அப்ப அந்த குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது அது வந்து

0: சுகமான சுமையா இருக்கும், எல்லோருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். கணவர் வீட்டுக்கு, தாய் வீட்டுக்கு எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், அது சுகமான சுமையாவும் இருக்கும்மா.
1: சரிங்கம்மா, நன்றிமா.
0: வயதானவங்களையும் நம்ம நல்லா பாத்துக்கணுங்கம்மா. பாத்துக்கும் பொழுது அது ஒரு சுகமான சுமை தான்மா. வயதானவங்களையும் நம்ம கைவிட்டுற கூடாது. அவங்க நம்ம பெற்று வளர்த்து ஆளாக்குனவங்க, அவங்களையும் நல்லபடியா பாத்துக்கணுங்கம்மா.
1: கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிமா, நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: அன்பு சகோதரி அவர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கங்கள் கூறி நீங்கள் இணைவது கரூர் மாவட்டம் ஒசூர் தமிழ்ச்சோழ.
1: நலமா இருக்குமா ஐயா? நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா. சுகமான
2: நமக்கு வேலைகள் வந்து இந்த காலத்துல வந்து எல்லா பேருமே வேலைக்கு போற ஒரு சூழல், ஆணும் பெண்ணும் எல்லாமே சேர்ந்து போற மாதிரி ஒரு. நம்ம வந்து நம்ம இல்லத்தரசி வந்து வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது அவங்க வந்து களைப்பா இருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம அவங்களை வந்து அதை செய்ய இதை செய்யு சொல்லக்கூடாது. நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். அந்த நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு தானே போயிட்டு வர்றோம். இதுல என்ன போய் அவங்க அவங்க செய்யணும் இவங்க செய்யணும் கணக்கு இருக்குங்களா? அது கிடையாது. அது வந்து அந்த அந்த அந்த நம்மள வேலை பல இருக்கும்போது கூட நம்மளுக்கு அவங்க விட்டு கொடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா, அது ஒரு சுகமான சுமை தான். ரெண்டு வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணும், இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஒரு நண்பரை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னா, அவங்கள எந்த ஒரு மனசுல எந்த இது நினைக்காம அவங்கள கூட்டிட்டு போய் அந்த இடத்துல அவங்கள பார்த்து அவங்க நண்பரோட சந்திக்க வைக்கிறதுலயும், ஹாஸ்பிட்டல் போய் அவங்களுக்கு மருந்து மாத்திரம் வாங்கி கொடுத்து கூட்டிடுறதுலயும் அது ஒரு சுகமான சுமைதான்மா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
2: நன்றிங்கம்மா.
1: உறவுகள் சில நேரம் பொறுப்பாக தெரியும், பொறுப்புகள் சில நேரம் சுமையாக தெரியும். ஆனால் அந்த சுமையில் அன்பு கலந்துவிட்டால் அது வாழ்க்கையின் இனிய வரமாக மாறிவிடும். இன்னைக்கு வானொலியில் வசந்தம், சுகமான சுமைகள் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
5: சரி சரி சரி சரி
6: சரி சரி சரி சரி சரி
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
8: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
9: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். சுமை இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. ஆனால் எல்லா சுமைகளும் நம்மை காயப்படுத்துவதில்லை. சில சுமைகள் நம்மை வளர்க்கின்றன, சில சுமைகள் நம்மை மகிழ்விக்கின்றன. இந்த சுகமான சுமைகள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேயர்களும் பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30, மற்றொரு 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள்லையும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31, மற்றொரு 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து பேசலாம். அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: காலை வணக்கம்மா.
5: வணக்கம்.
6: நான் ஈரோடு சூரமுட்டிவாரத்துல இருந்து இளங்கோ பேசுறேம்மா.
5: சொல்லுங்க ஐயா.
6: அதாவதுமா, ஒண்ணு இருந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும். இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ட்ரை பண்றேன் பேசுறேன் அப்படின்னா, அது சுமையு நினைச்சுமா பேச முடியாது, நம்ம கருத்துக்கள் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஈரோட்ல இருந்து தர்மபுரி வரப்ப எங்க பேரம்பேத்திங்களுக்கு அவங்களுக்கு வந்து வேணுங்கிற துணியோ அல்லது பழங்களோ வேணுங்கிறத வாங்கிட்டு வருவேன், பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வருவேன். அதெல்லாம் சுமையா நினைச்சுமா அங்க இருக்க சந்தோஷம்.

0: கேட்டு போயிருவான்.
1: கண்டிப்பா
0: நம்மள பார்த்தோன்னே தாத்தா பாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறதுனா, நாம வாங்கிட்டு போற இந்த பொம்மைகள், இந்த துணிமணிகள், அந்த பழங்கள், பிஸ்கட்டு இதெல்லாம் பார்க்கும் போது என்ன ஆகும், அவங்களுக்கு பாசம் வரும். அப்ப நம்ம ஐயோ நம்ம வயசான காலத்துல நம்ம சுமையா நம்ம தூக்கி போக முடியாது அப்படின்னு பாத்துட்டு இங்கே இருந்துட்டோம்னு வச்சுக்காங்க, பாசங்கள் போயிடும். அதனால சுமைகளை நம்ம சுமையா நினைக்காத வரைக்கும் சுமைகள் சுமையாவே தெரியாது என்பது என்னுடைய கருத்துமா.
1: கண்டிப்பாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சுமைகளை கண்டிப்பா நம்ம அனுபவிச்சாதான் அது சுகமானதா நமக்கு தெரியும். ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா, நன்றி.
0: நன்றிங்கம்மா.
1: அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். டி கொள்ளையில மூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க மூர்த்தி ஐயா.
2: சுகமான சுமைகள் தானா, நம்ம போய் பிறருக்கு ஒரு உதவி செய்யணும், ஒரு ஒரு வேலை செய்யறாங்கன்னா அது பொறுப்பா செஞ்சுட்டு வரணும். அது செஞ்சுட்டு வந்து பின்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரே ஒரு யோசனை பண்ணோம்னா அதுலயே ஒரு சுகமான சுமை இருக்கும். அது அடுத்தவங்களும் நம்மள நினைக்குள்ள அவங்களுக்கும் சுகமா இருக்கும், நம்மளுக்கும் சுகமா இருக்கும்.
1: சரிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க தண்டபாணி ஐயா, உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, தள்ளி வந்து பேசுங்க. பேசுங்க.
3: சுகமான சுமைகள், அது ஒரு தாய் தன் குழந்தையை சுமக்கிறது சுகமான சுமைகள் தான். ஒரு தந்தை வந்து தோல்ல சுமக்கிறதும் சுகமான சுமைகள் தான்.
1: கண்டிப்பா.
3: ஒரு நமக்கு பிடிச்ச கூட மனசுல சுமக்கிறது சுகமான சுமைகள்
1: தான்.
3: இந்த மாதிரி சுகமான சுமைகள் நிறைய இருக்கு.
1: கண்டிப்பாங்க.
3: ஆனா ஒரு தேவையில்லாத ஒரு சுமை கணம் அப்படிங்கும்போது தலைக்கணம், வயிற்றுக்கணம், வயிற்றுக்கணம், இது ரெண்டுமே இல்லாம இருந்து சுகமான சுமைகளை எத்தனை வேணாலும் சுமக்கலாமா? அந்த சுகமான சுமைகளின் நினைவுகளை வந்து நம்ம வானொலி மூலமா நான் நிறைய சுகமான சுமைகள் இப்ப இன்னைக்கு பேசிட்டுனா ஒரு வாரத்துக்கு அதை அசை போட்டுக்கிட்டே இருப்பேன், அது ஒரு சுகமான சுமையா எனக்கு இருக்கும்.
1: சரிங்க ஐயா, நன்றி.
3: ஆமா, அதனாலதான் இன்னமும் நான் வானொலியில பேசுங்கிற ஆர்வம் அதிகமா ஆகுது.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: மங்கபுரத்துல இருந்து ராஜசேகர்மா.
1: சொல்லுங்க ராஜசேகர் ஐயா.
4: இப்ப ஒரு 40-50 வருஷம் ஒரு கணக்கு வச்சுக்கீங்க, இப்ப ஒரு கூட்டு குடும்பம் இருக்குமா, பெத்த பிள்ளைங்க கூட மத்த பக்கத்துல வந்து அவங்க வந்து இப்ப நம்ம அப்பம்மா தாத்தா பாட்டிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பாசமா ஒரு அன்னியமா இருந்தாங்கம்மா. சூழ்நிலை எப்படின்னா, இன்னைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்கம்மா, அதுவும் பிள்ளைங்களையும் படிக்க வைக்கிறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா, பயிரானவங்களை வந்து கொஞ்சம் பராமரிக்கிறதுல வந்து கொஞ்சம் சுணக்கமா இருக்குதுமா. அது மாதிரி சூழ்நிலை அவங்க தனிமையிலையும் விடப்படுறாங்க. இப்ப இது மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க, இவங்க முதியோர் இல்லத்துல சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்குதுமா.
1: சரிங்க.
4: ஆனா இது வந்து ஒரு விஷயத்துல வந்து பிரச்சனை என்ன, அவங்களுக்கு மனநிலை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. அதனால வயசானவங்களை அவங்களுக்கு தேவையானதை ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம, ஏதோ அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட நின்னு பேசி என்ன ஏதுன்னு விசாரிக்கணுமா.
1: கண்டிப்பாங்க.
4: இன்னைக்கு எல்லாம் அக்கம் பக்கத்துல கூட யாரும் பேச முடியாத அளவுக்கு தனிமையில் தான் இருக்காங்க மேக்ஸிமம். எல்லாமே மாடி வீட்டு கட்டடமா இருந்தாலும் எல்லாருமே தனிமைப்படுத்திடுறாங்க.
1: கண்டிப்பாங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி இப்ப வயதானவர்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம டைம் ஒதுக்கி பேசும்போது அது நமக்கு நம்ம வேலைகளுக்கு நடுவுல ஒரு சுமையா தெரியலாம், ஆனா அந்த 10 நிமிடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நமக்கு சுகமா ஃபீல் ஆகும். கண்டிப்பா அது வந்து ஒரு நிறைய ஒரு நிம்மதியை தரும், ஒரு சந்தோஷமான உணர்வையும் தரும். ஸோ கண்டிப்பா பெரியவங்க கிட்ட பேசுறது அப்படின்றது ஒரு சுகமான சுமையா தான் இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா, நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: அம்மா வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
5: எப்பொழுதுமே சுகமான சுமை அப்படிங்கும் பொழுது ரெண்டு விடயத்தை குறிப்பிட விரும்புறேன். ஒண்ணு, ஒரு குடும்பத்தினுடைய அந்த மூத்த பசங்க இருப்பாங்க, அவங்க குடும்பத்தையே தூக்கி சுமப்பாங்க, இளையோரை படிக்க வைப்பாங்க, குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்க, தங்களால முடிந்த அளவுக்கு குடும்பத்தினுடைய பாரத்தை தோல்ல எடுத்து சுமப்பாங்க. அது சுமைதான், ஆனா அது சுகமான சுமை. காரணம், ஏதோ ஒரு வகையில அவங்க பிறந்ததற்கான பிறவி பயன் அப்படிங்கறத அடையிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, பொது சேவை அப்படிங்கறதுல ஈடுபடுறாங்கம்மா சில பேரு, பரந்த மனப்பான்மை கூட. அது எக்கச்சக்க சுமை தான். காரணம், 100 பேர் 1000 பேர் இருக்கும்பொழுது அதுல ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து வருவாங்க, நம்ம பகுதிக்கு நன்மை பண்ணணும் செய்யணும்னு. அது எக்கச்சக்கமா அடிஷனல் பாரதியும் இருக்கும், ஆனா நாள்பட அது அந்த பையன் அப்படிங்கறது மற்றவங்க எல்லாருக்கும் கிடைக்கும் பொழுது. பொது சேவையில ஈடுபடுறதும் குடும்பத்துல மூத்த பிள்ளைகளாக இருக்கிறதும் சுகமான சுமைதாம்மா.
1: நன்றிங்க ஐயா, நன்றி.

0: கனவுகளை சுமந்து நடக்கும் கால்கள் சோர்ந்தாலும் அதை அடையும் நம்பிக்கை சோர்வதில்லை. ஏனெனில் கனவுகளும் ஒரு சுமைதான், ஆனால் அது சுகமான சுமை. 9:35 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.

9:45 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானவில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
5: கல்லூரி பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0 43 42 24 40 30 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர், இது எல்லாத்தையுமே உங்க குரல்ல பதிவு பண்ணி அனுப்பி வையுங்க. நீங்க கேட்கக்கூடிய பாடலையும் உங்க குரலையும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில கேட்கலாம். வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் சுகமான சுமைகள் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சுமைகள் பல வந்தாலும் சோர்வதில்லை மனம், அதில் அன்பு இருந்தால் அது சுகமான தருணம். பொறுப்புகள் பாரமல்ல, பாசத்தின் பரிசுகள், சுகமான சுமைகளே வாழ்க்கையின் வசந்தங்கள். சுகமான சுமைகள் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க, தொடர்ந்து அவங்க கிட்டயும் பேசலாம். வணக்கம்.
8: கண்டிப்பாங்க.
9: ஒவ்வொரு நாளும் இந்த மாலை வேலையில கொண்டு வந்து வந்துருவாங்க, லீவு முடிஞ்சு ஸ்கூலுக்கு போறாங்க, போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனாலும் வந்து அங்க போகணும், பாட்டி வீட்டுக்கு போகணும், தாத்தா வீட்டுக்கு போகணும்னு வந்து நம்மளோட அந்த குடும்போட வந்து விளையாடுறத வந்து அந்த சுகத்தை வந்து எங்கும் மாறாது. இது வந்து இந்த பண்பலையில நான் தெரிவிக்கிறதுக்கு நான் கடமைப்படுத்துகிறேன்.
7: சரிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம்.
10: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழிமா.
7: சொல்லுங்க தேன்மொழி.
10: அந்த தலைப்புலயே அது அமைஞ்சிருச்சுமா, சுகமான சுமைகள். அந்த சுகம் ஃபர்ஸ்ட் வர்றதே சுகம், அதுக்கு பின்னாடிதான் சுமையே வருது.
7: கண்டிப்பா.
10: அதனால வந்து நாங்க அக்கா தங்கச்சி 3 பேருமா, இருந்தாலும் வேற வேற இடத்துல இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கணும்னா பாரமாதான் இதுக்கு ஒரு நாள் வேஸ்ட் ஆகுமேனு யோசனையும் பண்ணுவோங்க. இருந்தாலும் அது எடுத்து போய் கொடுத்துட்டு அவங்க கிட்டக்கிற அந்த முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் போது அந்த சுமை எங்கேயோ போயிருக்குமா.
7: கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம வானொலியில் வசந்தம்ல சுகமான சுமைகள் இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ஐயா.
11: மேடம், பெரியவர்கள்கிட்ட அவங்களுக்கு வயதாயிடுச்சு, அவங்களை கண்டுக்காம எண்ணத்துல போனாங்க, நல்ல மகிழ்ச்சியும் இருக்குதுங்க.
7: சரிங்க.
11: நமக்கு நல்ல அறிவுரை
7: சொல்லுவாங்க,
11: அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில சொல்லுவாங்க.
7: கண்டிப்பா
11: நல்ல கருத்துல எடுத்துக்கலாங்க. ரெண்டாவது, குழந்தைய பேரம் பேச்சுகள் மகன் மகளோட ரொம்ப மகிழ்ச்சி
7: கிடைக்கும்.
11: வாழ்க்கையில எளிதமா இருக்கலாங்க.
7: கண்டிப்பாங்க ஐயா, அழகா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா.
11: நன்றிங்க மேடம்.
7: அடுத்த

0: நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: சத்யா
0: சொல்லுங்க. சத்யா,
1: எவ்வளவு பேர் சுமையா வந்தாலையும் கணவன் மனைவி சேர்ந்து அந்த சுமைய ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் மேடம்.
0: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வள்ளார் ரங்கசாமிங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: அம்மா, சுகமான சுமையன்னா சுமையன்னு சொல்ல
0: மாட்டேன்.
2: எனக்கு இப்ப 70 வயதாகுது. இன்னும் 2 வருடத்துக்கு முன்பு என்ன தாயார் தாவாயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வயதான மூப்பு காலத்துல பாத்ரூம் பொருட்கள் எடுத்து எல்லாம் நானே கூட எடுத்து
0: கொஞ்சம்
2: அவங்களெல்லாம் பராமரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு சுகமான நினைக்கிறேன்.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, தள்ளி வந்து பேசிருங்க.
3: கேக்குதா?
0: சொல்லுங்க.
3: சுகமான சுகம்.
0: உங்க பேர் சொல்லிடுங்க.
3: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் தென்றல் பஞ்சாயத்து தலையன் கோட்டையில நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க ஐயா, சொல்லுங்க.
3: ஏன்னா சுகமான சுமை அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எப்பவுமே ஒரு பெரியவர்கள் சொன்னா அவங்கள வந்து நம்ம அரவணைக்கணும். அவங்க கிட்ட நல்ல ஒரு அரவணை போல நம்ம பேசணும். நல்ல ஒரு வார்த்தையோட நல்ல ஒரு சுகமா அவங்களுக்கு வார்த்தையை கொடுக்கணும். அந்த வார்த்தை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க நல்ல எப்பவுமே நம்மள எடுத்து பாக்குற அளவுக்கு ஒரு சுமை கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி முன்ன ஒரு வார்த்தை சொன்னார் ஒருத்தர், அந்த சுமை என்பது எப்பவுமே நம்ம அதுவே நம்ம நினைச்சிட கூடாது. அந்த சுகத்தை நாலு பேர்கிட்ட பழகிறது, இப்போ ஒரு வானொலியே பேசுறது கூட சுகமா பேசும்போது அந்த சுகமா நல்லா இருக்கும். அது மாற்றமா பேசுறது நல்லா இருக்காது.
0: எதையுமே எதையுமே பாரம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது பாரமா தான் இருக்கும், சுமையா தான் இருக்கும்.
3: பாரமே வைக்க கூடாது.
0: அத சந்தோஷமான மனநிலையில ஏத்துக்கிட்டு செய்யணும்.
3: நிகழ்வோடு பேசணும்னா அந்த சுகம், அந்த சுகமான சுமைன்றது அந்த சுமை குறைஞ்சி விடும், சுகம்
0: அதிகமாகும். ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
3: நன்றிமா.
0: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் குட்டை. நான் படிக்கலைங்க.
0: சரிங்க.
4: அந்த ரெண்டாவது போன ஒரு வாரியார் அடிச்சாருங்க, அதனால நம்ம படிக்கல, ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் மேரேஜ் பண்ணா மேரேஜ் பண்ணிட்டு வண்டி மாட்டு ஓட்டிதான் மாட்டேன். அவனால இப்ப ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு கொடுக்கலாம்.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
4: நன்றி, வணக்கம்.
0: தாயின் கருவறை சுமை, தந்தையின் உழைப்பு சுமை, நண்பனின் அக்கறை சுமை, காதலின் நினைவு சுமை, இவை அனைத்தும் வாழ்க்கை தரும் அழகான சுகமான சுமைகள். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் தலைப்பு சுகமான சுமைகள். தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம்,

0: டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: நேற்று நேரம் பார்த்தீங்கன்னா 9:55 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு சுகமான சுமைகள் இந்த தலைப்பில் தான் பேசிகிட்ருக்கோம். நேயர்களும் அவங்களோட கருத்துக்களை நம்ம கூட பதிவிட்டுருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம் ஐயா.

0: நேயர்களும் அவங்களோட கருத்துக்களை நம்ம கூட பதிவிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா.
1: வாழ்க வளமுடன். வளர்க்க தர்மபுரி நேர்கடற்பம் கரூர் மாவட்டம் நெரு தாமரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரன் கொட்டு வேடி. அம்மா, சுகமான சுமையில் நம்ம மனைவிதாங்கம்மா.
0: சரிங்க.
1: எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன இருந்தாலுமே நம்மளை அரவணைச்சு கொண்டு வருது அவங்க தான், அவங்களும் அரவணைச்சு கொண்டு வருது நம்ம தாங்க.
0: எல்லாம்
1: சுகமா, எத்தனையோ கஷ்டங்கள் தருவா நமக்கு, அது ஒரு சுகமான சுமையா அமைச்சாங்கம்மா.
0: சரிங்க ஐயா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா. அடுத்தது நம்ம கூட இணைப்புல இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தர்மபுரி மாவட்டம் தென்னகர் சாலை வழி இருந்து தனலட்சுமி பேசுறமா.
0: சொல்லுங்க தனலட்சுமிமா.
2: ஆனா எங்க மாமியா இறந்துச்சுமா, எனக்கு சோகமா. ஆனா சுகமான சுமையா முடிச்சிட்டுங்கன்னு ஒரு சந்தோஷம். அது ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஒரு இதுல நல்லா நினைக்கிறோமா.
0: சரிங்கம்மா, நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம். ஏறுபடி விஷயம் ராஜேஸ்வரிங்க.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரிமா.
3: சுகமான சுமையன்னு கேட்டிருக்கீங்க. இப்ப ஒருத்தர் ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க ஒண்ணு சொல்றீங்க, சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் சொல்றதுமே ரெண்டு பேருக்கிட்டயுமே சொல்லாம நம்ம அவங்க சமாதானமா ரெண்டு பேருக்கிட்டயும் பேசி அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வரேன் பாரு. அது ரொம்ப நமக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா நமக்கு சுகமா இருக்கு. சுகமான
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம்.
4: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா? உங்க பேர்?
4: ராணி.
0: சொல்லுங்க ராணிமா.
4: கையிலே காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டா அப்பதான் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஒரு டீச்சரா வர சொன்னாங்க. போய் ஒரு 5 வருஷமா வேலை பார்த்து அவங்களை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு படிக்க வச்சு, அது மறுபடியும் அம்மா உடம்பு சொல்லாது 5 வருஷம் பிறகு வீட்டுக்கே வந்துட்டு மறுபடியும் அம்மாவை கூட
0: பாத்துக்கினேன்.
4: அவங்கள காலேஜ் வரையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப அவங்களுக்கு பையன் இருக்கிற பொண்ணு இருக்குது பையனுக்கு. எவ்வளவுதான் நான் நிறைய கஷ்டப்பட்டாலையும் நம்ம அவங்களை படிக்க வச்சுங்களே, வாழ்க்கையில அவங்க முன்னாடி வச்சுங்களாங்க, அது ஒரு கஷ்டமா இருந்தாலே அது ஒரு சுகமான சுமதாம்மா.
0: கண்டிப்பா.
4: நம்ம ஸ்கூலுக்கு டீச்சரா போயிருந்தாலையும் காலையில போயிட்டு நம்ம சாயந்தரமா தான் வந்து அம்மாவை பார்த்துக்கோங்க நைட்ல. அந்த டைம்ல வந்து நம்ம அந்த வேலையே விட்டுட்டு வந்துட்டு அம்மா கூட இருந்து 4-5 வருஷமா அவங்கள பாத்துக்கினேன். நம்ம அவங்க கூட இருந்தது எனக்கு வந்து மாடு மேய்ச்சது வந்து அதுக்கு பின்னாடி மாடு மேய்ச்சதே எனக்கு ஒரு அந்த கஷ்டமான ஒரு சுகமா தான் இருக்குது. ஏன்னா மாடு மேய்ச்சி அம்மா கூட இருந்து பாத்துக்கீங்களா 4-5 வருஷமா அப்படின்றது. அம்மா டெத் ஆன பின்னாடி நம்ம இப்பவே போயிருந்தோம்னா அம்மாவை பார்த்துருக்க மாட்டேங்க, அவங்க கூட இருந்தீங்களா அது ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நினைச்சாரு. அதுவும் எனக்கு ஒரு சுகமான சுமையா தான்.
0: கண்டிப்பாமா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
4: நன்றிமா.
0: அடுத்ததான் நம்ம கூட இனிப்புல ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
5: வணக்கம்மா. உச்சாரமான காலை வணக்கம். கர்த்தூர்ல இருந்து பழனி டைலர்மா.
0: சொல்லுங்க ஐயா.
5: சுகமான சுமை நம்ம குடும்பத்தான் சொல்லலாம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம குடும்பம் தான் உழைக்கிறோம், அது சுமையாவும் இருக்கலாம் சுகமாவும் இருக்கலாம். என்னுடைய கருத்து.
0: நன்றி. நன்றிங்க ஐயா. நம்ம வாழ்க்கையில எல்லா சுமைகளும் நம்ம சோர்வடைய செய்யறது கிடையாது. சில சுமைகள் நம்மை மனிதர்களாக மாற்றுகின்றன, சில சுமைகள் உறவுகளின் ஆழத்தை உணர வைக்கின்றன. அன்போடு ஏற்றுக்கொள்ளப்படும் பொறுப்புகள், பாசத்தோடு சுமக்கப்படும் உறவுகள், நம்பிக்கையோடு தொடரப்படும் கனவுகள், இவை அனைத்தும் சுகமான சுமைகள்தான். அப்படிப்பட்ட சுகமான சுமைகளே நம் வாழ்க்கையை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுகின்றன. இன்னைக்கு வானொலியில் வசந்தம்ல சுகமான சுமைகள் இந்த தலைப்புல தான் நம்ம பேசணும். நம்ம கூட நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. நிகழ்ச்சியில பங்கு கொள்ள முயற்சித்த அனைத்து நேய உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
6: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய

0: வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பாடலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:01. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனைகளுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
6: இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்று ஒரு திருக்குறளை கூறிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, என்னைக்கும் கேள்விகளோடு வர்ற நீங்கள் இன்னைக்கு என்ன திருக்குறளோடு வர்றீங்க கேட்டேன் நான். இந்த திருக்குறளுக்கு எனக்கு உடனடியாக அர்த்தம் வழங்கி ஆகணும், சொல்லுங்க, கேள்வியை போட்டார் புகழ்மதி. ஒரு மனிதன் குணமுள்ளவன் சால்புடையவன் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு கெடுதல் செய்கிறவனுக்கும் நல்லதே செய்ய வேண்டும், இதுதான் பொருள். இது எப்படிங்க வள்ளுவர் சொல்கிறது சரியாக இருக்கும்? கெடுதல் செய்கிறவனுக்கு நாமும் கெடுதல் செஞ்சால் தானே அவனை திருத்த முடியும், இது புகழ்மதி. ஏன், கெடுதல் செய்கிறவனை நல்லது செஞ்சு கூட திருத்தலாம் இல்லையா? இது நான் நண்பர் புகழ்மதி கூறுவது போல, நமக்கு எதிரியாக உள்ளவர்களுக்கெல்லாம் நாமும் எதிரியாக மாறிவிட்டால் நாட்டில் எதிரிகள் மட்டுமே எஞ்சியிருப்பர். நல்லவர்களை தேடுவதற்காக வேணும் 4 நல்லவர்கள் நாட்டில் இருக்க வேண்டுமல்லவா? இன்றைக்கு போட்டியாளர் இல்லாத தொழில்களே இல்லை, போட்டியாளர்கள் இல்லாத தேர்வுகளே இல்லை, போட்டியாளர்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. அப்படியானால் நமக்கு வரும் போட்டியாளர்களை எப்படி வெல்வது? போட்டியாளர் ஒரு வியூகம் வகுத்தால் அவருக்கும் மேலான வியூகத்தை நாம் வகுத்தால்தானே நம்மால் அவரை ஜெயிக்க முடியும். ஆனால் வியூகம் நன்மை சார்ந்ததா அல்லது தீமை சார்ந்ததா என்பதில்தான் முடிவு இருக்கிறது. உலகம் வணிகமயமாகி போனாலும் அவ்வணிகத்திலும் ஆன்மீகம் கலந்திருக்க வேண்டுமென்று நல்லவர்களும் ஞானிகளும் கூறுகின்றனர். திரு இறையன்பு IAS அவர்கள் அண்மையில் ஒரு கதையினை சொன்னார். போட்டியாளரை வெற்றி காண மிக எளிமையான ஆன்மீக வழி அது. ஓர் ஊரில் ஒரு பலசரக்கு வணிகர் இருந்தார். சுமாரான பலசரக்கு கடை. அவருடைய கடைக்கு சென்று பொருள்கள் வாங்கினால் அவை சரியான எடையில் இருக்கும், நிறைவான தரத்தில் இருக்கும், சரியான விலையில் இருக்கும் என்று பெயர் பெற்று வணிகம் செய்து வந்தார். நல்ல கூட்டம், நல்ல வணிகம், நியாயமான வருமானம், நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு. இப்படி வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்த தருணத்தில் ஒரு நாள் திடீரென அவருடைய கடைக்கு எதிராக மிகப்பெரிய பல்பொருள் அங்காடி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் உருவாக தொடங்கியது. இந்த அங்காடி செயல்படத் தொடங்கினால் நம்முடைய கடை அடியோடு படுத்து விடுமே யோசித்தார். அங்காடியும் ஒரு நாள் திறக்கப்பட்டது. அங்கு திரள் திரளாக வாடிக்கையாளர் கூட்டம். தனக்கு எப்போதும் வழிகாட்டியாக திகழும் குருவிடம் சென்றார் பலசரக்கு வணிகர். குருவே, நான் என்னளவுக்கு ஒரு சிறிய கடையை வைத்து நேர்மையாக வணிகம் நடத்தி வருகிறேன், ஆனால் என் வணிகத்திற்கு போட்டியாக இப்போது என் கடைக்கு எதிராகவே மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்துவிட்டது, நான் என்ன செய்வது? பணிந்து கேட்டார். குரு சொன்னார், இனிமேல் நீ காலையில் எழுந்ததும் பிரார்த்தனை செய். உன் கடை நன்றாக நடக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்வதோடு எதிரே புதிதாக வந்துள்ள அந்த பெரிய கடையும் நன்றாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தனை செய், எல்லாம் சரியாகிவிடும். 6 மாதம் சென்றது. பலசரக்கு வணிகர் குருவை பார்க்க வந்தார்.

0: ஆயிற்று. குரு கேட்டார், என்னுடைய பலசரக்கு கடையை மூடிவிட்டேன் குருவே என்றார். பிறகு குரு கேட்டார், எதிரே இருந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வாங்கிவிட்டேன் குருவே என்றார். வாழ்த்துக்களால் கூட எதிரிகளை வீழ்த்த முடியும், அல்லது நம் வசம் ஆக்க முடியும். நம்புவோம் நாளையும் நமது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:06. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

நீங்களே இனி வரும் நேரம் முழுவதும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை. ஆமாங்க, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வலம் வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் உங்கள் வாய்ஸில் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பிவிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம், உங்கள் குரலையும் நீங்கள் கேட்கலாம். ரெடியா நேர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு உங்களுடைய வாய்ஸ் பைட்டை அனுப்பிவிங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நாம் தாங்க கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வாழ்க்கையை ரசனைக்குரியதாக மாற்றிக்கணும். பிரச்சனை பின்னாடியே ஓடாமல் நல்ல விஷயங்களே நோக்கியும் ஓடணுங்க. பிரச்சனை பின்னாடி ஓடி ஓடியே அதை நம்ம ரொம்ப பெருசாக பில்டப் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியுது. கொஞ்சம் கண்ணுக்கிட்ட இருந்து தள்ளி வச்சு பார்த்தா அந்த பிரச்சனை ரொம்ப சின்னதாக மாறிடும் இல்லையா? பயந்து பயந்து பழகிட்டோம் பிரச்சனையை பார்த்து, அப்படித்தானே? சனி நேர்களே, உங்களுடைய குரல் பதிவை அனுப்புங்க, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஒளிபரப்புறோம். நிகழ்ச்சியில் முதலாவது

0: தன்னோட குரல் பதிவை அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
1: தர்மபுரி மாவட்டம் வைசலிந்து காயத்ரி, ராயன் படத்திலிருந்து இருக்கிற வல்லக்கொட்டாயா பாட்டு.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE, BTECல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல்

0: இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக், டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 2026 ஆண்டு திட்ட நிரலின்படி TNPSC குரூப் 1 போட்டித் தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. இந்த போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது தருமபுரி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் 12/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. அலுவலக பள்ளி பாட புத்தகங்கள் உட்பட 3000 மேற்பட்ட நூல்கள் அடங்கிய இலவச நூலக வசதி, பயிலக வசதி, இலவச வைஃபை மற்றும் இலவச கணினி பயன்படுத்தும் வசதிகள் போன்ற தேர்வர்கள் பயன்பெறும் வகையிலான அனைத்து வசதிகளும் உள்ளன. மேலும் விவரங்களுக்கு 0 43 42 28 88 90 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயனடையுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: கம்மி வட்டியில லோனு வேணுமா?
5: அதுவும் ஆப்ல இருந்தா?
4: ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
8: RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: அப்பப்பா, பெருசு. ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
10: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
9: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
10: பர்னிச்சருக்குன்னு
9: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: கேட்டு ரசிச்சிருக்கோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை தாங்க, நீங்கள் கேட்ட பாடல்கள், நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. அதுவும் உங்களுடைய குரல் பதிவோடு கேட்டு ரசிச்சிருக்கீங்க. என்னடா நம்ம குரல் இப்படியா இருக்குது அப்படின்னு நீங்களே கேட்பீங்க இல்லையா? சரி, 0 43 42 24 40 30 இந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், அது எந்த திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. சரி, இப்போ யாரோட குரல் பதிவு, என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னு கேட்போமா?
11: தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் தென்னாகரத்திலிருந்து கனிஷ்கா பேசுறேன். படம் மஜ்னு, பாடல் முதல் கனவே முதல் கனவே பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்கவும். நன்றி, வணக்கம்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை

0: சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்னப்பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்லேயே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் நேர்லே. உங்களுடைய விருப்ப பாடல்கள், நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் நிகழ்ச்சியில வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா யாரோட பாடல் வருது, யாரோட குரலை கேட்க போறோம்னு கேட்போமா?
9: தருமபுரி மாவட்டம் சக்திவேல் முருகானந்தபுரம், எனக்கு பிடித்த பாடல் குசி படத்திலிருந்து மேகம் கருகுது சக்கச்சக்கி பாடல். நன்றி, வணக்கம்.

0: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டுட்டு கொண்டீர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ரயில் பயணிக்கக்கூடிய பயணிகள், உங்களது பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். டூ வீலரில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அதிக வேகத்தில் சாலையில் பயணிக்க வேண்டாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட குரல் பதிவு, என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா நேர்லி?
1: ஆனந்தம் குமார் யூனிவர்சிட்டி கூட்டுறு தளபதி படத்திலிருந்து காட்டுக்குள்ளே சாங் போடும்போது மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை உலகம் விரும்பும் சுவை.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நான் இன்டர்வியூ தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 25ஆம் தேதி. 10:43 ஆயாச்சுங்க, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டவை. ஆம்நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரோட குரல் பதிவு வருது, என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
4: நல்லமில்லேருந்து புவனா பேசுகிறேன். மதுரை படத்துலேருந்து கண்டென் கண்டென் சாங் போடுங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 2026 திட்ட நிரலின்படி TNPSC குரூப் 1 போட்டித் தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. இந்த போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது தருமபுரி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் 12/6/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. அலுவலக பள்ளி பாட புத்தகங்கள் உட்பட 3000 மேற்பட்ட நூல்கள் அடங்கிய இலவச நூலக வசதி, பயிலக வசதி, இலவச வைஃபை மற்றும் இலவச கணினி பயன்படுத்தும் வசதிகள் போன்ற தேர்வர்கள் பயன்பெறும் வகையிலான அனைத்து வசதிகளும் உள்ளன. மேலும் விவரங்களுக்கு 0 43 42 28 88 90 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயனடையுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். நேரம் 10:50. தருமபுரி பண்பலை

0: 102.5 ஏற்காடு பண்பலையும் 3.7. இது நீங்கள் கேட்டவை. உங்களுடைய விருப்பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் யாரோட பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்போமா?
1: தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூர் மகனப்பிரியா, தலைவன் தலைவி படத்திலிருந்து வாடி என் பொட்டலம் தாயே பாடல்.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நிறைவு பாடல் யாரோடது அப்படின்னு கேட்போமா?
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். நான் அந்தோணிராஜ், சென்னை. படம் சொக்கத்தங்கம், பாடல் என் ஜன்னல் நிலவுக்கு. நன்றி, வணக்கம்.

என்ன நேர்களே, பாடல்கள் எல்லாமே கேட்டிங்களா? இது எல்லாமே உங்களுடைய விருப்ப பாடல்கள். நிறைவு பெற்றது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கௌசல்யா ராஜா. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 11 மணி. நேர்கள் கேட்கலாம்.

கிச்சில் இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி பூண்டு மிளகு குழம்பு. வாங்க, பூண்டு மிளகு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கலாமா? பூண்டு 200 கிராம், புளி கரைசல் 2 ஸ்பூன், வர கொத்தமல்லி, வர மிளகாய் 5, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெந்தயம், கட்டி பெருங்காயம் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 1 கப், தக்காளி 2, மஞ்சள் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு கேட்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயை ஸ்டவ்வில் வச்சு, ஸ்டவ் சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அதோட கொத்தமல்லி சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அடுத்ததாக வெந்தயம், பெருங்காயம், சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. அடுத்ததாக வரமிளகா சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க. அதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் இந்த வறுத்து வச்சோம் இல்லைங்க, அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சு, கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்து, அதோட வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கணும். 15 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. வதங்கின பிறகு பூண்டு சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கணும். அடுத்ததாக 2 தக்காளி சிறு சிறுசாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா வறுத்து, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கணுங்க. புளி கரைசல் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். பிறகு அரைச்ச மசாலா தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கணுங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணுங்க. அவ்வளவு தாங்க, சூப்பரான சத்தான பூண்டு குழம்பு ரெடி. பூண்டு ரொம்ப சத்தானது, நிறைய மருத்துவ குணங்கள் உடையது. கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும், அஜீரண கோளாறுகள் போன்ற தொந்தரவும் நீங்கும். என்ன நேர்களே, நீங்களும் செஞ்சு அசத்துங்க. நன்றி, வணக்கம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால்

தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:05. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
2: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
3: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
2: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.

0: Coconut Development Board presents Tender Coconut Water.
1: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
0: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
2: இன்று தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் இ அறவாழி அவர்கள்.
3: தென்னை வளர்ச்சி வாரியம் மத்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனமாகும். தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை சாகுபடி மற்றும் தொழில்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் கண்காணிப்பதை நோக்கமாகவும் கொண்டு 1981 ஜனவரி 12 தொடங்கப்பட்டது. வாரியத்தினுடைய தலைமை அலுவலகமானது கொச்சி கேரளாவிலே உள்ளது. வாரியத்தில் 4 மண்டல அலுவலகங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார் மற்றும் அசாம் மாநிலங்களிலே இயங்குகின்றது. இது தவிர 6 மாநில அலுவலகங்கள் ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்காளம், குஜராத் மற்றும் யூனியன் பிரதேசமான அந்தமானிலும் இயங்குகின்றது. புதுதில்லியில் சந்தை மேம்பாடு மற்றும் தகவல் மையமும், ஆலுவா அருகே உள்ள வாழக்குளத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மையமும், திருவனந்தபுரத்தில் கள அலுவலகமும் இயங்குகின்றது. இது தவிர நாட்டிலே 11 செயல் விளக்க மற்றும் விதை பண்ணைகள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டிலே தளியிலே நமக்கு இந்த செயல் விளக்க மற்றும் விதை பண்ணை உள்ளது. கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற தென்னை மரமானது இந்தியாவிலே 19 மாநிலங்களிலும் 4 யூனியன் பிரதேசத்திலும் ஏறத்தாழ 2.15 மில்லியன் ஹெக்டேரிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் பார்த்தோமானால் 500,000 ஹெக்டேரிலே தென்னை பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னையானது தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களில் முதலாவதாக வருவது தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி செய்வதாகும். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் தரமான தென்னை நாற்று உற்பத்தியை அதிகரிப்பதாகும். இதிலே முதலாவது பொதுத்துறை நாற்றங்கால். இந்த பொதுத்துறை நாற்றங்கால் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைத்துக்கொண்டே அவர்கள் இந்த தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவிலே 50% அவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு தென்னை நாற்றுக்கு 20 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மீதமுள்ள 20 ரூபாயான 50% அந்த திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட அனைத்து தென்னை ரகங்களின் தரமான நாற்றுகளையும் உற்பத்தி செய்யலாம். தென்னை விதை தோட்டம் நிறுவுதல், அதாவது நியூக்ளியஸ் சீட் கார்டன். தென்னை விதை தோட்டம் அமைக்க பொருத்தமான நிலமுள்ள தனிநபர்கள், கூட்டுறவு சங்கங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள், உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தில் கலப்பின ரகங்கள் உட்பட தரமான தென்னை நாற்றுகளுக்கான எதிர்கால தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொது மற்றும் தனியார் துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாகுபடி ரகங்களின் தென்னை விதை தோட்டத்தை நிறுவுவதற்கு செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்திலே அதிகபட்சமாக 4 ஹெக்டருக்கு ₹14.4 லட்சம் என்ற அளவில் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த உதவியானது 3 தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு 50%, 2ஆம் ஆண்டு 25%, 3ஆம் ஆண்டு 25% இந்த திட்டமானது அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ற முறையிலே இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த ப்ராஜெக்டிலே ஆகக்கூடிய செலவினங்களிலே 50% அல்லது 4 ஹெக்டருக்கு ஆகக்கூடிய 14.4 லட்சம் ரூபாய் அவருக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே குறைந்தபட்சம் 2 ஹெக்டர் அளவிலும் தென்னை விதை தோட்டம் நிறுவுவதற்கு மானியம் வழங்கப்படுகின்றது. அந்த வகையிலே மானியம் என்று பார்த்தோமானால் 1 ஹெக்டருக்கு 3.6 லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக மானியம் வழங்கப்படுகின்றது. சிறிய அளவிலான தென்னை நாற்று பண்ணைகள் நிறுவுதல். தென்னை நாற்று உற்பத்தியில் தனியார் மற்றும் பிற நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக தென்னை நாற்று பண்ணைகளை நிறுவுவதற்கு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த நிதி உதவியை வழங்குகின்றது. தரமான தென்னை நாற்று உற்பத்தி செய்வதற்கு பொருத்தமான நிலமுள்ள பொதுத்துறை, தனியார் துறை, அதாவது

அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள், வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், தனிநபர் ஆகியோர் இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக 6,250 தென்னங்கன்றுகளை 0.1 ஹெக்டர் அளவு என்ற ஏரியாவிலே இதை உற்பத்தி செய்ய வேண்டும். அதிகபட்சமாக 25,000 நாற்றுகளை 1 ஏக்கர் நிலத்திலே உற்பத்தி செய்யலாம். இதிலே மானியம் என்று பார்த்தோமானால் 45 ரூபாயானது 2 சம தவணைகளில் வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு பயனாளி தென்னை வித்துக்காய்களை பாவிய பிறகு வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தது 2ஆம் ஆண்டு தென்னை நாற்றுகளை சான்றளித்த பிறகு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அடுத்த சம தொகையானது மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை நாற்று பண்ணைகளில் அங்கீகாரம் மற்றும் மதிப்பீடு. உண்மையான மற்றும் தரமான தென்னை நடவு பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை நாற்றங்கால்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் முறையை ஏற்படுத்தி உள்ளது. பரப்பு விரிவாக்க திட்டம். பொருத்தமான புதிய பகுதிகளில் அறிவியல் சார்ந்த தென்னை சாகுபடி செய்யும் தென்னை விவசாயிகளுக்கு ஊக்கம் நிதி மற்றும் ஊக்க மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே புதிய தென்னை நாற்றுகளை நடுவதற்கு 1 ஹெக்டருக்கு 56,000 ரூபாய் நிதி உதவி 2 சம தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. இந்த மானியமானது ஒரு பயனாளிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டர் மற்றும் குறைந்தபட்சம் 0.08 ஹெக்டர் அதாவது 20 சென்ட் பரப்பிலே 10 தென்னங்கன்றுகள் நடவு செய்திருந்தாலும் அவர் இந்த திட்டத்திலே பயனாளியாக ஆகலாம். இந்த திட்டத்திலே அவருக்கு ஆகக்கூடிய செலவிலே 35% அல்லது அதிகபட்சமாக 56,000 ரூபாய் 1 ஹெக்டருக்கு 2 சமதவணைகளில் அதிகபட்சமாக 28,000 ரூபாய் முதலாம் ஆண்டும் 2ஆம் ஆண்டு 28,000 ரூபாயும் இந்த திட்டத்தின் கீழ் மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த அணுகுமுறை மூலம் தென்னை நிலங்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், அதன் மூலம் நிலையான முறையில் நிகர வருமானத்தை அதிகரித்தல், இந்த திட்டத்தின் தென்னை சார்ந்த பயிர் முறைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு ஒருங்கிணைந்த வேளாண்மை நடைமுறைகள் மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டிற்கான முக்கிய வேளாண் பரிமாணங்களை வழங்குகிறது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டமானது ஒரு கிளஸ்டர் பேசிஸ் என்ற முறையிலே செயல்படுத்தப்படுகின்றது. இந்த முறையிலே ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டர் அளவிற்கு 42,000 ரூபாய் 1 ஹெக்டருக்கு என்ற அளவிலே 2 சமமான தவணைகளில் வழங்கப்படுகின்றது. அதாவது 1ஆம் ஆண்டு 21,000 ரூபாயும் 2ஆம் ஆண்டு 21,000 ரூபாயும் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த வழங்கப்படுகின்ற உதவியானது இடுபொருட்களாகவே வழங்கப்படுகின்றது. மறுநடவு செய்தல் மற்றும் புனரமைத்தல் திட்டம். நோயுற்ற உற்பத்தி செய்யாத பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றி மீதமுள்ள மரங்களை புத்துயிர் பெறச் செய்வதன் மூலம் தென்னையின் உற்பத்தி திறனையும் உற்பத்தியையும் மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு 1 ஹெக்டருக்கு 54,000 ரூபாய் 2 ஆண்டுகளில் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே 3 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. முதலாவது அம்சம் என்று பார்த்தோமானால் நோய் முற்றிய பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றுவதாகும். அவ்வாறு அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு 1,000 ரூபாய் என்ற முறையிலே 1 ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 32 மரங்களை அகற்றுவதற்கு 32,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. இரண்டாவது அம்சம் என்று பார்த்தோமானால் அங்கே பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஏற்கனவே உள்ள மரங்களை புதுப்பித்தலாகும். இவ்வாறு புதுப்பிப்பதற்கு 1 ஹெக்டருக்கு 17,500 ரூபாய் மானியமாக 2 தவணைகளில் வழங்கப்படுகின்றது. 1ஆம் ஆண்டு 8,750 ரூபாயும் 2ஆம் ஆண்டு 8,750 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. மூன்றாவதாக தரமான குட்டை மற்றும் கலப்பின நோய்களை தாங்கும் நாற்றுகளை மறுநடவு செய்தல். இவ்வாறு மறுநடவு செய்வதற்கு 1 ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 4,500 ரூபாய்

0: மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு கன்றுக்கு 45 ரூபாய் என்ற வகையிலே வழங்கப்படுகின்றது. தென்னை மரம் ஏறுபவர்களுக்கான கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம். கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம் என்பது தென்னை வளர்ச்சி வாரியத்தால் பொது காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் ஒரு விரிவான குழு தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டமாகும். இந்த திட்டத்திலே பயனாளியினுடைய வயது வரம்பு என்பது 18-65 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதிலே தென்னையின் மரம் ஏறி தேங்காய் பறிப்பவர்கள் மற்றும் அறுவடை செய்பவர்கள், நீரா இறக்குபவர்கள் மற்றும் தென்னை மரமேறும் நபர் நண்பர்கள் திட்டத்தின் கீழும், நீரா வல்லுநர்கள் பயிற்சி திட்டத்தின் பயன்பெற்றவர்களும் இந்த திட்டத்திலே பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் ஆண்டு பிரீமியம் தொகை என்று பார்த்தோமானால் 956 ரூபாய் ஆகும். இந்த பிரீமியம் தொகையிலே பயனாளி வந்து ஒரு 143 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். அதாவது இந்த பிரீமியம் தொகையினுடைய 15% மட்டுமாகும். மீதமுள்ள 85% அதாவது 813 ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையக்கூடிய பயனாளிக்கு பிரீமியமாக செலுத்துகின்றது. இந்த திட்டத்தினுடைய காப்பீட்டு தொகை அதிகபட்சம் என்று பார்த்தோமானால் 700,000 ரூபாய் வரை இந்த திட்டத்திலே அவருக்கு காப்பீடு கிடைக்கின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்று பார்த்தோமானால் அவருக்கு அவர் பணி செய்ய போவது முதல் பணி செய்துவிட்டு வீடு திரும்பும் வரை உள்ள காலகட்டங்களிலே அவருக்கு இந்த காப்பீடானது பொருந்தும். தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய இந்த திட்டங்கள் அனைத்தையும் மற்றும் கூடுதல் விவரங்களையும் அதற்கு தேவையான விண்ணப்ப படிவங்கள் அனைத்தையும் நம்மளுடைய இணையதள முகவரியான www.coconutboard.gov.in என்ற இணையதள முகவரியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் கோயமுத்தூர் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 0422, இது இணைப்பு எண், 2993684, 0422 2993684, தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இதில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் கோயமுத்தூர் ஈ அறவாழி அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
6: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
8: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
9: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
12: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
14: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின்

0: வாழ்த்துக்கள். தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: Students, listen carefully.
2: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta solli kide polam.
3: Admission nadi perigirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
8: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
9: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
10: பதினோரு மணி 24 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்னைக்கு பாவேர் விருப்பமாக தான் வளம் வரப்போகுது. நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய தோழிகள் 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 81 10 25. இந்த 2 எண்களில் புதிய தோழிகளும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31, மற்றொரு 94 86 65 20 25. இந்த எண்களில் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமாக விளம்பரப்போகுது.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவிட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
7: நான் எப்போ

0: எல்லாருக்குமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
1: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகு தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி. RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: RKG நெய் வழங்கும் போவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூமலரை மலர்ந்தாலும் மலையாய் நிற்பவள், கண்ணீரை மறைத்தாலும் கனவுகளை வெல்பவள், அன்பில் தாயாக, அறிவில் ஆசிரியராக, துணிவில் போராளியாக, வாழ்வில் வெற்றி பெறுபவள் அவள். அவள் யார் என்று தானே நினைக்கிறீர்கள்? இரு சொல்லுக்கு சொந்தக்காரி அவள்தான் பெண். நேயர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இன்றைய நிகழ்ச்சி பாவேர் விருப்பமாம் வளம் வர இருக்கிறது. இந்நிகழ்ச்சியில தனக்கு பிடிச்சமான பாடலை கேட்டு ரசிக தோழிகள் அழைக்கப்பட வேண்டிய எண் அறிமுக தோழியாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணிப்புடன், 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண் 94-86-81-10-25 என்றினும், மற்ற தோழிகள் 0-43-42 என்ற முன்னணிப்போடு 24-40-31 எண்ணிலும், மற்றொரு எண் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். இணைப்பில் இணையும் தோழி வருக, வணக்கம்.
12: வணக்கம் சகோதரி.
11: வணக்கம் சகோதரி, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க இனிப்பு கொஞ்சம் சரியா இல்ல. நலமா இருக்குமா? நீங்க நலமா இருக்கீங்களா? நன்றி, நன்றிமா. சரி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நிகழ்ச்சியில எந்த பாடல் வேணும்?

0: அதேமாதிரி நம்ம பெண்களும் எல்லாமே
1: சரி தோழி, உங்களுக்கான இந்த பாடல்.

மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி சேர்க்கைக்கு 9566-723-8

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:41 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேர் விருப்பமாக வளம் வந்துட்டுருக்கு. அடுத்தது நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாகரோடு ஈஸ்வரி பேசுறேம்மா.
3: சொல்லுங்க ஈஸ்வரிமா, நலமா இருக்கீங்களா?
4: நான் நலமா இருக்கிறேம்மா. நீ நலமா இருக்கிறீங்களா?
3: நான் நலமா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: கீரைக்குழம்பே
3: ஸ்பெஷல் தானே? சரி சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் ஈஸ்வரிக்கு?
4: கேளடி
3: கண்மணி திரைப்படத்துல இருந்தா. சரி, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
4: நன்றிங்கம்மா.
3: நன்றி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வித்ய விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
8: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
9: நெய் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய்.
10: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10-க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
11: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.

0: केजी नहीं।
1: நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோட கவிப்பாடம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:50. நாம் இணைந்திருக்கிறோம் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சி இன்னைக்கு பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. இணைப்பில் இணையும் தொழில் ஹலோ வணக்கம் வணக்கம் கேக்குதாமா?
2: உங்களுக்கு
1: பிடிச்ச பாடல சொல்லுங்க.
2: எனக்கு பிடிச்ச பாடல்னா அன்னக்கிளி படத்துல
1: சொல்லுங்கம்மா. அன்னக்கிளி படத்துல
2: அன்னக்கிளி ஒன்னே தேடுறேன்.
1: சரிங்கம்மா, உங்களுக்காக இந்த பாடலை போட்டுடலாம். நன்றிமா.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400015.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம்

0: பகல் 12:10 உங்கள் களம் என்று களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் தர்மபுரியைச் சேர்ந்த தேசிய அளவிலான ஓட்டப்பந்தய வீரர் எம் லோகேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரைசை, அதைத் தொடர்ந்து சூழல் காப்பும் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். ஒன்று மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை கேட்கலாம். பிற்பகல் 2 விவசாய அரங்கம் என்று காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 நாடகம் என்று அகஸ்டோ அவர்கள் எழுதிய அலையும் ஆசைகள் நாடகம் கேட்கலாம். 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0343-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், மாலை 6:00 தர்மபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை, 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்தி மலர் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். வயல்வெளி நிகழ்ச்சியில முதலாவதா தென்னை வளர்ப்போருக்கான ஆலோசனை, பயூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சசிகுமார் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கன்னிப்பட்டி எம் போத்தன் அவர்கள். 8:00 இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக வழங்கும். 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒழிக்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 நிறைவு செய்வதை ஒட்டி சிறப்பு தொடர் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நேர்களை இன்று பண்பலையில் வளம் வந்து காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்து நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has become the longest continuously serving democratically elected Prime Minister of India today. Mr. Modi took the oath of office on 26th of May in 2014. He surpassed the record of Pandit Jawaharlal Nehru, who first took oath as an elected Prime Minister on the 13th of May in 1952 and served until 27th of May in 64. Pandit Nehru's tenure as an elected Prime Minister amounted to 4,398 days. Now Prime Minister Modi's continuous tenure is 4,399 days, making him the longest-serving elected Prime Minister in India's history. BJP National President Nitin Naveen has said that Prime Minister Narendra Modi has written a new history across the entire country. Talking to reporters after offering prayers at a temple in New Delhi, he said that under this remarkable leadership, 25 crore families have been lifted out of poverty. Mr. Naveen said, over the past 12 years, the Prime Minister has worked for the welfare and development of every section of society, with a particular focus on women's empowerment. Union ministers including Amit Shah, Dr. S. Jayashankar, Piyush Goyal, Nirmala Sitharaman and Shivraj Singh Chauhan, among others, have wished Prime Minister Narendra Modi on becoming the longest continuous serving elected Prime Minister of India. In a social media post, Home Minister Amit Shah said that these 12 years of Prime Minister Modi have been about restoring India's pride, cultural renaissance and freeing the nation from

ஒளித்த அந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது. ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:01. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல்.

0: the mentality of servitude. Dr. Jaishankar noted that this achievement reflects the enduring trust and confidence that the people of India placed in PM Modi's leadership, vision and commitment to national development. Ms. Sitharaman added that during this period, the NDA government under PM Modi has delivered bold reforms and has implemented several initiatives with unprecedented pace and scale. She emphasized that Prime Minister Modi provided decisive and strong leadership through a series of challenging times that the nation has faced. A meeting of the National Democratic Alliance will be held in New Delhi today to celebrate its government's completing 12 years and Prime Minister Narendra Modi becoming the longest continuously serving elected PM of India. Our correspondent has more details on the meeting.
1: All constituents of the alliance beside the top leadership of the BJP, including Prime Minister Modi, are expected to attend the meeting. The NDA meeting will also be attended by chief ministers and deputy chief ministers of all 22 NDA governed states and union territories, besides the leaders of all alliance constituents. The meeting will focus on reviewing various national development programs, infrastructure programs, and the Modi government's vision to transform the nation into a developed country by 2047. With Anupam Mishra, Priya Mondal, Akashwani News, Delhi.
0: The government has refuted several social media posts falsely claiming that the Reserve Bank of India will withdraw paper currency notes and replace them with plastic currency notes from the 30th of this month. PIB clarified that according to the RBI, there are no plans to withdraw paper currency notes or replace them with plastic currency notes by the end of this month. PIB further advised citizens to rely only on authentic information available on the official RBI website. NASA has announced names of three U.S. astronauts and one Italian astronaut as the crew for its next Artemis 3, a spacecraft docking demonstration mission scheduled for late next year that will test lunar landers from SpaceX and Blue Origin in orbit for the first time. U.S. astronauts Andre Douglas, Frank Rubio and Randy Bresnik and Italian astronaut Luca Parmitano of the European Space Agency will be the crew of Artemis 3. Benchmark domestic equity indices were trading around 0.7% up in the forenoon session today. The Sensex gained 597 points to reach 74,516, while the Nifty advanced 157 points to 23,400 when reports last came in. In men's cricket, India A defeated Sri Lanka A by 8 runs in the close contest in the opening clash of Tri-Nation A series at the Rangira Dambulla International Stadium in Sri Lanka yesterday. Ruturaj Gaikwad was adjudged player of the match for his turn. India A will next face Afghanistan A tomorrow at the same venue. And that is the end of this news bulletin.
2: உங்கள் இதயங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
7: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. Call 9500-509-984.
8: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: Students, listen carefully.
10: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
11: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
12: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: வணக்கம் நேயர்களே, உங்கள் களம் களத்தில் சந்திப்போம் என்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் அவர்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு அறியக்கூடிய நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய விளையாட்டு ஓட்டப்பந்தயம்.

0: இந்த தடகளத்தில் பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் ஓட்டப்பந்தயத்துக்கென்று தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. அந்த வகையில் அண்மையில் பல பதக்கங்களை வென்ற ஒரு வீரர் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓட்டப்பந்தயத்தில். அவருடைய பெயர் தருமபுரியைச் சேர்ந்த ஓட்டப்பந்தய வீரர் எம் லோகேஷ். அவரோடு உரையாடலாம் நேர்களே. வணக்கம் லோகேஷ்.
1: வணக்கம் சார்.
0: நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திருக்கிறோம். பல பதக்கங்கள் வாங்கியிருக்கீங்க, ஒரு பெருமையான விஷயம் தருமபுரி மனுக்கும். சமீபத்தில் ஒரு பதக்கம் வாங்கினோமே, அதுதான் முக்கியமாக பேசிட்டு இருக்காங்க. என்ன பதக்கம், எங்கே நடந்தது, அந்த போட்டி என்ன ஆச்சு?
1: சார், தமிழ்நாட்டில் 98th தமிழ்நாடு சீனியர் ஸ்டேட் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்னு ஒரு மீட் வந்து திருநெல்வேலியில் கண்டன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அண்டர் 18 to 35 ஏஜ் வரையும் ஓடலாம், ஓப்பன் கேட்டகரி. அந்த கேட்டகரியில் 800 meters நான் பிரான்ஸ் பண்ணியிருந்தேன் சார்.
0: 800 meters வெண்கல பதக்கம் வாங்கிருக்கீங்க.
1: ஆமாம் சார்.
0: ஏன் தங்க பதக்கம் வாங்க முடியலண்ணா?
1: சார், ட்ரை பண்ணேன், பட் இன்னும் பவர் பத்தில் அதுக்கான எஃபெக்ட் தான் இப்போ போட்டிருக்கேங்க. நெக்ஸ்ட் வர மீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க சார்.
0: இப்போ 800 meters சொன்னீங்க, மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தாங்க, யாராருன்னா வந்தாங்க?
1: சார், மொத்தம் 16 சார் ஃபைனலிஸ்டில். ஃபஸ்ட்டு வந்து ஈட்ஸ் நடக்கும், ஈட்ஸில் குவாலிஃபை ஆகிறவங்க ஃபைனல்ஸ் வருவாங்க. ஃபைனல்ஸில் 16 ஒன்றுங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்த பசங்களும் வந்துட்டு இருந்தாங்க, சீனியர் ஜூனியர் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நான் 3rd position ப்ளேஸ் பண்ணேன் சார்.
0: எத்தனை நிமிடங்களை கடந்தீங்க நீங்கள் வெண்கல பதக்கத்துக்கு?
1: சார், நான் வந்து 1:52 நான் கடந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து 1:49 கலந்தாங்க சார்.
0: மூணு வினாடியில் ஒரு தங்கப்பதக்கம் தவறிடுச்சு.
1: ஆமாம் சார்,
0: 3.5 ஆஹா வினாடி. எப்படியெல்லாம் வேலை செய்து உங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். வெண்கல பதக்கம் வாங்கினா பாராட்டுக்குரிய விஷயம், ஒரு 100 வித்தியாசம் அவருக்கும் உங்களுக்கும். நீங்களும் ஒரு தங்கப்பதக்கம் வாங்கின வெற்றியாளர் தான். சரி, அருமைங்க, எங்கே பயிற்சி எடுக்கிறீங்க, உங்கள் பயிற்சியாளர் தான் யார்?
1: சார், நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியமில் தான் பயிற்சி எடுக்கிறேன். மைதீன் குமார்னு ஒரு ட்ரீம் வாரிஸ் அத்லெட்டிக் அகாடமி ஒரு கோச் வச்சிருக்காரு, அந்த கிளப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெகுலராக இப்போ 4 சம்திங் இங்கே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமும் இப்போ ட்ரைனிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வர June 10th-14th வந்து திருவனந்தபுரத்தில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் செலெக்ஷன் நடக்குது, நேஷனல் கேம்ப், நேஷனலில். இப்போ அதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேங்க சார்.
0: ஓட்டப்பந்தயத்தில் எத்தனை வகை இருக்கு? 100 meters, 200 meters, 400 meters, இப்போ 800 meters, எத்தனை வகை இருக்கு?
1: மொத்தம் 24 வகை இருக்கு சார். ட்ராக் ஈவெண்ட், ஃபீல்டு ஈவெண்ட், அப்புறம் த்ரோ ஈவெண்ட், அதுக்கப்புறம் டெக்கா, அடல், அந்த மாதிரிலாம் நிறைய ஈவெண்ட் இருக்கு சார்.
0: இப்போ ஓட்டப்பந்தயம்னாவே ஜமக்கா தான் பேர் வரும், இல்லைன்னா அமெரிக்கா தான் பேர் வரும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ இந்திய வீரர் ஒரு பஞ்சாபை சேர்ந்த குரீந்தர் வீர் சிங் என்றவர் 100 meters ஓட்டப்பந்தயத்தை 10:09 கடந்து இந்தியாவின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரராக இருக்கார். அவரை பற்றி தெரியுமா, அவர்னா எப்படி பயிற்சி எடுப்பார்னு தெரியுங்களா?
1: சார், நானும் பார்த்துருக்கேன் சார் அவங்கள, ஒரு சில நேஷனல் மீட்லாம் போயிருக்கேன் நானும் வெளியே, அந்த இடத்துல அவரை பார்த்துருக்கேன். அவங்களாம் எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக நல்ல ஒரு கேம்ப்பு, நல்ல ஃபெசிலிட்டி உள்ள ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, இதில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு இது கோச்சிங், ஃபாரின் கோச் தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டி கிடைக்கிறனால அவங்களால எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுது சார்.
0: வசதிகள் கிடைத்தா நானும் அந்த மாதிரி சாதனை புரிய முடியும் அப்படின்ட்டீங்க. சரி, தருமபுரிக்கு நல்லா குறைந்தளவு வசதி இருக்குது, குறைந்தளவு வசதியாக இருந்தாலும் நீங்களும் மகத்தான சாதனை பண்ணியிருக்கீங்க. சரி, உங்களோட பயிற்சி நேரம்னா எப்போ, எவ்வளோ நேரத்துக்கு வருவீங்க பயிற்சி எடுக்கிறது, எவ்வளோ நேரம் செய்வீங்க?
1: மார்னிங் 5:30 சம்திங் வந்துடுங்க சார். வந்துட்டு 8:00, 8:30 சார் முடிச்சுருவோங்க. முடிச்சுட்டு ரெகுலராக காலேஜ் போயிடுவோங்க. போயிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து ஒரு 4:30 வந்தீங்கன்னா 7:30 கிளம்பிடுவோங்க சார். மறுபடியும் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு
0: உங்களுக்கு அடுத்து வரும் போட்டிகள்லாம் எங்கெங்கே இருக்குது?
1: நெக்ஸ்ட் மீட் வந்து சார், இப்போ வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே திருவனந்தபுரம் சார். அது வந்து நேஷனல் இந்தியன் சீரீஸ் சார், அது ஒரு நேஷனல் மீட். அதில் வந்து அண்டர் 20 வந்து நான் 18 பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். அதில் நம்ம ஒரு 150 கிளியர் பண்ணாங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் US நடக்கிற ஒரு மீட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும். இப்போ அதனால் அதுக்கோசரம் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேங்க சார்.
0: சரி, இப்போ பார்க்குறோம் இங்கே நிறைய பேர் ஒரு குழுவாக பயிற்சி எடுக்கிறீங்க. இந்த குழுவிலேருந்து நீங்கள் மட்டும் தான் போனீங்களா, மற்றவங்களாம் போயிருந்தாங்களா?
1: இல்லை சார், எங்கள் டீம்லேருந்து மொத்தம் ஒரு 6 வந்திருந்தேங்க சார். 6 நான் 800 பண்ணிட்டுருந்தேன், இன்னொரு பையன் 400, இன்னொரு பையன் வந்து ஒருத்தன் த்ரோ பண்ணிட்டு இருந்தாங்க சார். மீதி கேர்ள்ஸில் ஒரு 2 பண்ணாங்க, 100, 200 ஜலாங் ஜம்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார்.
0: இப்போ ஒரு இடத்துல பயிற்சி பண்ணி ஒரு இடத்துல போட்டி நடக்காமல் தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இடத்துக்கு, இந்தியா மாநிலம் இருக்கிற ஒரு பல்வேறு இடத்துக்கு போகும்போது தான் அனுபவங்கள் கூடும். அங்கே விளையாடக்கூடிய வீரர்களுடைய அனுபவங்கள் எப்படி, அவங்க எப்படி வந்து முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டு இருந்தீங்க, வெளி ஸ்டேட் போன அனுபவம்லாம் கிடைச்சதா உங்களுக்கு?
1: கண்டிப்பாக சார் கிடைச்சிச்சு சார். நான் இப்போ ரீசெண்டாக தான் இந்த இயரில் தான் நிறைய நேஷனல் மீட் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்லாம் இப்போ டிஸ்ட்ரிக்டு ஸ்டேட்லாம் போகும்போதே கொஞ்சம் பயப்படுவேன், எல்லாரையும் பார்த்தோன்னே பயப்படுவேன். அதுக்கப்புறம் என் கோச் வந்து நேஷனல் மீட்

0: கூப்பிட்டு போனார். அங்கேயும் ஃபஸ்ட் டைம் பதட்டமாக தான் இருந்துச்சு. இண்டோர் நேஷ்னல் பண்ணேன், ஃபஸ்ட் டைம் நான் பண்ண நேஷ்னல் இண்டோர். அதில் நான் வந்து கோல்டும் பண்ணிட்டேன், ஆனால் அதில் ஒரு லைன் டச் பண்ணிட்டு என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபியர்னஸ் கொஞ்சம் கம்மியாச்சு, மற்ற பசங்க கூட ஓரத்துக்கு எல்லாத்துக்குமே பயம்லாம் கம்மியாயிருச்சு. சார்
1: எந்த ஸ்டேட்னா எங்கே போயிருந்தீங்க?
0: சார் ஒடிசாவில் புவனேஸ்வரில் போயிட்டு இருந்தேன் சார்.
1: புவனேஸ்வர் ஒரு அருமையான ஒரு நகரம் தான். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் பார்க்கும்போது நீங்கள் 800 மீட்டரில் இப்போ ஓடி வெண்கல பதக்கம் வாங்கிருக்கீங்க. இப்போ 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் அதெல்லாம் ஓடுவீங்களா?
0: 100 மீட்டரில் ஓட மாட்டேன் சார். அது என்னோட ஃபெசிபிக்கான ஈவெண்ட் வந்து எங்கிட்ட இருக்கிற எண்டூரன்ஸ் பவர் பயன்படுத்தி நான் 800 வரையும் ஓட முடியும். 100 ஒன்றுனா நான் மசில்லாம் இன்னும் பவர் பண்ணணும் சார். அதனால மேக்ஸிமம் 400 இல்லைனா 1500 ரெண்டுமே பண்ணுவோம் சார்.
1: 400, 800 இதுதான் எனக்கு சரியாக வரும்னு இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஆமாம் சார்.
1: சரி, இப்போ 800 சொல்லும் போது 1:53.52 நீங்கள் கடந்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி லோக்கல் மேட்ச் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அது கூட கொஞ்சம் லோவில் வந்துருக்கீங்களா?
0: வந்திருக்கேன் சார். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து கர்நாடகாவில் நேஷனல் பண்ணேன் சார், ஒன்று இந்தியன் சீரீஸ் அதுவும். அதில் வந்து லாஸ்ட்டாக நான் பண்ணும்போது 153 ஒன்று சார். இப்போ வந்து நான் ஓடினது வந்து பர்சனல் பெஸ்ட்டு சார் என்னுடைய.
1: நீங்களும் பல இடத்துல ஓடுறீங்க. சரி இருக்கட்டுங்க. இப்போ ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரருக்குமே உங்களுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம், மற்றவங்களாம் தெரியாது. ஒவ்வொரு ஓட்டப்பந்தயம் ஒவ்வொரு நாளும் ஒரு வேகத்தை அதிகரிக்கணும். ஒவ்வொரு முன்னாடி வேகத்தை அதிகரிக்கும் போது தான் வெற்றி வாய்ப்பு தக்க வச்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது வேகத்தை அதிகரித்துக்கு என்ன மாதிரி உடற்பயிற்சி மேற்கொள்றீங்க? எப்படி கட்டுக்கோப்பாக இருப்பீங்க?
0: நான் எதுவும் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். எல்லாமே எங்கள் கோச் தான் சார். அவர் கொடுக்குற ஒர்க் அவுட் தான் பண்ணுவேன். அவர் என்னென்ன ஒர்க் அவுட் கொடுக்குறாரோ அதை கரெக்டாக பண்ணனா ஓகே சார். நான் எனக்கான பர்ஃபார்மன்ஸ் அங்கே வந்துடுது. நான் ஏமாத்தினா எனக்கே இது அது வராமல் போயிடும் சார். ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டாக பண்ணனா எனக்கு வந்துடுது சார். பர்ஃபார்மன்ஸ் ஏறிட்டு தான் இருக்குது.
1: இப்போ நீங்கள் ஓடக்கூடிய ட்ராக் அங்கே 800 சரி, 400 சரி, இங்கே மணலில் நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்க, அங்கே எப்படி எப்படி ட்ராக் இருக்கும்?
0: அங்கெல்லாம் சிந்தட்டிக் சார். இங்கே வந்து நாம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்லாம் வெறும் கல் மணல் மாதிரியே இருக்கும் சார். ஒவ்வொரு தடவை ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஒரு டைம் இன்ஜுரி ஆயிரும். இந்த மீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சீனியர் ஸ்டெட் பண்ண முன்னாடி எனக்கு இன்ஜுரி ஆச்சு சார். ஆம்ஸ்டிங் பெயின் ஆச்சு. இங்கே நிறையா ஓடி அந்த கல்லில் எல்லாம் காலை வச்சுட்டனால தெரியாமல் பெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கோச்லாம் இது பண்ணி ரிலீஃப் பண்ணிவிட்டு தான் நான் ரெடியாகி அந்த மீட்டை பண்ணேன் ஒழுங்காக. அதனால தான் மெடல் பண்ண முடியும்ச்சு. இல்லைனா என்னால் நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்க முடியும் சார். அங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, வெளியில் பண்ணாங்கன்னா சிந்தட்டிக் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலில் ஒரு எங்கே எலக்ட் அத்லெட் பண்ணுற ட்ராக்கு தான் நம்மளும் பண்ண முடியும் அதனால் சார்.
1: சரிங்க அருமை. இப்போ ஓட போகும்போது ஷூஸ் தேர்ந்தெடுக்க தான் முக்கியமான விஷயம். சாதாரண ஷூஸ் தேர்ந்தெடுக்கும்போது உங்களுக்கு சரிப்பட்டு வராது, அது வந்து ஸ்லிப் ஆகும், உங்களுக்கு அசௌகரியமாக ஏற்படலாம். எந்த மாதிரி ஷூஸ் தேர்ந்தெடுப்பீங்க போட்டியின் போது? ஓட்டப்பந்தயம் எந்த மாதிரி ஷூஸ் தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும்?
0: ஃபஸ்ட்லாம் வந்து இந்த அத்லெட்டிக் ஃபீல்டுக்கு வரும்போது நார்மல் ஷூ தான் சார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர நம்ம பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம நார்மலாக ஓட முடியாது. நமக்கான கிட்டு மாற்றணும், தேவையான ஷூ ஸ்பைக்ஸ் மாத்திரா மட்டும்தான் அது கம்ஃபர்டபுளாக கை கொடுக்கும் நமக்கு. அதனால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஸ்பைக்ஸ் 1000 ரூபாயில் யூஸ் பண்ணேன். இப்போ 15,000 சம்திங் வந்துடுது சார் ஒரு ஸ்பைக்ஸு. அதெல்லாம் ரெடி பண்ணி வாங்கி இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க சார் ஓடிட்டு.
1: சரிங்க அருமை. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, படிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க
0: சார்? ஆமாம் சார், படிக்கிறேன். தருமபுரியில் தான் டான் போஸ்கோ காலேஜில் 3rd BA தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ நான்
1: தமிழ் படிக்கிறீங்க, ஆனால் ஒரு ஓட்டப்பந்தய வீரராக இருக்கீங்க. படிப்புக்கு எதுக்கும் செட்டே ஆகலையா? எப்படி தமிழ் தேர்ந்தெடுத்தீங்க?
0: இல்லை சார், தமிழ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் ஸ்கூல்லே நல்லா தான் சார் படிச்சுட்டு இருந்தேன். சரி, ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுனால வேறு சப்ஜெக்டில் போனால் ஏற்கனவே இங்கே டயர்னஸில் எங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அதனால் தமிழ்ன்றனால பேசிக்காக எல்லாம் தெரியும் சார் ஓரளவுக்கு. நாங்கள் படிச்சுக்குவோங்க கொஞ்ச நாள், சில டைம்லாம் எங்கள் சாருங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: படிப்புலையும் நல்லா சுட்டியாக இருக்கீங்க, தொடர்ந்து விளையாடுங்க. சரி, விளையாட்டு தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலத்தை தீர்மானிக்குது. சில வீரர்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி சிலர்னா வீட்டிலலாம் சொல்கிறாங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கீங்க, படிப்புலாம் என்ன ஆகுறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. வீட்டிலலாம் எப்படி இருக்குது சப்போர்ட்டு?
0: இதே தான் சார் நீங்கள் சொன்னது தான் சார். போயிட்டே இருக்க, எதுவுமே பண்ணல, என்ன பண்ணுற, வேலைக்கு போகிறியா, என்ன பண்ணுற, அப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்க சார். அவங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசி பண்ணுறேன், நான் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுங்க, நான் முடிச்சுட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாப்பில் அப்ளை பண்ணி பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படி தான் சார் சொல்லிகிட்ருக்கேன்.
1: அதானே உங்கள் சின்ன வயசு தான், இன்னும் போராடக்கூடிய காலம் இருக்குது. தொடர்ந்து விளையாடுங்க, வெற்றி வாய்ப்பை மேற்கொள்ளலாம். சரி, எதே மாதிரி நிறைய டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினந்தோறும் பண்ணுறீங்களே, இந்த உடல் வகனம் எப்படி அமையுது? சில காயங்கள் ஏற்படுத்த உடனடி குணமாயிடுதா, எப்படி அதை வந்து சரி பண்ணிடுறீங்க நீங்கள்?
0: காயெல்லாம் எப்படின்னா இன்ஜுரி தான் சார் ஆகும் அதிகமாக. அது ரெடியாகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் சார். ஒரு சில இன்ஜுரி சீக்கிரமாக ரெடி ஆகிடும், ஒரு சில இது ரெடி ஆகாது. ஃபிசியோ போவோங்க, அப்படி இல்லைனா கோச்சே ஏதோ மசில் ரிலீஃப் பண்ணிவிடுவோம் சார். அது மூலிமா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருங்க சார்.
1: இப்போ 16 பேர் ஓடுறதா சொல்கிறீங்க, இந்த ட்ராக்கு எப்படி, இந்த 16 பேருக்கு லைன் இருக்குமா, எப்படி இருக்கும்?
0: அப்படி இல்லை சார், பஞ்சு ஸ்டார்ட் சார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி ட்ராக்ல வந்து ஒரு 10 மெம்பர்ஸு, அதுக்கு அடுத்த ட்ராக்ல இருக்கவங்க ஒரு 10 மெம்பர்ஸ் சார். அந்த மாதிரி விட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க சார்.
1: பிரிச்சு வரும்போது அந்த ட்ராக்ல மட்டும்தான் ஓடணுமா, இல்லை மற்ற ட்ராக்ல மாறி ஓடலாமா இந்த 800 மீட்டர்?
0: அப்படி இல்லை சார், மாற்றி ஓடல பஞ்சு ஸ்டார்ட்ல. ஆனால் நமக்கு ட்ராக்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ராக்ல தான் சார் ஓடணும், ஒரு 120 மீட்டர்.
1: ஸ்டார்ட் பண்ணும் போதே சில சரியா

0: மூவ் பண்ணலாம், கன் ஷாட் கொடுக்கும்போதே மூவ் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. 100 மீட்டர்லாம் அடிக்கடிக்கு நடக்குது, ஏன்னா குறைந்த அளவு தான் இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பாங்க. முன்னாடி ஓடினா அப்படி சொல்லிட்டு தவறான முடிவுலாம் எடுப்பாங்க, ஃபவுல் ஆகிடுவாங்க. 800 மீட்டரில் எப்படி எப்படி ஓடுறதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து அம்பியர் வந்து ரெஃபரி வந்து எப்படி கவனிப்பார், எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்?
1: 100 மீட்டருக்குலாம் 3 ஸ்டார்ட் வரும் சார். ஒன்று வந்து ஆன்யூ மார்க் செட், அப்புறம் கன் ஃபயர் வரும் சார். ஆனால் 800க்கு மேலே வர ஈவெண்ட்டு ஃபுல்லாகவே ஆன்யூ மார்க் கன் ஃபயர் மட்டும்தான் சார். அதனால் ஓரளவுக்கு ஃபோக்கஸாக இருப்பாங்க சார், பதட்டம் இருக்காது சார்.
0: தூக்கம்தான், தூக்கமும் உடற்பயிற்சியும் உடல் வாகனம் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கும் மிக முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிறவங்க பார்த்தா கண்கள்னால் பாதிக்கப்படுற அளவுக்கு விடிய விடிய செல்லு பார்க்குறாங்க, தூங்குறதே இல்லை. உணவு முறை என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியாது, சரியாகவே சாப்பிட்றது கிடையாது. கண்டது போனதை சாப்பிட்டுட்டு வயிறெல்லாம் பெருத்துக்கிட்டு ஆளெல்லாம் குண்டாகிட்டு இருக்காங்க. ஓட்டப்பந்தோடனே இங்கே தான் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய சாப்பாடு எப்படிங்க, எப்படி சாப்பிடுவீங்க, உங்களுடைய தூக்கம்லாம் எப்படி, செல்ஃபோன்ஸ்லாம் எப்படி நீங்கள் கையாளுறீங்க
1: சார்? தூங்குறதுலாம் ஒரு 8 hours சம்திங் தூங்கிடுங்க சார். மீதி ஃபுட்டெல்லாம் ஜங்க் ஃபுட் கடையில் சாப்பிட்றது வந்து நிறுத்தியே கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிடுச்சு சார். வெளியிலே சாப்பிட மாட்டேங்க. எப்போயாச்சும் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த காம்படிஷன் முடிச்சா மட்டும் தான் நாங்கள் போய் ஃப்ரீயாக எல்லாரும் ஜாலியாக சாப்பிடுவோம் சார். மற்றபடி ஜங்க் ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்க. மீதி நார்மலாக மார்னிங் டயட் கொடுத்துருவார் கோச், டயட் ஒன்று கொடுப்பாரு, அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோங்க. ஜூஸ் எடுப்போங்க ரெகுலராக, அப்புறம் தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் பழம் அந்த மாதிரி சாப்பிடுவோங்க சார். நிறைய
0: இவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறதுனால தான் ஓட்டப்பந்தயம் பதக்கப்பட்டியில் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கீங்க. சரி, எதிர்காலத்தில் அந்த ஓட்டப்பந்தயத்தில் என்ன சாதிக்கணும் ஒரு முடிவில் இருக்கீங்க?
1: எனக்கு இப்போ வர இன்டர்நேஷ்னலே பண்ணணும் ஆசை சார். U20 இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்கும் சார், அதுக்கு செலெக்ஷன் தான் இது. எனக்கும் அந்த செகண்டுக்கும் வந்து இன்னும் ஒரு 2 செகண்ட் இருக்குது சார். அந்த டைமிங்க்கும் எனக்கும் அந்த 2 செகண்டை ஒடிச்சா நான் US நடக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் குவாலிஃபை ஆகும் சார். இந்தியாவிலேருந்து ஒரு பையன் தான் அதுக்கு குவாலிஃபை இருக்கான், ஆந்திரப்பிரதேசில் ஒரு பையன் அந்த 800க்கு. இன்னொருத்தர் குவாலிஃபை ஆனால் அதை நான், அதனால் இப்போ இந்த மீட்டுக்கு ட்ரை பண்ணி நான் இதுலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 20 கேரியர் முடிவுக்கிறதுக்குள்ளேயே நான் அதில் பண்ணணும்னு ஆசை இருக்குது சார். அதுக்கான எஃபெக்ட் போட்டிருக்கேன், ரிசல்ட்டு தான் 14 தெரியுது சார்.
0: சரி, இதுக்கு செலக்ட் ஆகுனா எங்கெங்கெல்லாம் போட்டி நடக்கும், எந்தெந்த போட்டிலாம் வெற்றி பெறுனது?
1: இப்போ இதில் செலக்ட் ஆகணுங்கண்ணா சார், இப்போ அதான் அமெரிக்காவில் நடக்கிற US நடக்கிற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சார். அதில் வந்து அந்த கண்ட்ரி அங்கே நடக்கிற மீட்டில் வந்து மொத்த இந்த உலகத்தில் இருக்க எல்லா பசங்களும் அந்த 20 யார் யார் அந்த டைமிங் கிளியர் பண்ணாங்களோ அவங்க கூட எல்லாம் ஓட முடியும் சார் நம்ம போய்.
0: இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வீரராக இருக்கீங்க. ஓட்டப்பந்தயத்தில் உங்களை கவர்ந்த வீரர், உங்களுடைய ரோல் மாடல்னால் யார் சொல்லுவீங்க?
1: எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சார் நான் திருநெல்வேலி மீட்டு தான் சீனியர் ஸ்டேட் பண்ணேன், 800 இவெண்ட்டு தான் பண்ணேன். என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இப்போ பிரதீப் செந்தில்குமார்னு ஒரு அண்ணா, அந்த அண்ணா தான் ஓடிட்டு இருந்தார். அப்போ அவர் தான் கோல்டு பண்ணார். அவர் பார்த்தோன்னே பயங்கர ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவர் ஓவர் ஆக்ஷன் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. சரி, அவர் மாதிரி ஓடணும்னு ஆசை. அந்த மீட்டை முடிச்சோன்னு அவர் என்ன பண்ணாருன்னா கிளம்பிட்டாரு, இங்கேருந்து US போய் ட்ரைனிங் பண்ண போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரல, அவர் 3 இயர்ஸ் சம்திங் வரல. ஆனால் அவர் கூட ஓடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆசை. திடீர்னு பார்த்தா இந்த மீட் அவரே வந்துட்டார், இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் கூட ஓடணும்னு ரொம்ப நாள் கனவு எனக்கு. அப்புறம் இந்த மீட் அவர் வந்திருந்தார், அவர் கூட தான் நான் ஓடினேன். அவர் தான் கோல்டு பண்ணாரு, நான் பிரான்ஸ் பண்ணேன்.
0: பதக்கப்பட்டியில் அவரோட இணைஞ்சிட்டீங்க, அவர்கிட்ட சொன்னீங்களா உங்களை பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை சார் உங்க கூட ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு?
1: கண்டிப்பாக சார் பேசுனேன் சார், முடிச்ச உடனே அவர்கிட்ட போய் பேசினேன், உங்க கூட ரொம்ப நாள் ஓடணும்னு ஆசைனா நீங்கள் தான் இன்ஸ்பயர் நான் அப்படின்னு பேசினேன் சார்.
0: வெளிநாட்டில் ரோல் மாடல் தேடாமல் உள்ளூர்லேயே தேடிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். சரி, இப்போ போட்ட பதினா பார்க்குறேன், ஜமைக்கா அமெரிக்கானா கொஞ்சம் முன்னணி இருக்காங்க, அவங்களோட பயிற்சி முறை எப்படி இருக்குது, நம்மளோட பயிற்சி முறை எப்படி இருக்குது? அதிக பதக்கப்பட்டியில் அவங்க தான் இடம்பெறாங்க, நமக்கு ஏன் பின்தங்கியிருக்கும், என்ன காரணமாக பார்க்குறீங்க?
1: ஃபெசிலிட்டி தான் சார், அங்கே எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குனே ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. தனியாக ஒரு காலேஜ்னா கூட அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜ்னே தனியாக இருக்குது. அங்கே தேவையான அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே, நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்குது சார். இந்த இடத்துல சம்திங் கிடைக்கிறது இல்லை, அதனால தான் நிறைய இதாக ஒரு மாதிரி இருக்குது சார் ஃபீல் ஆகுது.
0: நீங்கள் இப்போ யூனிவர்சிட்டி லெவலில் காலேஜ் படிக்கிறீங்க, காலேஜ் கல்லூரி லெவலில் போட்டிலாம் நிறைய நடக்கும், அங்கங்கே வெளியிலனா போவீங்க, சேலம் மண்டல அளவுக்கு, தஞ்சாவூர், சென்னை அந்த மாதிரிலாம் நடக்கும். காலேஜ் லெவலில் போட்டியெலாம் நடந்துருக்கா?
1: நடந்திருக்கு சார், பெரியார் யூனிவர்சிட்டியில். நான் இப்போ வந்து எனக்கு வந்து பெரியார் யூனிவர்சிட்டி தான் சார் போடுவாங்க இது ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து. அதில் வந்து நான் ஃபஸ்ட் இயர்லேயே 2 சில்வர் பண்ணேன் சார், 800, 1000 மீட்டர் ரெண்டுமே சில்வர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரில் வரும்போது 800 வந்து சில்வர் பண்ணேன், 1500 கோல்டு பண்ணேன் சார். 2 மெடல், மொத்தம் 4 மெடல் சார் இப்போ இதுக்குள்ளேயே நான் தேடி முடிக்கும் போது.
0: இப்போ விளையாட்டுன்னு எடுத்தோன்னே நாம் தமிழகம் ஆந்திரா கூட இந்த பஞ்சாப் ஹரியானா வீரர்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ஆர்வமாக இருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே ஆர்வமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஏன் அந்தளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க, நம்ம ஏன் அப்படி இப்படி கொஞ்சம் சோர்ந்த மாதிரி இருக்கோம்?
1: அவங்க அதை ஒரு கெரியராக எடுத்து பண்ணுறாங்க சார், நம்பிக்கையாக. இந்த பக்கம் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியலனா, எல்லாத்தாலையும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த கிளைமேட் அடாப்டேஷன் எல்லாமே செட் ஆகுது, ஃபெசிலிட்டி இருக்குது அவங்களுக்கிட்டே ஓரளவுக்கு, அந்த கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் பண்ணாங்கன்னா எல்லோரும் பண்ண முடியும் சார்.
0: சரி, வெண்கல பதக்க அளவுக்கு வாங்குறீங்க, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்கும், கூடுதல் மைனஸாக இருக்கும். எது மைனஸாக பார்க்குறீங்க ஓட்டப்பந்தயத்தில்? இதை நான் சரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தங்கத்தை ஈஸியாக தட்டிடுவேன் அப்படின்னு

0: போது எது வீக்னஸாக ஃபீல் பண்ணுறீங்க?
1: எங்களுக்கு நாங்கள் இங்கே பண்ணுற இதுதான் சார், கிரவுண்ட் கான்டாக்டை தான் சார்.
0: எதில் நீங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கீங்க, நல்ல கூடுதல் இதில் வந்து சிறப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு எது பாராட்டு வரும் கோச்?
1: கோச் வந்து என்னோடய எண்டூரன்ஸும் ஸ்பீடும் சொல்லுவார் சார். இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் இப்போ இந்த ட்ராக்கில் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் அங்கே போயிட்டு சிந்தட்டில் வரனால புதுசாக வர மாதிரி பழக்கம் இருக்குன்ட்டு கோச் வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் ஒரு இது பர்மிஷன் வாங்கி சார் அங்கே அந்த ட்ராக்கில் போயிட்டு வரோங்க. வீக்லி ஒரு 3 டைம் சம்திங் போவோம் நாங்கள். அங்கே போய் சிந்தட்டில் தான் பண்ணுவோங்க. ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணும் போது நல்லா ஸ்பிரிண்டர் பண்ணுற அளவுக்கு என்னோட டைமும் பெட்டராக இருக்கும் சார். அதனால் ஓகே, நல்லா ஸ்பீடு வருதுரா, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும்ட்டு கொஞ்சம் நல்லா சீரப் பண்ணுவோம் சார்.
0: ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு பயிற்சி முறை இருக்கும், உடற்பயிற்சி இருக்கும். சில விளையாட்ல தம்பிள்ஸ் எடுப்பாங்க, அண்ட்ரம் எடுப்பாங்க, சில நடைப்பயிற்சி இருக்கும், ஓட்டப்பந்தயம் ஸ்கிப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் உங்களுக்கான உடற்பயிற்சி முறை என்ன, என்னென்ன உடற்பயிற்சின்னு செய்வீங்க?
1: எங்களுக்கு வந்து வெயிட்ஸ் சார் வரும். வெயிட்ஸ் முடிச்சுட்டு டெம்போ, அடல், ஃப்ளெக்சிபிலிட்டி சார். அதுக்கப்புறம் இன்னும் தேவையான ஸ்ட்ரென்தன், எண்டூரன்ஸ், அந்த மாதிரி எல்லாரும் இதுவுமே போவோம் சார்.
0: மனதை நிலைநிறுத்துவது, அமைதிப்படுத்துவது, சிந்திப்பது, அமைதியாக இருக்கிறது, ஒருங்கிணைச்சி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது யோகா முக்கிய பங்காற்றுது. இதுக்கான யோகா பயிற்சியெல்லாம் மேற்கொள்றீங்களா?
1: பண்ணுங்க சார், மெடிடேஷன் பண்ண சொல்லுவார் சார் கோச்சு. இங்கே என்றைக்காச மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் அன்கண்டிஷனலாக எங்கேயோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்குங்கன்னா மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் சார், பண்ணிடுவோங்க சார்.
0: எல்லா பயிற்சியுமே மேற்கொள்றீங்க. எதிர்காலத்தில் சிறந்த ஒரு ஒலிம்பிக் வீரர் உங்களை பார்க்க முடியுமா?
1: கண்டிப்பாக சார்.
0: தருமபுரியில் எந்த இடத்துல வசிக்கிறீங்க நீங்கள்
1: சார்? நான் தருமபுரியில் ஓல்டு குவார்ட்டர்ஸில் இருக்கேன் சார். என்னோடய நேட்டிவ் வந்து சேலம், பட் ஆனால் இங்கே ஸ்கூலில் இதுக்கோசரம் வந்தேன் சார். அதுக்கப்புறம் இங்கேயே இருக்கேன் சார்.
0: இங்கே தங்கிட்டீங்க, தருமபுரி பிடிச்சி போய்?
1: ஆமாம் சார்.
0: சரி, என்ன பண்ணுறாங்க வீட்டில்? என்ன பண்ணுறாங்க
1: வீட்டில்? அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலை தான் சார் செஞ்சிட்ருக்காங்க சார்.
0: சாதாரண வேலைக்கு போனாலும் ஒரு சாதனை மகனாக நீங்கள் திருடுறீங்க தருமபுரி மண்ணில்.
1: ஆமாம் சார்.
0: சரிங்க லோகேஷ், இவ்வளோ நேரம் மிக அழகாக திருநெல்வேலியில் நடந்த போட்டியில் வெண்கல பதக்கம் வாங்கினேன். 10:52 நான் கடந்து வெண்கல பதக்கம் வாங்கினீங்க. ஒரு மகத்தான சாதனையாக எனக்கு பட்டது. அடுத்து வரும் போட்டியில் எண்ணற்ற பதக்கம் வாங்கணும் நம்பிக்கையோடு இருக்கீங்க. அழகாக உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
1: தேங்க்யூ சார்.

நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் களம். இன்று களத்தில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் தர்மபுரியைச் சேர்ந்த தேசிய அளவிலான ஓட்டப்பந்தய வீரர் எம் லோகேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் இ ஏ பிரபாகரன்.

0: நேயர்கள் கவனத்திற்கு, தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, TNPSC குரூப் 1 முதல்நிலை போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. இவ்வலுவலகத்தில் பள்ளி பாடப்புத்தகங்கள் உட்பட 3000 மேற்பட்ட நூல்கள் அடங்கிய இலவச நூலக வசதி, பயிலக வசதி, இலவச வைஃபை மற்றும் இலவச கணினி பயன்படுத்தும் வசதிகள் போன்ற தேர்வர்கள் பயன்பெறும் வகையிலான அனைத்து வசதிகளும் உள்ளன. எனவே இப்பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ளவர்கள் rb.gy/xk1c88 இணைப்பின் மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும், இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது 043-42-28-88-90 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: எண்ணத்தலை அழகா எழுத்தானி முக்கழகா
2: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
3: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போறவரே

0: நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 2:30 நாடகம், இன்று அகஸ்டோ அவர்கள் எழுதிய அலையும் ஆசைகள் நாடகம் கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நிலையத்தின் வாட்ஸ்அப் என்னான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 May 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள்

0: பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் திரு நரேந்திரமோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
0: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

0: டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலை சிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் பிற்பகல் 12:50. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
5: வருது வருது கதவு சத்த.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: வருது வருது, கதவு சாத்துங்க, கதவு சாத்துங்க.
2: ஐயோ, என்னமாச்சு, பாம்பு ஏதாவது வந்துடுச்சா?
1: சே, கொசு வந்துடுச்சுங்க. பாருங்க, எப்படி எல்லாம் கடிச்சு வச்சுடுச்சு. இந்த கொசு தொல்லை தாங்க முடியல.
2: கொஞ்ச நேர தொல்லையே தாங்க முடியலன்னு சொல்ற ஆம்பளைங்க நாங்க ஆயுசுக்கும் எவ்வளவு அனுபவிக்கிறோம்.
1: என்னத்த சொல்றீங்க?
2: கொசுவ சொன்னமா, சாயந்தர நேரத்துல வெளியில இருக்காதுன்னு எத்தனை முறை சொல்றேன் உனக்கு.
1: எப்ப பாரு என்ன குறை சொல்லலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. தா இப்பதான் வெளியில போனேன், அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்கல்ல.
2: எது இப்பதானா? வெளியில போகும்போது டைம் என்னன்னு தெரியுமா?
1: அப்ப என்ன, ஒரு 5 மணி இருக்கும்.
2: இப்போ என்ன நேரம்னு தெரியுமா?
1: ஏன் தெரியாம 6:30 ஒன்லி.
2: இங்கிலீஷுக்கு ஒன்றும் குறையில்ல. சாயந்தர நேரத்தில் வீட்டை மூடி வைன்னு எத்தனை முறை சொல்றது பாரு. எவ்வளவு கொசு, கொசுவால எவ்வளவு வியாதி பரவுதுன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏன் தெரியாம, டெங்கு காய்ச்சல் அதனால தானே வருது. அது பகல்ல தான் கடிக்கும்னு சொன்னாங்க, ஆனா இப்பதான் இருட்டிடுச்சு, கடிக்காதுன்னு நம்பி போனேன். என்ன அது, ஏமாத்தி பிடிச்சு பாருங்களேன். இதுக்கு என்ன திட்டுறீங்க? சட்டப்படி நீங்க கொசுவை தான் திட்டணும்.
2: எது கொசுவை திட்டணுமா? நான் எந்திரன் சிட்டியும் இல்ல, நீ ஐஸ்வர்யா ராயும் இல்ல, மறந்துடாத.
1: அது வேணா உண்மைத்தான். என் தலைவர் அழகுக்கும் அவர் நடந்து வர ஸ்டைலுக்கும்
2: உன் வாயில கொசுதான் போயிட்டு வரும்.
1: திரும்ப கடிக்குது. ஏங்க, பகலை விட சாயங்கால நேரத்திலயும் அதே மாதிரி காலையில நேரத்திலயும் தான் அதிகமா கடிக்குது. என்னவா இருக்கும்?
2: சரியா சொன்ன, அந்த நேரத்துல புற ஊதா கதிர்வீச்சு அதிகமா இருக்குமா, அதனால கொசுக்கள் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுமா. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடும் இது கூட கொசுக்களோட சுறுசுறுப்புக்கு காரணமா இருக்குமா. இதனாலதான் அந்த நேரத்துல அதிகமா கொசு கடிக்குது.
1: ஓ, அப்படியா விஷயம்.
2: அது மட்டும் இல்லாம கியூலக்ஸ் வகை இனம் இரவிலும் கடிக்குமா, இதனால யானைக்கால் நோய் வருமா. இது வயல்வெளி சாக்கடை போன்ற இடங்கள்ல தான் அதிகமா உற்பத்தி ஆகுமா. அதே மாதிரி கொசுக்கள் கிட்டத்தட்ட 210 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பூச்சி இனம், தெரியுமா உனக்கு?
1: அடியாத்தி, அவ்வளவு காலமாவா இந்த பூமியில இது இருக்கு?
2: சரியா புரிஞ்சுகிட்ட. அதே மாதிரி உலகத்துல ரொம்ப ஆபத்தான உயிரினமும் இந்த கொசுதான். அதனாலதான் அதுகிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றது.
1: அதுவும் சரிதாங்க. கொசு கட்ட இருந்து தப்பிக்கிற வழிய கூட கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா உங்க கட்டையும் உங்க அட்வைஸ் கட்டையும் இருந்து தப்பிக்கிற வழிதான் தெரியல.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி
1: தர்மபுரி வைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து

0: வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: யதார்த்தமான கடித தேடலுக்கு எதிர்பாராத விதமாய் பதில் தரும் உன்னத நிகழ்ச்சி நேயர் விருப்பம். ஆம் நேர்களே, உங்கள் கடித வழி விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் கர்நாடக மாநிலம் ஒஸ்கோட் தாலுகா நாராயணகேட் பகுதியிலிருந்து பிரகாஷ் சியாமலா அஸ்வினி இவர்கள் கேட்டிருக்கும் பாடல் அண்ணா நகர் முதல் திரு என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் வாடி, பாடலுக்கு இசை சந்திரபோஸ். பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
4: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
3: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
4: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
3: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
5: வானலையில் வர்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்புளவராயில் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாகலாபுரம் பகுதியிலிருந்து மாரியப்பன். இவர் கேட்டிருக்கும் பாடல் பொன் விலங்கு என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் காமகோடியான், பாடலுக்கு இசை இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் ஜெயச்சந்திரன், சுனந்தா. இதோ அந்த நேயர் கேட்ட அழகிய பாடல்.

0: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
4: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம்.
5: தருமபுரி பைசூர்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசூர்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நேர்லே நிகழ்ச்சியில் இனி
1: நிகழ்ச்சியில் ஓர் அறிவிப்பு. இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11,127 காலி பணியிடங்களுக்கான முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹400, SC/ST பிரிவினருக்கு ₹250 செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம்.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை

0: சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: காற்றலையில் ஓர் கானக்குயில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நேயர் விருப்பம். ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். இரண்டு 2:30 அலையும் ஆசைகள் நாடகம் அகஸ்டோ அவர்கள் எழுதியிருக்கிறார்.

0: இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவதாக தென்னை வளர்ப்போருக்கான ஆலோசனை உரை வழங்குகிறார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சசிகுமார் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவம் கன்னிப்பட்டி எம் போத்தன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எட்டு மணிக்கு இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். இது வந்து நான் இனிமேல் வந்து ஒரு ஒரு பேஷண்ட்ஸும் வந்து பேஷண்ட் ஓரியன்டாக பேசலான் இருக்கிறேன். அதாவது ஒரு ஒரு பேஷண்ட்டு எப்படி எங்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வர்றாங்க, அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன, நாம் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 50-55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வர்றது வந்து எனக்கு வந்து வயிறு உப்பசமாக இருக்குது, இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வயிறு ஒரு மாதிரி உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு திம்மன் ஆகிடுது, கொஞ்சம் தூரம் நடந்து செஞ்சு பண்ணாவே இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செஞ்சு பண்ணாவே எனக்கு மூச்சு வாங்குது, மோஷன் சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வர்றவங்க வந்து நிறைய பேர். இதில் நம்ம ரெண்டு விஷயங்களும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வயிறு உபசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வர்றவங்களாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம வந்து சப்போஸ் இந்த மாதிரி இது இப்போ இதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வயிறு திம்மனாயிடுது சார், கொஞ்சம் சாப்பிட்டாவே வந்து வயிறு உபசமாயிடுது, மோஷன் சரியாக வரமாட்டேங்குது, எதையோ பாரமாக வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்ககிட்டலாம் கேட்போம், எங்க கொஞ்சம் தூரம் நடந்து செஞ்சு பண்ணால் அதை மூச்சு வாங்குதா, ஏதாவது அந்த மாதிரி தொந்தரவுகுது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்போம். அது ஒரு வகையான ஹிஸ்ட்ரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சுகர், சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது ரொம்ப காமன். சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, சுகர் வந்து நிறைய இருக்குது செய்து பண்ணதுனாக்கா, இல்லை அவங்களுக்கு சுகர் இருக்கிறதே தெரியாது. நம்ம இப்போ தான் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், ஒரு சிலருக்கு சுகர் இருக்கிறதே தெரியாது, அதையும் நம்ம விசாரிப்போம். மூணாவது தைராய்டு, தைராய்டு வந்து கம்மியாக இருக்குது செய்து பண்ணுதா, அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நம்ம விசாரிப்போம். ஏதாவது தைராய்டு மாத்திரை எடுத்திருக்காங்களா, இல்லை குடும்பத்தில் வேற யாருக்குன்னா அந்த தைராய்டு பிரச்சனை இருக்குதா, இல்லை மோஷன் சரியாக வராதனால என்ன காரணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கேட்போம். இந்த சப்ஜெக்டை பற்றி தான் வந்து வயிறு உபசமாக இருக்குது,

0: கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு திம்மன் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறவங்களை பற்றி தான் வந்து இந்த வாரம் பூராவுமே நான் பேச போகிறேன். கொஞ்சம் தயவுசெய்து கேட்டு பயனடைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

ஆம் நேர்களே, நாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் விளங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மாரியம்பட்டி பகுதியிலிருந்து சின்னசாமி ஜோதி இவர் கேட்டிருக்கும் பாடல் எங்க வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வாழி, பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

நாளும் இன்னிசை மழையால் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உசா சான்பலோராயில் விளங்கும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை நரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது. போகானல்லி பகுதியிலிருந்து ராஜா சின்னப்பாப்பா இவர் கேட்டிருக்கும் பாடல் வசந்த அழைப்புகள் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகளை எழுதி இசையமைத்திருக்கிறார் டி ராஜேந்தர். பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
2: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்தோம்.
3: தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம். பாடல் தந்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் எஸ் கார்த்திக். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோ, இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 2014 மே 26 பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்ததோடு, பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஆட்சியில் பெண்கள் ஆளுமை பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். தேசிய வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்கள், 2027 வளர்ச்சியடைந்த இந்தியாவை முன்னெடுத்து செல்வது ஆகியவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் நீண்டகால

0: பிரதமராக தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் திரு நரேந்திரமோடியை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்த பிரதமரை பாராட்டும் வகையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம், கட்டமைப்பு முதலீடுகள், வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது, நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தியது, உலகளாவிய உற்பத்தி சூழலுக்கு வளர்ச்சி பெற்றது போன்றவற்றால் நாட்டின் பொருளாதாரம் பிரதமரின் தலைமையில் மேம்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழாரம் சூட்டினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசும் அவர் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வழிகோலும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுடெல்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து பேச உள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல் நலக்குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977 ஆண்டு 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். திரைப்படங்களை படப்பிடிப்பு தளத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பாரதி ராஜா, "என் இனிய தமிழ் மக்களே" என்ற கம்பீரமான குரலில் திரைப்படங்களில் முகவுரை வழங்கி மக்களின் மனதில் நீக்கமர நிறைந்துள்ளார்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21 நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா.

2004 ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்படம், தென்னிந்திய பிலிம்ஃபேர், மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய பாரதி ராஜாவின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறையினர் பாரதி ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்

0: கல் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இந்த துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பயனாளிகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய அமைச்சர் அந்தந்த மாவட்டங்களில் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், ஒற்றை சாளர இணைய வசதி, மாலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்கள், வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற அவர் மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: இன்றைய தினமானது இந்த முகாமிற்கு முன்பாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை பட்டா 1, வீட்டுமனை இ பட்டா 56, பட்டா மாற்றம் 11 இனங்கள், வாரிசு சான்றிதழ் 3, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 16, மின்னணு குடும்ப அட்டை புதிய குடும்ப அட்டை 6 நபர்களுக்கு என மொத்தம் 153 நலத்திட்ட உதவிகள் 84 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த முகாமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும்
0: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை பணிகளின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி.வி. சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி.வி. சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் 1:56. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. அதிகபட்ச மழை அளவு கோயம்புத்தூர் சின்னக்கடார் பகுதியில் 124 மில்லிமீட்டர் மழை பதிவானது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதி

சிகரெட்டுகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையம் 39.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை கன்னியாகுமரி 22.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் பதிவானது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல அடுக்கு கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மழைப்பகுதிகள்

அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல அடுக்கு கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மழைப்பகுதிகள், நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய காற்று வீசக்கூடும். நேர்களே, இதுவரை நாம் வானிலை அறிக்கை கேட்டோம்.

0: நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில்

0: Salem, Counseling Court, 2648, call 9500-50-9984.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
2: காய் வாங்குறீங்களா? காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், காய் வாங்குறீங்களா? காய்
3: ஏமா, காய்கறமா, சொரக்காய் இருக்கா?
2: ஆ இருக்குக்கா, சத்து இருங்க, அங்கேயே வார.
3: சரி சரி வாமா.
2: அக்கா சத்த இந்த காய்கறி கூடைய கீழே இறக்கி வைக்க ஒத்தாச பண்ணுங்களே.
3: சரிம்மா, பார்த்து பார்த்து.
2: அப்பாடா, இன்னும் கொஞ்சம் காய்கறி தான் இருக்கு, இதை வித்துட்டா வீட்டுக்கு போயிடுவேன்.
3: ஆமா, உன்னை நான் இதுக்கு முன்னாடி இந்த தெரு பக்கம் பார்த்ததே இல்லையே, புதுசா வாரியாமா?
2: ஆமாக்கா, நான் இந்த பக்கம் புதுசாக தான் வாரேன்.

0: இதுக்கு முன்னாடி ரெண்டு தெரு தள்ளி காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தேக்கா. இங்க இருந்து ஒரு அம்மா என்கிட்ட காய்கறிகளை வாங்குவாங்க. அவங்க தான் இந்த பக்கமா காய்கறிகளை கொண்டு வாமான்னு சொன்னாங்க. அதாங்கா வந்தேன்.
1: அடடா, இவ்வளவு அழகா பேசுறியே, உன் பேர் என்ன?
0: என் பேரு மருதாணிக்கா.
1: மருதாணியா? நல்ல பேருதான். நீ கொண்டு வந்த காய்கறி எல்லாம் நல்லா பச்சை பசேல்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் நல்ல திடமாவும் இருக்கே. இதெல்லாம் உங்க தோட்டத்துல விளைஞ்சதா?
0: ஆமாக்கா, இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி தான்.
1: சுரக்கா மட்டும்தான் வாங்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ கொண்டு வந்த காய்கறிகளை பார்த்த பிறகு வெண்டை, அவரை, கத்திரின்னு எல்லாத்தையும் கிலோவுக்கு ஒன்றுன்னு வாங்கலாம்னு இருக்கேன்.
0: அதுக்கு என்னக்கா, வாங்கிக்கோங்க. வகை வகையான காய்கறிகளை பக்குவமாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தேவையான சத்து உடம்புல சேர்ந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம்.
1: ஆமாம் மருதாணி, நீ சொல்கிறதும் சரிதான். இயற்கையாக விளைஞ்ச பொருட்களுக்கு எம்புட்டு மகிமை இருக்குன்னு என் பாட்டியை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பாட்டி கேழ்வரகு கூழையும் கூடவே நாலு மிளகாயும் ரெண்டு பல்லு பூண்டையும் தட்டி போட்டு முருங்கைக்கீரை பொரியலை பெரட்டி எடுத்துக்கிட்டு வயக்காட்டு வேலைக்கு போனாங்கன்னா பொழுது சாயற வரைக்கும் கழனியில் என்னென்ன வேலைகள் இருந்தாலும் அம்புட்டையும் அவ்வளவு அழகாக செஞ்சு முடிச்சிருவாங்க. அது மட்டுமா, மாட்டுக்கு தேவையான புல்லையும் செமக்கட்டி எடுத்து தலை மேலே வச்சுக்கிட்டு அவங்க நடந்து வர அழகு இருக்கே, இன்னைக்கும் அதை என்னால் மறக்கவே முடியாது. அப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
0: ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இன்னைக்கும் என் பிள்ளைங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காய்கறி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் செடிகளை பற்றியும் அதோட பயன்களை பற்றியும் சொல்லி வளர்க்குறேங்க்கா.
1: ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கம்மா. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியல. எல்லா காய்கறிகள்லேயும் ஒரு ஒரு கிலோ போடுமா?
0: சரிக்கா, அந்த பையை எடுங்க, எடையை போட்டு தார.
1: அட மருதாணி, ரெண்டு காய்கறிகளை கூடுதலாக தான் போடு அக்காவுக்கு.
0: அதுக்கு என்னக்கா, போட்டுட்டா போச்சு, இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஏங்கா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இம்புட்டு இடம் காலியாக இருக்கே, இதில் காய்கறி செடிகளை நீங்கள் போட்டு வளர்க்கலாம்ல?
1: வளர்க்கலாம் தான், ஆனால் அது பற்றின விவரங்க அவ்வளவா தெரியாதே.
0: இங்கே பாருங்கக்கா, தெரியலன்னு சொல்கிறத விட தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்கன்னு தான் சொல்லணும்.
1: என்னம்மா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே.
0: அக்கா, அன்னைய காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ரேடியோவில் விவசாயம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை சிறப்பாக சொல்லிக்கிட்டு வராங்க. அதை கேட்டு பல பேர் தலைமுறை தலைமுறையாக பயனடைஞ்சிக்கிட்டும் வராங்க. ஏன், நானும் அவங்களில் ஒருத்தராக இருக்கேன்.
1: அப்படியாம்மா? பக்கத்திலே விவரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா என் நேரத்தில் வீணடிச்சிட்டு இருந்திருக்கேன்.
0: இப்போவும் ஒன்றும் இல்லைக்கா, காய்கறி சம்பந்தமான நிகழ்ச்சி வர நேரம்தான். இப்படி உக்காருங்க, என் கைபேசியில் ரேடியோ நிகழ்ச்சி வரப்போகுது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிம்மா.
2: இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்னவென்றால் நிலத்தை தயார் செய்வது மற்றும் அதன் இடைவெளி, அதே போன்று தக்காளியில் கயிறு வைத்து கட்டுதல் போன்ற முறைகளை பற்றி விரிவாக காண்போம். பொதுவாக காய்கறி பயிர்களை பயிரிடுவதற்கு நிலத்தை தயார் செய்வது மிகவும் முக்கியமானதாகும். நாம் நிலத்தை கலப்பை கொண்டு இரண்டு அல்லது மூன்று முறை நன்கு ஓட்டிய பிறகு அதில் உள்ள களைகளெல்லாம் காய்ந்த பிறகு கடைசியாக நம்ம ரொட்டவேட்டரை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு ஹெக்டருக்கு சாண எரு 25 டன் பயன்படுத்த வேண்டும். இது பயன்படுத்துவதன் மூலம் மண்ணில் நம் தேவையான சக்திகளை அளித்து வளமாக்குவதற்காக சாண எரு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு ஹெக்டருக்கு 25 டன் சாண எரு வந்து பயன்படுத்த வேண்டும். அதனுடன் உயிர் உர திரவங்களான அசோஸ்பயிர் இல்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா இரண்டும் 2 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவில் அந்த மாட்டு சாண எருவுடன் கலந்து பயன்படுத்துவதன் மூலம் வேர் பிடிக்கும் திறன் மற்றும் வேர்கள் மூலம் பரவும் நோய்கள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதை கடைசி உலவின் பொழுது நீங்கள் இந்த கலவையை தூவிவிட்டு ரொட்டவேட்டர் மூலம் நீங்கள் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். ரொட்டவேட்டரை பயன்படுத்திய பிறகு மண் நன்றாக தூளாக இருக்கும் தருணத்தில் பார்கள் அமைக்க வேண்டும். காய்கறி பயிர்களை பொறுத்தவரைக்கு பார்கள் அமைத்து பயிரிடுவதுதான் மிக சிறந்தது. இல்லை என்றால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி தேக்கம் அதிகமாக இருப்பதால் பயிர்கள் எளிதில் சேதமடையும் வாய்ப்பு மிக மிக அதிகமாக உள்ளது. அதனால் பார்கள் அமைத்து பயிரிடுவது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். ஒவ்வொரு பார்க்கும் இடைவெளி 2 அடிகள் இருப்பது மிக மிகவும் சிறந்ததாகும். இது எதற்காக 2 அடி என்றால்

இடையில் நாம் களை எடுப்பது அல்லது காய்கறி பறிப்பது அல்லது மருந்து தெளிப்பது போன்ற செயல்கள் செய்யும் பொழுது அதற்கு இந்த இடைவெளி தேவைப்படுகிறது. அதாவது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கு 2 அடி இடைவெளி இருக்கும் பொழுது நோய் பரவக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவாகவே இருக்கும். இந்த முறையில் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இடைவெளி, அதாவது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு இடைவெளி உள்ளது. அதாவது இடைவெளி தான் மிக மிக முக்கியம். இந்த இடைவெளியில் நாம் பயிர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதிக மகசூல், அதேமாதிரி பூ கொட்டுவது மற்றும் நோய் பரவுவது போன்றவையெல்லாம் மிக மிக குறைவாகவே இருக்கும். அதாவது தக்காளியில் இடைவெளியானது ரகத்திற்கு 2 அடி, அதாவது செடி 2 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. இதே ஹைப்ரிடுக்கு 3 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. எதற்காக ஹைப்ரிடுக்கும் இடைவெளி அதிகமாக உள்ளதென்றால் ரகமானது 3 அடி அளவு தான் வளரும், அதுவும் கிளைகள் அதிகமாக இருக்காது. இதே ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் செடியானது வளரும் தன்மை அதிகம், அதே போன்று கிளைகள் அதிகமாக இருக்கும். அப்போ கிளைகள் அதிகமாக இருக்கும்போது செடியுடன் செடி உரசும் போது நோயானது எளிதில் பரவும். அதற்காக 3 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. அதே போன்று கத்தரியில் ரகத்திற்கான இடைவெளி பார்த்தீங்கன்னா 2 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. அதாவது 2 அடி என்பது 2 அடி என்பது பாருக்கு பாருக்கான இடைவெளி, அடுத்த 2 அடி என்பது செடிக்கான செடி இடைவெளி. அதனால் கத்தரியில் 2 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. இது ரகத்துக்கானது. இதே போல் ஹைப்ரிட்டுக்கானது 3-2 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. அதே போன்று மிளகாயில் பார்த்தீங்கன்னா 2-1.5 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. இது ரகத்திற்கானது. இதே ஹைப்ரிட்டிற்கு 3-2 அடி இருப்பது மிகவும் சிறந்தது. இந்த இடைவெளிகள் பின்பற்றுவதன் மூலம் நாம் அதிக மகசூல் மற்றும் களையெடுப்பது, நோய் பரவுவது குறைவு போன்றவையெல்லாம் நமக்கு எளிதாக இருக்கும். அதே போன்று தக்காளியானது அதன் வளரும் தன்மையை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கலாம். அதாவது டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட், செமி டிட்டர்மினேட் என்று அழைக்கப்படுவார்கள். அதாவது டிட்டர்மினேட் என்பது பொதுவாக ரகங்களானது டிட்டர்மினேட் என்ற அடிப்படையில் வளரும் தன்மை கொண்டது. அதாவது 3 அடி அளவு தான் வளரும். பக்க கிளைகள் மிகவும் குறைவாகவே இருக்கும். இதற்கு கயிறு கட்டுதல் தேவைப்படாது. ஏன்னா செடி நல்லா ஸ்ட்ராங்காக வேறு ஒன்றி வளர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதற்கு நம்ம கயிறு கட்டுதல் தேவைப்படாது. இதை இன்டிட்டர்மினேட் என்று அழைக்கப்படுவது கொடி மாதிரி வளரும் தன்மை கொண்டது. அதாவது 4-6 அடி வளரும் தன்மை கொண்டது. இதற்கு கண்டிப்பாக கயிறு கட்டுதல் அவசியமாகும். இல்லை என்றால் செடியானது கீழே சாய்ந்துவிடும். மழைக்காலங்களில் செடி கீழே சாயும் பொழுது அதன் மூலம் நோய் பரவுவது அதிகமாகும், அதேமாதிரி அழுகல் அதிகமாக வரும். அதேமாரி பழங்களானது மிக மிக சேதமடையும். இதனால் நமக்கு மகசூலும் குறையும், வருமானமும் மிகவும் குறைவாக இருக்கும். அதற்காக இது கயிறு கட்டுதல் மிகவும் முக்கியமானதாகும். அதாவது 10 அடிக்கு 10 அடி ஒரு கொம்பு ஊன்றி அதில் கம்பியை ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செடிக்கும் சணல் கயிறு யூஸ் பண்ணி அதில் நீங்கள் முடிச்சு போட்டு அந்த பந்தல் கொடி ஏற்றுற மாதிரி நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா செடி சாயாது. அதுவும் இல்லாமல் பழங்கள் சேதமடைது எல்லாமே மிகவும் குறைவாகவே இருக்கும். இன்ட்ரோன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமி டிட்டர்மினேட் சொல்லுவாங்க. அதாவது இந்த 2க்கு இடைப்பட்ட பகுதி, அதாவது 3-5 அடி அளவு வளரும். இது பார்த்திங்கன்னா புதர் போன்று காணப்படும். அதாவது ஹைட்டு ஒரு 3-5 அடி வளர்ந்ததுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா புஷ் மாதிரி இருக்குது. அப்போ இந்த செமி டிட்டர்மினேட்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடைவெளி நம்ம 3 அடி இருந்தால் தான் ஈஸியாக இருக்குது. அதேமாரி நம்ம ஏதாச்சும் களை எடுக்கிறது இல்லை ஏதாச்சும் மருந்து தெளிப்பது இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இது எளிதாக இருக்கும். இது பொதுவாக தக்காளியில் இந்த 3 வகைகள் தான் இருக்கிறது. இதுக்கு ஒரு செடி நட்ட 30வது நாளில் இருந்து இந்த கயிறு கட்டுதல் மிகவும் முக்கியமானதாகும். ஏன்னா 30 நாளுக்கு அப்புறம் தான் பூவைக்க ஆரம்பித்து விடும். கொடியும் அதேமாதிரி கிளைகள் அதிகமாக பிரியும் பருவம் தான் அந்த 30வது நாள். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கயிறு கட்டுறது மிகவும் முக்கியமானதாகும். இந்த கயிறு கட்டும் பொழுது நிலத்திலிருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு எந்த கிளைகளும் இல்லாதவாறு அகற்ற வேண்டும். இது எதற்காக என்னவென்றால் கிளைகளை அடியில் இருக்கும் கிளைகளானது அது நன்றாக வளர்ந்து நிலத்தில் படும் பொழுது அதன் மூலம் நோய் பரவும் தன்மையெல்லாம் அதிகமாக இருக்கலாம். அதனால் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு கிளைகளை அகற்ற வேண்டும். இந்த கிளைகளை அகற்றுவதன் மூலம் செடியானது இன்றும் நன்றாக வளர்ந்து அதிக பக்க கிளைகளை உருவாக்கும். இதனால் தேவையான சத்துக்களும் அந்தந்த கிளைகளுக்கே சரியாக செல்லும். இதே கத்தரி மிளகாய் போன்ற ரகத்திற்கெல்லாம் நம் கயிறு கட்டுதல் தேவைப்படாது. காரணம் என்னவென்றால் கத்திரி தண்டானது மிகவும் தடிமனாகவும் நல்ல வலிமை கொண்டதாகவும் இருக்கும். அதனால் அந்த கத்திரி மிளகாய் போன்ற செடிகளுக்கெல்லாம் கயிறு கட்டுதல் தேவைப்படாது. பொதுவாக கொடிவகை பயிர்களிலெல்லாம் கயிறு கட்டுதல் மிக முக்கியமான ஒன்றாகும். அது நீங்கள் 20வது நாளிலிருந்தே கொடி பிரியும் தருணத்திலிருந்தே நீங்கள் கயிறு கட்டி அந்த பந்தல் ஏற்றிவிடுவது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அந்த பருவத்திலுமே நிலத்தில்

0: இருந்து ஒரு 2 அடி அளவிற்கு பக்க கிளைகள் இல்லாதவாறு நீங்கள் அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அதுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் முதன்மை கிளைக்கு சென்று கொடி அதிகமாக பிரியும் வாய்ப்பு அதிகப்படுத்தும். அன்பார்ந்த விவசாயிகளே, இந்த இடைவெளிகளை நீங்கள் பின்பற்றி பயிரிடுவதன் மூலம் நீங்கள் அதிக மகசூல், நோய் பரப்புவது மிகவும் குறைவாகவும், காய்பிடிக்கும் திறன், பூ கொட்டுதல் போன்றவை எல்லாம் குறைவாகவும், அதே மாதிரி களை எடுப்பது, மருந்து தெளிப்பது போன்ற செயல்கள் வந்து எளிதாகவும் இருப்பதற்காக இந்த இடைவெளிகளை நீங்கள் பின்பற்றினால் நல்ல மகசூல் பெறலாம்.
1: இதுவரை காய்கறி பயிர்களில் முதன்மை சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: என்னக்கா, காய்கறி தோட்டத்தை அமைக்கிறதுக்கான வேலையை நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமா?
3: நிச்சயமா புள்ள, எவ்வளவு அழகா தெளிவா விவரங்களை நமக்கு புரியும்படி எடுத்து சொன்னாங்க. இந்த முறைய ஒவ்வொருத்தரும் கையாண்டு காய்கறி செடிகளை வளர்த்தா அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை சுவையா சமைச்சும் சாப்பிடலாம். அது மூலமா நாலு காசும் பார்க்கலான்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
2: அக்கா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
3: ஆமாமா, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து விவசாய வேலைகளை தொடங்கினா கிராமங்கள் எல்லாம் இயற்கையின் வடிவங்களா காட்சி அளிக்கும்.
2: ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. அப்ப நான் புறப்படுறேன்.
3: டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறியா?
2: அதெல்லாம் வேணாக்கா. குடிக்க ஒரு டம்ளர் மோர் கொடுங்க, அது போதும். அடிக்கிற வெயிலுக்கு அதுதான் சரியா இருக்கும்.
3: அதுக்கு என்ன, சத்த இப்படி திண்ணையில உட்காரு, நான் போய் கொண்டு வரேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: அங்கக வேளாண்மையில் ஊட்டச்சத்து மேலாண்மை. பயிர் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் தேவைப்படும் தனிமங்களே ஊட்டச்சத்துக்கள் என்றழைக்கப்படுகின்றன. பயிர் வளர்ச்சிக்கு 21 வகை தனிமங்கள் தேவைப்படுகின்றன. பயிர் வளர்ச்சி காலங்களில் பயிர் எடுத்துக்கொள்ளும் அளவினை பொறுத்து பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. கட்டமைப்பு சத்துக்கள் கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். முதன்மை பேரூட்டச்சத்துக்கள் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள். இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்துக்கள் சுண்ணாம்பு, மெக்னீசியம் மற்றும் கந்தகம். நுண்ணூட்டச்சத்துக்கள் துத்தநாகம், தாமிரம், இரும்பு, மாங்கனீசு, போரான், மாலிப்டினம் மற்றும் குளோரின். அரிய நுண்ணூட்டச்சத்துக்கள் சோடியம், கோபால்ட், நிக்கல், சிலிகான் மற்றும் வெனடியம். பயிர்ச்சத்து மேலாண்மையின் அவசியம். பொதுவாக இந்திய மற்றும் தமிழக மண்ணில் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களின் கிடைக்கையை பார்க்கும்போது தழைச்சத்து குறைவாகவும் மணிச்சத்து மிதமாகவும் சாம்பல் சத்து அதிகமாகவும் இருக்கின்றது. தொடர்ந்து அதிக விளைச்சலை தருகின்ற பயிர்களை பயிரிட்டு வருவதால் மண்ணின் முக்கிய பேரூட்டச்சத்துக்களின் கிடக்கை குறைந்து கொண்டே வருகிறது. இடைவிடாது தொடர் சாகுபடி விளைச்சலை அதிகரிக்க வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்துதல், அங்கக உரங்களின் தட்டுப்பாடு, சமச்சீரற்ற ரசாயன உர பயன்பாடு, மண் அரிமானம், பருவமழை குறைவு, அதிக வறட்சி போன்ற பல்வேறு காரணங்களால் மண் வளம் குறைந்து காணப்படுகிறது. ஊட்டச்சத்துக்கள் பயிர்களின் உற்பத்தியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாகும். 30-40% வரை உற்பத்தி ஊட்டச்சத்துக்கள் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. பயிர் வளர்ச்சிக்கும் சிறந்த விளைச்சலுக்கும் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்களின் அளவை அங்கக உரங்களான தொழு உரம், கோழி உரம், மண்புழு உரம், தென்னை நார்கழிவு உரம், மக்கிய அங்கக உரம், பசுந்தாள் உரம், உயிர் உரங்கள் போன்ற அங்கக உரங்களை அளிப்பது சிறந்த ஊட்டச்சத்து மேலாண்மையாகும். ஊட்டச்சத்துக்களுக்கேற்ற அங்கக உரங்கள் தொழு உரம். தொழு உரத்தில் மாட்டின் சிறுநீரும் மக்கிய சாணமும் தீவன கழிவுகளும் உள்ளன. அங்கக பொருட்கள் அதிகம் உள்ளன. ஒரு மாட்டின் மொத்த கழிவில் 3% சாணம், 1% சிறுநீரும் இருக்கும். இயற்கை உரங்களான தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் ஹெக்டருக்கு 12.5-25 டன் என்ற அளவில் உழவிற்கு முன் நிலத்தில் போட்டு நன்கு உழுவதால் மண்ணுடன் நன்கு கலந்து பயன் தரும். சில ஆண்டுகள் முன்பு வரை விவசாயிகளிடத்தில் பண்ணை வேலைகளுக்காக மாடுகள் இருந்தன. அவற்றின் கழிவுகளை கொண்டு தொழு உரம் அல்லது பண்ணை கம்போஸ்ட் தயாரித்து நிலத்துக்கு அளித்து வந்தனர். அதனால் நிலமும் வளம் குறையாது இருந்து வந்தது. சமீப காலங்களில் பருவமழை தவறுவதால் மானாவாரி விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்க இயலாத நிலையும் தோன்றுவதால் பலர் உழவு மாடுகளை விற்று வருகின்றனர். உழவு வேலைகளுக்கு டிராக்டர் பயன்படுத்துகின்றனர். இத்தகைய மாறுதல்களால் முதலில் பாதிப்புக்குள்ளாவது வேளாண் நிலங்கள்தான். தொழு உரம் இடாத நிலையில் மண்ணில் பயிர் சத்துகளின் நிலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்த ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரித்து பயன்படுத்தலாம். பசுந்தாள் உரம். பசுந்தாள் பயிர்களான சணப்பு, கொழிஞ்சி, ஆவாரை போன்றவற்றை பயிரிட்டு நிலத்தில் அழுத்தி விடுவதால் தழைச்சத்தின் தேவை பாதியளவு குறைவதோடு மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. வாகை, வேம்பு, சுபாப்புல் போன்றவற்றின் இலைத்தழைகளை வெட்டி மண்ணில் இடுவதாலும் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. கோழி உரம். கோழி உரத்தில் தழைச்சத்து 2.2%, மணிச்சத்து 1.8%, சாம்பல் சத்து 1.1%, சுண்ணாம்பு சத்து 2.4% என்ற அளவில் இருக்கிறது. ஒரு ஆண்டில் ஒரு கோழியிலிருந்து 6-7 கிலோ வரை கோழி உரம் கிடைக்கும். மண்புழு உரத்தில் தழைச்சத்து 2.5%, மணிச்சத்து 1.5%, சாம்பல் சத்து 2%, சுண்ணாம்பு சத்து 2.4%, மெக்னீசியம் 0.3%, கந்தகம் 0.5% மற்றும் அனைத்து நுண்ணூட்டச்சத்துக்கள் சிறிய அளவில் உள்ளது. மண்புழு உரத்தில் உள்ள அனைத்து சத்துகளும் பயிர் வளர்ச்சிக்கு எளிதில் கிடைக்கும். தென்னை

நார்க்கழிவு தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 1.7 லட்சம் டன் உபப்பொருளாக கிடைக்கின்றது. தென்னை நார்க்கழிவை மக்க வைத்து பிறகு உபயோகிப்பது மிகவும் சிறந்தது. மக்க வைப்பதால் அதன் கொள்ளளவு குறைவதோடு பயிருக்க வேண்டிய சத்துகளின் அளவும் அதிகரித்து நார்க்கழிவின் கரிம தழைச்சத்து விகிதமும் குறைகிறது. மேலும் நுண்ணூட்ட சத்துகளான துத்தநாகம், தாமிரம், மாங்கனீசு, இரும்பு ஆகியவை ஒரு மடங்காக மக்கும் போது உயரும். மண்ணில் உள்ள சத்துக்கள் அங்கக நிலையில் காக்கப்பட்டு பயிர்களுக்கு தேவையான போது கிடைக்க உதவும். இவை மக்கும் போது அங்கக அமிலங்கள் வெளியிடப்படுவதால் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கரைத்து அளிக்கிறது. ஊட்டச்சத்து மேலாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு முக்கியமானதாகும். இவை பயிர் வளர்ச்சிக்கு தேவையான பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை பயிர் எளிதில் எடுத்துக்கொள்ள உதவுகின்றது. அசோஸ் பயிரில்லம், ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியா, அசட்டோஃபேக்டர், மைக்கோரைசா போன்றவை முக்கிய உயிர் உரங்களாகும். இவை காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்துக் கொடுக்கவும், மண்ணில் கரையா நிலையில் உள்ள மணிச்சத்தை பயன்படுத்தவும், பயிர்களுக்கு எட்டாத நிலையில் உள்ள மணிச்சத்தை எடுத்துக் கொடுக்கவும், தாவரம் மற்றும் விலங்கின கழிவுகளை உரமாக மாற்றிடவும் உயிர் உரங்கள் பயன்படுகின்றன. உயிர் உரங்களை விதை நேர்த்திக்கு 3 பாக்கெட்டுகளும் மண்ணில் தூவுவதற்கு ஹெக்டருக்கு 2 கிலோவும் பயன்படுத்த வேண்டும். சில முக்கிய பசுந்தாள் உரப்பயிர்களும் அவற்றின் சாகுபடி குறிப்புகளும் பற்றி தெரிந்து கொள்வோம். சணப்பின் தண்டுகளும் இலைகளும் பட்டு போன்ற ரோமங்களை கொண்டிருக்கும். கிளைகள் அதிகம் இருக்காது, நேராக நிமிர்ந்து வளரக்கூடியவையாகும். நஞ்சை நிலங்களுக்கும் தோட்டக்கால் நிலங்களுக்கும் ஏற்ற சிறந்த தழைச்சத்து உரப்பயிராகும். வெகு விரைவில் வளரக்கூடியது. விதைத்த 45 முதல் 60 நாட்களில் சணப்பு பயிரை நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். சீமை அகத்தி தமிழ்நாட்டில் அதிக அளவில் பயிரிடப்படும் ஒரு சிறந்த பசுந்தாள் எருவாகும். இது கலர்தன்மையையும் வறட்சியையும் எதிர்த்து வளமாக வளரக்கூடியது. பெருமளவில் பூச்சி பூஞ்சான நோய் நெருங்குவதில்லை. அனைத்து வகை நிலத்திற்கும் ஏற்ற ஒரு சிறந்த பயிராகும். விதைத்த 45 முதல் 100 நாட்கள் வரை உரப்பயிராக பயன்படுத்தலாம். தக்கை பூண்டு, இது விரைவில் வளர்ந்து மிருதுவான தசைப்பிடிப்பு கொண்ட முக்கிய பசுந்தாள் உரப்பயிராகும். அனைத்து தட்பவெட்ப நிலையையும் நில வகைகளையும் ஏற்று தாங்கி வளரும் தன்மையுடையது. தண்ணீர் தேங்கியுள்ள நிலம், கலர் மற்றும் வறட்சி போன்ற முரண்பட்ட நில பகுதிகளிலும் வளமாக வளரும் குணமுடையது. கொழிஞ்சி, மணற்பாங்கான சுக்கான் மற்றும் தரிசு போன்ற எந்த நிலத்திலும் நன்கு வளரும் நிலையான ஒரு செடியாகும். குறுமண் நிலத்திலும் இலக்கமான நிலத்திலும் நன்றாக வளரும். கோடை வறட்சியை தாங்கி வளமாக வளரும் தன்மை கொண்டது. நஞ்சை மற்றும் தோட்டக்கால் நிலங்களில் கோடை காலத்தில் சாகுபடி செய்வதற்கு ஏற்றது. பசுந்தாள் உரப்பயிர்கள் சேகரித்து வைக்கும் நைட்ரஜன் அளவு. நிலத்திலிருந்தும் ஆகாயத்திலிருந்தும் ஈர்க்கப்படும் நைட்ரஜனை பயறு வகை உரப்பயிர்கள் தங்களது வேர் முடிச்சுகளில் தேக்கி வைக்கின்றன. ஓர் ஹெக்டர் நிலப்பரப்பில் பயறு வகை பயிர்களை வளர்ப்பதால் 100 முதல் 200 கிலோ வரை நைட்ரஜன் வேர் முடிச்சுகளில் சேகரித்து வைக்கப்படுகின்றன. உயிர் உரங்கள் அசட்டோஃபேக்டர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உயிர் உரமான அசட்டோஃபேக்டர் மண்ணில் இடுவதற்கு பயன்படுகிறது. ஹெக்டருக்கு 2.5 கிலோவினை 25 கிலோ தொழு உரத்துடன் கலந்து முறையே 30, 60 மற்றும் 90 நாட்களில் பிரித்து இட வேண்டும். நீல பச்சை பாசி, இப்பாசி நெல் வயலுக்கு இடப்படும் முக்கிய உயிர் உரமாகும். நெல் வயலில் 10 நாள் வயதுள்ள நீல பச்சை பாசியினை மண் கலந்து ஓர் ஹெக்டருக்கு 10 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். அசோலா நெற்பயிருக்கு இடப்படும் மற்றொரு முக்கிய உயிர் உரமாகும். நெற்பயிரோடு சேர்த்து வளர்க்கும் போது 10 முதல் 12 டன் அசோலா கிடைக்கும். முதல் களை எடுக்கும் போது சேற்றில் மிதித்து அமிழ்த்திவிட்டால் 10 நாட்களுக்குள் மக்கி தழைச்சத்து சீராக கிடைக்கும். பாஸ்போ பாக்டீரியா, மண்ணில் இடப்படும் மணிச்சத்தின் பெரும் பகுதி மண்ணில் ஏற்படும் வேதி மாற்றங்களால் கரைக்க முடியாத நிலைக்கு மாற்றப்பட்டு பயிர்கள் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்நிலையை நீக்க பாஸ்போ பாக்டீரியா உதவுகிறது. மண்ணில் உள்ள மணிச்சத்தை பயிர்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறது. ஓர் ஹெக்டருக்கு

0: 200 கிராம் இட வேண்டும். பயிர்களில் அதிக விளைச்சலை பெறுவதற்கும் மண்ணின் பௌதீக, இரசாயன மற்றும் உயிரியல் பண்புகளை சீர்படுத்தி மண் வளத்தை நீண்ட காலத்திற்கு நிலைப்படுத்தவும் அங்கக வேளாண்மையே சிறந்ததாகும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
7: நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் விவசாய அரங்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
8: அலையும் ஆசைகள் நாடகம், எழுதியவர் அகஸ்டோ, நடித்துள்ளவர்கள் பி ராமன், எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர்.

0: தினேஷ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் மேரேஜ் எப்படி நடந்தது?
1: மேரேஜ் விடு, யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் வரேன்னாங்களே, எல்லாம் வந்தாங்களா?
2: சரி, அவங்கள விடு. கல்யாண சாப்பாடு எப்படி இருந்தது?
1: ஆஹா ஓஹோவா இல்லை ஓகேவா?
0: தினேஷ், தினேஷ் என்ன அப்படி பார்க்குற? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
3: என்ன கேட்ட?
0: என்ன கேட்டேன்னா, உன் காலேஜ் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
3: சுந்தர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
0: தப்பு பண்ணிட்டியா?
3: எஸ், புதுசாக கட்டின அந்த திவ்யா கல்யாண மஹாலுக்கு போயிருக்கவே கூடாது.
0: ஏன்பா? ஏன்?
3: ஏன்னா எனக்குள்ள பொறாமை வந்துடுச்சு. எப்பவுமே நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை.
0: அதுக்கு அவசியமே இல்லையே தினேஷ். நீ யாரு? கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்ல நல்ல கம்பெனியில வேலை, கை நிறைய சம்பளம். இப்ப நீ என்னடனா, இன்னமும் திவ்யா மகால யாரோ ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் போயிட்டு வந்தேன், அதனால பொறாம அது இதுங்கிற?
3: ஆமா, எனக்கு பொறாம பொறாம.
0: தினேஷ், ஏன் அதையே திருப்பி திருப்பி சொல்ற? கார்த்திக் கல்யாணத்துல என்ன நடந்தது?
3: சுந்தர், அந்த கல்யாணம் சாதாரணமா நடக்கல, பெரிய கோடீஸ்வரன் கல்யாணம்.
0: இருக்கட்டும், நீ ஏன் அதுக்கு பொறாமப்படணும்?
3: கார்த்தி படிப்புல ரொம்ப ரொம்ப சுமார், அவன் தகுதிக்கு இது டூ மச்.
0: நீ என்ன சொல்ல வரேன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. நீங்கெல்லாம் கார்த்திக்கு உதவாத கேஸு, இவன் லைஃப்ல தேடுறது கஷ்டம், தோக்குறது நிச்சயம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க.
3: கரெக்ட். ஆனா அவனுக்கு லைஃப்ல இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல.
0: இந்த பார், பொறாமப்படுறத நிறுத்திட்டு இப்போ ப்ராக்டிக்கலா என்ன பண்ண போற அதை சொல்லு.
3: ஆசைப்பட போறேன். எஸ், ஆசைப்பட போறேன். கார்த்திக்கை விட ஒரு மடங்கு, ரெண்டு மடங்கு, இல்ல இல்ல நாலு மடங்கு பெரிய இடமா பொண்ணு பார்க்க போறேன். சுந்தர், நீ சொல்லு, இது நியாயமான ஆசையா இல்ல பேராசையா?
0: பேராசைன்னு சொல்லவே மாட்டேன். நீ யாருன்னு காட்டு.
3: காட்டுறேன், காட்டுறேன். நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் ரெண்டே மாசத்துல நான் யாருன்னு காட்டுறேன். அதே திவ்ய மஹால்ல என் கல்யாணத்தை ஓஹோல் பண்றேன் பாரு.
0: வா ராஜன், வா வா.
4: வந்துட்ட வரதா? வந்துட்டேன். வரதா? எங்க? உன் அருமை மக செல்வி வீட்டுல இல்லையா?
0: அவ திவ்ய மகால் மண்டபத்துக்கு போயிருக்கா.
4: நிஜமாவ சொல்ற? திவ்ய மகாலா?
0: என்னது திவ்ய மகாலான்? என்னமோ தாஜ்மஹால் மாதிரி வாய புலந்து கேக்குற.
4: வரதா, எப்பவாவது நீ திவ்ய மகால் போயிருக்கியா? அட்லீஸ்ட் அந்த ரோடு பக்கமாவது.
0: நான் ஏன் போகணும்?
4: ஒரு தடவை போய் பாரு, அங்க நடக்கிற கல்யாணம் சாதாரண ஆளுங்க கல்யாணமே இல்லை.

0: மசாலா ஆளுங்க கல்யாணமா?
1: அட ஜோக் அடிக்கிறத நிறுத்துப்பா. சரி செல்வி, ஏன் அந்த திவ்ய மகாலுக்கு போனா?
0: அங்க ஏதோ ரிசப்ஷனா?
1: என்னது ரிசப்ஷனா? அங்க திவ்ய மகால ரிசப்ஷன் வைக்கிற அளவுக்கு நம்ம செல்விக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா?
0: மறுபடியும் வாய புழக்காத, கல்யாண பொண்ணு ஃப்ரெண்டு இல்ல.
1: அப்ப மாப்பிள்ளையா?
0: ரெண்டு பேரும் இல்ல. கல்யாண ரிசப்ஷன்ல லைட் மியூசிக், அதுல பாடுற ரேவதி நம்ம செல்வி கூட படிச்சுவ, பிரமாதமா பாடுவா. ரொம்ப நாளா கச்சேரிக்கு வாவான்னு கூப்பிட்டு இருந்தா, அதுக்காக தான் போயிருக்க. அதோ செல்விய வந்துட்டாளே.
1: அடடே வாமா செல்வி.
2: வாங்க அங்கிள், எப்ப வந்தீங்க?
1: நான் வந்து 6 நிமிஷம் ஆச்சு, உன்னதான் கேட்டுட்டு இருந்தேன்.
0: உன் ஃப்ரெண்டு ரேவதி எப்படி இருக்கா?
2: ரேவதி கார்ல தான் இருக்கா.
0: உன்னு விட்டுட்டு போக வந்தாளா? ஏன் உள்ள வர சொல்றது தானே?
2: கார் பார்க் பண்ண இங்க இடம் இல்ல, வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்துருவா.
1: செல்வி, அந்த திவ்ய கல்யாண மகால் எப்படிமா இருக்கு?
2: அதை யார் பார்த்தா? என் ஃப்ரெண்ட் ரேவதி லைட் மியூசிக்ல பாடினா, அதை கேட்கத்தான் போனேன்.
1: என்ன பொண்ணுமா நீ, ஹால ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்க வேணாமா?
2: எதுக்கு? என் கல்யாணம் என்ன அங்கேயே நடக்க போகுது?
1: நடக்காதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணிட்டா இப்படி?
2: அங்கிள், என் உயரம் எனக்கு தெரியும்.
3: ஓ, உயரம் 5 அடி 6 அங்குலம்னு எனக்கும் தெரியும்.
0: ஆமா ரேவதி, எப்படி இருக்க? இன்னைக்கு லைட் மியூசிக் நல்லா போச்சா? நல்லா பாடினியா?
3: உங்க செல்வியவே கேளுங்களே.
2: பிரமாதமா போச்சுப்பா. அதுவும் ரேவதி பாடின ஒவ்வொரு பாட்டுக்கும் பயங்கர கைத்தட்டல்.
0: அதான் 5ஆம் கிளாஸ்ல இருந்து ரேவதி பாடி பாடி வீடு மொத்தம் கப்பு ஷீல்டா இருக்கே.
3: அங்கிள், உங்க செல்வி மட்டும் என்ன?
1: என்னது செல்வி பாட்டெல்லாம் பாடுவாளா?
3: பாட்டு இல்ல, பிரமாதமா நடிப்பா.
1: நடிப்பா? வருதா? சொல்லவே இல்லையே. ஏமா செல்வி, இந்த வீட்டுக்கு வரேன் போறேன், எப்பவாவது ஒரு தடவையாவது அங்கிள் கிட்ட நான் நல்லா நடிப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னியாமா நீ?
0: ராஜன், அதை இப்ப சொல்லி என்ன ஆக போகுது?
1: பெரிய கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன், அதுல ஒரு டிராமா போடுறாங்க, அதுக்கு ஒரு நடிகை வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க.
0: நடிகைகளுக்கு என்ன பஞ்சமா? அதான் எவ்வளவு பேர் இருக்காங்களே.
1: ஆனா நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா கிடைக்குமே. அதுவும் எங்காவது கடனா 20,000 ரூபாய் கிடைக்குமான்னு நீ கேட்டுட்டே இருந்தல்ல, அதுக்கு உதவுமே என்னதான்?
3: அங்கிள், அவங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம செல்வி அதுல நடிக்கிறா.
0: என்ன ரேவதி, நீயே முடிவு பண்ணிட்ட?
3: எழுத்தாளர் பெர்னாட்ஷா என்ன சொல்லிருக்கார் தெரியுமா?
0: என்ன சொன்னார்?
3: வாழ்க்கையில முன்னேறணும்னா சந்தர்ப்பம் கிடைக்குதா பாரு, இல்லன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. செல்விக்கு சந்தர்ப்பம் இப்ப தானா கிடைச்சிருக்கு, தவற விடக்கூடாது அங்கிள். சோ செல்வி அந்த ஆபீஸ் டிராமாவில நடிக்கிறா.
2: ரேவதி நீ சும்மா இருக்கியா?
3: முதல்ல நீ சும்மா இருக்கியா? நாமெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அத வெளியில காட்டி மேல மேல போகணும். எப்பவோ குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க பாரு செல்வி, நான் சொல்றத கேளு. எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது. விட்டுறாதடி.
2: எப்படி சொல்ற?
3: நம்பர் 1, அது பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னால நீ பிரமாதமா நடிச்சு பேர் வாங்கிட்டேன்னு வையே, அவங்க உன்னை பத்தி விசாரிப்பாங்க. நம்பர் 2, அந்த அறிமுகத்தை வச்சு உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கலாம்.
0: ரேவதி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற வேலையா?
3: ஏன் நடக்காது? எனக்கு நடக்கல.
1: உனக்கு என்னமா நடந்தது?
3: ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன், அங்க லைட் மியூசிக் நான் பாட போனேன். அன்னைக்கு கச்சேரி ஓஹோ, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பாராட்டினாங்க. அதுல கணேஷ்னு ஒரு யங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அறிமுகம் கிடைச்சது.
0: ராஜன், கணேஷ் வேற யாரோ இல்ல, இப்ப அவரை தான் ரேவதி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா.
1: அப்படியா?
3: அங்கிள், ஒரு சூப்பர் நடிகை கிடைச்சிட்டா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க.
1: என்ன வரதான் செல்வி, என்ன சொல்ற?
3: இவங்களை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நீங்க அங்க போய் ஓகே சொல்லுங்க அங்கிள்.
1: ஓகே. சுந்தர், இந்த ஸ்வீட். ஏய்,
0: கார்த்திக் கல்யாணம், அப்போ நீ பொறாமப்பட்ட, கார்த்திக் விட 4 மடங்கா கிடைச்சு விட்டா?
1: எஸ், பலக்கார குடும்பம், ஒரே ஒரு பொண்ணு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான்.
0: போச்சுடா, எப்ப கண்டிஷன் ஒண்ணு வருதோ கூட வில்ல மாதிரி. என்ன

0: இப்ப நீ வேலை பாக்குற கம்பெனி கூட இன்னும் வேற ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்ண சொல்றாளா?
1: நோனோ, இதுவே பெரிய கம்பெனி. ஆனா
0: ஆனா என்ன தினேஷ், இந்த ஆனாவுலதான் பெரிய மேட்டரே இருக்கு. போகுது. என்ன ஆனா?
1: அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு.
0: அதான் சொல்லிட்டிய.
1: அதுவும் செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவங்க கண் முன்னே இங்கேயே சென்னையிலேயே தான் இருக்கணுமா?
0: ஓஹோ, பெங்களூர், பாம்பே, டெல்லி இல்லாம சென்னையிலேயே இருக்கணும். அவ்வளவுதானே நீ சொல்ல வேண்டியதுதானே? சென்னையை விட்டு மாத்தவே மாட்டாங்கன்னு.
1: சான்ஸே இல்லைன்னு நானும் கிளியரா சொல்லிட்டேன். இருந்தாலும்
0: எப்பா தினேஷ், இந்த இருந்தாலும் ஆனா மாதிரி ஒரு வில்லங்கமான மேட்டர் தான்.
1: ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க.
0: சரி, பொண்ணு பார்த்துட்டியா?
1: கண்ணிலேயே காட்டலையே.
0: போட்டோவில் இல்ல செல்போன்ல அது மாதிரி?
1: நோனோ.
0: ஸோ ரெண்டு வாரத்தில் எஸ் ஆர் நோ சொல்லணும். சரி, என்ன சொல்ல போற? எஸ் ஆ நோவா?
1: நோ சொல்லுவேனா? எஸ் தான். வணக்கம் கண்ணன் சார், ரொம்ப பிஸியா? பிஸினா நான் நாளைக்கு வரேன்.
2: ராஜன், நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன்.
1: என்ன மேட்ரா?
2: இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது. ஆபீஸ் ட்ராமாவில் நடிகை கேட்டானே.
1: இன்னும் யாரும் வரலையா?
2: வந்தாங்க. வசனத்தை சரியா பேச வரலையே. அரை மணி நேர டிராமாவுக்கு நடிகைக்கு 20,000 தர்றோம். பிரமாதமாக பேசி நடிக்க வேண்டாமா? அப்போதானே கலை நிகழ்ச்சிக்காக ஆஃபீஸ் பணத்தை நான் சரியாக செலவு பண்ணுறேன்னு பேர் கிடைக்கும். இல்லைன்னா அடுத்த வருஷம் டிராமா பேரை எடுத்தா குருமா தான்.
1: ஸோ நான் இப்போ ஒரு நல்ல வசனம் பேசுகிற நடிகையாக கொண்டு வந்தா அவங்களுக்கு 20,000 ரூபா தருவீங்க, கரெக்டா?
2: என்ன புதுசாக கேட்குறீங்க? இதனா அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி யாராவது இருந்தால் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னைக்குள்ள நடிகை கிடைச்சாகணும்.
1: கிடைச்சாச்சு, இப்பவே இங்கேயே.
2: எங்க எங்க?
1: முதல்ல ரிசப்ஷனுக்கு போனை போட்டு அங்க செல்வின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள வர சொல்லுங்க.
2: ஆ, தோ ஃபோன் பண்றேன். ஹலோ, ரிசப்ஷனா? அங்க செல்வின்னு ஒரு லேடி வந்திருப்பாங்க, அவங்கள என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஆமா ராஜன், செல்வியோட வர வேண்டியதுதானே.
1: வந்திருந்தா இன்னும் நடிகை உங்களுக்கு கிடைக்கலன்னு இன்னும் நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. வாமா செல்வி, இவர் தான் மிஸ்டர் கண்ணன். இந்த நாடகத்தோட கதை, வசனம், இயக்கம் எல்லாம் இவர் தான்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் செல்வி. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இது இந்த நாடகத்தில் வர முக்கியமான வசனம். இதை தெளிவான வசன உச்சரிப்போட ஏத்த இறக்கமா கரெக்டா படிச்சு காட்டுங்க. இந்தாங்க, பிடிங்க.
3: படிக்கட்டுமா சார்?
2: படிங்க.
3: அப்ப எனக்கு 10 வயசு. அம்மாக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், உடனே ஆபரேஷன் பண்ணணும். அம்மா அது ரொம்ப ரேர் பிளட். 1 மணி நேரத்துல கிடைக்கலன்னா அம்மா இல்ல, அப்பா அங்க இங்கன்னு அலையிறாரு. கிடைக்கல. இன்னும் 10 நிமிஷம். அப்ப நர்ஸ் ஓடி வந்து ஒரு தகவல் சொன்னாங்க. இங்க அட்மிட் ஆகியிருக்கிற பெரிய பணக்காரர் ஒருத்தர் மனைவிக்கு கூட இதே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான். அவங்களுக்கு தேவை 2 யூனிட் தான். அவருக்கு இருக்கிற செல்வாக்கால இப்ப அவர்கிட்ட 10 யூனிட் இருக்கு. அவர்கிட்ட போய் கேளுங்க உடனே. அப்பா என் கையை பிடிச்சிட்டு அந்த பணக்கார கால விழுந்து கெஞ்சுறாரு. நான் அங்கிள் அங்கிள் அழறேன். ஆனா அந்த பணக்கார் கண்டுக்கவே இல்லை. அப்ப நர்ஸ் மெதுவா வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க, சார் பிளட் எல்லாம் வேண்டாம், அந்த அம்மா இறந்துட்டாங்க.
1: சூப்பர்
2: செல்வி, போதுமா? ரொம்ப பிரமாதம். இந்தாங்க இந்த அட்வான்ஸை வாங்கிக்கோங்க, 10,000 ரூபாய். அடுத்த வாரம் நாடகம் தயாராகிடுங்க. ராஜன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ஒரு நல்ல நடிகையை அறிமுகப்படுத்திட்டீங்க.
0: என்ன தினேஷ், பொண்ணு வீட்டுல இருந்து ஏதாவது நியூஸ் உண்டா?
1: நியூஸ் அங்க இல்ல, இங்க ஆபீஸ்ல ஒரு சூப்பர் நியூஸ். இப்போ இருக்கிற சீனியர் மேனேஜருக்கு பதிலா வீரபத்ரன்னு ஒருத்தர் வராரு அடுத்த வாரம்.
0: வீரபத்ரனா? பேரே அதிரது இல்ல. சரி, இப்போ யார் வந்தா உன்னை என்ன பண்ண முடியும்?
1: ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா வீரபத்ரனை ஒரு இடத்த போஸ்டிங்ல போடுறாங்கன்னா ஆபீஸே தலைகீழா மாறின மாதிரிதான்.
0: ஓஹோ, ஆபீஸ் கேலண்டர், வால் கிளாக் எல்லாத்தையும் தலைகீழா திருப்பி வச்சிருவாரா?
1: ஜோக் அடிக்காத. அந்த வீரபத்ரன் இங்க இருக்க போறது 3 மாசம் தானா?
0: 3 மாசம் தானே. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும்.
1: ஆனா அந்த வீரபத்ரன்

0: எஃபெக்ட் அப்படியே இருக்கும். நாலு மடங்கு மிலிட்டரி டிசிப்ளின்.
1: தினேஷ், நீ சொல்றத பார்த்தா அந்த வீரபத்ரன் ஒரு மாதிரி ஆள் மாதிரி தெரியுது.
0: இப்பதானே வந்திருக்காரு, இன்னும் மூணு மாசம் இருக்க போறாரு. என்னன்னா நடக்க போகுதோ?
2: என்ன வரதன், நான் வரப்ப எதிரில யாரோ திட்டிக்கிட்டே கோமா பேசிக்கிட்டு போனாரு, யார் அவரு?
1: பக்கத்து வீட்டுல யாராவது இருக்கும்.
2: சும்மா கதை விடாத, அந்த ஆள் உன் வீட்டுல இருந்து தான் வந்தான், நான் பார்த்தன. செல்வி, உன் அப்பா ஏதோ போய் சொல்றாரு, நீ சொல்லுமா யார் அது?
3: அதான் அங்கிள், அப்பா 20,000 கடன் வாங்கினாரே அவரே தான்.
2: சொல்ல வேண்டியதானே, அடுத்த வாரம் பணம் வரும் கொடுத்துறேன்னு
3: அப்பா சொன்னாரு. ஆனா அத காதலியே வாங்காம சத்தம் போட்டுட்டு போறாரு.
2: அட்வான்ஸ் கொடுத்தாங்களே 10,000 ரூபா, அத கொடுத்துருக்கலாம்ல?
3: அது வேண்டாம் அங்கிள், ஒரேடியா மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம்.
2: சரி விடு. சரி, நாடக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா?
1: இன்னைக்கு நாடகம்னா கூட செல்வி ரெடி, ராத்திரி பகலா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறா. கண்ணாடி முன்னால் நின்று நடிச்சு நடிச்சு பாத்துக்கிறா, என்னமோ நல்லா வரணும் அவ்வளவுதான்.
2: செல்வி நீ கவலைப்படாதம்மா, ஓஹோன்னு வருவ. ரேவதி சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இந்த ஆபீஸ் நாடகத்தினால வருதா இல்லையா பாரு.
3: இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள்.
2: தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும்மா, இன்னைக்கு சாயங்காலம் நாடக ரிஹர்சல் இருக்கு, மறந்துடாத.
3: மறப்பேனா? நேரா நான் அங்கேயே வந்துடுறேன்.
2: ஓகேம்மா வந்துடும்.
4: குட் மார்னிங் சார், என் பேர் கண்ணன்.
2: ஆஹா, நீங்க தான் ஆபீஸ் கல்ச்சரல் அசோசியேஷன் செக்ரட்டரியா?
4: ஆமா சார், 10 வருஷமா செக்ரட்டரியா இருக்கேன். காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ரிசப்ஷன் ஷோ கேஸ்ல பாருங்க, டிராஃபிக் கப்ஸ்
2: எல்லாம். ஸ்டாப் இட், டிராஃபியா கப்ஸா? மொத்தத்துல ஆபீஸ் வேலை பார்க்காம 10 வருஷமா டிராமா வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க.
4: அப்படி இல்ல சார்.
2: என்ன அப்படி இல்ல? அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்ட்ல கம்பெனி டெவலப்மென்ட் பார்க்காம டிராமா காம்படிஷன்ல ஜெயிக்கிறது பெருசா போச்சா உங்களுக்கு?
4: சார் சார் சார், அப்படி இல்ல சார்.
2: என்ன அப்படி இல்ல? அப்படிதான் இனிமே டிராமாங்கிற பேச்சு இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது.
4: ஓகே சார், அடுத்த வருஷத்துல இருந்து நிறுத்திக்கிறேன் சார்.
2: அடுத்த வருஷம் என்ன அடுத்த வருஷம்? இப்பவே இந்த வருஷமே ஸ்டாப் பண்ணுங்க
4: சார். சார் சார் ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் அலோவ் பண்ணுங்க சார். நாடகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் சார், அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடும் சார்.
2: ஓஹோ, இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறது கஷ்டம், அங்க டிராமால நடிக்கிறது சந்தோஷமா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிடுங்க. ஒரு டிராமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க.
4: சார் சார் சார் இல்ல சார்,
2: டோன்ட் வேஸ்ட் மை டைம். நீங்க போயிட்டு தினேஷ் அனுப்புங்க.
5: குட் மார்னிங் சார்.
2: வெரி குட் மார்னிங் தினேஷ், உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், எக்ஸலன்ட்.
5: ரொம்ப தேங்க்யூ சார்.
2: உங்களை மாதிரி இங்க ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்தா நம்ம கம்பெனி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயோ போயிடும்.
5: தேங்க்யூ சார்.
2: உங்க திறமைய நீங்க இந்த சென்னை பிரான்ச்ல மட்டும் காட்டினா போறாது, மத்த பிரான்ச்லயும் காட்டணும். சென்னைக்கு சமமா அந்த பிரான்ச்சஸும் வளரணும் இல்லையா? அதனால ஏன் பதறீங்க? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சம்பளத்தோட ஹரியானா பிரான்ச்சுக்கு உங்களை மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன்
5: சார். சார் எனக்கு ஹரியானாலாம் வேணாம் சார், சென்னையே போதும் சார். சார் ப்ளீஸ் சார் சார் சார்,
2: அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல இந்த ஆபீஸ்.
5: சார் இருக்கலாம் சார், ஆனா எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் சார். ப்ளீஸ்,
2: பெரிய கமிட்மெண்ட் எனக்கு இல்லாததான். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, நீங்க ஹரியானா போறீங்க, கம்பெனிய டாப்புக்கு கொண்டு வரீங்க. ஓகே, என்ன பேசாம நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க.
5: ஓகே சார்.
2: இன்னும் சத்தமா சொல்லுங்க.
5: ஓகே சார்.
2: அது வணக்கம் கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதான் நானும் செல்வியும் நேரா ஆபீஸ்க்கே வந்துட்டோம்.
3: நாடகம் வசனம் முழுக்கும் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார்.
2: தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட செல்வி அப்படியே சொல்லுவா, வசனம் மட்டும் இல்ல நடிச்சே காட்டுவா சார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த கேரக்டர், ஏழ்மையான குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணு கட்டுற புடவை வறுமைய காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால செல்வி அத காட்டு.
3: இதான் சார் அந்த புடவை. எப்படி சார் அந்த கேரக்டருக்கு இது சரியா இருக்குமா?
2: இந்த பழைய புடவைக்கு செல்வி கட கடையா அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருக்கா. சும்மா கையில வாங்கி பாருங்க சார். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த புடவை சரியில்லைன்னா நோ ப்ராப்ளம், வேற புடவை மாத்தி தருவாங்க.
4: அவங்க மாத்தி தருவாங்க சார், ஆனா நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன்.
2: கண்ணன் சார் என்ன சொல்றீங்க?
4: சாரி, டிராமா நடக்காது, கேன்சல் ஆயிடுச்சு.
2: ஏன் சார்?
4: புதுசா வந்த ஆபீசர் நாடகம் நடத்த கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் சார்.
2: அடடா, நாடகம் நடத்த கூடாதா? அப்புறம் ஏன் சார் செல்வி இங்க வர சொன்னீங்க? நாடகத்தில் வர வசனத்தை வேற கொடுத்து

0: அதை படிக்க சொல்லி பிரமாதம் அப்படி இப்படின்னு உசு பேத்துனீங்களே சார்.
1: ரொம்ப சாரி சார்.
0: சாரி சொல்லிட்டா சரியா போயிடுமா
1: சார்? இந்த புது ஆபீசர் வருவாரு இப்படி சொல்லுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல சார்.
2: அங்கிள், இனிமே இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். வாங்கின அந்த அட்வான்ஸ் 10,000 அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம்.
0: செல்வி, அந்த அட்வான்ஸ் 10,000 நாம ஏன் திருப்பி தரணும்? நீ இதுக்காக ராத்திரி பகல வசனத்தை படிச்சிருக்க, நடிப்பை பிராக்டிஸ் பண்ணிருக்க, அந்த கேரக்டருக்கு ஏத்த புடவைய கடை கடையா எரி உன் பணத்தை போட்டு வாங்கியிருக்க, கஷ்டப்பட்டு இருக்க.
2: அங்கிள், நான் இதை கஷ்டமா நினைக்கல, எனக்குள்ள இருந்த ஆர்வம், இதை நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன்.
0: என்ன பொண்ணுமா நீ, இப்படி அப்பாவியா இருக்கியம்மா. சரி, இஷ்டம். மிஸ்டர் கண்ணன், அட்வான்ஸ் பணத்தை நாங்க இங்க வந்து தரமாட்டோம்.
2: அங்கிள்,
0: செல்வி நீ பேசாம இரு. இந்தாங்க இது அட்ரஸ், இங்க வந்து ஆள் அனுப்பி நீங்களே வாங்கிக்கோங்க.
3: தினேஷ், பொண்ணு வீட்டுல கொடுத்த அந்த டைம் எப்ப முடியுது?
4: நாளைக்கு முடியுது, ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல.
3: என்ன தினேஷ் திடீர்னு இப்ப இந்த மாதிரி சொல்ற?
4: ஆமா சுந்தர், அநேகமா நான் தோத்துருவேன். எந்த கார்த்திகை நினைச்சு சவால் விட்டேனோ அது வெறும் வாய்ஸ் அவுடால் தான்.
3: இந்த பார், ஆபீஸ்ல என்னமோ நடந்திருக்கு, அது என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு.
4: அதான் சொன்னேனே, ஆபீஸ்ல புதுசா வந்த வீரபத்ரன் எல்லாத்தையும் தலைகளா மாத்திக்கிட்டு இருக்காருன்னு. என்ன, ஹரியானாக்கு மாத்த முடிவு பண்ணிட்டார்.
3: ஹரியானாவா? நீ சென்னையை விட்டு போனா நீ பார்த்த அந்த பெரிய இடமும் ஒன்னு விட்டு போயிடுமே.
4: நிச்சயமா போயிடும். அதான் என் கூட வேலை பாக்குற கண்ணன் ஒரு பிளானோட இப்ப இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு 30,000 ஆகும்னு என்கிட்ட பணமும் வாங்கியிருக்கான்.
3: பணம் ஓகே, என்ன பிளானா?
4: தெரியலையே, கண்ணா வந்தாதான் தெரியும். இரு, காலிங் பெல் சத்தம் கேக்குது. அநேகமா கண்ணன் தான். வா கண்ணா, இவர் தான் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
1: ஹலோ சார். தினேஷ், கொஞ்சம் இப்படி வரையா, பர்சனலா பேசணும்.
4: கண்ணன், எதுவா இருந்தாலும் சுந்தரம் எதிரிலேயே பேசலாம், என் ஃப்ரெண்டு தான் அவரு.
1: அதாவது தினேஷ், வீரபத்ரன் மனம் மாறி உன்னை சென்னையிலே இருக்கிற மாதிரி செய்ய எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது.
4: முதல்ல அந்த வீரபத்ரன் மனம் மாறுவாரா?
1: ஏன் மாறமாட்டார்? ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கு.
4: இதுக்கு என்ன வழி அதை சொல்லு.
1: சொல்றேன், அதுக்கு முன்ன உன்னை தயாரிக்கணும்.
4: தயாரிக்கணுமா? நாடகமா தயாரிக்க போற?
1: கிட்டத்தட்ட நாடகமே தான். நீ நடிக்காமலேயே உன்னை வச்சு ஒரு நாடகம்.
4: கொஞ்சம் புரிய முடியா சொல்றியா? அதான் வீரபத்ரன் ஆபீஸ்ல நாடகமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு.
1: ஆமா, அந்த ஆபீஸ் நாடகத்துல நடிக்க வேண்டிய நடிகையை உனக்காக நடிக்க சொல்ல போறேன்.
4: எங்க நடிக்க சொல்ல போற?
1: அது சஸ்பென்ஸ். வீரபத்ரன் உன்னை கூப்பிட்டு உன்கிட்ட எதை கேட்டாலும் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு ஆமா ஆமான்னு சொல்லு, போருமா?
4: என்னமோ இது ஏமாத்துற வேலை மாதிரி தெரியுத.
1: ஒரு ஏமாத்து வேலையும் இல்ல. வீரபத்ரன் அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா பிரான்ச்ல இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னால உன்னை ஹரியானாவுக்கு மாத்த முடியாத மாதிரி பண்ணிடணும். வீரபத்ரன் ஆர்டர்ல கையெழுத்து போட்டா அவ்வளவுதான், மாத்தவே முடியாது.
4: இருந்தாலும்
1: தினேஷ், உனக்கு திவ்யா மகால்ல உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கூட 4 மடங்கு ஓஹோன்னு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா?
4: நடக்கணும், நடக்கணும். ஆனா இப்படி நாடகம் போட்டு தான் நடக்கணுமா? சரி, முதல்ல அந்த நடிகை இதுக்கு சம்மதிப்பாங்களா?
1: இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்க
2: அங்கிள், கண்ணன் சார் வந்திருக்காரு. இந்த அட்வான்ஸ் 10,000 இந்தாங்க, நீங்களே கொடுத்துருங்க.
5: இருங்க இருங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். நடிக்கிறவங்க என்ன, உங்களுக்கு அவ்வளவு சீப்பா ஆயிட்டாங்களா? நீங்க கூப்பிட்டா நடிக்க வரணும், வேண்டாம்னா பேசாம போயிடணுமா?
0: செல்வி, அப்பா ரொம்ப பாவம், யாருகிட்டயோ கடன் வாங்கி தொலைச்சிட்டான், அதை இன்னைக்கு தரதா வேற ப்ராமிஸ் பண்ணிட்டான். கடங்கான அன்னைக்கே சத்தம் போட்டு போனான் தெரியும்ல.
3: ராஜன், இதெல்லாம் எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு?
0: நம்ம கஷ்டத்தை சொல்றதுல தப்பே இல்ல
1: சார். செல்வி அப்பா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கார்?
0: 20,000 ரூபா. ஏன், நீங்க தர போறீங்களா?
1: 20,000 தானே இந்தாங்க அந்த 20,000.
0: கண்ணன் சார், என்னது நிஜமாவே தரீங்க?
1: செல்வி, என் நாடகத்துல தான் நடிக்க முடியல, ஆனா வேற இடத்துல நடிக்க வைக்க போறேன். எங்க ஆபீஸ்ல நாடகம்னா 20,000 தான், இங்க 30,000.
0: நீங்க 30,000 கொடுக்கறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு.
2: அப்பா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.

0: முதல்ல இப்போ உங்க கடன் பிரச்சனை தீரணும்.
1: சூப்பர் செல்வி, பிரச்சனை பிரச்சனைன்னு பயந்து ஓடி ஒளியாம இப்படித்தான் எதிர்த்து நிக்கணும், ஒரு கை பாத்துறணும்.
0: கடன் சார், நான் ரெடி.
2: சோ தினேஷ், உனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு அந்த செல்வி உதவ போறாங்க. செல்விக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு நீங்க உதவ போறீங்க. தட்ஸ் ஆல்.
3: இருந்தாலும் நீ என்ன பண்ண போற?
2: அது சஸ்பென்ஸ்.
3: எஸ், கம் இன்.
0: வணக்கம் சார், என் பேரு.
3: உன் பேரெல்லாம் நான் கேட்கல, எதுக்கு வந்த?
0: நான் ஒரு துரதிருஷ்டசாலி சார், நான் எங்க போனாலும் அன்பா ஆதரவா என்ன உட்கார வச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு தான் கேட்பாங்க. இப்ப நீங்க கேட்கல, அந்த மாதிரி தான் வரேன் சார்.
3: இல்ல, உன் பேர் என்ன?
0: செல்வி.
3: சரி சரி, உட்காரு. ஏன் சோஃபா மணையில உட்காரு? நல்லா வசதியா உட்காருமா? குடிக்க தண்ணி வேணுமா?
0: நீங்க அவரை அரியானாவுக்கு மாத்த போறீங்களா?
3: இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த தினேஷ் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கானா?
0: இல்ல சார், நான் அவரை பாக்கல. என்ன அவரு பாக்கல? நானா தான் வந்தேன்.
3: இந்த பார்மா, நான் ரொம்ப கண்டிப்பானவன், என்கிட்ட எந்த சிபாரிசும் எடுபடாது. நான் ஒன்று முடி பண்ணா பண்ணது தான், அதை யாராலும் மாற்ற முடியாது.
0: தெரியும் சார், இத்தனை வருஷமா ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருந்த நாடகத்தை நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஐடியா நிறுத்திட்டீங்களே.
3: உனக்கு எப்படி தெரியாது?
0: அந்த நாடகத்தில் நடிச்சிருக்க வேண்டிய துரதிருஷ்டசாலியே நான் தான்.
3: இப்ப நீ தினேஷ்காக வந்தியா இல்ல நாடகத்துக்காக வந்தியா?
0: ரெண்டும் தான் சார்.
3: புரியலையே.
0: தினேஷ் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாரு. படுத்த படுக்கையா இருக்கிற தினேஷ் அம்மாவுக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்ன பிடிக்கல. ஒரு வழியா தினேஷ் அவங்க அம்மா அம்மாவை சம்மதிக்க வச்சாரு. சம்மதிக்க வச்ச ரெண்டே நாள்ல நீங்க அவர் அரியானா மாத்த போறது தினேஷ் அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், நான் ராசி இல்லாதவ, என்னாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்ன திட்டுனாங்க.
3: இதுல உன் ராசி எங்க வந்துச்சு? சொல்ல போனா தினேஷ்க்கு நல்ல சம்பளம் கொடுத்து பெரிய ப்ரமோஷன் கொடுத்து தான் அனுப்புறோம்.
0: இல்ல சார், இது உங்க பார்வை. ஆனா அந்த அம்மா பார்வையில் பாருங்க, படுத்த படுக்கையா கிடக்குற அந்த அம்மா தான் பெத்த மகன் கடைசி காலத்துல தன் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு?
3: சரி, உன் பேர் என்ன சொன்ன? செல்வி தானே? செல்வி, உன்னை அந்த அம்மா ராசி இல்லாதவன் திட்டினா கூட அந்த அம்மாவுக்காக நீ விட்டு கொடுக்காம ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. எதுக்குமே கலங்காத என்னையே நீ கலங்க வச்சிட்டமா. ஆமா, இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட?
0: நாடகத்துல தான்.
3: என்னது, நாடகத்துல இருந்தா?
0: ஆமா சார், நாடகத்துல நாங்க பேசுறது வெறும் வசனம் மட்டும் இல்ல, சில சமயம் அதுவே எங்களுக்கு வாழ்க்கையில உதவும்.
3: எங்க ஆபீஸ் நாடகத்துல நீ நடிக்கிறதா இருந்ததா?
0: ஆமா சார், அங்கேயும் என் துரதிருஷ்டம், நாடகம் நடத்த கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. தினேஷ் அரியானா போக சொல்லிட்டீங்க. இவ்வளவு எதுக்கு சார்? இப்ப நான் கட்டி இருக்கிற இந்த புடவை
3: ரொம்ப சுமாரா இருக்கு.
0: இது ஆபீஸ் நாடகத்துக்காக தேடி அலைஞ்சு வாங்குனது. நான் வரேன் சார்.
3: நில்லு செல்வி, ஆபீஸ் விஷயம் பேச தினேஷையும் கண்ணனையும் இங்க வர சொல்லியிருக்கேன். அவங்கள பாத்துட்டு நீ அப்புறமா போலாம். வாங்க தினேஷ். கண்ணன், ஆமா உங்களோட வந்திருக்கிறாரு, இவர் யாரு?
4: சார், இவர் பேர் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
3: தினேஷ், மனசை விட்டு சொல்றம்பா, செல்வியை நீ மனைவியை அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எந்த கல்லையும் கரைக்கிற திறமை செல்வி கிட்ட இருக்கு. என் மனசையே அப்படியே மாத்திட்டாங்க. தினேஷ், நீங்க சென்னையிலே இருங்க, ஹரியானா வேண்டவே வேண்டாம்.
4: தேங்க்யூ சார்.
3: அத இந்த செல்வி கிட்ட சொல்லுங்க. கண்ணன்
5: சார்,
3: நீங்களும் ஆபீஸ்ல நாடகத்தை நடத்துங்க.
5: சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
3: இதுக்கும் காரணம் செல்வி தான். அப்புறம் தினேஷ், இந்தாங்க இந்த மோதிரத்தை நீங்க வச்சுக்கோங்க.
4: சார், எதுக்கு சார் இந்த தங்க மோதிரம்?
3: நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா போறேன், அங்க ஒருத்தருக்கு பிரசன்ட் பண்ண இந்த தங்க மோதிரத்தை வாங்கினேன். உங்க கல்யாணத்தப்ப வர முடியுமான்னு தெரியல, அதனாலதான் இப்ப இந்த தங்க மோதிரத்தை ஏன் முன்னால நீங்களே செல்விக்கு போட்டு விடுங்க. தினேஷ், ஏன் தயங்குறீங்க? செல்வி, நீ எதுக்குமா தயங்குற? விரல நீட்டு. அப்படிதான், வெரி குட், வெரி குட். வாழ்க வளமுடன். எல்லாரும் கை தட்டுங்க. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருங்க, உங்க எல்லாருக்கும் என் கையாலேயே காஃபி போட்டுட்டு கொண்டு வரேன்.
6: என்ன இது, இங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் என்னன்னோ நடக்குது. வீரபத்ரன் சார் வேற உள்ள காஃபி போட போயிட்டாரு.
7: தினேஷ், இப்ப என்ன பண்ண போற?
6: செல்வி, செல்வி, இப்ப ஏன் அந்த

0: சகோதரத்தை கேட்டுற எதுக்குமா கேட்டுற?
1: இத தினேஷ் விருப்பப்பட்டு போடலப்பா.
2: யார் சொன்னது? செல்வி, உங்களை எப்போ இந்த எளிமையான புடவையில பாத்தேனோ அப்பவே உங்களை நான் விரும்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் வேண்டாம்னா வேண்டாம்.
1: இல்ல தினேஷ், நீங்க எனக்கு வேணும்.
3: தினேஷ், அப்போ இந்த திவ்யா மகால்
2: எதுவுமே தேவையில்லை, செல்வியே போதும்.

0: டிஸ்டோ. நடித்தவர்கள் தினேஷாக பி ராமன், சுந்தரமாக எஸ் எஸ் சுந்தரராஜன், ராஜனாக வி சசிகுமார், செல்வியாக எஸ் ஜெயந்தி, ரேவதியாக ஆர் கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி டி சுஜின்குமார். அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

உங்கள் இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 3 மணி. ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பாடல் இடம்பெறணும் அப்படின்னா, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவராக இருந்தால் மட்டும் போதும். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியிலிருந்து உலகநாதன், கண்ணம்மாள், அமுதா, ரமேஷ் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

நிலையத்தில் நேரம் 3:07. நம்ம கட்சவெல் கலக்கல் நிகழ்ச்சியில் அடுத்ததான பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் நத்தள்ளி பகுதியைச் சேர்ந்த சாரதா ஸ்ரீனிவாசன், ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்திலிருந்து.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: திருச்செங்கோடு.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் கட் சேவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியில் நீங்கள் விருப்பப்பட்ட பாடல்கள் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0434-22-44-00 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றும் படம் பெயரை தட்டச்சு செய்து அனுப்புங்கள். அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்காங்க பாலக்கோடு மாவட்டம் திவ்யா, ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருப்பாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
2: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:22 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணகரம் பகுதியிலிருந்து சரோஜா கேட்டிருக்காங்க. சச்சின் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர்

நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக தென்னை வளர்ப்போருக்கான ஆலோசனை பயூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் சசிகுமார் அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கன்னிப்பட்டி எம் போத்தன் அவர்கள். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

0: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சுட்டெரிக்கும் இந்த மதிய வேளையில நம்மளோட இனிமையான பாடல்கள் வெயில மட்டும் இல்லாம உங்க மனதையும் குளிர வைக்கும் நம்புறோம். தொடர்ந்து கேட்டு ரசிப்பது கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த மன்சூர். நினைத்தேன் வந்தாய் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:38 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி பகுதியிலிருந்து செந்தமிழ் கேட்டிருக்காங்க. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: மக்கள்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நிலத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சின்னம்பள்ளி பகுதியிலிருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 043-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

நேயர்கள் கவனத்திற்கு, தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, TNPSC குரூப் 1 முதல்நிலை போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. இவ்வலுவலகத்தில் பள்ளி பாடப்புத்தகங்கள் உட்பட 3000+

மேற்பட்ட நூல்கள் அடங்கிய இலவச நூலக வசதி, பயிலக வசதி, இலவச வைஃபை மற்றும் இலவச கணினி பயன்படுத்தும் வசதிகள் போன்ற தேர்வர்கள் பயன்பெறும் வகையிலான அனைத்து வசதிகளும் உள்ளன. எனவே இப்பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ளவர்கள் rb.gy/xk1c88 இணைப்பின் மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும், இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது 043-42-28-88-90 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மூன்று மணி 49 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திப்பட்டி பகுதியிலிருந்து மஞ்சு கேட்டிருக்காங்க, அவங்க கூடவே இன்னொரு நேயரும் இணைந்து கேட்டிருக்காங்க. பாளையமுதூர் பகுதியிலிருந்து உமாபதி அவங்களும் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து அவங்க இருவரும் கேட்டிருக்கக்கூடிய பாடல் இதோ.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுங்க.
11: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வெளியில வாங்க. அம்மா எங்க?
10: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். நல்லதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
12: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கம்பைநல்லூர் பகுதியிலிருந்து ராணி மற்றும் கேரளா காசர்கோட் பகுதியிலிருந்து கோவிந்தன் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக ஒரு பாடல் இது.

ஒளித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தேடு வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. வணக்கம் கார்த்தி.
1: வணக்கம் மாரிமுத்து. வணக்கம் நேர்களே.
0: விடைத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் நம்ம இருந்திருக்கின்றோம். பொதுவாக ஒவ்வொரு நாளும் புதுமையான இதோட வந்துட்டுருப்போம். இன்னைக்கு விடைத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க எந்த எண்ணில் நிலைக்கலாம் சொல்லுங்கள்.
1: அறிமுக நேர்கள், நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்பலையில் பேசுகிறேன் அப்படின்னா 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ வரலாம். வழக்கமான நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் நேயர்களே.

0: ஒரு
1: இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லி
0: இருக்கக்கூடிய எத்தனையோ அவருடைய பட்டறையிலிருந்து வந்தக்கூடிய எத்தனை இயக்குநர்கள் இருக்கிறாங்க நமக்கு நிறைய பேர், கே பாக்கியராஜ் அவங்க இருக்க, மணிவண்ணன் அப்படி எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க. பல பேருக்கு ஒட்டுமொத்தமான ஒரு வகையான ஒரு முன்னுதாரணமாக இருந்த நமது மதிப்பிற்குரிய பாரதிராஜ் அவங்க இன்றைக்கி நம்மை விட்டே பிரிந்தார். ஸோ அவர் நம்ம நினைவு கூறுனா நிறைய நாட்கள் நிறைய நேரம் தேவைப்படும். ஸோ அவருக்கு நம்ம இந்த நேரத்தில் இறைவன் அவருக்கு ஆத்ம சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது தொடர்பாக ஒரு வினாவை பற்றி நம்ம ஆரம்பத்தில் முதல் முதல் பேசியிருப்போம். இனிப்பில் இணைக்கூடிய முதல் நேயர் வாங்க, வணக்கம். இனிப்பில் விடுபட்டாங்க. இனிப்பில் இனி மாற்றி வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமாருங்க.
1: குமார் ஐயா, உங்களுக்கான வினா கொடுத்துடலாங்களா?
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கான வினா, இது வந்து ஒரு தமிழ் திரைப்படங்கய்யா. முன்னணி கதாநாயகர் நடித்த படம், மிகுந்த வரவேற்பை பெற்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்த காலத்தில்
2: எந்த காலகட்டத்தில் வந்ததுன்னு சொல்ல முடியுங்களா?
0: அருமையான ஒரு இதுன்னு கிட்டத்தட்ட 1970களில் வெளிவந்த இந்த திரைப்படம்.
2: 70களில் வந்த படம்?
0: ஆமாம்.
2: 16 வயது இல்லைங்க.
0: சரிங்க, முதல் நேரம் வந்து சரியான பதில் சொல்கிறீங்க, கரெக்டுங்க. வாழ்த்துக்கள், நல்லதுங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்கள். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்கள்.
2: எனக்கு சஞ்சீவ் சௌஹான் படத்துலேருந்து பெண்கிளியே பெண்கிளியே பாடல் வேணுங்க.
0: சரிங்க சரிங்க, நல்லதுங்க. நம்ம இளைய பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிராஜா அவங்க இயக்கின ஒரு திரைப்படம் தான், ஒரு நல்ல பாட்டு கேட்கலாங்க. சரிங்க சரி, நன்றிங்க. பொதுவாக நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவங்கள பற்றி சொல்லணும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யதார்த்தமான திரைப்படங்கள் மூலமாக மக்கள் மனதில் ஆழ்ந்து இடம்பெற்றவர். குறிப்பாக நமக்கு இந்த 16 வயது நிலை அந்த திரைப்படத்தின் மூலமாக நமக்கு நிறைய அற்புதமான கலைஞர்களை வந்து தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த திரைப்படம் 1970 ரஜினி கமல் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த இந்த திரைப்படம் தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாவங்கள் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய உலகில் வந்து அசாத்திய படைப்புகள் மூலம் பல விருதுகளை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். இவருடைய படைப்புகள் பொதுவாக கிராமப்புறங்களுடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி நம்மால் பார்க்க முடியும். அதுவும் தாண்டி கடல் சார்ந்த நிறைய படைப்புகள் அவர் கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அலைகள் ஓய்வதில்லை, கடலோர கவிதைகள், நாடோடி தண்டல், கடல் பூக்கள், இந்த திரைப்படங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சாமானிய மக்கள், அந்த கடல் அலைகள், கடல் ஓசைகள், கடல் ஓசையே ஒரு இசையை கொடுக்கும். அந்த ஓசை அப்படி அந்த வேகமாக வந்து அலையை நின்றுச்சு அப்படின்னா அந்த சோகங்களும் அல்லது நமக்கு சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த அலைகள் மூலமாக தமிழ் திரைப்படத்திற்கு ஒரு உதாரணமாக ஒரு ஐக்கான ஒரு உருவாக்கியவர் அப்படின்னா நமக்கு பாரதிராஜ சார் அவங்க சொல்ல முடியும். அவர் நிறைய திரைப்படங்கள் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு தென்கொடியில் அமைந்துள்ள மொட்டம் அந்த பகுதி, அதை சுற்றிக்கூடிய கடற்கரை பகுதிகளில் கடல் பாறைகள், மீனவ கிராமங்கள், இயற்கையில் கொஞ்சம் சூழல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரோட்டமாக நமக்கு காட்டிய திரைப்படங்கள் நிறைய வந்து இருக்குது. அந்த இயற்கை வளத்தையும் கடலோர மக்களின் வாழ்க்கை முறையும் திரைப்படம் மூலமாக நமக்கு கொண்டு கொடுத்தது தான் நமக்கு அலைகள் ஓய்வில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் தான் முதமாக அந்த கடலையும் கடல் சார்ந்த காதலையும் ஒன்றிணைத்து திரையில் நமக்கு காட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடலோர கவிதைகள் சத்ராஜ் அவங்க நடிச்சிருப்பார், அந்த திரைப்படத்திலும் அந்த இடங்கள்லாம் காட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராமப்புறங்கள் சார்ந்து கடல் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னேன். நமது எல்லோருக்கும் மிக பிடித்த ஒரு இயக்குனர், ஒட்டுமொத்த தமிழ் திரையத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்த பாரதிராஜ் அவங்க மறைந்தார். அது தொடர்பாக நம்ம 16 வயது நிலை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து ஏன்னா முத முதல்ல தமிழ் திரைப்படத்தில் ஒரு வகையான ஒரு செட் ஆஃப் சொல்லுவோம் சொல்லிங்களே, அந்த ஸ்டுடியோக்குள்ளே தான் படம் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்றது அந்த இது உடைச்சது. அந்த இதை உடச்சி வெளியில் கிராமப்புறங்களில் வயக்காட்டுகளும் ஆறுகள் நிறைந்த அந்த பகுதியில் கூட நம்மளால் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு காட்டிய அந்த திரைப்படத்தை பற்றி நம்ம நினைவுபடுத்துறதுக்காக அவர்கிட்ட கேட்டோம். ரொம்ப அற்புதமாக பதில் சொல்லிட்டாங்க. 16 வயதுல அந்த திரைப்படம் தான் சரியான பதில். ஸோ அந்த அவர் இயக்கிய திரைப்படத்திலேருந்தே ஒரு நல்ல பாடலை கேட்போம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: கார்த்திக், இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண் வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும். ஒரு
0: கார்த்திக் சார், பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
2: குறிப்பாக திரையுலோகத்திற்கு,
0: திரையுலோகத்திற்கு சொல்லணும். மிகப்பெரிய ஒரு படைப்பாளி. சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டூடியோக்குள்ளே இருந்த தமிழ் திரைப்படங்களை கிராமப்புறங்களோடு யதார்த்த மனித வாழ்க்கையோடு ஒன்றி போவதற்காக ஒரு யதார்த்த நிலையை படம் பிடித்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன். ஒட்டுமொத்தமான இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTECH டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மலை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நான்கு மணி 17 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடை தேடும் நாட்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு திரைப்படத்தை பற்றி, குறிப்பாக பாரதி ராஜா அவங்க இயக்கிய திரைப்படத்தை பற்றி கேட்டோம். இது சொல்ல வந்தீங்க 16 வயதில் பற்றி, கார்த்திக் என்ன சொல்ல வந்தீங்க?
3: 16 வயதினுடைய திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சப்பானி மயில் அப்படின்னு சொல்கிற அந்த கேரக்டர் வந்து யாருமே மறக்க முடியாது. அதாவது அந்த படம் பார்த்த அந்த காலகட்டமாகட்டும், இப்போவும் அந்த பார்க்கக்களை ஒரு கிராமத்தினுடைய யதார்த்தத்தை அப்படியே சொல்லியிருப்பாரு பாரதி ராஜா அவர்கள். அதனால அந்த படம் வந்து ரொம்ப ஒரு ரசிகர்கள் மத்தியிலேயாகட்டும், ஒரு சாதாரண மனிதர்களாகட்டும், அந்த படத்தை ரசிக்கக்கூடிய வகையில் ஒரு கிராமத்து யதார்த்தத்தை அப்படியே சொல்லியிருப்பாரு. அதை வச்சு தான் சொல்ல வந்தேன்.
2: ஆமாம். ஸோ அதுவும் அந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச திரைப்படம் கூட, கிராமப்புறங்களில் வந்து இருக்கூடியது. அது ரொம்ப ஃபேமஸான நிறைய அந்த டைலாக்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா.
3: இப்போ கூட சமீபத்தில் கூட படங்களில் மயில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதை வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக சொல்கிற மாதிரி சொல்லி நிறைய படங்களில் வந்திருக்கு. சமீபத்தில் விவேக் கூட ஒரு படத்தில் அந்த கேரக்டர் அப்படி பண்ணியிருப்பாரு.
2: அதுவும் குறிப்பாக அதில் இது எப்படி இருக்குது அப்படின்னு ரஜினி சொல்லுவார் இல்லைங்களா, அது வில்லன் கேரக்டர் நடிச்சப்பாரு. அந்த டைலாக் கூட இன்னுமே நம்மளுடைய மனதில் வந்து ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இருக்கிறது. அதில் நடித்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா ரஜினியாக இருக்கட்டும், இல்லை கமல் ஸ்ரீதேவாங்களாம் அந்த உச்சத்துக்கு, அந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரியோட உச்சத்துக்கு போகிறாங்க. ரொம்ப நல்ல திரைப்படம். அந்த திரைப்படத்தை பற்றி கேட்டோம், அது பாரதி ராஜா இயக்கிய திரைப்படம். சரிங்க, நம்ம அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு பழங்கள் வரும், அந்தந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கே ஒரு பழங்கள் வரும் இல்லைங்களா. இப்போ தான் நமக்கு தர்பூசணின்னு சொல்லுவோம், தர்பூசணி அந்த ஏப்ரல் மே ஜூன் அப்படிலாம் நமக்கு கிடைக்கும். பேரிக்காய் இருக்கும், பேரிக்காய்னா பேரிக்காய் மண்டபம் அப்படின்னு சொல்லி பேரிக்காய் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சீசன் ஆரஞ்சு ஆப்பிள், ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டோத்தில் எது கொட்டி ஊத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சீசனில் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பழத்தை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். என்னங்க பழத்தை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப குழந்தைங்க பெரியவங்க பெண்கள் எல்லாமே வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சது மூணு பழம் நல்லா ரெகுலராக உடம்பு சரியா நல்லா நல்லா பார்க்க போகிறீங்க. இதுவும் தான் என்ன பண்ணுவோம், ஆப்பிள் வாங்குவோம், ஆரஞ்சு வாங்குவோம், மாதுளை வாங்குவோம், வாழைப்பழம் வாங்குவோம். இவ்வளோ நமக்கு தெரிஞ்ச பழமும் இருக்கும்.
3: நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு புதுமையான பழ வகை.
2: ஆமாம், இது புதுமையான இருக்கும். இந்த பழ வகை தான் நமக்கு புதுமையான பழ வகை, நம்ம சாப்பிட்டது இல்லை அந்த பழ வகை தான். ஸோ என்ன பழம்னு சொல்லிட்டு அது தொடர்பாக நம்ம வினாக்கள் குறிப்பெல்லாம் கொடுக்க போகிறோம். இனிப்பில் இனிக்கூடிய நேயர்
3: வணக்கம். இனிய வணக்கம். யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
3: கோபால் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
4: கொடுங்க.
2: சரிங்க, இது

0: பழ வகை, சரிங்களா?
1: சரி.
0: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இது சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் கிடைக்கக்கூடிய பழ வகை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கும் தாவரத்தை சேர்ந்த பழ வகை அப்படின்னு சொல்லுவோம். இது பழம் அவ்வளோதான்.
1: இப்போ சீசனுங்களா?
0: ஆமாம், இப்போ சீசன். நீங்கள் கடையிலாம் இருக்கும் அந்த பூ, பழ கடையில் வேணால் கண்டிப்பாக அந்த பழம் இல்லாமலே விற்க இருக்காது. என்ன
1: இந்த
0: ஒரு
1: சிவப்பா இருக்குமே, அந்த புல்லு புல்லு மாதிரி ஒரு பழம் இருக்குங்களா?
0: அது பழம் பேர் சொல்லு ஏதோ ஒன்று. சிவப்பா இருக்குது என்ன கார்த்திகை முழுக்குது?
2: சிகப்பா வந்து நிறைய பழங்கள் இருக்குது, ஆப்பிள் கூட சிகப்பாக தான் இருக்குது.
0: இல்லை
2: அதனால் அந்த பழத்தை அடையாளமாக சொல்லணும் அவர்.
0: இல்லை இல்லை, அது அந்த நம்ம நிறைய ஃப்ளேவர் கூட வரும், ஐஸ்கிரீம் ஃப்ளேவரு, சாக்லேட் ஃப்ளேவர் அப்படிலாம் வரும், சிகப்பாக இருக்கும். அந்த சின்ன சின்ன கடை சொல்லி இப்போ ஹார்ட் ஸ்டேப்பில் ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லுவாங்க. வக்கமாக நம்ம நமக்கு வாய்த்தை அடிக்க அடிமையாக சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்க. ஆமாம் ஆமாம், ஸ்ட்ராபெரி. இல்லை நீங்கள் சொல்கிறது ஸ்ட்ராபெரி சொல்கிறீங்க. பக்கத்தில் இருக்காங்க, அழகாக எடுத்து எடுத்து எங்களுக்கு சூப்பராக கொடுக்குறாங்க. இந்த பழம் தாங்க அந்த பழம் சொல்கிறாங்க. சொல்லுங்க. அந்த பழம் இல்லைங்க ஐயா, அந்த பழம் இந்த பழம் இல்லைங்க.
1: அந்த பழம் தான் சொல்லலான்னு பார்த்தேன்.
0: இல்லைங்க, அது இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பில் நீ கூடிய அடுத்த நேரம். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நாங்க மதிகன்பாளையம் ராமகையில் எழுதிக்கிட்டு 1வது 1 எழுத்து பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க லக்ஷ்மண்.
3: இருவருக்கும் வணக்கங்க.
2: வணக்கங்க ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டேங்க ஐயா.
2: சொல்லுங்க அந்த ஐயா பழ வகை என்னன்னு சொல்லுங்களேன்.
0: கருப்பு திராட்சை, பன்னி திராட்சை சொல்லுவாங்க இல்லைங்க. அது நான் ரொம்ப பார்த்து வீழ்ந்தது எப்படின்னா நமக்கு திண்டுக்கல் இருக்குது, பழனி கோயில் போடல, பழனி கோயில் அப்புறமா அங்கே கருப்பு சாமி கோயிலுக்கு தேனியில் இருக்கும். அங்கே போகும்போது அப்படி செம்மையாக இருக்குது, அந்த பக்கம் ஃபுல்லாக திண்டுக்கல் தேனி மாவட்டம்ல பன்னி திராட்சை அப்படி தொங்கிட்டு இருக்கும், சூப்பராக இருக்கும். அது சீசனாக இருக்கிறது தான். அப்போலாம் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 30 நபரம் வித்துட்ருப்பாங்க, இப்போ 100 200 அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க அந்த பிள்ளைங்க. அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு இந்த பழம் பழம் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு மற்றும் புளிப்பு கலந்த சுவை இருக்கும்.
4: இனிப்பு மற்றும் புளிப்பு கலந்த சுவையா?
0: ஆமா, இப்ப நான் வரும்போது கூட ஃப்ரூட்ஸ் கலர் பாத்துட்டு தான் வந்தேன். அது என்ன இல்லாம நினைச்சோம், கிலோ பாத்தீங்கன்னா 300 ரூபா சொன்னாங்க, ஆத்தாடி 300 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்தேன். இப்ப வரும்போது கடையில் கூட பாத்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் வச்சிருந்தாங்க.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சொல்லுங்க.
4: கிவி அப்படிங்கிற ஒரு பழம்.
0: கிவி, ஆஹா, கிவி பழம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூசிலாந்துல இருக்கக்கூடிய அந்த பழம் வகைன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி விற்பாங்க, அது வந்து கொஞ்சம் கிரீன் கலர் தான் இருக்கும். பதப்படுத்தி நமக்கு நிறைய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ்ல கண்டிப்பா கிவி பழமும் இருக்கும்.
4: அது ஒரு ஆமாம்
0: ஆமாம். அது எதுக்குன்னா நிறைய பேர் இந்த ஃபீவர் காய்ச்சல் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு குழந்தைங்களை கொடுத்தா நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு
2: சொல்லுவாங்க. காய்ச்சல் வகைக்கு
0: ஆமாம் அந்த பழம் தான். சரி, நல்லதுங்க. இனிப்பிள்ளை நீ கூட அடுத்த நேர் வாங்க. வணக்கங்க. சரி, இனிப்பிள்ளை கட் பண்ணிட்டாங்க. இனிப்பிள்ளை நீயும் அடுத்த நேர். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம்ம இணைந்திருக்கின்றோம் விடுத்தேடுமை நாட்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
0: சொல்லுங்க. வணக்கங்க
5: ஐயா. மாரிமுத்து ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க. வணக்கங்க.
5: கோச்சமல்ல இருந்து குமார் பேசுறேன் ஐயா.
0: குமார், எப்படி இருக்கீங்க குமார்?
5: நல்லா இருக்கீங்க
0: அப்படிங்களா?
5: 22 நாள் ஆகுது உங்ககிட்ட பேசி.
0: அதோட ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்க கூட பேசி ரொம்ப நாள். எங்க குமார் ஆலை காணுமே வந்து தேடி கிடந்தா கட்ட வேண்டிய
5: அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க.
0: சொல்லுங்க. சரிங்க.
5: பதில் கிடைச்சா இடைப்பு கிடைக்க பிறகு இனிப்பு கிடைச்சா பதில்
0: கிடைக்கும். சரிங்க, ஏதாவது பழம் சொல்லுங்க. பரவாயில்ல.
5: நாவல் பழங்க ஐயா.
0: நாவல் பழம் நினைச்ச உடனே அப்படியே நாக்குல எச்சிருவது. நாவல் பழம் நம்ம ஊர்ல கூட இப்ப நிறைய இந்த ஹென்எச் இருக்குல்ல, தேசிய நெடுஞ்சாலை, அங்க எல்லாமே நிறைய நட்டுருக்காங்க. நீங்க நல்லம்பள்ளி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு போற உள்ள பாத்தீங்கன்னா NH7 முழுக்க ஃபுல்ல நாவல் பழமா தான் இருக்கும். சின்ன சின்ன தான் இருக்கும். அந்த சீசன்ல ரோடு ஃபுல்லா கொட்டிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போவாங்க. நாவல் பழம் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான பழங்க. அந்த பழம் இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பிள்ளை இனிமே அடுத்த நேரம் வாங்க. வணக்கங்க. அடுத்த நேரம் சொல்லுங்க.
6: ஹலோ.
0: வணக்கம்மா. சொல்லுங்கம்மா.
6: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா, பதில் தெரியுமா? சொல்லுமா.
2: இதனுடைய காய் பாத்தீங்கன்னா இளம் பச்சை நிறமா இருக்குமா? இது காயா இருக்கும் போது இந்த பழம்.
0: இழந்த பழம் இல்லைங்க.
2: இழந்த பழமும் பச்சையா தான் இருக்கும்.
0: அதனால வச்சு ஆனா அது வந்து நமக்கு பழுத்த பிறகு கருப்பா மாறமே இருக்குல்ல. கருப்பு
2: இந்த பழம் வந்து பழுத்த உடனே கருப்பா மாறக்கூடிய தன்மை கொண்டது.
0: இழந்த பழமும் அப்படிதான். சரி, நல்லதுங்க. இனிப்பிள்ளை நீயும் அடுத்த நேரம் வாங்கம்மா. வணக்கங்க.
7: ஹலோ.
0: வணக்கம். சொல்லுங்க. மாம்பழம் வந்து பழங்களின் ராஜா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய மாம்பழம் சூப்பரா நல்லா சீசன் சாப்பிட்டுருங்க. இப்போ நிறைய

0: இந்த
1: ஆமாம்
0: நன்றி
1: ஆமாம் காரிமாலத்துலேருந்து இப்போ நம்ம கிருஷ்ணகிரி பரவடியில் காவேரிப்பட்ட சேர்ந்ததில் நிறைய நம்ம ரோட்டோரெல்லாம் வித்துட்ருக்காங்க. இணைப்பு இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். மாம்பழம் இல்லை. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. நாமக்கல்லேருந்து
2: இளங்கோவன்.
1: இளங்கோவன் சொல்லுங்கய்யா. இளங்கோவன் ஐயா பதில் தெரியுங்களா? என்ன உங்களுக்கு குறிப்பு எதாவது
2: கேட்குறீங்களா?
1: செரிப்பழம். செரி ஸ்ட்ராபெரி செரி ரெண்டுமே வந்து வேற வேற அப்படிதானுங்க. சரிங்க நல்லதுங்க. அது இல்லை வேற அது இல்லைங்க. இனிப்பில் நீ மறுத்த நேர். வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது தர்மபுரி பண்பலைக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் ஐயா உங்கள் இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஐயா. உங்களுக்கும் குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
1: சரிங்க. உங்களுக்கான குறிப்புனா பொதுவாக இது தென்னிந்திய பகுதியில் தோட்டப்பயிராக வளர்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும்னா மலேசியா, மியான்மர், இந்தோனேஷியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் அதிக இது விளைகிறது ஒரு பழம். பேரிச்சி பழம் இல்லைங்களே? பேரிச்சி பழம் அரேபிய கண்ட்ரீஸ்ல அதிகமாக நமக்கு இருக்கும். ஈச்சமலம் அதுவும் இல்லைங்க. நன்றிங்க. நம்ம அடுத்து ஒரு தெளிவான குறிப்பை கொடுத்துருவோம். என்ன அப்படின்னா இது பழங்களின் ராணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னவோ இருக்கும் அப்படின்னு நேரம் அடுத்த நேரம் தொடர்ந்து சந்திப்போம். அதுக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை. தர்மபுரி 92.2 ஏற்காடு 93.7.
4: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. ஏடிஎம்
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின் உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
1: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை மூளை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
8: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
9: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
11: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848420.

0: ஏழு வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமலையை வழங்கிய விடைத்தேடு வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமலையை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் விடைதேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: கார்த்தி, நம்ம பார்த்தீங்கன்னா விளம்பர இடைவெளிக்கு முன்னாடி வந்து ஒரு பழங்களை பற்றி பழங்களின் ராணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சீசன் தான். இந்த பழம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கருப்பு கலரில் அப்படி இருக்கும். அந்த கொய்யக்காய்க்கு மேலே வரைங்களே தொட்டு அந்த மாதிரி இருக்கும். உள்ளே உடச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட்ஸ் ஒரு லேயர் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். அதுதான் என்ன பழங்கள் அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். இனிப்பில் இனிக்கூடிய நேரம் வாங்க. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தாயகமாக கொண்டதுங்க,
1: அங்கதான் அதிகம் முத முதல்ல விளைந்தது.
2: என்னங்க?
0: மங்குஸ்தான் பழம்.
1: சூப்பருங்க, கரெக்டாக வந்து சொல்லிட்டீங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க?
2: மகேந்திரன்.
1: சரி, நல்லதுங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்கள்.
2: சார், நீங்களே ஒரு பாடல் கொடுத்து.
1: சரி, நாங்களும் ஒரு பாடல் கொடுத்துருவோம். மங்குஸ்தான் பழம் சாப்பிட்றீங்களா?
2: இல்லைங்க சார்.
1: அப்படிங்களா? இப்போ கடைக்கு போட வாங்கி சாப்பிட்டுங்க, நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும்.
2: கண்டிப்பாக.
1: சூப்பர், சரிங்க, நல்லதுங்க, நன்றிங்க. காத்து, இதை பற்றி இன்னும் சில குறிப்புகள்லாம் வந்து இருக்கு அப்படின்னா,
0: இந்த பழம் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவினுடைய மொலக்கா பகுதியை வந்து தாயகமாக கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா 7 முதல் 25 மீட்டர் வந்து உயரம் தான் வளரும். இந்த மங்குஸ்தான் பழம் பார்த்தீங்கன்னா இனிப்பும் லேசான புளிப்பு சுவை கொண்டதாகவும் இருக்கும். நிறைய சாறு, அதாவது இப்போ மாங்காயில் எப்படி வந்து பழச்சாறு இருக்குதோ அந்த மாதிரி நிறைய சாறுகள் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மேலே வந்து அதாவது ஒரு லேயர் மாதிரி, அதாவது நார்த்தன்மையுள்ள ஒரு பழமாகவும் இந்த பழம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் தான் காணப்படும். பழத்தினுடைய கனி அமைப்பு பார்த்தீங்கன்னா உண்ணப்படுறது கிடையாது. பழத்தினுடைய
1: இல்லை, அது பர்சனலாக ஒன்றும் நமக்கு மேலே கட்ட சாப்பிடணும்,
0: உள்ளே சாப்பிடணும். மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து
1: மங்குஸ்தான் கருப்பு கலரில் வைப்பாங்க. நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸ் கலையும் கிடைக்குங்க, ஆனால் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நமக்கு உடல் ரொம்ப ஆரோக்கியமான வேலை. அது பழங்களின் ராணின்னு சொல்லுவோம். இந்தியாவில் சில தென்னிந்திய பகுதியில் சில மலைப்பகுதியில் விளையக்கூடிய பழமாக இருக்கிறதுனால அதை பற்றி கேட்டோம். ஆனால் சூப்பராக வந்து பதில் சொன்னார். அந்த நேரக்காக ஒரு நல்ல பாடலை கேட்போம்.

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500-8488-20.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
7: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-67.
10: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
12: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். PKG 2 + 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: நான்கு மணி 42 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். விடுத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் கார்த்தி, உனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன விளையாட்டு கார்த்தி?
14: எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுனா கிரிக்கெட் தான்.
13: கிரிக்கெட், ஆமாம். நம்ம கூட பணியாற்ற கூட சக அறிவிப்பாளர் சொல்லுவாங்க, கார்த்திக் அப்படி ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பாரு கிரிக்கெட்டை பற்றி. எது சொன்னா 1970 பற்றி பேசினாலும் பேசுவார், 2017 பற்றி பேசுவார். எத்தனை வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு?
14: நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் பார்த்துட்ருப்பேன்.
13: நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 வயசுலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்களா? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆக்சுவலாக நமக்கு எல்லாருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியா ஒரு சில நாட்களில் கிரிக்கெட்னா ரொம்ப அவ்வளோ உயிர் கொடுத்து விளையாடுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லோருக்கு. நான் எங்கூர் பார்த்தீங்கன்னா, நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது கிரிக்கெட் பந்து வாங்கி தர மாட்டாங்க, பேட்டை வாங்கி தர மாட்டாங்க. எக்ஸாம் ஃபேடு தான் பேட்டு, காகித டீச்சர் கொடுப்பாங்களா, எக்ஸாம் ஃபேட் எழுதி கொடுப்பாங்களா சீட்டு, அதில் அடித்து கொடுத்தா பந்து விளையாட்டுருப்போம். அந்தமாதிரி அப்புறமா அதுக்கு பிறகு இந்த தென்னை ஓலை இதுக்குள்ள தென்னை கையுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுந்து விளையாடுவோம், அது மரத்துலேருந்து விளையாடுவோம். ஏன் வீட்டில் வந்து அப்போலாம் களி கிளறுவோம்ல, அது களிக்காமணுன்னு வச்சுருவாங்க, அது கூட கொண்டு போய் நாங்களாம் விளையாடிருக்கோம், அது அடி வாங்கியிருக்கோம் அது அம்மாவுக்கிட்ட. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஊறி போயிருக்கோம் இதில், கிரிக்கெட்டில் இந்தியாவை பொறுத்துக்கு. ஆனால் உலக முழுக்க மிகப்பெரிய ஒரு விளையாட்டு திருவிழா அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஒலிம்பிக்னு சொல்லுவோம். ஆனால் ஒலிம்பிக்கு ஈக்குவலாக இணையாக இல்லை, அதை கூட கொஞ்சம் ஒரு படி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னா அது ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவோம், கால்பந்து போட்டி சொல்லுவோம். கால்பந்து போட்டியில் பங்கேற்கிறது அப்படின்னா எல்லாருக்கும், எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், மிகப்பெரிய இருக்குது. அந்த ஃபீபா வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட அந்த ஃபீபா வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 வந்து நாளைக்கு ஆரம்பிக்குதுங்க, June 11 வந்து தொடங்குது. June 11 தொடங்கி July 19 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட அளவுக்கு நடைபெறக்கூடியது இந்த ஃபீபா வேர்ல்டு கப்பு. இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்தவரைக்கும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். லாஸ்ட் வருஷம் 2022 வந்து கத்தாரில் நடந்துச்சு, அதில் வந்து அர்ஜென்டினா வந்து வெற்றி பெற்றாங்க. இதில் ஒரு விரல் வெட்டினக்கூடிய நாடுகள், கிட்டத்தட்ட உலக அளவில் 200 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் கூட சில நாடுகள் மட்டும் அது மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். 1930 இந்த ஃபீபா வேர்ல்டு கப் ஆரம்பித்தது, அப்போ தான் முத முதல்ல உருகுவே நடத்தினாங்க, அவங்களே வெற்றியும் பெற்றாங்க. இப்போ 2022 பார்த்தீங்கன்னா

0: 500 கோடி பேரை வந்து இந்த திருவிழா பார்த்துருக்காங்க. கிரிக்கெட் அந்த இந்த போட்டி கால்பந்து போட்டி வந்து பார்த்துருக்காங்க. அது ஃபைனல் போட்டி வந்து பார்த்திங்கன்னா 150 கோடி பேர் பார்த்துருக்காங்க. சொன்னால் இவ்வளோ பெரிய பிக் ஃபேன்ஸு, நிறைய பேருக்கு ரத்தத்தில் ஊறி போன ஒரு விளையாட்டு. இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இப்போ நடக்குது ஜூன் மாதம், நாளைக்கு ஆரம்பிக்குதுங்க. நாளைக்கு ஆரம்பிக்கிற போட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 48 நாடுகள் 12 பிரிவுகளுக்கில விளையாடுது. ஸோ ரொம்ப சின்ன நாடு அப்படின்னா கிறுக்கோ அப்படின்னு ஒரு நாடு, அது வந்து கரிபியனில் இருக்குது. கிட்டத்தட்ட வெறும் 1.5 லட்சம் பேர் மட்டும்தான் அதில் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க. இவ்வளோ சுவாரஸ்யம் வாங்கின இந்த ஃபிபா வேர்ல்டு கப்பை பற்றி நம்ம ஒரு குறிப்புகள்லாம் வந்து கொடுக்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கங்க. இனிப்பிலிருந்து விடுபட்டாங்க. இனிப்பில் இனிமே நேயர் வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: என்எம் துரை, நாகண்டன் பேசுகிறேங்க.
0: சரிங்க, சொல்லுங்கள் துரை, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: சரிங்க, இவர் ஒரு விளையாட்டு வீரர், அது நான் சொல்லிட்டோம், கால்பந்து விளையாடக்கூடிய வீரர். சரிங்களா,
1: கால்பந்து விளையாட்டு வீரர்.
0: ஆமாம் ஆமாம், கால்பந்து விளையாட்டு வீரர். இப்போ இல்லை, சமீபத்தில் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு தான் மறைந்து விட்டார். ஜான்சன் ஸ்ரீதர் அவர் இல்லைங்களே. நன்றிங்க. இனிப்பள்ளி இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம்
2: சார்,
0: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? சரிங்க, சோமசுந்தரம், உங்களுக்கான பதில் தெரியுமா? சரிங்க, உங்களுக்கான மேலும் ஒரு குறிப்பு. கார்த்தி இருக்கீங்களா?
3: உங்களுக்கான குறிப்புங்கய்யா, அதாவது இவர் வந்து அந்த அணியினுடைய நட்சத்திர வீரர். அதாவது இப்போ சமீபத்தில் கூட அந்த அணி கோப்பை வாங்கிச்சுன்னு சார் முன்னே சொன்னார். அந்த அணியினுடைய நட்சத்திர வீரர் அப்படின்னு சொல்லலாம்.
0: வணக்கங்க,
3: யார் எங்க இருந்து பேசுறீங்க? நிசாமா சொல்லுங்க, விடை சொல்லிருவீங்க
4: நினைக்கிறேன்.
0: பதினேழு வயதுல முதல் போட்டியை வந்து சர்வதேச போட்டி வந்து விளையாடுறாரு. 1958, 1962, 1970 இந்த 3 முறை பாத்தீங்க அப்படின்னா கோப்பை பிரேசில் நாடு வெல்வதற்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க அப்படின்னா இவர் தான் சொல்லுவோம். ஹார்டிக் கோல்னு சொல்லுவோம்ல, ஹார்டிக் விக்கெட் மாதிரி ஹார்டிக் கோல் அடித்த ஒரு மிக சிறந்த வீரர். இவருடைய ரெக்கார்டை இன்னுமே உழைக்க முடியாத ஒரு வீரரை ரொம்ப ஞாபகப்படுத்துறீங்க. பீலே என்பது நாங்கள் கேட்கக்கூடிய விளையாட்டு வீரர் வேறமா, பீலை பற்றி இந்த குறிப்பில் இருக்குமா? நன்றிமா. இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம், சிலிப்பில் விடுபட்டாங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
5: உறுதுணையாக
0: இருந்த வெல்வதற்கு மிக உறுதுணையாக இருந்தவர் தான் இவர். நம்ம சமீபத்துல நம்ம இந்தியா கூட வந்திருக்காரு, சமீப நாட்களுக்கு முன்னாடி அது கொல்கத்தா கூட வந்திருக்காரு. நன்றி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கங்க.
6: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
6: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சீனியம்பாளையம் சரவணன்.
0: சரவணன் சொல்லுங்க. சரவணன், உங்களுக்கு குறிப்பு கொடுத்தலாமா?
6: டிகோ
0: மராடோனா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் வாழ்த்துங்க. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா கிளாப் வந்து கையில் தான் தட்ட முடியும், வேற நாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம், அதை தட்ட முடியலைங்க. சரிங்க, நல்லதுங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்கய்யா?
6: படம் ஒரு கைதியின் டைரி. மறைந்த இயக்குனர் இமயம் பாரதராஜாவுக்காக இந்த பாட்டு சார்.
0: சரிங்க, ஒரு கைதின் டே.
6: இசை இளையராஜா இசையில உன்னி மேனனும் உமாரமணன் பாடின ஒரு பொன்மானேங்க பாட்டு வரும்ல்லங்க.
0: ஒரு பொன்மானே
6: கோபம் ஏனோ.
0: ஒரு கைதியின் டைரி. சூப்பர் சூப்பர், ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. பொதுவாக கார்த்தி, நம்ம இந்த விளையாட்டு போட்டி பார்த்திங்கன்னா நமக்கு மூன்று நாடுகள் வந்து நடத்துகிறாங்க. பொதுவாக நமக்கு என்னென்னா என்ன நாடுகள் நடத்துகிறாங்க அப்படின்னா அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இந்த மூன்று நாடுகள் இணைந்து இந்த போட்டியை வந்து நடத்துகிறாங்க. இந்த போட்டி பொதுவாக நமக்கு என்னமாரி அவார்டெலாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஜெயிக்கிற டீமுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அதை தாண்டி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த கால்பந்து கோல்டன் பூட், கோல்டன் ஷூ அப்படின்னு அதிகமாக அந்த போட்டியில் யார் கோல் அடிக்கிறாங்களோ கொடுப்பாங்க. அதுக்கடுத்து கோல்டன் பாய், கோல்டன் க்ளவ், அந்த கோல் கீப்பர் இருக்காங்க அவங்களுக்கு கோல்டன் க்ளவ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஃபேர் பிளே அவார்டு விருது, பீப்பா ரசிகர் விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்து இந்த போட்டி கொடுக்குது. ஒட்டுமொத்த உலகமும் அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல், நாளை முதல் ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஒட்டுமொத்த உலகமும் ரசிக்கக்கூடிய அந்த கால்பந்து போட்டியை நாமளும் ரசிப்போம்.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்கள்.
9: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
8: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
11: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
12: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
11: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
15: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
16: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
17: சரியான சாய்ஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தை எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: கார்த்திக் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்திருக்கு.

அன்னைக்கு 3 நாட்கள் கேட்டோம். முதல் வினாவாக பொதுவாக எண்ணற்ற இயக்குநர்கள் உருவாக பாதை அமைத்து தந்த பெதுமாத இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லுவோம், பாரதிராஜா அவங்க இன்றைக்கி மறைந்தனால. அது தாண்டி பொதுவாக நமக்கு அந்த ஷூட்டிங் பார்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஷூட்டிங்கை பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டூடியோக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திரைப்படத்தை வந்து யதார்த்த முகங்களாம் இயல்பான மக்கள் வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய தமிழ் சினிமா அடையாளமாக இருக்கக்கூடிய படைப்புகளை கொடுத்த நம்மளுடைய பாரதிராஜா அவங்க இன்றைக்கி மறைந்தார். அதனால் அவர் இயக்கிய படமான

0: பார்த்த முகங்களாலும் இயல்பான மக்கள் வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய படைப்புகளை கொடுத்த நம்மளுடைய பாரதி ராஜா அவங்க இன்றைக்கி மறைந்தார். அதனால் அவர் இயக்கிய படமான 16 வயது நிலை அது முதல் திரைப்படன்றதுனால அதை பற்றி கேட்டோம். முதல் திரைப்படம் இரண்டாவது ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய படங்களான பொதுவாக படங்களின் ராணி அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா மங்குஸ்தான். இதை பேசுங்க
1: மங்குஸ்தான். நீங்களே வந்து அதை அழகாக சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம குறுக்களை வந்து இடையூறு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க பேசுறத நான் கவனிச்சுட்டு இருந்தேன்.
0: என்னன்னா சொல்றாரு. சரி, நல்லதுங்க. அடுத்து மூன்றாவது வினா என்ன கேட்டோம் அதை சொல்லுங்க.
1: மூன்றாவது வினா வந்து கால்பந்து வீரர். அவரை பற்றி கேட்டோம்.
0: ஏன்னா ஃபீபா வேர்ல்டு கப் வந்து நாளைக்கு தொடங்குது. நமக்கு ஜூன் 11 ஜூலை 19 நடக்குது இந்த ஃபீபா வேர்ல்டு கப்பு. அது எங்கன்னா நமக்கு யூஎஸ்ஏ, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ 3 நாடுகள் இணைந்து நடக்குது. அந்த நம்ம யாரை பற்றி கேட்டோம்? அர்ஜென்டினா வீரர்
1: மாரடோனா.
0: அவரை பற்றி கேட்டோம். ரொம்ப அற்புதமாக பதில் சொன்ன 3 நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடுதலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி இதுவரை உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும்
1: எஸ் கார்த்திக். ஆர்கேஜி நெய் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 5:05.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: மாலை தென்றல் மனதை தொட்டு மங்கும் வெளிச்சம் நினைவை கூட்ட இசையின் சிறகில் பறக்க வாருங்கள். இதயத்தை வருடும் இனிய பாடல்களோடு நாம் இணையும் நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலை தென்றல்ல முதலாவதா ஒலிக்க வரக்கூடிய பாடல் தேவா இசையில அருள்மொழி, கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5 லும்

0: 7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500 50 9984.
7: Viking Bunions and Brief வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் Viking Bunions and Brief. நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வீட்டு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சிட்டு தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். இதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை உலகம் விரும்பும் சுவை.
3: ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:18 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் தேவா இசையில் கிருஷ்ணராஜ், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வாய்மையே வெல்லும் திரைப்படத்திலிருந்து.

0: 5:23 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: Students, listen carefully.
1: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
2: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem. கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: JN மருத்துவமனை, ராமாபோர்ட் எதிரில், தருமபுரி.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
8: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
9: என்னாச்சு?
8: புது கிட் பேக் வேணுமா?
9: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
8: கரெக்ட்.
9: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
8: RBI சொல்கிறது,
10: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகின்றது. இதற்கு பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி 8 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்க வேண்டும். பள்ளி விடுதிகளுக்கு வருகின்ற 18ஆம் தேதிக்குள்ளும் கல்லூரி விடுதிகளுக்கு ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல் இன்று விளையாட்டு வினாடி வினாவாக வழங்கப்படும். 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். மணி 30 நிமிடம். இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வை

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில ஹரிஹரன் பாடியிருக்கக்கூடிய பாடல் மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்தில் இருந்து.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
2: 5:36 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் தேவா இசையில கிருஷ்ணராஜ் சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் என்னுயிர் நீதானே திரைப்படத்தில் இருந்து.
3: ஜனவரி நிலவே நலம் தானா,

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மலைத்தன்றல்ல அடுத்ததா ஒழுகி வரக்கூடிய பாடல் தெய்வா இசையில SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்தில் இருந்து.

0: மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:47 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் மனோ, சித்ரா, டாக்டர் பானுமதி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் செம்பருத்தி திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: உத்தம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ

0: சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA/MTECH டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் திருச்சி.
5: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: மாலை தன்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ஒழிக்க வருது. தேவா இசையில ஸ்வர்ணலதா, உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் உன்னுடன் திரைப்படத்திலிருந்து.

0: இருக்கிறது மாலை தென்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம்

மங்கும் மாலை மறைந்தாலும் மனதில் இசை நிறைந்திருக்கும். முடியும் இந்த பயணம் என்று மீண்டும் சந்திப்போம் இனிய நாளில். புன்னகை பூத்த முகங்களோடும் இசை நிறைந்த இதயங்களோடும் விடைபெறும்.

0: அருகில் தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் திருப்புளியங்குடி காய்ச்சினவேந்த பெருமாள் திருக்கோவில்தான் தரிசிக்க உள்ளோம். நவ திருப்பதிகளில் புதன் ஸ்தலமாக விளங்கும் இந்த திருப்புளியங்குடி திருநெல்வேலியில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவரகுண மங்கையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. கிழக்கு பார்த்த திருமுக அமைப்பில் சயன கோலத்தில் காட்சி அளிக்கிறார் காய்ச்சினவேந்த பெருமாள். தாயார் மலர்மகள் நாச்சியார் பூமி பிராட்டி. இங்கு இந்திர தீர்த்தம் நிருதி தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் உள்ளது. ஒரு சமயம் லக்ஷ்மி தேவியுடன் திருமால் இப்பூவுலகை சுற்றி வரும்போது தாமிரபரணி நதிக்கரையில் அழகிய மணற்பரப்பை கண்டு மகிழ்ந்து அங்கேயே தங்கிவிட்டார். பூலோகம் வந்தும் தன்னை காணாமல் சென்று விட்டார் என்று கோபித்து கொண்டு பூமாதேவி பாதாள லோகம் சென்று விட்டாள். இதனால் உலகம் தன்னிலை மாறி அனைத்து ஜீவராசிகளும் துன்புற்றனர். இதனை கண்ட தேவர்கள் திருமாலிடம் வந்து முறையிட்டனர். பின் லக்ஷ்மி தேவியுடன் பாதாள லோகம் சென்று பூமாதேவியை சமாதானம் செய்து பூலோகம் அழைத்து வந்தார் திருமால். பூமாதேவியை அழைத்து வந்து பூலோகம் காத்ததால் பூமி பாலகர் என்ற நாமத்துடன் அருள் பாலிக்கிறார். நம்மாழ்வாரால் மட்டும் 12 பாசுரங்களால் பாடல் பெற்றுள்ளது. இங்குள்ள விமானம் வேதசார விமானம் வகையை சேர்ந்தது. நவகிரகங்களில் வியாழனோடு சம்பந்தப்பட்ட தலம் இதுவாகும். இத்தலத்திலுள்ள லக்ஷ்மி தேவி பூமி பிராட்டி நாச்சியார்களின் திருவுருவங்கள் வேறெங்கும் காண முடியாத அளவிற்கு மிக மிக பெரியவை ஆகும். வேறு கோயில்களில் காணவியலாத காட்சியாக பெருமாளின் திருவயிற்றிலிருந்து செல்லும் தாமரை கொடி சுவற்றில் உள்ள பிரம்மாவின் தாமரையோடு சேர்ந்து கொள்வது போன்ற அரிய காட்சியாக அமைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில். சயன திருக்கோலத்தில் உள்ள திருமாலின் ஒரு பாதத்தை கருவறையை சுற்றி வருகையில் வடக்கு புற சுவற்றின் வெளிப்புறமுள்ள ஒரு ஜன்னலின் வழியாக சேவிப்பதற்கு ஏற்றாற்போல் அமைந்துள்ள இக்கட்டிட அமைப்பு பிற தலங்களில் அமைய பெறாத ஒன்றாகும். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருப்புளியங்குடி காய்ச்சினவேந்தர் பெருமாள் திருக்கோவிலை நாமும் தரிசிப்போம், வாழ்வில் வளம் பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.

வணக்கம் நேர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 6:10. பரபரப்பாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு செல்லக்கூடிய நேரம் இதுங்க. நித்தமும் நம்மளை சுட்டரித்த சூரியன் கூட இளைப்பாறும் நேரம் தான் சொல்லலாம். தனி பறவைகளாய் திரிந்த நாமும் வீடு திரும்பும் இந்த மாலை வேளையில் செவிக்கினிய பாடல்களை தந்து நம்மை மகிழ்விக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் பாடல்

ஆனந்த பூங்காற்றே என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வைரமுத்து, பாடலுக்கு இசை தேவா, பாடலை பாடியிருக்கிறார் தன் தேமுதிர குரலால் ஹரிஹரன்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: அம்மா சமையல் தான் பிடிக்கும் சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு பசுனேங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
4: நாளும் இன்னிசையால் நம் மனதை வருடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வீடு திரும்பும் இந்த மாலை வேரத்தில் சாலை விதிகளை பயன்படுத்தி அதன்படியே நடப்போம் நேயர்களே. என்றும் நேயர் நலனில் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆம் நேர்களே, பாட்டுதான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது. வசீகரா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் வரிகள் நா முத்துக்குமார், பாடலுக்கு இசை வண்ணம் தந்திருக்கிறார் எஸ் ஏ ராஜ்குமார், பாடலை பாடியிருக்கிறார் உதித் நாராயண். சாதனா சர்க்கம்.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: క్యాంపస్ ఇంటర్వ్యూ లాం తయకమేలమ కాన్ఫిడెన్స్ అడగమంటారు మధ్యన ఒక కాలేజ్ లో చేరను
3: అన్నపూర్ణ ఇంజనీరింగ్ కాలేజ్ లో చేరుంగ ఏనా ఇంగదా 100 ప్లస్ ఇండస్ట్రీ నెట్వర్క్ ఎల్ఎన్టి ఎడ్యుటెక్ గువి హెచ్సిఎల్
4: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं
5: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த கல்வி கட்டணம் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ் அயோத்தியா பட்டினம் சேலம்
7: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி கேஜி பிளேயிங் ஸ்மார்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ் ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது
8: நிகழ்ச்சியில் ஓர் அறிவிப்பு இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11127 காலி பணியிடங்களுக்கான முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணிக்கு ITI டிப்ளமோ BE BTech முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹400 SC/ST பிரிவினருக்கு ₹250 செலுத்த வேண்டும் இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வுகள் நடைபெறும் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம்
0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
9: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்

0: Colleges of Education, Pharmacy College, Physiotherapy College, Nursing College and Institute of Health Science என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: பாட்டுதான் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது ரன் திரைப்பட பாடல். பாடலாசிரியர் தாமரை, பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடலை பாடியிருக்கிறார்கள் பல்ராம் சாதனா சர்கம்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. பாடல்கள் தந்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். நன்றி நேயர்களே. பண்படையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில

0: தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்ட காலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி.
0: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும் அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள், இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டுகால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்க என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டுகால காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047 நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக சர்வதேச அளவில் நம்மை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவேக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவேக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவேக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர்

0: திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவிக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தாவிக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவிக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட் ஆப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்பவேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடக பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடக வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெயில்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.

வீழ்ந்தவுடன் கிடைப்பதில்லை வெற்றி, வீழ்ந்து எழுந்தவுடன் கிடைப்பதான் வெற்றி என்ற வரிகளோடு விடாமுயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கிற வேலை தேடுபவர்களுக்கான வேலை காத்திருக்க நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலி பணியாளர்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 158 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு ஐடிஐ, டிப்ளமோ மற்றும் டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்பவர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய அந்த இணையதள முகவரி npcil.nic.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற 30ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் எல்லை பாதுகாப்பு சாலை அதாவது PROவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் ஆபரேட்டர், கம்யூனிகேஷன் ஆபரேட்டர், மெஷினரி, டிரஸ்மேன் ஆகிய பிரிவுகளில் மொத்தம் 899 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு அல்லது ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்துத் தேர்வு, உடல் தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹50 செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற ஜூலை 4ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் bro.gov.in என்ற இணையதள முகவரி விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். 6:43 அடுத்த வேலை செய்தியாக, தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் அதாவது NHAI-யில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 60 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு BE சிவில் என்ஜினியரிங் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கேட் தேர்வு 2026 மதிப்பெண் மற்றும் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இதற்கு கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் அதாவது June 15ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு nhai.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் கீழ் செயல்படும் BSNL நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 100 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு BE, BTEC அல்லது MSc முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 20 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு தேர்வு மையமாக தமிழகத்தில் சென்னையில் அமைக்கப்படும். விண்ணப்ப கட்டணமாக ₹2000 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் July 3ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு externalexams.bsnl.coi.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய சுரங்கம் எரிபொருள் ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டெக்னீஷியன் பிரிவில் எலக்ட்ரீஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட் சர்வேயர், ஃபிட்டர், ஏசி, ஆட்டோமொபைல்ஸ், வெல்டர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்போ அல்லது ஐடிஐ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 28 வயதுக்குள் உட்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ட்ரேட் தேர்வு, அதனைத் தொடர்ந்து எழுத்துத் தேர்வின் அடிப்படையில் இதற்கு பொருத்தமான அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அந்த ஆன்லைன் முகவரி cimfr.res.in என்ற இணையதள முகவரில் வருகின்ற 19ஆம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியினம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிறைவு அறிவிப்பாக, இந்திய வான் இயற்பியல் நிறுவனத்தில் அதாவது IIABயில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 27 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பெங்களூர், காவலூர், கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இதற்கு விண்ணப்பங்கள் நிரப்பப்படும். எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுபவர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் 29ஆம் தேதி. மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு iiab.res.in என்ற இணையதள முகவரில் விண்ணப்பிக்கலாம். தகுதியான நபர்கள் விண்ணப்பித்து பணிவாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு. இனிமையான மாலை பொழுதில் நேயர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால்

0: கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கில் 13 சென்டிமீட்டர் மழையளவும், ஊத்து 11 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சியில் 9 சென்டிமீட்டர் மழையளவும், நீலகிரி மாவட்டம் விண்ட்வொர்த் எஸ்டேட் சிறுவாணி அடிவாரம் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையளவும், குண்டாறு அணை, வம்பன், சின்னக்கல்லார், பாபநாசன், மாஞ்சோலை, பேச்சிப்பாறை, புழல், செங்குன்றம், உபாசி ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. சின்கோனா, அடவிநாயினார், அவளாஞ்சி, பந்தலூர் தாலுகா அலுவலகம், தேவாலா, மேல் பவானி, சிற்றாறு, மேல் கூடலூர், கூடலூர் பஜார், பாலமூர் மற்றும் சோலையார், வால்பாறை, மாதவரம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், தண்டையார்பேட்டை, கொடுமுடி அணை, செங்கோட்டை, ஐயப்பக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. மணலி, புத்தன் அணை, பேச்சின் பாலம், சிவலோகம், ராமநதி அணைப்பகுதி, திருப்பதிச்சாரம், அம்பத்தூர், மணலி, சுருளக்கோடு, பெருஞ்சாணி அணை, வில்லிவாக்கம், அம்பத்தூர், மாம்பலத்துறையாறு, தென்காசி, அணைக்கடங்கு, ஹூட்பிரேயர் எஸ்டேட், சிறுமுள்ளி மற்றும் மணலி நியூட்டவுன் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழையளவாக, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40.7 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கிறது. மலைப்பகுதியான ஊட்டியில் 13.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், கடலோர கர்நாடகா வரை, கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று, காற்றானது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மேகமூட்டத்துடன் கூட காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக, தமிழக கடலோர பகுதிகளான தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும், வங்கக்கடல் பகுதிகளான அந்தமான் கடல் பகுதி மற்றும் தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளிலும், அரபிக்கடல் பகுதிகளான கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மற்றும் மாலத்தீவு பகுதிகளிலும் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இப்போது இந்த கூறப்பட்ட இந்த சூறாவளி காற்றுக்குரிய வீசக்கூடிய நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானிலை அறிக்கை. 6:50 நிமிடத்தில்
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. உள்ளூர் உலாவில் முதலாவதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு 2 பருவங்கள் ஆகும். 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த பட்டய படிப்பு படிப்பதன் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதை கடை மற்றும் தாவர மருத்துவ மையம் வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் ஆகலாம். சுய வேலைவாய்ப்பு பெறலாம். இவ்வாறு கிருஷ்ணகிரி மாவட்ட பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக TNPSC குரூப் 1 முதல்நிலை போட்டி தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது தர்மபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி வகுப்பில் சிறு தேர்வுகள் மற்றும் முழு மாதிரி

0: தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. இவ்வலுவலகத்தில் பள்ளி பாட புத்தகங்கள் உட்பட 3000-க்கும் மேற்பட்ட நூல்கள் அடங்கிய இலவச நூலக வசதி, பயிலக வசதி, இலவச வைஃபை மற்றும் இலவச கணினி பயன்படுத்தும் வசதிகள் போன்ற தேர்வர்கள் பயன்பெறும் வகையிலான அனைத்து வசதிகளும் உள்ளன. எனவே இப்பயிற்சி வகுப்பில் சேர விருப்பமுள்ளவர்கள் rb.gy/xk1c88 இணைப்பின் மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும், இது குறித்த மேலும் விவரங்களுக்கு அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது 0-43-42-28-88-90 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக வேளாண் அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும். இந்த வகுப்புகளுக்கான கட்டணமாக ரூபாய் 25,100 செலுத்தப்பட வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு இந்த படிப்பின் மூலம் உரக்கடை சுயதொழில் ஆரம்பிக்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களுக்கு அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது 96-77-56-20 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகின்றது. இதற்கு பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் ரூபாய் 2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி 8 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருக்க வேண்டும். பள்ளி விடுதிகளுக்கு வருகின்ற 18ஆம் தேதிக்குள்ளும் கல்லூரி விடுதிகளுக்கு ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை வழங்க உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், அலீம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உளமாக்கலிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். எனவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாசல்களில் பணிபுரிபவர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை வருகின்ற 30ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து பயனடையுமாறு தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், தருமபுரி கிளை அலுவலகம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் வருகின்ற 30ஆம் தேதி வரை தருமபுரி கிளை அலுவலகம் அமைந்துள்ள சாலை விநாயகர் கோவில் ரோட் BTO அலுவலகம் எதிரில் விருப்பாட்சிபுரம் தருமபுரியில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த சிறப்பு தொழில் கடன் முகாமில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் செயல்படுத்தி வரும் பல்வேறு கடன் வசதி திட்டங்கள், தமிழ்நாடு அரசு வழங்கி வரும் மானியங்கள், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் கலைஞர் பசுமை ஆற்றல் திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கம் தரப்படுகின்றன. தகுதி வாய்ந்த தொழில்களுக்கு தமிழ்நாடு அரசின் 25% முதலீட்டு மானியமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை மேம்படுத்தும் பொருட்டு விரிவாக்கம் செய்ய நவீன இயந்திரங்கள் நிறுவும் பட்சத்தில் கூடுதலாக 5% வட்டி மானியமும் வழங்கப்படும். இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர், தொழிலதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், இது குறித்த மேலும் விவரங்களுக்கு 94-44-39-68-89 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை கேட்டது உள்ளூர் உலா. இதுவரை உங்களோடு இணைந்திருந்த நான் உங்கள் அறிவிப்பாளர் சீதாலட்சுமி. நன்றி நேயர்களே.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி

0: அமைந்துள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. ஜே என் மருத்துவமனை மலபார் கோல்ட் அருகில் தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை. சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன். அப்போ அங்கே பேச போகிறப்ப என்ன தலைப்பில் பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் உடனே இலக்கியமும் நகைச்சுவையும் பேசுகிறேன் அப்படின்னேன். ஏங்க இலக்கியத்தில் ஏதுங்க அப்படிலாம் நகைச்சுவை தமிழில் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். என்னங்க நீங்கள் என்னங்க படிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் படித்த வரைக்கும் எங்கள் சிலபஸில் அதெல்லாம் வைக்கல அப்படின்னா. சிலபஸில் அதெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் சாய்ஸில் விட்டுருவீங்க. ரொம்ப ஈஸியான விஷயத்தை கொடுத்துருக்கலாம், ஆழமான விஷயம் வச்சுருப்பாங்க. நகைச்சுவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஒன்று சொன்னேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி சில பாட்டை கேட்குறோம், அந்த பாட்டு கேட்டு கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஒரு 6 மாதம் கேட்குறோம், அப்புறம் மறந்து போயிடும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்ட பல விஷயங்கள் இன்றைக்கு நினைவில் இருக்குது. அப்படியே இன்னும் நல்லா சொன்னால், நகைச்சுவை எப்படி இனிமையாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. நந்திக்கலம்பகம்னு ஒரு நூலுங்க. இந்த நந்திக்கலம்பகத்தை எழுதினவர் யாருன்னு கேட்டால் அது ஆசிரியர் பேர் இன்றைக்கு வரைக்கும் தெரியல. சங்க இலக்கியத்தில் பல நூல்களுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது. எப்படி, ஒருத்தர் பேர் அணிலாடு முன்றிலர், ஒருத்தர் பேர் கயமனார், ஒருத்தர் பேர் ஓரேர் உழவனார், ஒருத்தர் பேர் செம்புள பெயல் நீரார். உண்மையாக அதெல்லாம் பாட்டு வரியிலேருந்து எடுத்து வச்சதுங்க. அவருடைய பேர் இல்லை. அணிலாடு முன்றிலர்னு கூப்பிட்றதுக்குள்ள அவர் சந்து திரும்பி போயிடுவார். அப்படியே அது இல்லை பேர். இது எதுக்காக வச்சுருக்குறாங்க அப்படின்னா, பேர்களை வைக்காம விட்டாங்க. திருஞான சம்பந்தன் வந்த பிறகு தான் பேர் வைக்கிறார். கீழே எப்படி முத்திரையடி வைக்கிறார், இப்படிக்கு ஞான சம்பந்தன் அப்படிங்கிறார். 7ஆம் நூற்றாண்டில் இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்தால் நந்திக்கலம்பகம்னு ஒரு நூல். அதனுடைய ஆசிரியர் காடவராயர்னு ஜெகசிற்பின்னு ஒரு இடத்துல எழுதுறாரு. ஆனால் காடவராயரான்னு நமக்கு தெரியல. அதில் ஒரு நகைச்சுவை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க. எப்படி அப்படின்னா, தலைவன் என்ன பண்ணுறான், தலைவியை விட்டுட்டு பறத்த வீட்டுக்கு போகிறான். இப்படி போயிட்டு வந்தவனை வாசல் நிப்பாட்டுறா. யார் தலைவி நிப்பாட்டிட்டு கேட்குறா, என்ன கேட்குறா, எங்கே போனா அப்படிங்கிறா. அவன் எப்படி சொல்லுவான், ஒரு மாதிரி சிரிச்சிருக்கான். உடனே அவன் கேட்டாலாம், சரி போனேன், அங்கே பாட்டு பாடினியா அப்படின்னு கேட்டிருக்கா. உடனே இவன் ஒரு சந்தோஷத்தில் பாட்டு கேட்டுருப்பா போட்டிருக்குன்ட்டு ஆமாம் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கான். நினச்சேன் அப்படின்னு அவன் சொன்னான். என்ன நினச்சேன்னு கேட்டான். ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. எங்கள் அம்மா சொன்னால் காட்டில் பேய் அழுகுதுன்னு சொன்னான். பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க, இல்லை நரி ஊழையிடுதுன்னு சொன்னாங்க. என் தோழி சொன்னா, இல்லை இது வந்து நாயாத்தா இருக்குன்னு சொன்னா. நான் சொன்னேன், அது நீயாத்தா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா. இன்னும் அவன் ஜென்மத்துக்கு பாடுவானா யோசிச்சு பாருங்க. ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கே இருந்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும், காட்டிலும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாயென்றால் நீ என்றேன் நான். பாட்டு எப்படி முடியுது பாருங்க. இப்போ என்ன தெரியுங்களா, கணவன் மீது இருக்கிற கோபம் இல்லைங்க, அவன் செயல் மீது கொண்டு எரிச்சல்ல. அவனை அந்த போடு போடுறான். அதுக்கு மேலே அவன் வாயை திறந்து பாடுவானா? அதில் ஒரு இன்னும் அழகான வார்த்தை நினைக்கிறீங்களா, ஈட்டு புகழ் நந்தி பாடனி எங்கே இருந்தம் வீட்டிலிருந்து பாட. எங்கே இருந்தா நினைக்கிறீங்களா, என் தங்கச்சி வீடு. உன் குழந்தையார் வீட்டுக்கு நீ போயிருந்தில்ல, அங்கே உட்காந்து நீ பாடின பார்த்தியா அந்த பாட்டு. பேய் அழுவது போல, நரி உளையிடுவது போல, நாய் குறைப்பதை போல இருந்தது அப்படின்னு சொன்னால் அவன் மனதுக்குள்ளே எவ்வளோ வேகமும் கோபம் இருந்திருக்கணும். நினச்சி பாருங்க, இப்படி ஒரு பாட்டை நீங்கள் எந்த இலக்கியத்தில் வந்து எடுத்து சொல்லுவீங்க. இவையெல்லாம் பாடமாக இருந்ததுங்க. என்னென்னா, இதை உயர்கல்வியில் கற்கணும். நம்ம பாடமில்லாத படிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். இந்த புத்தகத்தை படிக்காதுன்னு போட்டுருட்டோம், எப்படியாவது அதை படித்தே விடுவோம். இவையெல்லாம் படிக்க சொல்லி நம்ம சொன்னாங்க. அப்போ நல்ல விஷயங்களை படிக்கிற போது இலக்கியங்கள் இருக்கக்கூடிய நகைச்சுவைகள் நயங்கள் இதெல்லாம் படித்து பார்த்தா எப்போது படித்தாலும் இன்புறலாம். இப்போ நான் சொன்ன பாட்டு என்னைக்கு எழுதுனது தெரியுங்களா, 7ஆம் நூற்றாண்டு. இன்றைக்கு 1400 வருஷத்துக்கு முந்தைய பழைய பாட்டு, புத்தம் புதுசாக இருக்குது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 100.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரையிசை நிகழ்ச்சி இணைகின்றோம். நிகழ்ச்சியோட அடுத்தடுத்து என்ன பாடல்கள் கேட்க வரும். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில் பென்னி தயாள் அஸ்மிகா ஐயர் இருவரும் இணைந்து பாடுகிறாங்க அங்காடி திரைப்படத்திற்காக.

0: மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அறிகரின் ஸ்வர்ணலதா இருந்து பாடிய பாடல் பர்னியின் இசையில் பார்வை ஒன்றே போதும் என்ற திருப்பத்திற்காக.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் கார்த்திகேயன்.
1: ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் ஊரக குடியிருப்புகளுக்கும் காவிரி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டுக் குடிநீர் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ₹2,819 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஒன்றியத்தில் உட்பட்ட 2,306 ஊரக குடியிருப்புகள் பயன்பெற உள்ளன. இத்திட்டத்தில் கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகலூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றில் ஒரு உட்கொள்ளும் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெறப்படும் நீர் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள 135 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது 65 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இரு பிரிவுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்தில்

0: ஆண்டுக்கு 36 மில்லியன் லிட்டர் நீரேற்று குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புற பகுதிகளுக்கு 55,068 புதிய வீட்டிணைப்புகள் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் புதிய கூட்டுத்திட்ட பணிகளை விரைவுபடுத்தி குறித்த காலத்திற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தில் மண்டபம் பேரூராட்சி முனைக்காடு கடற்கரை பகுதியில் மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட கடற்பாசி விதைகளை தெப்பத்தில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு மீனவர்களிடம் கேட்டறிந்ததுடன் தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்பட்ட கூண்டு மீன் வளர்ப்பு தொடர்பாகவும் மீனவர்களிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்களிடம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் மீனவர்களுடன் கலந்துரையாடி கேட்டறிந்ததுடன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அரசின் திட்டங்கள் உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். பின்னர் ராமேஸ்வரத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உட்பொருத்தும் மற்றும் வெளிப்பொருத்தும் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் பாமன் மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 12 மீனவர்களின் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் கூறியதுடன் சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டு வர தமிழக முதலமைச்சர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் டாக்டர் விஜய கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கென விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு 33 விடுதிகளும், மாணவிகளுக்கு 22 விடுதிகளும், கல்லூரி மாணவர்களுக்கு 4 விடுதிகளும், மாணவிகளுக்கு 6 விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவியர்களுக்கும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேரலாம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் விடுதிகளில் அனைத்து வகுப்பை சார்ந்த மாணவர் மாணவியர்களும் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். விடுதிகளில் சேர்வதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமலும், இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கு மேல் இருக்க வேண்டும். தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்தோ இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி மாணவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இச்சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கார்த்திகேயன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: இரண்டாண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 8,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3ஆம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 இயற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாத தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1,100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143, 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலுசேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் அன்பு நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility.

0: எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: நேர்களை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: வயல்வெளி.
3: என்ன அள்ளி, ஒரே ஜாலியா இருக்க போல.
2: ஆமா, பின்ன உன்ன மாதிரி ஒவ்வொரு விளைச்சலுக்கும் ஐயோ அது போச்சு இது போச்சு நான் அடிச்சிட்டு இருக்க சொல்றியா?
3: அதுவும் சரிதான். தென்னை ஆரம்பிச்ச இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கு போலயே. அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் வர்றது இல்லையாபுல.
2: யார் சொன்னாங்க? எது ஆரம்பிச்சாலும் பிரச்சனை வரும், ஆனா அதுக்கு நம்ம சரியான ஆலோசனை கேட்டு செயல்படுத்தினா பிரச்சனை நமக்கு ஜிஜிபி மாறி.
3: நல்லாதான் சொல்ற. நான் ஏன் உன்னை தேடி வந்தனா? என்னாலயே முடியல புள்ள, வயசாயிடுச்சு. அதனால நானும் தண்ணிய போட்டுட்டு பக்கத்துல ஒரு திண்ணைய போட்டுட்டு படுத்து தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
2: அதுவோ நல்ல யோசனை தான். நல்ல சுகமா காத்து வாங்கிட்டு அப்படியே நம்ம பண்பலையில பாட்டு கேட்டுட்டு ஜாலியாத்தான் இருக்கும்.
3: ஆமா ஆமா, நீதான் எப்பயும் பண்பலைய கேட்டுக்கிட்டே பாடிட்டே இருப்பியே. சரி, எனக்கு என்ன தென்னை கண்ணு வைக்கணும், அதை எப்படி பராமரிக்கணும், தண்ணி எப்படி விடணும், எந்த அளவுக்கு இடைவெளியில வைக்கணும், இதுக்கான தகவல் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்புல. இங்கதான் இருக்கிறேன். எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்த விட்டே வெளியே போவேன்.
2: நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. என்னை விட சூப்பரா தகவல் சொல்றதுக்கு ஒரு ஆளு நம்ம பண்பலையில இருக்காங்க, அவங்க கிட்ட கேப்போமா?
3: அதுவும் சரிதான். நீ பண்பலைய கேட்டு கேட்டுதானே தன்ன அளவுக்கு நீயும் வளர்ந்து போட்ட. போடு, நானும் கேட்டுட்டு எப்படி வளர்ற மட்டும் பாரு.
2: பாக்குறேன் பாக்குறேன். தென்னை வளர்ப்போருக்கான ஆலோசனைகள் உரை வழங்குகிறார் பயூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே சசிகுமார் அவர்கள்.
4: அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த தென்னையில் வந்து ரொம்ப முக்கியமான பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து காண்டாமிருக வண்டு, இன்னொன்று தென்னையில் வந்து சுருள் வெள்ளை, இன்னொன்று சிவப்பு குன்வண்டு, அடுத்ததாக வந்து தென்னையில் வரக்கூடிய சிலந்திகள், நத்தை புழுக்கள், இவ்வாறு வந்து பூச்சிகள் வந்து முதன்மையாக வந்து நமக்கு அதிகமாக தாக்கி நமக்கு மகசூல் இழப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக காரணமாக இருக்கின்றன. இப்போ தென்னைப்பயிரை வந்து நம்ம சொல்லும்போது நம்ம வந்து கற்பக விருட்சகம்னு நம்ம சொல்லியிருக்கோம். தென்னை வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லி வந்து நமக்கு தென்னையினுடைய பருப்பு வந்து நம்ம சாப்பிடும்போது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி அதில் அதிக சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கிறதுனால நம்மளுக்கு தென்னை வந்து கற்பக விருட்சம் நம்ம எல்லா நாட்களுமே வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தென்னை மரத்தில் வந்து கிட்டத்தட்ட 800 வகையான பூச்சி தாக்குதல் வந்து நமக்கு அதிகமாக வந்து தாக்கிக்கின்றன. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான பூச்சிகள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து நமக்கு சுருள் வெள்ளை ஈக்கள், காண்டாமிருக வண்டு, சிவப்பு குன்வண்டு, சிலந்திகள், அப்புறம் தென்னையில் வரக்கூடிய கருந்தலை புழுக்கள், ஆரம்ப காலம் வந்து நமக்கு வரக்கூடிய தென்னை கண்ணு நட்டதிலிருந்து பார்த்திங்கன்னா நத்தை புழுக்கள், இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து தாக்குகின்றன. முதலாவது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து முக்கியமான பூச்சிகள் ஒன்று சுருள் வெள்ளை ஈக்கள், மற்றும் காண்டாமிருக வண்டு, சிவப்பு குன்வண்டு, அப்புறம் கருந்தலை புழுக்கள். இவை மற்றும் நம்ம முக்கியமாக வந்து விரிவாக வந்து பார்க்கும். ஸோ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா தென்னைகள் வந்து சுருள் வெள்ளை ஈக்கள். இந்த சுருள் வெள்ளை ஈக்கினுடைய முதன் முதலாக வந்து 2009 ஃப்ளோரிடா அமெரிக்கா அங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த பூச்சி அறிமுகமானது. நம்மளுடைய கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 2016 இந்த சுருள் வெள்ளையினுடைய தாக்குதல் வந்து அறிமுகமாகி உள் மாவட்டம் அனைத்தும் வந்து இந்த சுருள் வெள்ளையக்கள் தென்னை மரத்தோப்புகள் வந்து அங்கங்கே வந்து அறிகுறிகள் தென்பட்டு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து சுருள் வெள்ளையினுடைய தாக்குதல் வந்து அதிகமாகின்றன. இந்த சுருள் வெள்ளையினுடைய தாக்குதலும் சரி, கருந்தலை புழுக்கள், இவை இரண்டுமே வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட இனப்பெருக்கம் வந்து அதிகமாக வெயில் காலங்களில் வந்து ரொம்ப இனப்பெருக்கம் அதிகமாக தென்படும். ஸோ இவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருள் வெள்ளையினுடைய முட்டைகள், இது வந்து முட்டைகள் வந்துடைய வாழ்க்கை சுழற்சி வந்து நமக்கு முக்கியமாக வந்து கண்டறிய வேண்டிய அவசியம் வந்து இருக்கின்றன. தென்னையில் வந்து வரக்கூடிய வாழ்க்கை சுழற்சி இதில் முட்டைகள், அதன் இளம் குஞ்சிகள், அதுக்கப்புறம் முதிர் பூச்சிகள், இவை வந்து வாழ்க்கை சுழற்சி. இந்த இளம் குஞ்சுகளில் முட்டைகள் வந்து மஞ்சள்

நிறமாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த சுருள் மலையினுடைய முட்டைகள் வந்து சுருள் வடிவில் வட்ட வட்டமாக வந்து இலையினுடைய மட்டையினுடைய அடிப்பகுதியில் இருந்திருக்கும். அதிலிருந்து முட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகள் உருவாகும். இளம் குஞ்சுகள் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூன்று நாட்கள் வந்து இருந்த பின்னாடி நமக்கு அடுத்த இளம் குஞ்சுகள் பருவம் வந்து உருவாகும். அதிலேருந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முதிர் பூச்சிகள். ஸோ முதிர் பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25-30 நாட்கள் வந்து நமக்கு தென்னமரத்தினுடைய அடியிலேயே வந்து நமக்கு அறிகுறிகள் தென்படும். ஸோ இவை எவ்வாறு வந்து அறிகுறிகள் எப்படியெல்லாம் வந்து நமக்கு இருக்கும்னா, தென்னமர மட்டையினுடைய மேற்பகுதியில் வந்து கரும்பூசணம் நிறைந்த மாதிரி இருக்கும். அடிப்பகுதியில் வந்து மிளகு போன்ற திரவம் இருந்து சுருள் சுருளாக வந்து மாவு போன்ற திரவத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த பூச்சி. ஸோ இதுதான் வந்து அறிகுறிகள் இருக்கும். ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறாத மாதிரி நமக்கு வந்து அறிகுறிகள் வந்து தென்படும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் வந்து தனி ரூகோசு வெள்ளைக்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சவுக்கட் ஆரஞ்சு டார்ஃப் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தாக்குகின்றன. அதுக்கு அடுத்தபடியாக மலேசியன் எல்லோ ட்ராஃபு, அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு மலேசியன் ஆரஞ்சு ட்ராஃபு, மலேசியன் க்ரீன் ட்ராஃபு, கந்தாளி ட்ராஃபு, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தாக்குகின்றன. ஒரு மிதமான தாக்குதல் பார்த்திங்கன்னா ட்ராஃபு மற்றும் டால் என்ற போன்ற தென்ன ரகங்களில் வந்து மிதமான தாக்குதல் வந்து நமக்கு வெள்ளையினுடைய தாக்குதல் இருக்கின்றன. ரொம்ப மிக குறைவாக தாக்குதல் வந்து டால் இன்ட்டு டால் அந்த ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருள் வெள்ளையினுடைய தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இவ்வாறு வந்து நம்ம பார்க்கும்போது இந்த பூச்சினுடைய அறிகுறிகள் வந்து நமக்கு இருக்கின்றன. இவை வந்து நம்ம எவ்வாறு வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டும், ஒருங்கிணைந்த முறையில் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும்ன்றதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த சுருள் வெள்ளையினுடைய ஈக்கள் வந்து அதிகமாக நடமாட்டம் இருக்கின்றதுனால் வயலுக்கு வந்து ஒரு விளக்கு பொறி கண்டிப்பாக ஒரு எண்ணம் வந்து வைத்து அதனுடைய சுருள் வெள்ளையினுடைய முதிர் பூச்சிகள் வந்து பறக்கும் அவற்றை வந்து நம்ம விளக்கு பொறியில் வந்து வைத்து கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், மஞ்சள் ஒட்டும் பொறி, அப்படி இல்லைன்னா தார்பாலின் ஷர்ட்டு, தார்பாலின் ஷீட்டு மஞ்சள் கலரு, அது வந்து 5 அடி 1.5 அடி அகலம், இவற்றை வந்து நம்ம குறைவான உள்ள மரங்களில் மட்டையினுடைய இடுக்களில் வந்து 8 ஏக்கருக்கு எண்ணம் வந்து நம்ம வைத்து இதில் வந்து ஆமணக்கு எண்ணெய் இல்லைன்னா கிரீஸ் இதை வந்து தடவி நம்ம வந்து இரவு நேரத்தில் வைக்கும்போது அந்த பூச்சிகள் விளக்கு நோக்கி வரும்போது இதில் மஞ்சள் அட்டையை நோக்கி வந்து கண்ட்ரோல் ஆகும். அவ்வாறு பயன்படுத்த வேண்டும்னால தோப்புகள் வந்து 6 அடி ஹைட்டுக்கு மேலே வந்து 3 அடி ப்ளஸ் வந்து 1.5 அடி அகலம் உள்ள தார்பாலின் ஷீட்டும் வந்து நீங்கள் விளக்கெண்ணை தடவி வந்து தென்னமர தோப்புகள் 10 இடத்துல நீங்கள் வைத்து இந்த பூச்சிகளை வந்து கவரப்பட்டு அழிக்க முடியும். அடுத்த வந்து இந்த தென்னமர தோப்புகளில் வந்து புழு ஒட்டோனியான பிரக்கான் பிரேவிகானிஸ் இவற்றை வந்து 1 ஏக்கருக்கு 200 எண்ணம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி நம்ம வந்து கருந்தலை புழுக்களும் வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருள் வெள்ளையினுடைய தாக்குதலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு நன்மை தரும் பூச்சிகளான பச்சை கண்ணாடி இறகு பூச்சி, கிரீன் லேஸ் விங்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்பட்டோகிரிஸ்டா, ரெண்டு இறை விலங்குகள் நம்ம 400 எண்ணம் வந்து வயலுக்கு 1 ஏக்கருக்கு வந்து ரிலீஸ் பண்ணி இந்த சுருள் வெள்ளையினுடைய தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தென்னமர தோப்புகளில் வந்து ஊடு பயிராக வந்து வாழை, ஊடு பயிர் வாழை இல்லைன்னா வந்து தென்னமர தோப்புகளினுடைய ஓரப்பயிர்கள் வந்து வாழை வந்து நீங்கள் நடவும்போது 20-25 எண்ணம் வந்து 1 ஏக்கருக்கு வைக்கும்போது இந்த சுருள் வெள்ளையினுடைய தாக்குதல் முதலாவதாக வந்து வாழை மரத்தினுடைய இலைகளை வந்து சேகரிக்கும். உடனடியாக நம்ம கட்டுப்பாட்டு முறைகளை கையாண்டு அவற்றை வந்து கட்டுப்படுத்தலாம். இதில் முக்கியமாக நீங்கள் வந்து முதல்ல செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து பீச்சி அடிக்க வேண்டும் முதல் ஸ்டெப். அடுத்தது வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு புரிய வைக்க வேண்டும். அடுத்து தார்பாலின் ஷீட் வந்து நம்ம பொருத்த வேண்டும். அடுத்தது வந்து ஒட்டுண்ணி வந்து நம்ம கர்சை கூடலோப்பின்ற ஒட்டுண்ணி வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வயலில் வந்து 100 எண்ணம் வந்து 1 ஏக்கராக்கு வந்து வயலில் இட வேண்டும். இவ்வாறு வந்து நம்ம வந்து வயல் விடும்போது உங்களுக்கு தென்னையினுடைய ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈக்கள் வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முக்கியமான பூச்சின்னு பார்த்திங்கன்னா தென்னையில் வந்து காண்டாமிருக வண்டு. இந்த காண்டாமிருக வண்டு வந்து கருப்பு கலர் வண்டு நம்மளுடைய தென்னமர தோப்புகளில் வந்து உயரமான மரங்களில் வந்து வி ஷேப் வந்து கட் பண்ணியிருக்கும். குறைவான மரங்கள்லேயும் வந்து வி ஷேப் வந்து கட் பண்ணிக்கும். இளம் மட்டையினுடைய நுனியில் பார்த்திங்கன்னா வி ஷேப் வந்து அறிகுறிகள் தென்படும். அதேமாதிரி இளம் மட்டையினுடைய அடிப்பகுதியில் வந்து துவாரத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது இந்த காண்டாமிருக வண்டு. இது இரவு நேரத்தில் மட்டமாக வந்து மேலே ஏறி நமக்கு சேதாரம் வந்து உருவாக்கிவிடும். அடுத்து வந்து இது வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா காண்டாமிருக வண்டுகள் வந்து அறிகுறிகள் வந்து

இப்படி இருக்கும். காண்டமிருகங்கள் வந்து வந்து வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமான குப்பை கிடங்கை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து அதிகமான காண்டமிருகன் வண்டனுடைய புழுக்கள் வந்து சி ஷேப்பு நம்ம கை விரல் சைஸுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும். தலை வந்து சிவப்பு கலரும் மீதை உள்ள பாகங்கள் வந்து வெள்ளை கலரும் வந்து நமக்கு அறிகுறிகள் தென்படும். ஸோ இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா தோப்புகளில் வந்து அங்கங்கே வந்து குயிச்சு வச்சக்கூடிய நீங்கள் உரக்கடை சாணங்கள், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்னமர தோப்புகளுடைய சருகுகள் கீழே விழுந்ததை எல்லாமே அப்ரூவ் பண்ணி எரித்து விட வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குப்பை கடங்கள் வந்து நமக்கு கட்டுப்பாட்டு முறைகளை வந்து கையாள வேண்டும். ஸோ இவ்வாறு வந்து நம்ம அறிகுறிகள் தென்படும் போது நமக்கு அதிகமான தாக்குதல் வந்து வருகின்றன. ஸோ காண்டமிருக வண்டு வந்து இப்போ இருக்கிற காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ண 2-3 வருடங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா காண்டமிருகம் வண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருட செடியிலேயே வந்து அடித்தூரில் வந்து நமக்கு அறிகுறிகள் தென்படும். ஸோ அவ்வாறு வந்து தென்படும் போது இது காண்டமிருக வண்டுகள் வந்து இருக்கின்றன. இவற்றை எவ்வாறு வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்பி ஊக்கு கம்பி வைத்து அந்த புழுக்களை வந்து ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காண்டமிருக வண்டு பொறி வந்து நமக்கு ஒரு எண்ணம் வந்து வயல் வந்து வைக்க 2 எண்ணம் வந்து வயலில் வந்து வைத்து நம்ம காண்டமிருக வண்டுகளை வந்து ஆண் வண்டுகளை வந்து கவர்ந்து அழிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காண்டமிருக வண்டு பொறி வந்து தயாரித்து நம்ம உணவு பொறி தயாரித்து வந்து வைக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஆமணக்கு வந்து 5 கிலோ ஆமணக்கு கொட்டை நல்லா தூள அரைச்சி மண்பானையில் ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அது கூட 1/2 கிலோ வெல்லம் 2-3 பீஸு வாழைப்பழம் ஈஸ்ட்டு பேக்கரி கடையில் கிடைக்கும். ஸோ இவை அனைத்தும் வந்து ஒன்றாக சேர்த்து 2 நாள் வைத்து நொதித்தலை ஏற்படுத்தி அங்கங்கே வந்து ஒரு 10 இடத்துல மண்பானைகள் வந்து வைக்கும்போது இந்த காண்டமிருகங்கள் வண்டுகள் வந்து அதில் உள்ளே அகப்பட்டு நம்ம கண்ட்ரோல் கட்டுப்படுத்தலாம். ஸோ இவ்வாறு வந்து நம்ம பார்த்திங்கன்னா தென்னையில் வந்து ரொம்ப முக்கியமான பூச்சி காண்டமிருக வண்டுகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக 3வது வந்து பார்த்திங்கன்னா தென்னையில் வரக்கூடிய சிவப்பு கூன் வண்டுகள். சிவப்பு கூன் வண்டுகளினுடைய சேதாரம் பார்த்திங்கன்னா அடித்தண்டில் உங்களுக்கு சேதாரம் வந்து துளையிட்டு உங்களுக்கு சாறுவடிதலினுடைய நிறம் உங்களுக்கு அறிகுறிகள் தென்படும். அதேமாதிரி அதிக தாக்குதல் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்டம் சிவப்பு கூன் வண்டின் மூலமாக மரங்கள் வந்து சாய்ந்து விடுதல் அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி சிவப்பு கூன் பார்த்திங்கன்னா அடித்தண்டில் வந்து ஒரு துவாரத்தை வந்து ஏற்படுத்தி உள்ளே இருக்கிற அதிக அறிகுறிகள் வந்து தெரிய வரும். அதை வந்து அவ்வாறு வந்து எவ்வாறு வந்து கட்டுப்படுத்தலாம் என்றால் அந்த துவாரத்தை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அது எப்படின்னா பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற முதலாக வந்து உள்ளே இருக்கிற புழுக்களை எல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணி சக்கைகள் வந்து வெளியே தள்ளியிருக்கேன் அதெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணிவிட வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு மணல் இது ரெண்டும் வந்து கலந்து உள்ளே நம்ம நிறைத்து விட வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரசகற்பூரம் நாத்திலின் பால் ரசகற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 நம்பர் வந்து உள்ளே பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் ஃபியூருடான் குருண மருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கிராம் வந்து என்ற அளவில் வந்து உள்ளே போட்டு அடைத்து வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் மோனோக்ரோட்டோபஸ் என்ற மருந்தை வந்து பஞ்சு மூலமாக நினைத்து அதையும் உள்ளே வைத்து மேற்பகுதியில் வந்து தோரத்தை வந்து அடைப்பதற்கு களிமண் இல்லைனா சிமெண்ட் இவற்றை வந்து அனைத்து வந்து பூசி விட வேண்டும். இவ்வாறு வந்து நீங்கள் பூசி விடும்போது உங்களுக்கு வந்து இந்த சிவப்பு கூண்டுடைய தாக்குதல் வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து சிவப்பு கூண்டு ஒன்றுக்கு வந்து ஃபெரோலூர் என்ற பொறி வைத்தும் நம்ம பக்கெட் ட்ராப்புன்னு சொல்லுவோம். பக்கெட் ட்ராப்பும் வந்து வயலில் வந்து ஒரு எண்ணம் வந்து சிவப்பு கூண்டு ஒன்று பொறி வைத்து நம்ம இந்த பூச்சிகளை வந்து கவரப்பட்டு அழிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பூச்சி தென்னையில் வந்து கருந்தலை புழுக்கள். இந்த கருந்தலை புழுக்கள் வந்து தென்னையினுடைய மட்டையினுடைய அடிப்பகுதியில் இளம் புழுக்களானது சுரண்டி சாப்பிடும்போது நாளடைவில் வந்து அந்த இளம் மட்டையினுடைய அடிப்பகுதியில் வந்து மண் நிறைந்தது போல் உள்ள வலப்பின்னல் ஏற்படுத்தது போல் வந்து நமக்கு அறிகுறிகள் வந்து தென்படும். ஸோ அவ்வாறு வந்து தென்படும் போது இது வந்து தென்னையினுடைய மட்டைகளை வந்து எல்லாமே கருகி நமக்கு அறிகுறிகள் வந்து நடுவில் ஒரு 4-5 மட்டைகள் மட்டும் பச்சையாக இருக்கும். மற்ற மட்டைகள் எல்லாமே வந்து கருகி போய் நமக்கு அறிகுறிகள் தென்படும். இவை வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான குளம் குட்டை ஏரி உள்ள இடங்களில் வந்து இந்த தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த அறிகுறிகள் வந்து இனப்பெருக்கமானது ஏப்ரல் மேல வந்து ரொம்ப அதிகமாக இருந்து உங்களுக்கு அறிகுறிகள் வந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் வந்து உங்களுக்கு தாக்குதல் வந்து இருக்கின்றன. ஸோ இதை வந்து தென்னையில் வரக்கூடிய கருந்தலை புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு நாம் வந்து பூச்சி மருந்துகள் வந்து முக்கியமாக வந்து கடைபிடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்குபடியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுணியான புழு ஒட்டுணி பிரக்கான் பிரேவிகானிஸ் என்ற ஒட்டுணி வயலுக்கு வந்து நம்ம 7 மரத்துக்கு

0: 2100 எண்ணம் வந்து நம்ம வயலில் விட்டு இந்த புழுக்களை வந்து அப்ரூவ் பண்ணலாம். ஸோ இவ்வாறாக வந்து நம்ம பண்ணும்போது இந்த தென்னையில் வரக்கூடிய கருந்தலை புழுக்களை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். அதேமாதிரி தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய முறைகள், அதிக பூச்சிகள், இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னையில் நத்தை புழுக்கள், அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேப்பெண்ணெய் 3 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் பயன்படுத்தி பண்ணலாம். அசாடிராக்டின் வந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தெளித்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வாறாக வந்து பண்ணும்போது நமக்கு வந்து தண்ணியில் வரக்கூடிய முக்கியமான பூச்சிகளை நம்ம வந்து பயன்படுத்தி பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தென்னையில் வந்து ரொம்ப உரம் மேலாண்மை, அதுக்கப்புறம் தென்னைக்கு பூச்சி நோய் வந்து தாக்காமல் இருக்கக்கூடியதற்காக தென்னை டானிக்கு, இவற்றை அனைத்து வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உரம் மேலாண்மை, யூரியான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மரத்துக்கு வருடத்துக்கு 2 முறை வந்து உரங்கள் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூரியா வந்து 1/4 கிலோ யூரியா வந்து தென்னை மரத்தினுடைய 2 அடி தள்ளி 1/2 அடி ஆழம் எடுத்து பகுதியில் வந்து 1/4 கிலோ பயன்படுத்த வேண்டும். அடுத்து வந்து பாஸ்பரஸ், அது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து நீங்கள் ஒரு மரத்துக்கு பயன்படுத்த வேண்டும். பொட்டாஷ், பொட்டாஷ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 1.5 கிலோ வந்து பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் வந்து இதில் உயிர் உரங்களான ரைசோபியம், பாஸ்பர் பாக்டீரியா, இவை அனைத்தும் வந்து 100 கிராம் வந்து பயன்படுத்த வேண்டும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு ஒரு மரத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ எண்ணம் வந்து நம்ம இட வேண்டும். மண்புழு உரம் 1 கிலோ வந்து நம்ம வந்து மண்ணில் வந்து இட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு 2 முறை வந்து தென்னை டானிக் வந்து பயன்படுத்த வேண்டும். தென்னை டானிக் வந்து நம்மளுடைய மண்டல ஆராய்ச்சி நிலையம் பையூர்லேயே வந்து கிடைக்கின்றன. தென்னை டானிக்கானது 1 லிட்டர் மருந்து வாங்கினீங்கன்னா அதில் 4 லிட்டர் தண்ணி கலந்து மொத்தம் 5 லிட்டர் வந்துடும். அதில் 5 லிட்டர் மருந்தை நம்ம 25 மரத்துக்கு வந்து பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம வந்து பாலித்தீன் கவர், சின்ன பாலித்தீன் கவரில் 200 மில்லி பிடிக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்தி தென்னை மரத்தினுடைய இளம் வேர், இளம் மஞ்சள் நிறமான உள்ள வேர்களை நுனி பகுதி கூறாக சீவி விட்டு அந்த பாலித்தீன் கவரில் இந்த மருந்துகளை வைத்து கட்டி விட்டோம்னா இந்த மருந்துகள் 24 மணி நேரத்துக்கு மேலே வந்து உறிஞ்சிப்படும். உறிஞ்சிப்பட்டு மேலே இருக்கக்கூடிய சொறிக்காய்கள், அதேமாதிரி தென்னை மரத்தினுடைய சிலந்தி தாக்குதல், பூச்சி தாக்குதல், நோய்கள், இவை அனைத்தும் வந்து இது மாதிரி தென்னை டானிக் மூலமாக அடங்கியுள்ள அனைத்து பேரூட்ட சத்துக்கள் மற்றும் எல்லா சத்துக்களும் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு வந்து அதிக மகசூல் வந்து கிடைக்கும் என இந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் வந்து நான் சொன்ன அந்த உர மேலாண்மை முறைகள், தென்னை டானிக் இவை அனைத்தும் பயன்படுத்தும் போது அதிக மகசூல் மற்றும் அதிகமான இந்த பூச்சிகள் வந்து வராத மாதிரி, குறைவான பூச்சிகள் தாக்குதல் வந்து ஏற்படுத்தும் என இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் என்னுடைய மண்டல ஆராய்ச்சியம் பையூர் சார்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய நம்பர் வந்து 97 86 79 26 96. ஸோ இந்த நம்பரை நீங்கள் அணுகி தென்னையில் வரக்கூடிய முக்கியமான பூச்சிகள், அவற்றின் நிவர்த்தி முறைகளை வந்து கட்டுப்படுத்தும் முறைகளை நான் விரிவுபடுத்துவேன் என இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: வணக்கங்க.
2: நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ப்போருக்கான ஆலோசனைகள் உரை வழங்கினார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே சசிகுமார் அவர்கள்.
3: என்ன அள்ளி, எப்படி தகவல்லாம்?
4: அட, இவ்வளவு எளிமையானதவா? நான் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொன்று போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போதானே தெரியுது தென்னையில் எப்பயுமே லாபம்தான்னு. நம்ம மட்டும் பராமரிப்பை கவனிச்சிட்டோம்னா அது நம்மளை பாதுகாத்துக்கும் போலையே. அவ்வளவுதான், தென்னையை ஆரம்பிக்க போறோம்ல.
3: சரிதான் சரிதான், அப்படி இதுல ஊடு பெயராவும் என்னென்ன போடலாம் அப்படின்ற நிறைய தகவலும் இருக்கு. நீ இதே மாதிரி மாசத்துக்கு ஒண்ணு ஆனா தென்னையில ஊடு பெயரா போட்டு அப்படிதான் விஷயம்.
4: அட, அதுவும் இருக்கா? சரி சரி, அதையும் செஞ்சு போடுறேன்.
3: சரி சரி, கூடுதலா உனக்கு இன்னொரு தகவல் கூட அடுத்ததா வரப்போகுது, அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ரெண்டு பேரும் சேர்ந்து கலக்கி போடுவோம் கலக்கி. அடுத்ததான் இந்த மஞ்சள் சாகுபடி, கேட்டுப்படுவோமா?
4: கேட்டுடுவோம்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி குறித்து கன்னிப்பட்டி போத்தராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
5: கன்னிப்பட்டி பொறுத்த வரைக்கும் என்ன பயிரெல்லாம் பொதுவா போடுறாங்க?
6: பொதுவா மஞ்சள் நம்பர் 1, கன்னிப்பட்டினாவே மஞ்சள் தான், மஞ்சள். அப்புறமேட்டு பருத்தி போட்டிருந்தாங்க, பருத்தி கொஞ்சம் இப்ப குறைஞ்சு வந்துருச்சு.
5: சரி,

0: நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்கீம்ல இருந்து கரும்பு அதிகமாக கொள்முதல் பண்ணுறதுக்கு இதுச்சு, செங்கரும்பு. அது ஓரளவுக்கு என்ன ஒன்றுனாக்கா கூலி ஆளுங்க வரதில்லை. கரும்பு மேக்ஸிமம் தண்ணி பற்றாக்குறை இருந்தாலும் முன்ன வருஷத்துக்கு இந்த வருஷம் கருப்பு கரும்பு அதிகம் போட்டுருக்குறாங்க.
1: கரும்பு எடுத்துட்டு
0: மற்ற டிஸ்ட்ரிக்ட் போன சொல்லி ஆர்டர் போட்டாங்களாக்க, இப்போ கரும்பு நம்ம டிஸ்ட்ரிக்கு சரியாக போகிறோம், அது பத்தாது. நம்ம டிஸ்ட்ரிக்டில் கரும்பு இருக்கிறது பத்தாது. அது இந்த அதிகாரிங்க பார்த்து பண்ணலாம்.
1: சரி சரி. இப்போ நீங்கள் எவ்வளோ இடம் வச்சுருக்கீங்க?
0: நம்மளுக்கு ஒரு 10 ஏக்கரா இருக்குது சார்.
1: பத்து ஏக்கரும் ஒரு இடத்துல இருக்கா தனித்தனியாக இருக்கு?
0: ஒரு 2 பிட்டு ஒருத்தாலும் ஒரு 1.5 ஏக்கரா இருக்கு, மீதி ஒரே லேண்டு.
1: அது தண்ணி வசதிலாம் எப்படி இருக்கு?
0: தண்ணி வசதிலாம் போர்லாம் ஒரு 15 போர் ஓட்டிக்குங்க.
1: 15 போர் ஓட்டி நம்ம தொடர்ச்சியாக விவசாயம் செய்ய முடியுமா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இத்தனை போரை போட்டு ஓட்ட முடியும்?
0: ஓட்ட முடியும் தான் சரி, விவசாயம் நம்ம வேற எந்த தொழிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
1: இல்லை ஏதாவது 10 ஏக்கர் நீங்கள் சின்ன விவசாயிலாம் இல்லை, 10 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெரிய விவசாயி தான்.
0: ஆமாம், விவசாயம்
1: என்ன சொல்கிறாங்க, ஒரு பண்ணைக்கூட்டம் மாதிரி போடுங்க, கொஞ்சம் ஒரு 50 சென்ட்லேயோ 100 சென்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல பண்ணைக்கூட்டம் மாதிரி உங்களுக்கு தோட்டத்துக்கு நடுவில் போட்டுங்க, மழையில் வர தண்ணியை அங்கே சேமித்து வச்சுக்கோங்க.
0: மழை தண்ணியில் சேமிச்சு மாதிரி அவங்க ஏரியாவில் இல்லை சார்.
1: ஏன் இல்லை?
0: அங்கெல்லாம் சமமாக இருக்கு சார்.
1: சமமாக இருக்கிற இடத்துல தாங்க குட்டை மாதிரி வெட்ட சொல்கிறாங்க. வேறு என்னென்ன நிறைய வழி சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணியை வந்து நிலத்துலேருந்து எடுக்காதீங்க, வானத்துலேருந்து தான் தண்ணி எடுக்கணும் விவசாயத்துக்குன்னு சொல்கிறாரு நம்ம ஆழ்வார். சரிங்களா? ஏன்னா அடுத்து இப்போ நீங்கள் 10 ஏக்கர் பண்ணுறீங்க, உங்கள் பையனுக்கு அந்த 10 ஏக்கரை கொடுத்துட்டு போகணும் தானே நீங்கள். நல்லா யூஸ் பண்ணணும்ல, அந்த மண்ணும் தண்ணியும் இருந்தால் தானே அந்த 10 ஏக்கரை பயன்படுத்த முடியும். 10 ஏக்கராக இருந்தும் தண்ணியும் மண்ணும் இல்லை சரியில்லைன்னா என்ன பண்ண முடியும்? அவனால் செய்ய முடியாதுல்ல எதுவும். அப்போ நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கு நம்ம ஏதாவது மெனக்கெடணும் இல்லை? நம்ம என்ன மெனக்கெடுறோம்? இப்போதைக்கு என்ன வருது, வருமானம் வருதுன்னு பார்க்குறோம். மஞ்சள் போடுறோம், கரும்பு போடுறோம், தண்ணி இருக்கோ இல்லையோ போடுறோம், போர் இல்லை தண்ணி இல்லைனா போரை போடுறோம்.
0: ஆமாம் சார், அப்படி அப்படிதான்.
1: ஆ, அது மாதிரி செஞ்சோம்னா இன்னும் 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு உங்கள் பையனோ உங்கள் பேரனோ அதை எப்படி பயன்படுத்துவான்?
0: செங்கரும் போட்டு தண்ணி இல்லாத போச்சு, எல்லாம் 4 ஏக்கரை உணரும் போது என்ன பண்றதுனாக்க, இந்த சொன்னு பத்தியா பயிர் உணர்ந்து போச்சு, போட்ட முதல் போயிடும் அப்படின்றதுக்கோசரம் இது மில்லுக்கரும் நட்டு நட்டு செழிச்சு போச்சு. வீட்டுல கூலி சம்பளமே அந்த வெட்டி போட்டு சேர்த்துறோம் பத்தியா, அந்த சம்பளமே வராது, சளிச்சு போய் இந்து போயிட்டுதான் செங்கரும் வந்துக்கிறோங்க. இப்ப
1: சரி சரி, இப்போ நம்ம கிட்ட சொட்டு நீர் பாசனம்
0: சொட்டு பாசனம் தான்
1: நம்ம போட்டிருக்கீங்க,
0: சொட்டு நீர் தான்.
1: அட்லீஸ்ட் அதாவது நம்ம போட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்க்கணும்.
0: இப்போ சேமிச்சு ஆயிடுச்சு. என்ன ஒண்ணுனாக்க, வேற பிசினஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது சொட்டு நீர் போட்டதுனால டென்ஷன் தலைவலி கம்மி. ஒருத்தனை ஒரு வாய்க்கா சொல்றதுக்கு கூப்பிட வேண்டிய வேலை கம்மி. எல்லா வேலையுமே சொட்டு நீர் போட்டதுனால ஈல்டு நல்லா வருது. யாருக்கு எப்படி அது
1: இல்லை? இப்போ நான் சொல்லிடுவேன், சொல்கிறது ஈஸி, செய்கிற விவசாயிக்கு தான் கஷ்டம் என்னன்றது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நம்ம வந்து நாளைக்கும் நம்ம இன்றைக்காக மட்டும் வாழ்ந்துட முடியாது, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகணும், பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்ற இதில் தான் நானும் கேட்குறேன். ஏன்னா எல்லா விவசாயியுமே என்ன பண்ணுறோம்னா இன்றைக்கி ஏதோ ஒன்று பார்ப்போம். ஏன்னா அவங்க கஷ்டம், அது அவங்களோட கஷ்டம் நமக்கு தெரியுது.
0: ஆமாம் சார்,
1: இன்றைக்கி அவரோட பொழப்பை பார்க்கணும், அவருக்கு 1000 கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியும்? அவரும் கடனை உடனே வாங்கி தான் போரை போடுறாப்புல.
0: ஆமாம் சார்,
1: அதனால் அவரும் வந்து ஆசைப்பட்டெல்லாம் செய்யறதில்ல. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாதானே நாளைக்கு நம்ம வந்து ஏதோ ஒன்று தப்பிக்கலாம். இல்லைனா எல்லா இடமும் இதே மாதிரி போரை போட்டு வறண்டு போச்சுன்னா என்ன
0: பண்றது? பறிச்சு தான் சார். ரொம்ப இது கேள்விக்குரிய தான், பிற்காலத்துக்கு சொன்ன மாதிரி கேள்விக்குரிய தான். இப்போதைக்கு என்னன்னாக்க, இந்த பயிர் எடுக்கிறது என்ன வழி? 10 லட்சம் முதல் போட்டுங்க, இது எடுக்கிறது என்ன வழி? அப்பாறமேட்டு என்ன பண்ணலாம், எங்கள் அப்பா பஞ்சாயத்து தலைவராக இருந்து அந்த ஏரிக்கு தூர்வாரி அந்த சேமிச்சு வச்சுருந்த தண்ணி வச்சார். எங்கள் பூலாப்பேட்டி ஆற்றுலேருந்து இந்த ஆனால் 2 லட்சம் ரூபா கை முதல செலவு பண்ணி இப்போ ஒரு மின்ன உபிநூறு தண்ணி வர வெட்டி வீணா ஏரிக்கு போகுதுன்னு சொல்லி 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி தண்ணி கொண்டு விட்டு 2 வருஷம் நான் தண்ணி பிரச்சனை இல்லாத இருந்துச்சு. இப்போ தான் நான் 5 வருஷமாக தான் போர் போடுறது ஆசை விரத்தட்டோம். தண்ணி வந்தால் கூட இப்போ 2 லட்சம் ஏன் செலவு பண்ணுறது? 2 லட்சம் ரூபா போர் போடுறது பதில் காவா தூர் வாங்கி விட்டாங்க, 10 பேர் சேர்ந்து காசு கொடுக்குறாங்க, அந்த அமௌண்ட்டு கூட கொடுக்கவே இல்லை. விட்டுரு, நம்ம போர் போடுற காய்ச்சி மிச்சாச்சு, நம்ம செகுழுப்பா விவசாயம் பண்றாங்க. விவசாயம் எல்லாருக்கும் அமைஞ்சிடா சார், 100ல் 1 ஆள் 2 ஆளுக்கு தான் விவசாயம் அமையும். அந்த ஏரியாவிலே மாநில தலைவர்னு அவர் கொண்டிதான் விவசாயம்.

0: அவளுக்கு இதுன்னு.
1: சரி.
0: அதே மாடு ஆகட்டும், இப்போ எங்கள் அப்பாவை பார்த்து மாணிக்கம் தலைவரை பார்த்து இத்தனையே பேர் போயிட்டு போயிட்டான்னு பார்த்து, அரு அந்த தலைவர் வந்து பால் கறக்குறாரு, விவசாயம் பண்ணுறாரு, இவரை பார்த்து நிறைய பேர் போய் திருந்தி வேலை விவசாயம் பார்த்துங்கிறாங்க.
1: மண்ணெல்லாம் வந்து ஏதாவது இந்த அப்பப்போ பரிசோதனை பண்ணி பார்ப்பீங்களா, சத்து என்ன இருக்கு எது?
0: அதுக்குலாம் பார்த்தேன். அதிகமானாக்கா பண்ணாக்கா நான் வருஷத்தில் எரு அதிகமாகலாம் மருந்து யூஸ் பண்ண மாட்டேன்.
1: சரி சரி.
0: மருந்து கொஞ்சம் சும்மா நம்ம சாத்து உப்பு போடுறோம் பத்தியா, லைட்டாக தான் போடுவோம், சொல்லிக்கிறாலாம் போட மாட்டோம். வருஷத்தில் ஆட்டு எரு ஒரு 20 லோடு ஓட்டுவோம். இந்த கரும்புக்கா மாட்டு சாணம் 100 லோடு ஓட்டுவோம். சொந்த டேட்டர் நம்மளுக்கு இருக்கு, டேட்டர் மூலிமா இன்னொரு டேட்டர் கூட வச்சுக்கின்னு நானே டிரைவர் யாரும் விட மாட்டேன். அப்படி மண் எதுனா கொஞ்சம் கெட்டு போற நோக்கம் தெரிஞ்சாக்க ஜேசிபி வர சொல்லி இன்னும் அதுக்கு முன்ன கொஞ்ச நாளைக்கு முன்ன ஆராய்ச்சி கொடுத்து செக் பண்ணுங்க, மண் எப்படி என்ன செக் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணாக்க நம்மளுக்கு ஒண்ணு இருக்குது, மண் கொஞ்சம் கெட்டு போச்சுனாக்க இந்த சுரக்காய், சுரக்காய் பத்தியா, சுரக்காயும் பீக்கணக்கா இதெல்லாம் போட்டாக்க அந்த என்னோட நச்சுத்தன்மை பொறுத்த வரைக்கும் அந்த சுரக்காயும் அந்த பீக்கணக்கா இது பத்தியா அந்த வேறு ஓடுது பத்தியா, அதுக்கு இழுத்துரும் அந்த நச்சுத்தன்மை புறமே உறிஞ்சி இழுத்துரும். உறிஞ்சி இழுக்கும் போது என்ன பண்ணாங்க, வேற மஞ்சள் போட்டாவோ வேற எந்த இது போட்டாலோ இந்த குப்பை புழு அடிக்காது. சில பயிர் பண்ணாத விட்டுட்டு நீ போயிட்டினாக்க இந்த கரும்புலாம் குப்பை புழு விழுவும் பத்தியா, அதனால அந்த அந்த நச்சுத்தன்மை அதுக்குறதுனால அந்த மாதிரி வரும்.
1: சரி, இப்ப நீங்க ஒரே பயிரா 10 ஏக்கர் போடுறீங்க மஞ்சள்,
0: ஒரே பயிரா போறதில்ல, கரும்பு போடுவோம், சாம்பார் வெங்காயம் போடுவோம், சுரக்காய் போடுவோம், புடங்காய் போடுவோம், இந்த இதெல்லாம் போடுவோம்.
1: சரி, நடுவில் அப்ப பயிர் வந்து மாத்திக்கிறீங்க?
0: அந்த மாத்தி இப்ப பாரு, இந்த கரும்பு
1: 10 ஏக்கரும் ஒரே பட்டத்துல போடுறதுல வெவ்வேறு பட்டத்துல போடுறீங்களா?
0: இப்ப கரும்பு இப்போ 3.5 ஏக்கரை போடுங்க, செங்கரும் 3.5 ஏக்கரை போட்டுங்கண்ணா.
1: எந்த மாசம் நட்டீங்க அது?
0: பங்கில் போட்டுங்க.
1: விதை கரும்பு எங்க இருந்து?
0: விதை கரும்பு நானே உற்பத்தி பண்ணிக்கணும்.
1: எப்படி உற்பத்தி பண்ணீங்க, எங்க இருந்து? இதுக்கு முன்னாடி வாங்கினது
0: திருச்செங்கோட்டில் போயிட்டு வருவோம்.
1: சரி சரி.
0: திருச்செங்கோட்டு
1: டேஸ்ட் நல்லா இருக்காது?
0: டேஸ்ட் நல்லா இருக்கு. செங்கரும்புல அதே எடப்பாடி கொங்கலாவளத்து லைன்ல எடுத்தா கூட கரும்பு கொஞ்சம் அது ஒரு மாதிரி முருட்டு கரும்பு வரும். நம்ம லைன் பார்த்தா அந்த இது வரும், நம்ம பாலகோடு சுகர் மில் கரும்பு இப்படி நல்லா அவுட்டுன்னு வருது.
1: சரி,
0: அந்த மாதிரி நம்ம கரும்பு அப்படி வரும். அது மண்ணினோட தரம் நம்ம பக்கங்கிறது.
1: அந்த மண்ணுக்கு நல்லா வருதுன்றீங்க?
0: மண்ணு நல்லா வருது. மண்ணு என்ன ஒண்ணு ஒண்ணு தண்ணி பால்ட்டு.
1: இது எத்தனை மாசத்துல வருது நமக்கு? இது
0: 9 மாசம் சார். 9 மாசம்
1: கரெக்டா போட்டு
0: 9 மாசம் முடிஞ்சு போறது.
1: சரி சரி.
0: ஆமா சார்.
1: மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை கவனத்தில் வச்சுக்கணும், மஞ்சள் போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயத்துல கரெக்டாக இருக்கணும், எத்தனை களை எடுக்கணும், அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் 10 ஏக்கரில் போடுறீங்க, தொடர்ச்சியாக இப்போ போடுறீங்க இல்லையா, கொண்டு போய் கொடுக்குறதெல்லாம் எங்கே கொடுக்குறீங்க மஞ்சளை?
0: கொடுக்கறதுல இப்போ மஞ்சள் பண்ணாரி அம்மனுக்கு அனுப்பிடுது, ஈரோடு. ஈரோடு பண்ணாரி அம்மன் மீது இங்கே வந்து இதுன்னு கேட்டால் இங்கே கொடுத்துருவோங்க. விலை எப்படிக்குதோ அப்படி அது தாங்க கொடுத்துருவோங்க. அதுக்கு ரெண்டு டைமு இங்கே சில்லறவே நம்ம இது நடவுக்கு நடவு கொடுத்துருச்சு. அதுக்கு ரெண்டு டைமு கொஞ்சம் தண்ணியில் லேட் ஆகி விட்டதுனால ஒரு 25 டன் மஞ்சள் சில்லற இங்கேயே கொடுத்துட்டுங்களாம், விதைக்கே போயிட்டாங்க.
1: சரி.
0: ஆமாம் ஆமாம். அது களைனாக்கு சார், ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி காட்டிட்டு சுமார் லைட்டாக வருது பார்த்தியா, அப்போ கலைக்கொழி அட்ஜாலியும் அடிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை இருந்தால் கலைக்கொழி சில பேர் அடிக்குவாங்க, சில பேர் ஆள் இல்லாத போது இருக்கிறான்னு தெரிஞ்சாக்க கலைக்கொழி தேவையில்லை அடிச்சுட்டு ரெண்டு களை எடுத்தாக்க ஓரளவுக்கு சரி கட்டிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நம்ம மஞ்சள் முட்டு வந்துடும், நல்லா ஒரு முட்டு கூட வந்துடும். அப்புறம் களை அடிக்க தேவையில்லை, அது எல்லாம் நெகிழ் கட்டிக்கலாம். ரெண்டு களை எடுத்தால் போதும் சார், ரெண்டு களை எடுத்தால் ஒவ்வொரு மஞ்சளுக்கு வேலை கம்மி. மஞ்சளுக்கு சில பேர் வேலை நினைக்குவாங்க,
1: சரி
0: மஞ்சளுக்கு வேலை கம்மி.
1: தண்ணிலாம் எங்கேயும் நிற்காத மாதிரி கரெக்டாக மட்டம்லாம் பார்த்து இது பண்ணிப்பீங்களா நீங்கள்?
0: மட்டம் அதுக்கு ஒரு அளவுக்கு சப்போஸ் ஒரு தாள் தண்ணி தாத்தியாக போச்சுனாக்க அது சொட்டு ஒரு கோசு கொஞ்சம் மடி கொட்டுருவோம். சில தாள் பழத்துக்கு கொஞ்சம் இது போகுது பத்தியா, அது லெவல் பண்ணிக்கலாம்.
1: சொட்டு நீர் போறதுனால களை கம்மியா வருது அதுல?
0: ஆமா சார், களை கம்மி சார். பாய்க்கிறதோட களை கம்மி, வேலை கம்மி, களை கம்மி. இப்ப பாருங்க கரும்புக்கு செங்கரும்புக்கு போட்டுக்கிறங்க பாத்தியா, அதுக்கு களை கம்மி தான். இப்ப ஒரு களை தான் வெட்டுங்க, கரும்பு நல்லா முட்டு வந்துச்சு, ஆள் உள்ள உட்காந்து தெரியாத முடி கரும்பு இருக்கு. அதே தண்ணி விட்டுருந்தாக்க சவனா தண்ணி விடுறங்க பாத்தியா, அதனால புல்லா குப்புன்னு களை வந்துருது. இது பொட்டு பொட்டு பொட்டு நுழுது, அதுக்கு களை வர்றதுக்கு பவர் கம்மி.
1: எவ்வளவு இடம் விட்டு நடுவீங்க ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கும்?
0: பயிருக்குனாக்க எவ்வளோ இடவெளிட்டுனாக்க ஒரு ஒரு நான் பயிர் கணக்கு நட மாட்டேங்க, 3 முளப்பு நடுவுங்க, ஒரு ஜானு தள்ளி நடுவுங்க, ஒரு ஜானு தள்ளி 3 முளப்பு நடுவுங்க.
1: இப்போ நமக்கு எவ்வளோ வருதுங்க ஒரு ஏக்கரில் போட்டால் எப்படி வருது?
0: நம்ம ஈல்டு தரத்தை பொறுத்து கட்டாக விளைஞ்சாக்க ஒரு ஏக்கரை

0: ஒரு 25,000 கரும்பு 20,000 கரும்பு வரும். 25 to 20,000
1: மஞ்சளை பொறுத்த வரைக்கும்
0: மஞ்சள்லாம் வரும் வந்துச்சு ஓரளவுக்கு ஒரு 400 கொப்பரம் வரும். ஒரு ஏக்கராக்குனா 400 வராது, ஒரு 180-160 கொப்பரம் வரும் வரும் மஞ்சள்.
1: சரி,
0: ஏக்கராவுக்கு
1: மஞ்சள் எல்லாம் உங்களுக்கு இந்த வேரழுகள் மாதிரி வர்றது இல்ல இந்த இலையில புளி புளியா வர்றது இந்த மாதிரிலாம் நோயெல்லாம் வருமா உங்களுக்கு?
0: அது ஒரு அந்த பருவத்தில் வரும் சார். அந்த பருவம் வரும் பத்தியா, இந்த மழை காலம் பருவம் வரும் பத்தியா, அந்த பருவத்தில் அந்த மழை பெஞ்சாவே அது மண்ணு அதான் சொன்ன நச்சுத்தன்மை உண்டாக்க அது அட்டாக் ஆயிரும். அந்த நச்சுத்தன்மை வந்தாவே வேர் தானே அட்டாக் ஆகி அந்த புள்ளி நோவு வேறு அழுகல் வந்தாவே புள்ளி நோவு அந்த செவ்வாழை நோவு இதெல்லாம் வந்துடும். அதுக்கு இந்த மருந்து ஃபால்ட்டு அதை நான் சொன்னீங்களா, இந்த சுரக்காய் போட்டாலும் சரி இல்லை மண்ணு திறப்புனாலும் சரி இல்லை பரிசோதனை மண்ணு பார்த்தாலும் சரி இந்த ரெண்டு வகையில் எது பார்த்தாலையும் ஓரளவுக்கு சரியாக சரி கட்டிக்கலாம்.
1: இப்போ இது இல்லாமல் இந்த காய்கறி பயிரெலாம் போடுறீங்களா, அதெல்லாம் எந்த பட்டத்தில் போடுவீங்க?
0: சித்தரில் போட்டுருங்க. சித்தரில் போட்டாக்க அதுக்கப்புறம் காய் வந்துடுற மாதிரி அந்த தண்ணி கொஞ்சம் அரகம் ஈல்டு கம்மியாக பத்தியா, அப்போ போட்டாக்க ஈல்டு நல்ல ஈல்டு வரும். அதுக்கப்புறம் மட்டும் போட்டாக்க சொர்க்கெல்லாம் அந்த சித்தரில் போட்டாக்க நல்ல ஈல்டு வரும் சார். அதுக்கப்புறம் மட்டும் பண்ணாக்க கொஞ்சம் ஈல்டு கம்மியாக வரும், கொள்ளங்காய் கொஞ்சம் ஈல்டு கம்மியாக வரும்.
1: சரி,
0: அந்த பருவத்தில் இப்போ போட்டு விட்டாக்க இதில் மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுது பத்தியா, யாரும் அதிகமாக விவசாயம் பண்ணாதுக்கோசரம் அது முன்னாள் போட்டால் அது பருவம் நல்லா வந்துடும். அந்த ரேட் எப்போ கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி சுச்சுவேஷன் பண்ணிக்கிறது.
1: இதெல்லாம் மாடு கிடுவ ஏதாவது வச்சிருக்கீங்களா?
0: மாடு இருக்கு சார்.
1: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
0: மாடு ஒரு 6 மாடு இருக்கு சார். 6 மாடு 4 கன்னுக்குட்டிக்கு சார்.
1: தீனி அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்க?
0: தீனி சோளத்தட்டு வைக்குது, பில்லு இருக்கு, எல்லாம் அறுத்து போட்டுக்கிறாங்க வீட்டாளுங்க.
1: அதெல்லாம் அதெல்லாம் யார் பராமரிச்சுக்கிறது? பால் கறக்கிறது,
0: பால் கறக்கிறது நம்ம வெளியில வேற ஒரு வேலை இந்த விவசாயத்துக்கு ஆள் கூப்பிட்டு சேர்த்து போயிருங்க, எங்க வீட்டில் பாத்துக்குவாங்க பால் கறக்கிறது. நான் எதனா ஒரு டைம் சாயந்தரம் நேரத்தில் நான் கறக்கிறது போவோம், மீதெல்லாம் வீட்டாளுங்க பார்த்துக்குவோம் காலையில் நேரத்தில்.
1: சரி, இப்போ உங்கள் அனுபவத்தெல்லாம் யாராவது கேட்டால் அவங்களுக்கு சொல்லி தருவீங்களா?
0: சொல்லுவோம், கேட்டேன் அது நிறைய பேர் கேட்பாங்க, இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குது, இந்த பண்ணி மண்ணா இந்த டைமுக்கு இது இருக்கும், இந்த சுழி வெட்டுறது மருந்து அடிச்சா இது இப்படி அடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். நான் என்னன்னு கேட்பாங்க சில ரெண்டு ஒரு ஆளுங்க, என்னடா இந்த மருந்து கரும்பு இப்படி சுழி வெட்டிங்கிறதுனாக்க அது சொல்லுவோம், இது சுழி காரணம் இல்லை தண்ணி பற்றாக்குறை. இந்த கரும்பு இது காயுதுனாக்க அது பார்ப்போம், வேர்ப்புழு குப்பை புழு அடிக்குதா, குப்பை புழு அடிச்சா குறுண மருந்து போடணும் இல்லைனாக்கா இந்த மருந்து போடணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே சுழி வெட்டுதுனாக்க இந்த மருந்து வாங்கி அடிச்சாக்க மேலே குருத்துக்குள்ளதாக தான் கேட்போம் அப்படின்னு சொல்லுவோங்க.
1: சரி, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க.
0: 93-42-92-79.
1: நன்றிங்க,
0: தேங்க்யூ சார்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை மஞ்சள் சாகுபடி குறித்து கன்னிப்பட்டி போத்தராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். என்ன அள்ளி, தென்னையை பத்தி தெரிஞ்சுகிட்ட, அடுத்து மஞ்சளை பத்தியும் தெரிஞ்சுகிட்டல்ல?
3: ஆமா பிள்ளை, மஞ்சள்லயும் நம்ம நல்ல லாபம் பாக்கலாம் போலயே. இது வரைக்கும் நான் மஞ்சளே போட்டதில்ல. மஞ்சள்னாலே வேலை அதிகம் நிறைய பேர் சொல்லிவிட்டாங்க பிள்ளை. ஆனா அதுல வேலையும் இருக்கு, நல்ல லாபமும் இருக்கு பிள்ளை. நம்ம நேர்த்தியா பண்ணா அது நம்மள எங்கேயோ கொண்டு போகும். சரி, இன்னைக்கு ரெண்டு தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா இருப்புல. நானும் பண்பலைய கேட்டுக்கிட்டு இனிமே பாட்டு கேட்டுக்கிட்டே நானும் தென்னை மரத்தை அண்ணாந்து பாப்போம்ல.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 crore பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

0: 103 புள்ளி 7 இளந்தண்டல் நிகழ்ச்சியில் நம்ம இணைகின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அப்படின்றதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு புதன்கிழமைனா விளையாட்டு வினாடி வினா. ஆமாங்க, பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு துறை அப்படின்னா சினிமான்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா விளையாட்டு. ஒரு விளையாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ விளையாட்டு தொடர்பான வினாக்கள் தான் நம்ம கிட்ட கேட்க போகிறோம். சமீப நாட்களில் நிறைய போட்டிகள்லாம் அங்கங்கே நடந்துருக்கு. நமக்கு தெரியும் ஃபீபா வேர்ல்டு கப் போட்டி வந்து நடைபெற இருக்கிறது, அதை தான் கிரிக்கெட் போட்டிலாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது தொடர்பான விஷயம் தான் நம்ம கிட்ட பேச போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 0343 42 24 40 30 என்ற எண்ணிலும் மற்ற 99 86 81 10 25 இந்த எண்ணில் வந்து நீங்கள் அறிமுக நேரில் மட்டும்தான் இருக்கணும். இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ நாங்கள் பேசுகிறோம் அவங்க மற்றவங்க ரெகுலராக பேசக்கூடிய நேர்கள் 0343 42 24 40 31 என்ற எண்ணிலும் மற்ற 99 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய முதல் நேர் வாங்க. வணக்கங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? நாகலாபுரம் கண்ணியப்பன். நாகலாபுரத்துல இருந்து கண்ணியப்பன் பேசுறீங்க. கண்ணியப்பன், உங்களுக்கான வினா கேட்கலாமா?
1: கேளுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன்.

0: 31 என்ற எண்ணிலும், மற்றதாக 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய முதல் நேர் வாங்க, வணக்கங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: நாகலாபுரம் கண்ணியப்பன்.
0: நாகலாபுரத்துல இருந்து கண்ணியப்பன் பேசுறீங்க. கண்ணியப்பன், உங்களுக்கான வினா கேட்கலாமா? சரிங்க. இந்த வருடம் ஃபேபா 2020-2026 வேர்ல்டு கப் போட்டி எந்த நாடுகளில் நடைபெறுகிறது? மூன்று நாடுகள் நடக்குது, அது எந்தெந்த நாடுகள் தெரியுங்களா? இந்தியா. நன்றிங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? ராஜசேகர், உங்களுக்கான வேணா கேட்கலாமா? அதுதாங்க. ஃபிபா 2026 வேர்ல்டு கப் போட்டி எந்த நாடுகளில் நடைபெறுகிறது, இல்லை எந்த நாடு நடத்துதுங்க?
2: மூன்று நாடுகள்.
0: ம்.
2: யுஎஸ்ஏ, அமெரிக்கா.
0: ம்.
2: பக்கத்தில் ரெண்டு மெக்சிகோ.
0: ஆடடா. ம்.
2: அப்புறம் மிக பெரிய உலகிலேயே மிகப்பெரிய பரம்பரை கொண்ட கனடா.
0: கனடா, சூப்பர் சூப்பருங்க, ரொம்ப அற்புதம். சரிங்க. கடந்த ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது? இந்த விடுத நாடுகள் கரெக்டா. சூப்பர் சூப்பருங்க, வெரி குட்ங்க, செம்மையா பதில் சொல்றாருங்களே. சரி, உங்களுக்கு நான் அடுத்து என்ன கேட்கட்டுமா? சரிங்க, ரொம்ப எளிமையான வினையை கேட்குற பாருங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடித்தமான ஃபீலே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா? ஃபீலே.
2: ஆமாம்.
0: ஃபீலே வந்து எந்த நாட்டு சார்ந்தன் எது ஐடியா இருக்கா? ஃபீலே
2: அதுக்கெல்லாம் தெரியாது. பிரேசில்.
0: பிரேசில் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா, சூப்பராக
2: சொன்னீங்க.
0: நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொதுவாக இதை பற்றி பேசிகிட்ருக்கோம்னா விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு தொடர்பான வினாக்களை பேசிகிட்ருக்கோம். இனிப்பில் இனக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம். இனிப்பில் விட்டாங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க.
3: என்னங்க
0: நான் பேசுறேன், எங்க கேக்குதுங்க? அப்படிங்களா? அப்படிங்களா? இல்ல என்னடா இப்பதான் பேசி கண்டுபிடிச்சோம், டக்கு டக்கு மறுபடியும் வருது, மறுபடியும் மெக்சிகோல வருது அப்படின்னு நினைச்சா. சரிங்க,
3: எங்களுக்கு டிலேயா இருக்கும்ல ஆப்ல கேக்குறதுனால.
0: சோ அதனால டிலே இருக்கு. ஆப்ல கேட்ட டிலே இருந்தாலும் நீங்க கரெக்டா வந்துறீங்களா? சூப்பர்மா,
3: சொல்லுங்க.
0: சரிங்க, உங்களுக்கு நான் வினா கேக்கட்டுமா?
3: கேளுங்க சார்.
0: சரிங்க, ரொம்ப எளிமையான கேக்கட்டும். அப்படின்னா மரடோனா அவர் ஒருத்தர் இருந்தா தெரியுங்களா, மிகப்பெரிய சம ஜாம்ப் ஆன
3: பிரேசில் ஃபுட்பால் பிளேயர்.
0: ஆஹா, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பதிலட வரீங்களே.
3: அர்ஜென்டினா.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடுத்திருநாக்கள். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பாப்பாரப்பட்டி ராஜா. இப்போ 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில மொத்தம் எத்தனை அணிகள் பங்கேற்குதுங்க, ஏதாவது ஐடியா இருக்கா?
4: 48
0: என்பது சரியான பதில். முதல் முதல் உலக கோப்பையை வென்ற நாடு எதுங்க? உருகுவே என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்மா,
4: உங்களுக்கான
0: அதுதான். அப்படிங்களா, சரிங்க, நல்லதுங்க. ஒரு நிறைவு வேணா உங்களுக்கு கேட்கறங்க, பதில் சொல்லிடணும். சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. இந்த உலகக்கோப்பை போட்டி 2026 உலகக்கோப்பை போட்டி மொத்தம் எத்தனை பிரிவுகளில் அணி இருக்குது? 12 பிரிவுங்க, மொத்தம் 48 அணிகள்.
5: நன்றிங்க.
0: மஞ்சுபட்டி சக்கரவர்த்தி பேசுறீங்களா?

0: உங்களுக்கு நான் வேணா கொடுக்கணுமா? சரி, கால்பந்து போட்டியில கிட்டத்தட்ட ஒரு 48 நாடுகளை சேர்ந்த அணிகள் பங்கேற்கிறாங்க, ஏதாவது ஒரு 3 நாடுகளோட பேர் சொல்லுங்க. சரி, நன்றிங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: செம்பல் முருகேசன், காமராஜ் நகர், மருதேரி.
0: சரி, இங்க மருதேரி இருந்து எம்எல் முருகேசன். ஓகே, சரி, உங்களுக்கு என்ன கேட்கட்டுமா?
1: பார்க்கலாம்.
0: சரிங்க, மொத்தம் 3 நாடுகள் வந்து பங்கேற்குதுங்க, 3 நாடுகள் வந்து நடத்துதுங்க, அது என்னைக்கு நடக்குதுங்க? உலகக்கோப்பை கால்பந்து போட்டு என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடியுதுங்க? ஆகஸ்டா இல்லைங்களே. நன்றிங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கங்க, சொல்லுங்க.
2: சேலம் மாவட்டம் குளத்தோடு பழகன குருநாதகண்ணே.
0: சரிங்க குருநாதன்.
2: கேக்குமா?
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பிரேசில் எத்தனை முறை வென்றுள்ளது?
2: 3 முறைகள்.
0: இல்லைங்களா? 5 முறை.
2: சரிங்க.
0: நீங்க கேட்டுட்டீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளைஞர்கள் இன்னைக்கு விளையாட வினாடியாக நம்ம அடுத்த வினாவோட அடுத்த நேரோட விளையாடுவோம். அதுக்கு முன்பாக விளம்பர இடைவெளி.
3: மற்றும் தேவையானுடைய
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
0: எட்டு மணி 11 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளந்தன்ற இன்னைக்கு விளையாட்டு வினா விளையாடு தொடர்பான வினாக்கள் கேட்டுருக்கோம். நேர்கள் நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அருமை நேரில் நீங்கள் அழைக்கிற தொலைபேசி 0 43 42 24 40 30 என்ற நிலம், மற்ற 94 86 81 10 25 என்ற நிலம், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 30 31 என்ற நிலம், மற்ற நேரம் 94 86 65 20 25 என்று நினைக்கலாம். இனிப்படி நீங்கள் நேர் வாங்க. வணக்கம்.
11: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க. விளையாட்டு பழகி இருக்குதுங்களா? செஸ் போர்டு சொல்லுவல, அந்த செஸ் போர்டுல மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்கும்?
11: 16
0: இல்லீங்களே, 64. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம், உள்ளக்காடு பாபு.

0: சரி, முளக்கடை பாபு உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
1: கேளுங்க சார்.
0: ஓகேங்க. கிரிக்கெட் மட்டை இருக்குல்ல, மட்டை பேட்டு,
1: ஆமா சார்,
0: அது எந்த மரத்துல வந்து செய்யறோம் தெரியுங்களா ஏதாவது?
2: குளிர்கால
0: ஒலிம்பிக்கில் அந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க விழாவில் அந்த ஜோதியை ஏற்றுபவர் யாருங்க? 2026 குளிர்கால ஒலிம்பிக்கு ஜோதியை ஏற்றுபவர் யார்?
2: நம்ம இந்தியாக்காரங்க.
0: ஆமாம் கரெக்ட், ஆமாம் இந்தியாவை சேர்ந்தவங்க.
2: அனிகா பத்ராவா?
0: இல்லை அபினவ் பிந்த்ரா.
2: சரி நன்றி நன்றி.
0: சரி நன்றிங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். கோவிந்தசாமி, உங்களுக்கு என்ன கேட்கலாமா? சமீபத்தில் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் புதிய தேசிய சாதனை படைத்தவர். சமீபத்தில் ஒரு ஆண்களுக்கான ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு 100 மீட்டரில், அது வந்து தேசிய சாதனை படைத்தவர் யாருங்க?
1: என்னங்க?
0: சரி நன்றிங்க. இனிப்பில் இனி அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் மதிகம்பாளைய ராமகாயிலிருந்து 1வது வாழ்நிலை கேட்குறேங்க. உலக கோப்பை நாளை முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை அமெரிக்காவில் நடைபெறும்.
0: அருமையா சொல்றாரு நம்ம ஐயா. சரிங்க, உங்களுக்கான என்ன அது இல்லைங்க.
3: சரி ஐயா கொடுங்க ஐயா, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல்ற பாருங்க. என்ன ரொம்ப உங்களுக்கு என்ன விலை ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க?
3: நான் கிரிக்கெட்டேங்க. நம்ம எப்பவுமே பார்த்துட்டு 11 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் போய் மூஞ்சி கை காலியில் சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை. அப்புறம் எம்ஜிஆர் படமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் பார்க்குவேன்.
0: சரி சரிங்க, ஓகேங்க. அவ்வளோத்துக்கு அவ்வளோ மூஞ்சி வாயிலாம் கழிவு தான் சாப்பிடுவீங்களா?
3: ஆமாங்க. அதெல்லாம் நம்ம எப்பவுமே முடிஞ்சு இங்கிலீஷ் செய்தி கேட்டுட்டு உடனே மேலே போயிடுவேன்.
0: சரி சரி, ஓகேங்க. அப்படி டக்குனு போய் சாப்பிட்றதில்ல, பசிஸ்டா அப்படி சாப்பிட்றது கிடையாது.
3: இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, மூஞ்சி கை கழிவு தான் சாப்பிட்றது.
0: சரி நல்லா நன்றிங்க. உங்களுக்கு நான் என்ன கேட்குமா?
3: கேளுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: 2022 உலகக்கோப்பையில் சிறந்த வீரர் யார்? 2022 நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் சிறந்த வீரர் யார்?
3: சச்சின்.
0: இல்லைங்க, லியோனஸ் மெஸ்ஸி.
3: வாய்ப்புகள்
0: இனிமே அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: மாறி.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாமா? உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது?
4: 4 ஆண்டுகள்.
0: ஆஹா சூப்பருங்க, 4 ஆண்டுகள் என்பது சரியான பதிலுங்க. உங்களுக்கு நான் அடுத்து என்ன
4: கேட்கட்டுமா?
0: சரிங்க, இதுவரை உலகக்கோப்பை அதிக முறை வென்ற நாடு எதுங்க? பிரேசில். சூப்பருங்க, 5 முறை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். உங்களுக்கான நிறைய வேணா நான் கேட்குறேங்க, ஓகேவா? சிம்பிளாக கேட்குமா? சரிங்க, உலகக்கோப்பையில் கால்பந்து பட்டியில் விளையாடக்கூடிய ஏதாவது ஒரு 3 நாடுகளோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பருங்க, ஜப்பான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். சூப்பர், உங்களுக்கான ஒரு கைத்தட்டல். சரிங்க சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க? சரிங்க, நல்ல பாடல் கேட்கலாம். கொம்பேரி மாரிக்கா, அது முன்பாக ஒரு விடுமுறை.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: பெண்ணகரம் ரோடு ஆட்ட

0: ராமகாரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கே

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளந்தன்று இன்னைக்கு விளையாட்டு வினாடி வினா இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சரிங்க
0: துரை, உங்களுக்கான வினாக்கள் கேட்கட்டுமா?
1: கேளுங்க.
0: சரிங்க, ரொம்ப எளிமையான வினா கேட்க பாருங்க. அதிக முறை 5 முறை பிரேசில் வந்து உலகக்கோப்பை வென்றிருக்குது கால்பந்து போட்டியில. 4 முறை 2 அணிகள் வாங்கியிருக்குது, எந்த அணி தெரியுங்களா? 4 முறை உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை வென்ற நாடுகள் அல்லது அணிகள் எது?
1: ஆஸ்திரேலியா?
0: இல்லைங்க, ஆஸ்திரேலியா கிடையாது. ஜெர்மனி மற்றும் இத்தாலி.
1: நன்றி.
0: இனிமேல் அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா,
0: சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கத்தரி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கீங்க சந்திரசேகர். உங்களுக்கு என்ன கேட்டுமா? கிறிஸ்டியானோ ரொனால்டோ எந்த நாட்டை சேர்ந்த வீரர்?
2: ரொனால்டோ? நினைக்கிறேன் மெக்சிகோ. அந்த நாடு?
0: இல்லைங்க, போர்ச்சுகல்.
2: அப்படிங்களா?
0: ஆமா. அண்டே இனிப்பில் இனிமே அடுத்த நேயர் வணக்கம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்குதுங்க. நாளைக்கு நடந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 19 மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக நடக்குதுங்க. ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம ஃபுட்பாலை பற்றி கேட்டுட்ருக்கோம். இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வணக்கம். இனிப்பில் நினைப்பாங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம், இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தன்று. வணக்கங்க.
3: வணக்கம்
0: சார். வணக்கமா, யாருமா
3: இவ்வளவு
0: கஷ்டமா சொல்றீங்க? இருப்பா பேசுற மாதிரி லைக்
3: பண்ணிக்கிறேன்.
0: முதல் முதல்ல பேசுறீங்களா?
3: நேத்து பேசினேன்.
0: ரெண்டாவது நாள் தானே இது? ரெண்டாவது நாள் தான். அப்படிதானே? இரண்டாம் நாள் இன்னைக்கு.
3: ஆமாங்க சார்.
0: சரி சார், நம்ம என்ன வேலை செய்றீங்க
3: சார்? நான் ஒரு மாற்று திறனாளி, வீட்ல தான் இருக்கேன்.
0: சரி சரிங்க. நீங்க அப்படியே ரேடியோ கேப்பீங்களா? தொடர்ந்து கேப்பீங்க அப்படிதானே?
3: ஆமாங்க சார், மொபைல்ல தான் கேட்டிருக்கேன்.
0: ஓ, மொபைல் வச்சிட்டு இருப்பீங்க. சரிங்க சரிங்க, நல்லதுங்க. உங்களுக்கான வினா கேக்கட்டுமாமா? கால்பந்து போட்டியில ஒரு அணியில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களோட எண்ணிக்கை எத்தனை? ஒரு டீம்ல எத்தனை பேர் விளையாடுவாங்க? தொடர்ந்து வாங்க. இனிப்பில் இனியும் அடுத்த வருக. வணக்கம். சொல்லுங்க. வணக்கங்க. சரிங்க, உங்களுக்கான வினா கேக்கட்டுமா? உலகக்கோப்பை போட்டியில் அந்த கால்பந்து போட்டி இருக்குல்ல, அந்த கால்பந்து போட்டி மொத்தம் எத்தனை நிமிடங்கள் விளையாடப்படக்கூடிய போட்டி?
4: 75 நிமிடம்.
0: இல்லைங்க, 90 நிமிடம். இணைப்பில் இனியும் அடுத்த நேயர் வணக்கங்க.
5: ஐயா வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
5: நான் காரிமங்கலம் வட்டம் எடுத்துட்டு பீமராஜ்.
0: சரிங்க பீமராஜ், உங்களை என்ன கேட்கலாமா?
5: நான் குடும்ப எல்லாம் ஒரு முயற்சி தான்.
0: சரி, நல்லதுங்க. நான் 4 மணிக்கு விடுதலை நாங்கள் கூட கேட்டுங்க. மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு வந்து இந்த போட்டியில் நடக்குதுங்க, அது எந்த நாடு பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் மட்டுமே இருக்காங்க அந்த நாட்டில்.
5: கம்மிய மக்கள் கூட.
0: வாடிகன் நகரம். வாடிகன் இல்லை, வாடிகன்றது ஒரு சிட்டி.

0: அது இல்லைங்க.
1: நன்றிங்க.
0: கிரக்கோ, குராக்கோ அப்படின்ற ஒரு நாடு. குராக்கோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரிபியன் தீவு இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடியது. இந்த குராக்கோ வந்து குரூப் இ பிரிவில் வந்து பங்கேற்குது. இந்த குரூப் இ பிரிவில் ஜெர்மனி, ஐவரி கோஸ்ட்டு, ஈக்குவடர் ஆகிய நாடுகள்லாம் வந்து பங்கேற்குது. வெறும் 1.5 லட்சம் மக்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் வசிக்கிறாங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கனவு அப்படின்னா உலகக்கோப்பை போட்டியில் வந்து நம்ம பங்கேற்க மாட்டோமா அப்படின்னா, இந்தியாவின்றும் மிகப்பெரிய ஒரு ஆசை தான். அதேமாரி உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நம்ம நாடு எப்படியாவது பங்கேற்றணும், ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டேஜ் குரூப்பாவது நம்ம போகணும் அப்படின்றது தான். ஸோ மட்டுமா நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற அவளோடு இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வருக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்கவல்
0: கொளிஞ்சிநாதன்.
2: அதனால நான் 2 நாள் கழிச்சு பிறந்தனால குழந்தைனாலும் பேர் வச்சிருக்கேன்.
0: ஆஹா, சூப்பராக அருமையான ஒரு பேருக்கு விளக்கம் கொடுத்தீங்க. வா, அருமையாக இருக்குங்க. சரிங்க, உங்களுக்கான வினை கேட்கலாமா? என்னங்க
3: பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
7: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ சாய்மாரதி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். இப்போ நம்ம சாதாரண மக்கள் வந்து பயணத்தின் போது அல்லது மற்ற நேரங்களிலோ அதிகம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து இந்த ஆக்சிடென்ட், ஆர்டிஎம் சொல்கிற இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், பைக்லேயோ கார்லேயோ எதுலேயோ போகிறோம். அந்த மாதிரி அடிபடும்போது அல்லது திடீர்னு ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு சுயநினைவு கம்மியாக இருக்குது, நார்மலாக இல்லை அவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும்போது அவருக்கு எப்படி வந்து மறுபடியும் வந்து அந்த சுவாசத்தையும் அந்த ஹார்ட் ரேட்டையும் இதய துடிப்பையும் வந்து மீட்டராக செய்யறது அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து சிபிஆர்னு சொல்லுவோம், கார்டியோ பல்மனரி ரெசுசிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கான விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக தெரியும், எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து கிளியராக தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டாக ஒருத்தர் எமர்ஜென்சி கால் பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து இந்த சிபிஆரை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து இன்னும் ரொம்ப ஐடியலாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும் ஜஸ்டிஸ்மாக உங்களுக்கு ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். அதாவது சிபிஆர் ஃபார் காமன் பீப்புள் அல்லது காமன் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வரும். எப்படி பண்ணுறதுன்னு என்ன பண்ணணும்னா முதல்ல முட்டி போட்டு உட்காரணும். உட்காரணும் நம்ம இது பண்ணிக்கூடாது, குதிக்கால் மேலே உட்காரக்கூடாது, முட்டி போட்டு இருந்துட்டு அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபரின் இடது பக்கம் முட்டி போட்டு போட்டுட்டு முழங்கை நேராக வச்சுட்டு நம்ம கையை வந்து இடது கை கீழையும் வலது கை மேலையும் வச்சு ஃபிங்கர்ஸில் லாக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு முழங்கை நேராக வச்சுட்டு நம்ம ஒரு செகண்டுக்கு 2 கம்ப்ரெஷன் தரணும், அதாவது சென்டர் ஆஃப் செஸ்டில் அந்த மாதிரி தரணும். இடது பக்க மார்பின் நடுப்பகுதியில் கை வச்சு அந்த மாதிரி அழுத்தணும். அதாவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செஸ்ட் கம்ப்ரெஷன் சொல்லக்கூடிய மார்பை அழுத்தணும், இன்னொருத்தர் தலையை வந்து

0: அந்த தாடையை பிடிச்சி கொஞ்சம் மேலே தூக்கணும். தூக்கிட்டு மூக்கை இறுக்கி மூடி பிடிச்சிட்டு வாயில் காற்று ஊதணும். இதுக்கு என்ன பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து பெட்டர் நமக்கு அந்த மாதிரி பண்ணுறது நமக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுமா, இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணலாம்னா, மேலே வந்து ஒரு துணி வச்சு கர்ச்சி வச்சு வாயை மூடிட்டு மூக்கை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு வாயோட வாய் வச்சு ஏர் லீக் ஆகாத மாதிரி வச்சுட்டு ஊதணும். அது வந்து எந்த ரேஷியோ எந்த விகிதத்தில் அதை பண்ணணும் அப்படின்னா, 30 முறை செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் மார்பை அழுத்தணும், அதுக்கப்புறம் 2 தடவை வாயை வச்சு ஊதணும். இந்த மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 30:2 அப்படின்னு சொல்லுவோம், 30:2 அந்த மாதிரி விகிதத்தில் பண்ணணும். ஸோ டோட்டலாக 1 நிமிஷத்தில் வந்து 120 செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் நமக்கு வரும், 4 முறை காற்று ஊதுற மாதிரி. இதுதான் வந்து சாதாரண மக்கள் ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நிகழுது, பாதிக்கப்பட்ட நபர் வந்து மயங்கி இருக்காரு, அவருக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இதுதான் பண்ணோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் சரியான முறை. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு
7: 8018-9999.

0: ஏஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: 8:40 நம்ம இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தண்டில் இன்னைக்கு விளையாட்டு வினாடி வினா. நம்ம கூட இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க வணக்கம். அடுத்த நேர் வாங்க வணக்கம். வணக்கம்
1: சார்,
0: சொல்லுங்க, யாரையும் பேசுறீங்க? இனிப்பிள்ளி நீம் அடுத்த நேர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: நான் தருமபுரி மதிவான் பாளையம் மோகன் பேசுறியா.
0: சரிங்க. உலக கோப்பை வரலாற்றில அதிக கோல் அடித்த வீரர் யாருங்க?
2: ரொனால்டோ தான்.
0: இல்லைங்க, ரால்சோ கிளாஸ். அவர் டோட்டலா அடிச்சிருக்கிறாரு உலக கோப்பையில மட்டும். இனிப்பிள்ளி நீம் அடுத்த நேர் வணக்கங்க. ஒரே உலக கோப்பையில அதிக கோல் அடித்த விளையாட்டு வீரர் யாருங்க? இது தருமபுரி 2.5, ஏற்காடு 103.7 இருந்திருக்கின்ற விளையாட்டு வீரர். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: மாரியப்பன்.
0: சரிங்க, மாரியப்பன் உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
3: கொடுங்க சார், கொடுங்க பாக்கலாம்.
0: பீபா நிறுவப்பட்ட நாடு எதுங்க? பீபா ஃபெடரேஷன் அமைப்பு இருக்குல்ல, அதை நிறுவிய நாடு எதுங்க? இல்லைங்க, பிரான்ஸ். இனிப்பிள்ளை நேம் அடுத்த நேர் வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க.
2: மதிப்பையாளர்களுக்கும் நிலை தமிழர்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனி எதுவும் வணக்கங்கய்யா.
0: சரி வணக்கங்க சொல்லுங்க.
2: சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணி பேசுறதுங்களா?
0: சரிங்க, ஓகேங்க சொல்லுங்க சுப்பிரமணி.

0: ஏன்னா உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
1: ஐயா கேளுங்க ஐயா, கேளுங்க கேளுங்க ஐயா.
0: ஃபீபா நிறுவப்பட்ட ஆண்டு எதுங்க? ஃபீபா நிறுவப்பட்ட ஆண்டு எதுங்க?
1: 1999?
0: இல்லைங்க, அது இல்லைங்க. நன்றிங்க. இனி பிள்ளை நீ அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: அத்திமரத்தில் அருண்.
0: அருண், உங்களுக்கு என்ன கேட்கலாம்? என்ன அருண், நிறைய நாட்களாக காணும் நிகழ்ச்சியில் வரதில்ல?
2: இல்லைங்க, வந்தேன்.
0: அப்படிங்களா? சரி சரிங்க. ஓகே ஓகே ஓகே, சரிங்க. உங்களுக்கு என்ன
2: கேட்கணுமா?
0: சரிங்க. ரொம்ப இல்லைனா உலகக்கோப்பை, அந்த ஃபீபா வேர்ல்டு கப்பில் கொடுக்குறாங்கல்ல, அதோட உயரம் எவ்வளோ தெரியுங்களா? அந்த கப்போட உயரம்,
2: கப்போட உயரம் சரியா தெரியுங்களா?
0: சரி வாங்க, நல்லதுங்க. நன்றிங்க. இனிப்பள்ளி இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, சண்முக சுந்தரம். மூணு வேணா கேட்கலாமா? ரொம்ப எளிமையான வினா கேட்குற பாருங்க. மிக குறைந்த வயதில் உலகக்கோப்பை, கால்பந்து உலகக்கோப்பையில் விளையாட்டில் விளையாடிய வீரர் யாருங்க? மிக குறைந்த வயதில் ஃபீலே என்பது சரி என்பது சூப்பருங்க. 17 வயதில் விளையாடினாருங்க. சரிங்க, அவர் ஒரு 3 முறை அவர் இருக்கும்போது வின் பண்ணாங்க கோப்பை. அது ஏதாவது ஒரு ஆண்டு சொல்லுங்க பார்க்கலாம். அது ஓகேங்க. அதை எந்த ஆண்டு விளையாடினார், எந்த நாட்டிற்காக 3 ஆண்டுகள் அவர் இருக்கும்போது விளையாடினாங்க, ஜெயிச்சாங்க? இல்லைங்க, 58, 62, 70. சரி, நன்றிங்க.

நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டல் நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய இளம் தண்டல் விளையாட்டு வினாடி வினாக வளம் வந்தது.

நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த இனிமையான இரவு வேளை இன்று மறைந்த இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இது. நமது பாரதிராஜா அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் முதன்மையாக பணியாற்றிய இந்திய திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் திரைக்கதை ஆசிரியராகவும் நடிகராகவும் வலம் வந்தார். பெரியமைய தேவர் மற்றும் மீனாட்சி அம்மல் கருத்தம்மாள் அவர்களுக்கு ஜூலை 17, 1941 தேனி மாவட்டம் அள்ளி நகரில் பிறந்தார். இவருடைய வாழ்க்கை துணைவி சந்திரலீலா, பிள்ளைகள் மனோஜ், ஜனனி. இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இயற்பெயர் சின்னசாமி. அதற்கு பிறகு தன்னுடைய திரையுலக பயணில் பாரதிராஜா என்று மாற்றிக்கொண்டார். முதன் முதலாக 1977 16 வயதிலே என்ற திரைப்படத்தில் அறிமுகமான இவர் கிராமத்து வாழ்க்கையே தனது படங்களில் மிகவும் மென்மையாகவும் உணர்வுபூர்வமாகவும் காட்டியதில் இவர் மிகவும் புகழ் பெற்றவராவார். அந்த திரைப்படத்தின் மூலமாக கமல், ரஜினி, ஸ்ரீதேவி ஆகியோர் புகழின் உச்சத்திற்கே சென்றார்கள் என்பது நாமெல்லாம் நன்கு அறிந்தது. நேர்கள் இணைந்திருப்பது மறைந்த திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு புகழஞ்சி நிகழ்ச்சியில்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. மறைந்த திரைப்பட இயக்குனர் பாரதி அவர்களுக்கு புகழஞ்சு நிகழ்ச்சி. தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய இவர் 38 திரைப்படங்களையும், இயக்குனராக மட்டுமல்லாமல் 25 மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகராகவும் நடித்துள்ளார். இவர் 1982 கீதகோக சிலுவா என்ற சிறந்த தெலுங்கு திரைப்படத்திற்காக தேசிய விருதை பெற்றார். 1986 சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதினை முதல் மரியாதை திரைப்படத்திற்காக பெற்றார். நமக்கெல்லாம் தெரியும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர்களின் நடிப்பின் அற்புதமாக நடித்திருப்பார். கிராமப்புற சாயல்களும் அந்த மண்மனம் ஆசாமலும் இருக்கக்கூடிய அவர்களின் நடிப்பிற்கு திணிப்பட்டிருப்பார் நமது பாரதிராஜா அவர்கள். 1988 பிற சமூக பிரச்சனைகள் குறித்த சிறந்த படத்திற்கான தேசிய திரைப்பட விருது வேதம் புதின் திரைப்படத்திற்காகவும், 1995 கருத்தம்மா என்ற திரைப்படத்திற்காக குடும்ப நலன் குறித்த சிறந்த படத்திற்காகவும் தேசிய விருது பெறப்பட்டது.

0: 105 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

இந்த இரவலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று மறைந்த திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு புகழஞ்சலி நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். எத்தனையோ திரைப்பிரபலங்களும் நடிகர்களையும் நடிகைகளையும் அறிமுகப்படுத்திய பாரதிராஜா அவர்கள் இவர் மூலம் பல குடும்பங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றியுள்ளார்கள். ஒரு சாதாரண நிகழ்வல்ல, வார்த்தைகள் கனத்து போகும் தருணமான அந்த நிகழ்வில் இவர் இயக்கிய திரைப்படங்களுக்கு பல மாநில விருதுகளும் கிடைத்திருக்கிறது. குறிப்பிட சொல்லும்படியினால் பல படங்கள் நமக்கு இருக்கிறது. இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படமான 16 வயது நிலை திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும், 1979 சிறந்த திரைப்படத்திற்கான மாநில விருதினை புதிய வார்ப்புகளுக்காகவும், 1981 சிறந்த இயக்குனர் விருதினை அலைகள் ஓய்வுதல் என்ற திரைப்படத்திற்காகவும் பெற்றுள்ளார். 2003 ஈரநிலம் என்ற திரைப்படத்திற்காக இவர் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதினை பெற்றுள்ளார். 2004 பத்மஸ்ரீ விருதும் இவர் இந்திய அரசுக்கு கொடுத்து கௌரவித்துள்ளது. அவர் இயக்கத்தில் வெளிவந்த கொடிப்பறக்குது என்ற திரைப்படத்திலிருந்து

நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.6. அவர் இயக்கத்தில் வெளிவந்த சிறந்த திரைப்படங்களான 16 வயது நிலை, சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கடலோர கவிதைகள். அவர் இயக்கத்தில் வெளிவந்த சிறந்த பல பாடல்கள் இருந்தாலும் இன்றும் நம் மனதோடு பயணிக்கக்கூடியது 16 வயது நில திரைப்படத்தின் செந்தூர பூவி, கிழக்கே போகும் ரயில், பூ பூத்தாச்சி, பூவரசம் பூ பூத்தாச்சி இந்த பாடல், நிழல்கள் படத்தில் பூங்கதவே தாழ் திருவா என்ற திரைப்படம், முதல் மரியாதை பூங்காற்று திரும்புமா, ராசமே ஒன்னு நம்பி, இப்படி பல பாடல்கள் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த பாடல்கள். இயக்குநேமை என்று அன்போடு அழைக்கப்பட்ட இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் வயது மூப்பு மற்றும் சுவாச கோளர் தொடர்பாக நீண்ட நாட்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர்கள் இன்று அதிகாலை சென்னையில் காலமானார். இவருக்கு வயது 84 என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் இறுதி சடங்குகள் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் வத்தலக்குண்டுவில் அருகே உள்ள பண்ணை வீட்டில் ஜூலை 11 2026, அதாவது நாளை பிற்பகல் 3 மணி அளவில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறுகிறது. நேர்கள் இதுவரை இணைந்திருந்து மறைந்த திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் புகழஞ்சலி நிகழ்ச்சி.

0: before.
1: Under the PM Setu scheme, 60,000 crore rupees allocated for the modernization of 1,000 ITIs, equipping youth with industry-ready skills. The country's youth power, with government's support, is bringing a new dawn for India. With Anupam Mishra, Saklan Akhtar, Akashwani News, Delhi.
2: India has condemned the attack on the commercial vessel Setubelo off the coast of Oman today. External Affairs Ministry said in a statement that of the 24 Indian crew on board, 21 Indians have been rescued so far and 3 Indians are reportedly missing. It informed that the Indian Embassy in Oman is closely monitoring the situation and proactively coordinating with the Omani authorities in the ongoing search and rescue operation. In badminton, PV Sindhu and Tanvi Sharma today advanced to the second round of women's singles event at the Australian Open tournament in Sydney. Two-time Olympic medalist Sindhu defeated Peru's world number 76 Ines Castillo. Sindhu's pre-quarterfinal match will be against compatriot and world number 39 Isharani Barua. Tanvi Sharma also showed signs of returning to form with a 21-12-22-20 win over world number 11 Chiu Pingchian of Chinese Taipei. Tanvi will face Malvika Bansod. The India Meteorological Department today said a wet spell is likely over northwest India till the 13th of this month under the influence of western disturbance. It has forecast isolated heavy to very heavy rainfall over northwest and northeast India during the next 5 to 7 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled. Says Vikasit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest serving elected Prime Minister. Union Cabinet approves second phase of Ahmedabad Metro Rail project, also gives nod to infrastructure projects in Amravati, Andhra Pradesh. Government approves 96 companies under third round of PLI scheme for textiles. Defence Ministry to procure 20 advanced jammers for Navy ships to enhance operational safety. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to second round of women's singles event at Australian Open. That is all in the news at 9. Good night.
3: Akashwani
4: Manila Seidhi Privu Vadangum
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
5: மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகளில் வேளாண் துறைக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்?
6: நமது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடைய சாதனை வந்து ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடை கோடியில் உள்ள விவசாயிகள் வரைக்குமே மத்திய அரசின் செயல் திட்டங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. இதற்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துதல், நவீன கால வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய தொழில்நுட்ப மேம்பாடு, இது அனைத்திலையும் மிகப்பெரிய பங்கு வந்து மத்திய அரசு செலுத்திக்கிட்டு வராங்க. இதற்கு ஆதாரமாக நிறைய குறியீடுகள் இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டு உள்ளது. இதுவே இதற்கு ஒரு சான்றாக அமையும்.
5: விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக அரசு வந்து பெரிய பங்காற்றி இருக்காங்க அப்படின்றத நீங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. அரசோட திட்டங்களை செயல்படுத்துறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகிறீங்க சார்?
6: இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்புல பாத்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் வந்து முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தை நேரடியா நிர்வகிச்சு வராங்க. இந்த வேளாண்மை அறிவியல் மையங்களின் மூலமா விவசாயிகளுடைய அன்றாட அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய விற்பனை வாய்ப்புகள், சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இப்படி பல கட்டத்தில் வந்து இந்த வேளாண்மை அறிவியல் மையம் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம பாரத நாட்டில் சுமார் 731 வேளாண்மை அறிவியல் மையங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் அந்த

0: அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் சேர்த்து இந்த ஒரு பகுதியில 76 வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மையின் உற்பத்தி திறன், லாபம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை வந்து விவசாயிகள் எடுத்த கொண்டு போறதா எங்களுடைய இலக்கா இருக்கு மேடம்.
1: இப்ப விவசாயிகளுக்கு நீங்க வழங்கக்கூடிய அறிவுரைகள், விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து மகசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த முதல் கட்ட அறிவுரைகள் தொடங்கி உரங்கள் தொடங்கி என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க சார்?
0: குறிப்பா இதற்கு உண்டான எங்களுடைய பணி செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டது போல இதற்கு என்னென்ன ஒரு அளவீடு செஞ்சு அது எப்படி நாங்க செயல்முறைப்படுத்தணும்ன்றத மத்திய அரசு எங்களுடைய நேரடி வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. இப்ப வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா பாத்தீங்கன்னா, முதல்ல நாங்க செயல்படுத்துறது வந்து பண்ணை அளவிலான சோதனைகள். அதாவது பண்ணை அளவுல என்ன சோதனை நடத்துவோம்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஆன் ஃபார்ம் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு வேளாண் முறைகளின் கீழ் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த பண்ணை அளவிலான சோதனைகளை வந்து செய்வோம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து முன்னணி கள விளக்கங்கள், அதாவது ஆங்கிலத்துல ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்ப நீங்க சராசரியா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, விவசாய நிலங்கள்ல இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா கிட்டத்தட்ட 34,432 சோதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதே போல 20,000 மேற்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து நாங்க இந்த முன்னணி கள விளக்கங்கள் மூலியமா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் என்னென்ன கிடைக்கக்கூடியதோ அந்த உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலையும் விவசாய மக்களிடம் நாங்க கொண்டு சேர்த்திருக்கோம்.
1: அதாவது எந்த பகுதியில எந்த பொருள் வந்து விளையும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கான அறிவுரைகள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா வழங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து கண்கூடா வந்து தெரிஞ்சுக்க முடியுது சார். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதற்கான தீர்வுகளா நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தரமான விதைகள், தரமான உரங்கள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா கொடுக்கப்படுதா, அதை பற்றி சொல்லுங்க சார்.
0: நான் சொன்னது போல ரெண்டு செயல்முறை விளக்கங்கள், அப்புறம் வந்து இந்த பண்ணை அளவிலான சோதனைகள் தவிர நாங்க வந்து இப்ப புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதிலேயே நாங்க முக்கிய பங்காற்று வரோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்ப பயிற்சிகள் தரும், அதுல வந்து விவசாயிகள், பண்ணை பெண்கள், அப்புறம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக தனியா பயிற்சிகள் ஏற்பாடு பண்றோம். விரிவாக்க செயல்பாடுகள்ல வந்து விவசாயிகளையும் பங்கேற்க செய்யறோம். இதை தவிர தரமான விதைகளுடைய உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகளிடமும் கொண்டு போய் சேர்க்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி எப்படி பண்றதுன்றதையும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி நாங்க தொடர்ச்சியா பயணிக்கிறோம். தரமான கால்நடை இனங்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்திலையும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் பங்கம் வந்து நாங்க விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் சாதனைகள்ல கிட்டத்தட்ட வேளாண் அறிவியல் நிலையங்கள் பாத்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை நாங்க முடிச்சிருக்கிறோம். பயனாளிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,00,000 பேர் விவசாயிகள் வந்து இதன் மூலியமா பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல தரமான விதை உற்பத்தி சொன்ன பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா 20,000 அதிகமான தரமான விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகள்கிட்ட நாங்க வழங்கியிருக்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்திலையுமே கிட்டத்தட்ட ஒரு 350,00,000 தரமான நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று நாங்க வழிவகை செஞ்சிருக்கிறோம். அதே போன்று கால்நடை சார்ந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி போன்ற தொழில்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 400,00,000 மீன் குஞ்சுகள் வந்து மற்றும் பசு மற்றும் செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை போன்ற இனப்பெருக்க காளைகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நாங்க வழங்கி இருக்கிறோம்.
1: நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் மட்டும்தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. விவசாயி வந்து கால்நடை வளர்ப்போராரும் இருக்கிறாரு, மீன் வளர்ப்போராவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும் போது அவங்களுக்கான வருமானம் வந்து அதிக அளவுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. கால்நடை வளர்ப்புக்காக விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்குறீங்க சார்?
0: முக்கியமா நகரமயமாக்கலால இளைஞர்கள் எல்லாம் வந்து வேளாண்மை பற்றிய இல்ல சிந்திக்கிறதோ இல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து வேளாண்மையில ஈடுபட்டு இருந்தாலும் அவர்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம மத்திய அரசுடைய முனைப்பால

0: மை வில்லேஜ் மை பிரைட் என சொல்லக்கூடிய என் கிராமம் என் பெருமை, ஒருங்கிணைந்த பண்ணை முறையில வந்து அனைவரும் ஈடுபடணும்ன்றதை ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பங்கேற்பு செயல் விளக்கங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதனால 100,000 பண்ணை குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளாங்க. ஒரு ஒரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வந்து நேரடியா ஈடுபடுறதால கிராம சூழல்ல அனைவரும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு மாறுறதுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கும் ரொம்ப முனைப்ப காட்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய விளக்கங்களை சொன்னீங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய இன்னொரு அம்சமா வந்து கால்நடை வளர்ப்ப வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து பருவநிலை குறித்த முன்னெச்சரிக்கை இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறுதானியங்கள் குறித்த அந்த பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிருக்கீங்க சார்? கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுதானியத்தினுடைய பயன்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அதற்கான ஒரு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்களா விவசாயிகள்?
0: எப்ப வந்து இயற்கை வேளாண்மையை சார்ந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுறாங்களோ இப்ப வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. சிறுதானியத்தை நோக்கி இந்த உணவு பழக்க வழக்கங்களை நோக்கி வந்து மக்கள் வந்து மாறி வர்றதால இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ல குறிப்பாக மனையியல் சார்ந்த பயிற்சிகள் வர்றப்ப சிறுதானியத்தை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தலாம், அதன் மூலியமா உடல்நிலையை பராமரிக்கிறது எப்படின்னு அதை கண்டறிஞ்சு நிறைய பேர் அதுல முக்கியமா மகளிர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஈடுபட்டு தொழில் முனைவோரா மாறி வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு வராங்க. மேடம்,
1: மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக சொல்லப்படுது சார்?
0: மத்திய அரசின் கீழ் அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. கால்நடைகளை தாக்கக்கூடியதுல இரண்டு நோய்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வாய்க்கால் கோமாரின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இன்னொன்னு வந்து கன்று வீச்சு நோய் புரூசலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த இரண்டு நோய்களுக்குமே பசு ஆதார்னு ஒரு எண்ணெய் கால்நடை சார்ந்த அந்த தொழில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக அதை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக மத்திய அரசின் கீழ் இந்த இரண்டு நோய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மானிய உதவியும் அவங்க வந்து செயல்படுத்திட்டு கொண்டு வராங்க.
1: கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சார், எங்க தரமான ஒரு உயிரினங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்றீங்களா சார்?
0: குறிப்பா இந்திய அரசுக்கு கீழே நல்ல இனங்களை கண்டறிஞ்சு வெண்மை புரட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் உற்பத்தியில உலக அளவுல நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் நாம வந்து வெண்மை புரட்சிக்கு பிற்பாடு பால் வளத்தை ஊக்குவிப்பதற்காக நம்ம வந்து கலப்பினத்துக்கு மாறணும். ஆனா இப்ப ஆரோக்கியத்தின் சூழலை நோக்கி போறதால எல்லாருமே வந்து கலப்பினத்திலிருந்து நாட்டு இனங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க. அதனால விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஈடுபடுறதுல அதிகப்படியான ஈர்ப்பு வந்து நாட்டு ரகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது குறிப்பா கறவை மாடுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுக்கோழி இனங்களா இருந்தாலும் சரி, இதற்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசோட சாதனைகள்ல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பத்தி சொன்னீங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது சார் மத்திய அரசு சார்பில்?
0: சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செயல் திட்டங்கள் நடைமுறையில் படுத்தப்பட்டாலும் குறிப்பா இப்ப வந்து மத்திய அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுற ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி நான் உங்களோட பகிர்றேன். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த கழிவிலிருந்து செல்வம், ஆங்கிலத்துல வேஸ்ட் டு வெல்த் சொல்லுவாங்க. இப்ப என்ன கண்டறிச்சிருக்கிறாங்கன்னா இந்தியாவில வந்து விவசாய கழிவுகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18,000 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை நம்ம அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. கழிவிலிருந்து அந்த கழிவை எப்படி செல்வமா மாத்துறதுன்னு முடிவெடுத்துறதுதான் இந்த திட்டத்துடைய அம்சம். எச்சங்களை பயன்படுத்தி அதை ஒரு சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களா மாத்தலாம் அப்படின்றத விவசாயிகிட்ட நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது வட்ட பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு பரிந்துரைக்கிறாங்க. இதோடைய சாராம்சம் ஆங்கிலத்துல சொல்வது போல 6R சொல்றாங்க. அதாவது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ் புதுப்பித்தல், ரெக்கவர் மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர் சொல்றாங்க பழுது பார்த்தல். இந்த ஆறையும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் வந்து அந்த விவசாய கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல வந்து நம்ம சமரசம் செய்யாமல அதன் அசல் வடிவத்திலேயே திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்றதான் இதோடைய நோக்கம். மூணாவது முக்கியமா விவசாய கழிவுகள்ல வந்து என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பயிர் சாகுபடிக்கு, கால்நடை வளர்ப்புக்கு, அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் மற்றும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் இந்த பதப்படுத்தல் பற்றி பயிர் வகையில வந்து குறிப்பா அதை கவனம் செலுத்தணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எக்கானமி ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா இப்ப மத்திய அரசுடைய பரிந்துரையா வந்து இயற்கை உயிரி வேளாண் வளங்களை ஊக்குவிக்கும் கோபர்தன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதனால மக்கள் பயோமாஸ் சொல்லக்கூடிய உயிரி பொருட்களை வச்சு அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வந்து கால்நடை சாணம், பயிரச்சங்கள், அப்புறம் வந்து உணவு கழிவுகள், இதெல்லாம்

0: வந்து நீங்க செயற்படுத்தி உயிரி எரிவாயுவா மாற்றலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமா வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026 ஆண்டு ஜனவரி 14 நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில கிட்டத்தட்ட 50% மேலான மாவட்டங்கள் வந்து 980 உயிரி எரிவாயு ஆலைகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றினா சொல்லலாம்.
1: பயோகேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு.
0: ஆமா, இது மட்டும் இல்லாம நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் பயோகேஸ்க்கு பிற்பாடு அதனுடைய உற்பத்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஸ்லரின்னு சொல்லுவாங்க கழிவு, அதை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்தலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து நாங்க கொண்டு சேர்க்கிறோம். விவசாய கழிவுகளை வந்து விவசாயிகள் மத்தியில அவங்களுடைய அளவுல இதை எப்படி வந்து மாற்றுவதற்கான உட்கட்டமைப்பை வந்து மத்திய அரசே செயல்படுத்துது. ஒன்னு வந்து வேளாண் உட்கட்ட அமைப்புன்னு சொல்லலாம், இன்னொன்னு கால்நடை சார்ந்த பராமரிப்பு உட்கட்டமைப்பு, ரெண்டு வகையா கொண்டு வர்றாங்க. வேளாண் உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் செயல்படுத்தினதுல நல்ல வாடகை இயந்திரங்களை வந்து மத்திய அரசே கொடுக்கறது, செயலாக்க அலகுகளுக்கு தராங்க, நிறைய உணவு சேமிப்பு கிடங்குகள், தரம் பிரிக்கும் நிலையங்கள் தராங்க. இப்ப எங்க வேளாண்மை அறிவியல் மையத்துல கூட சீட் ஹப் வச்சு நடத்துறோம்,
1: அதனால வந்து தரமான விதைகள் நமக்கு கிடைக்கும்.
0: ஆமா, அந்த மாதிரி அதை உறுதி செய்வாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் குடன்னு சொல்லுவாங்க. பல அறுவடைக்கு உண்டான பிந்தைய மேலாண்மை திட்டங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ வந்து செயல்படுத்துறதுக்கும் கொண்டு வருவாங்க. நம்ம இப்ப இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறதால நம்ம வந்து ஒரு சுயசார்பு இந்தியாவை கொண்டு வரலாம் என்றது புதிய வழிமுறைகள்ல சொல்றாங்க. முக்கியமா இதுல கடைசி திட்டங்கள்ல நிலையான வேளாண்மைக்கான நீர் மேலாண்மை, அதை வந்து மத்திய அரசு ஊக்குவிப்பதற்காக தான் தனியான ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழே தான் இந்த நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஒரு இல்லங்களுக்கும்
1: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது.
0: மிகப்பெரிய இலக்க பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, நீர்நிலை மேம்பாடு, மழைநீர் சேகரிப்பு, பாரம்பரிய நீர்நிலைகளை வந்து புத்துயிர் பெற செய்தல், அப்புறம் நீர் செறிவூட்டல், இதன் மூலமா எல்லா நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக்கிட்டு வரோம். சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது போல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு வரோம்.
1: வேளாண் துறையின் திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதா சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்கலாம். டாக்டர் கே. அசோக் அவர்கள் மிருதங்கம், கே. பி. ஹரிஹரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பரியாச்சகமா, வனஸ்பதி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. பண்பலை பாடும் நேரம் 9:30. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் சோர்வை மறக்கச் செய்யும் இந்த இனிமையான வேளையில் உங்களின் இதயத்தை தொடும் மெட்டுக்களோடு வளம் வர காத்திருக்கிறது இடைவிடாத இசைமலை. நேயர்களே, இசை சந்தங்களை இடைவிடாமல் கேட்டு மகிழலாம். இதோ பண்பலையோடு.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: మేచేరి ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: తీరాద இடுப்பு வலி கை கால் வலி முதுகு வலியா அட இனி கவலைய விடுங்க நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும் பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி பச்சமுத்து நர்சிங் கல்லூரி பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி தொடர்புக்கு 8012-33-9999
4: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உறங்குகின்ற விழிகளுக்குள் உறங்காத நினைவுகள் நடத்தும் ஒரு ஒளிக்காட்சி தான் நினைவுகளாக கனவுகள். நமக்குள் 1000 நினைவுகள் அசை போடுகின்றது இருவேளை. பகல் முழுவதும் இமைத்து களைத்து போன அல்லது சிந்தித்து சிந்தித்து சலிப்படைந்து போகின்ற இந்த மனதிற்கு பழைய நினைவுகளை ஒட்டி அசை போகின்ற இந்த நிகழ்ச்சி தான் சுகமான ராகங்கள். இன்னைக்கு புதன்கிழமை என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியின் 0-43-42-24-40 என்ற எண்ணிலும் மற்ற 94-86-81-10-25 என்ற எண்ணில் அறிமுக நேர்களும் மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும் மற்ற 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க.
5: வணக்கம் ஐயா.
4: யார் எங்க பேசுறீங்க ஐயா?
5: திருப்பத்தூர் மாவட்டம் அடிமத்தூர். பேர் சிவன். புதிய பூமி. விழிகே விழிகே விழிகின்ற வேலை.
4: அது விழியே விழியே விழியே அந்த பாட்டு. சரி, டிஎம்எஸும் பிசிஸ்லாமும் பாடியிருப்பாங்க.
5: அது வந்து உரிமைக்குள்ளையா?
4: ஆ, சரிங்க. இது பாட்டு புதிய பூமிங்களா?
5: ஆமா, புதிய பூமி.
4: புதிய பூமிதான் அந்த பாட்டு. அது இப்ப கேட்கலாம், பாருங்க. கேளுங்க. சரிங்க, கேளுங்க. அதே பாட்டு அது. ஐயா கண்டிஷனா கேட்காரு.
6: உனக்கு என்ன வேலை? விருந்துக்கு வரவா?

0: பத்து மணி 10 நிமிடம், தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது சுகமானவர்கள் நம்மளுடைய மடத்தினர். வாங்க, வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, சொல்லுங்க.
1: ஏழுமலை சார், பாலாங்குப்பம் சின்னாகண்டோட்டம் சார்.
0: என்ன, எந்த ஊருங்க? ஏழுமலை. என்ன பண்றீங்க ஏழுமலை?
1: பீடி வேலை செய்யறேன் சார்.
0: ஓ, அப்படிங்களா? சரி சரி சரி. எத்தனை வருஷமா செய்யறீங்க?
1: என்ன கேட்டீங்க?
0: சரிங்க,
1: நன்றி சார். ஓகே சார்.

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: பத்து மணி 17 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் நம்மளும் இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்மா.
6: திருப்பத்தூர் மாவட்டம் செங்கலபுரம்மட்டி புஷ்பா பேசுறேன்.
5: புஷ்பாமா பேசுறீங்களா? சொல்லுமா, என்ன பாடு கேட்கலாம்?
6: அந்த பாரதராஜா பாட்டு போடுங்க. ஏதோ
5: ஒரு பாட்டு. ஓ, அவரை ஈக்கிய படத்துல ஏதோ பாடல் போடலாங்களா?
6: ஆ ஆ
5: சரிங்க.
6: தேங்க்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கலைமகள் கலாலியா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: பத்து மணி 23 நிமிடத்தில் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான் ராகங்கள். அடுத்த நேரம் வாங்கினக்குங்க.
6: சகோதரர் மாரிமுத்த அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
5: வணக்கம் சொல்லுங்க.
6: நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சியம்மன் கோவில். இன்னைக்கு ஐயா பாரதிராஜா அவர்கள் அம்மன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் என்ன வேற பாடல் கேட்கறதுனா, சரி எனக்கு பிடித்த பாடல் இது பட்டாக்கட்டி பைரன் படத்திலிருந்து சிவாஜி கணேசன் எடுத்த படம்.

0: இனிமையான இந்த இருவேளை பனிக்காற்று வீசக்கூடிய இறைவேளையில் நம்மளுடைய இசை காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. உங்கள் பழமையான நினைவுகளை வருடிக்கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் இன்றைக்கி புதன்கிழமை என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கங்க.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் சொல்லுங்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்குப்பம் ஐயா.
0: ம்,
1: அழகு டெய்லர் பேசுகிறேன்.

0: சரிங்க. எப்படிங்க அழகு, சின்ன வயசுல அழகு அப்படி கூட எப்படி கூட உங்களுக்கு கூப்பிடுங்க அழகு அப்படி கூட
1: பேர் வச்சிருக்காங்க.
0: என்ன வயசாகுது உங்களுக்கு?
1: 44.
0: இப்போ அழகுதான் நீங்க அப்படிதானுங்க? சரி சரி, கூடும் போது அழகு அப்படின்னு கூடுவாங்களா? சரி சரி, நல்லதுங்க. என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க. அழகு
1: பாட்டு
0: போடுங்க, நல்ல பாட்டு, சூப்பரா பாட்டு கேட்கலாம்.
1: சரிங்க,
0: சரி. நினைத்து முடிஞ்சு
2: ஒருவர்

0: 10:32 நிமிடம். இது சுகுமான் ராங்கல், திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி. நம்முடைய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் திருமண்டலிருந்து வேலு கொடுத்தேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: குடியிருந்த கோயில் படத்துல இருந்து ஆடலுடன் பாடலை கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும்.

0: 10:39 நிமிடம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகுமான் ராகல் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சோழர்பேட்டையிலிருந்து பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன், கேட்கலாம்.
1: நிச்சயதாம்பலம் படம். பாவாதி தாவணியில் பார்த்த உருவமா பாடல.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: நன்றிகள்.

0: பத்துமணி 44 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேர்கள் அற்புதமான பாடல்கள் கேட்டுட்ருக்காங்க. இனிப்பிள்ளையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, சொல்லுங்கள்.
1: விஜயகுமார் ஜோலார்பேட்டை.
0: விஜயகுமார் ஜோலார்பேட்டை, சொல்லுங்கள் விஜயகுமார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: மாலதி படம், கற்பனையோ கை வந்தது என்ற பாடல் சார்
0: கேட்கலாங்க.

0: 48 நிமிடத்தில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நினைவுகளை வரக்கூடிய சுகமான ராகம் நிகழ்ச்சி. இன்றைக்கி புதன்கிழமை என்பதால் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க
1: ஐயா.
0: ஐயா எங்க போயிட்டீங்க? வச்சிருப்பேன்.
1: ஆமா ஐயா, இப்பதான் நான் பேசுறேன்.
0: சரிங்க, போன வச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்களா?
1: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல் கேளுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊரு கேளுங்க?
1: சவுந்தரராஜன்.
0: சவுந்தரராஜன்.
1: வாணியம்பாடி.

0: புத்தபத்தன் மாவட்டம் பெரியார் நகர் புதூர்.
1: சரிங்க, வாணிமடினா உங்களுக்கு வாணிமடிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் தொலைவு இருக்கும்?
0: ஐயா கரெக்டா வந்து நம்ம திருப்பத்தூர்ல இருந்து தருமபுரி போதாச்சு ஒரு பள்ளி பண்ணோம்னாக்க 80 கிலோமீட்டருங்க ஐயா.
1: உங்க நல்ல மனசு மாதிரி எங்கள் தங்க. சரிங்க, கேட்கலாங்க, பாட்டு கேட்கலாங்க.

நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பாக, தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்களிடம் வந்துள்ள ஒரு அறிவிப்பு. அரசு கலைக்கல்லூரி தருமபுரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இந்த இளநிலை படிப்பிற்கான சேர்க்கை இந்த ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கலந்தாய்வில் நாளை 11/6/2026 வியாழக்கிழமை கணிதம், இயற்பியல்,

0: வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு 200 மதிப்பெண் முதல் 240 மதிப்பெண் வரை எடுத்த மாணவர்களுக்கும், விண்ணப்பித்த அனைத்து பிசி மற்றும் பிசிஏ மாணவர்களுக்கும், இரண்டாம் சுழற்சியை பொறுத்தவரைக்கும் கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு தரவரிசை மதிப்பெண் 200 முதல் 249 வரை எடுத்த மாணவர்களுக்கும் மற்றும் விண்ணப்பித்த பிசி பிசிஎம் அனைத்து மாணவர்களுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. இரண்டாம் சுழற்சியை பொறுத்தவரைக்கும் வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் நடைபெறுகிறது. 13/6/2026 சனிக்கிழமை முதல் சுழற்சிக்கு தமிழ், ஆங்கிலம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கும், சிறப்பு தமிழ் மாணவர்கள் அனைவருக்கும், அடிப்படை தமிழ் 85 முதல் 89 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும், ஆங்கில பாடத்தை பொறுத்தவரைக்கும் 40 முதல் 59 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது மற்றும் விண்ணப்பித்த அனைத்து பிசி பிசிஏ மாணவர்களுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் சுழற்சியில் தமிழ் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்களுக்கும், அதாவது சிறப்பு தமிழ் படித்த மாணவர்கள் விண்ணப்பித்த அனைவரும் எவ்வளவு மதிப்பெண் எடுத்தாலும் இந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து அடிப்படை தமிழை பொறுத்த வரைக்கும் 67 முதல் 69 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் மற்றும் விண்ணப்பித்த பிசி பிசிஏ மாணவர்களுக்கும் நடைபெறுகிறது. இரண்டாம் சுழற்சி முதல் சுழற்சியை பொறுத்த வரைக்கும் காட்சி தொடர்பியல், ஆடை வடிவமைப்பியல், சமூக பணி, உலகவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு தரவரிசை மதிப்பெண் 200 முதல் 249 வரை எடுத்த மாணவர்களுக்கும் விண்ணப்பித்த பிசி பிசிஏ மாணவர்களுக்கும் நடைபெறுகிறது. சேர்க்கையின் போது தற்போது கூறப்படும் இந்த 8 ஆவணங்களின் 3 நகல்களையும் அசல் சான்றிதழ்களையும் கொண்டு வர வேண்டும். ஒன்று விண்ணப்ப படிவம், மற்றொன்று அசல் மாற்று சான்றிதழ், அசல் மதிப்பெண் சான்றிதழ் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, சாதி சான்றிதழ் அசல், ஆதார் அட்டை அசல், வங்கி கணக்கு புத்தகம், போட்டோ 4, வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று ஆகியவை கொண்டு வர வேண்டும். மாணவர் சேர்க்கை கட்டணமாக கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,090 ரூபாயும், அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,110 ரூபாயும், பிகாம் சிஏ, பிசி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசி ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு 2,210 ரூபாயும் சேர்க்கை கட்டணமாக மாணவர்கள் செலுத்த வேண்டும். மேலும் சேர்க்கை தொடர்பான விவரங்களை www.gscdpi.ac.in என்ற இணையதளத்தில் நாள்தோறும் கலந்தாய்வுக்கு பின்னர் காலியிட விவரங்கள் அறிவிக்கப்படும் என தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதனால் இந்த அறிவிப்பை கேட்டவர்கள், உங்களுக்கு தெரிந்த மாணவ மாணவிகள், உங்களுக்கு பக்கத்து வீடாக இருக்கலாம், இல்லை எதிர்வீடாக இருக்கலாம், உங்கள் கூட உறவினர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஊரில் யாராவது 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் இருந்தால் அவர்கள் அரசு கலைக்கல்லூரி சேர விருப்பமுள்ளவர்கள் தகவல் தெரிவித்து வந்து பயன்பெறலாம் என தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு தெரிவித்துக்கிறதுங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கணும் ஜெயராமன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஜெயராமன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து நியாயம் கேட்கிறோம்.
0: சரிங்க.
1: அந்த படத்துல வந்து வேர்வை துளிகளே பேசுங்கள்.
0: சூப்பருங்க. 1973 வந்திருக்குல்ல படம், கே வி மகாதனோட இசையில. சரிங்க, கேட்கலாங்க.
1: நன்றிங்க.

பெட்டிகளில் பணங்களை கொட்டி வைத்து குவிப்பதை கட்டிவிட்டு வறுமையை துரத்து அறிவால் உலகை தீர்த்து இல்லை அறுவை சிகிச்சை நடத்து பெட்டிகளில் பணங்களை கொட்டி வைத்து குவிப்பதை கட்டிவிட்டு

0: பதினோரு மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமான்றாங்கள் நம்ம கூட. நீங்கள் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் வானம்படையிலிருந்து மொம்மாசா ஆஷிம்.
0: முகமது ஹாஷிம், சொல்லுங்க ஹாஷிம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆமாங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் எங்க பாப்பா.
0: என்ன வேலை செய்றீங்க முதல்ல நீங்க?
1: நான் ஸ்கூல்ல இருக்கிறேன், தனியார் ஸ்கூல்ல.
0: சரிங்க, ஓகேங்க.
1: ஒரு மரத்தில் குடியிருக்கும் பறவை இரண்டு.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: சரி.

இனிமையான இந்த வீர வேலையில் நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 நிலையத்த நேரம் 11:45. இனி தருமபுரியில் நாளை வளவரும் நிகழ்ச்சி நிலையை கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மது நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 காலநிலை நமக்கு தோழமா, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. நாளை மழையாக நம்மொழி நிகழ் ஏ சிவா. காலை 7:00 தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் 4:00 தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடங்களில் விளைநிலவரும், தருமபுரி உழவ சந்தையின் காய்கனி விளைநிலவரும் கேட்கலாம். நிறைவாக இனிது இனிது 7:25 தருமசாரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜூலர் வழங்கும் நலந்தானி, 7:30 சந்தோஷ் சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புடன், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல் சுரங்கம் சிந்தனை சீரர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம், இளம் தொழில் முனைவர் எம் திருமால் அவர்கள் பங்கேற்கும் நேர் நிகழ்ச்சி, 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கடைசியில் விருப்பலை கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி இனிமை சேமிய மற்றும் மாவகை வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 12:10 மருத்துவமனர் மூளை மற்றும் முதுகு தண்டுவிட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்களுடன் நிர்வாகம் கேட்கலாம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து, சென்னை அலாமத்தி உணவு மற்றும் பால்வளத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்கள் பங்கேற்கும் தகவல் கேட்கலாம், 3:00 கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடுத்தினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள், 7:25 வயல்வெளி கோழி வளர்ப்போம் வாழ்வை காப்போம் வானொலி பள்ளி நிறைவு விழா வானொலி தொகுப்பு, 8:00 இளந்தண்டில் சினிமா சினிமா, 9:00 ஆங்கில் செய்திகள், 9:30 இடிவிடாத இசைமலை, 10:00 சுகமாற்றங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை நாளை நம் பண்பலையில் வளமுறை நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்கும் சிந்தனையாக ஒரு மகாத்மாவின் சிந்தனைகள், குறிக்கோள் இல்லாத வாழ்வு நங்குரம் இல்லாத கப்பலை போன்றது என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பை நிறைவு பெற்று இதே அலைவரிசை நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய ஹிந்த்.